0: மேலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மட்டுமே ரட்சிப்பு உண்டு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 9:9 முதல் 20 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யார் யார் ரட்சிக்கப்படுவார்கள்? நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிப்பதற்கு வந்தேன் என்று இயேசு கூறியதின் அர்த்தம் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட இரட்சகராக விசுவாசிக்கிறீர்களா என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரான்ஸ்வல் ரேடியோ வழங்கும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி. இந்நாட்களிலே நாம் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று கலாத்தியர் 9:9 முதல் 20 வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் கலாத்தியர் 9:9. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். மீண்டுமாக 8 கூறிய அதே காரியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே ரட்சிப்பு என்பதை தவிர வேறு சுவிசேஷத்தை யாராவது பிரசங்கித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கடுமையான வார்த்தைகளிலே எச்சரிக்கிறார். பச்சையாக சொல்ல வேண்டுமென்றால் அவன் அழிந்து போவானாக. மனிதனுடைய எந்த நற்கரியைக்கும் சுவிசேஷத்திலே இடமில்லை. ரோமர் 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறதென, நான் ரட்சிக்கப்படும்படியாக நான் நல்ல மனிதனாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் நல்ல மனிதனாக மாறினால் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் ரட்சிப்பார் என்று யோசிக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் நல்ல கிரியை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு காலம் ரட்சிக்கப்பட முடியாது. நல்லவர்களை அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஐயா, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று சிலர் சொல்வார்கள். நீங்கள் நல்லவராக பரிசுத்தவானாக உங்கள் சொந்த முயற்சியினாலே மாற்றம் பெற்று பின்னர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது தவறான ஒரு எண்ணம். நாம் இருக்கும் வண்ணமாக நம்முடைய பாவங்களோடு கூட அவருடைய பாதத்திலே போய், ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. நீர் என்னுடைய இடத்திலே தண்டனையை ஏற்றுக்கொண்டதை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிப்பதற்கு வந்தேன் என்று இயேசு கூறியதன் காரணம் என்ன? நல்லவர்கள் ஒருவரும் இல்லை, நீதிமான்கள் எவரும் இல்லை. மனிதனுடைய சுய நீதி அழுக்கான கந்தையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளிகள் என்று சொல்கிறது. அதற்கு எந்த பதிலும் நாம் சொல்ல முடியாத நேரத்திலேதான் கிருபை நம்மை ரட்சிக்க வருகிறது. ரோமர் 3:19 மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நல்லவர்களாக வேண்டும் என்பது கடினமானதல்ல. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களை பாவிகள் என்று உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. தேவனை விட்டு தூரம் போயிருக்கும் மனுக்குலம் தங்களுடைய உண்மையான கேடான நிலைமையை உணர்ந்து கொள்வதுதான் கடினமான காரியம். யூத மார்க்கத்திலே இருந்தவர்கள் நற்செய்தியின் உண்மைகளை நிராகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்களும் நம்பினார்கள். அவர்கள் மறுதளித்த காரியம் என்னவென்றால், மனிதனுடைய இரட்சிப்பிற்கு இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் போதும் என்பதை அவர்கள் நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? யார் யார் நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் இணைக்க முற்படுகிறார்களோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்கிறார். ஏனென்றால் இது சுவிசேஷத்தை புரட்டுகிறதாயிருக்கிறது. கலாத்தியர் 3:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த வசனத்திலே முதலாவதாக பிரியப்படுத்துகிற என்ற வார்த்தையை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:4 தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று சொல்கிறார். மேலும் 1 தெசலோனிக்கேயர் 4:1 நீங்கள் இன்னென்ன பிரகாரமாக நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். அதாவது, சுயத்தை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் வாழாமல் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய நம்மை நாம் அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை விட்டு தூரம் போய் பாவத்தில் வாழுகிற மனிதனுக்கு நற்செய்தி மிக இனிமையானதாய் இராது. அதே வேளையிலே எந்த ஒரு மனிதனும் தேவனையும் மனுஷரையும் ஒரே நேரத்திலே பிரியப்படுத்துகிறவனாக வாழ முடியாது. தேவனை பிரியப்படுத்துகிறவனாக வாழும் பொழுது நிச்சயமாக சில மனுஷர் அதை குறித்து துக்கப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். இன்று நீங்கள் கிருபையின் நற்செய்தியை குறித்து பிரசங்கிப்பீர்கள் என்றால் நீங்கள் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாவியான மனிதர்கள் தேவனுடைய கிருபையை பகைக்கிறார்கள். திருச்சபைக்கு ஒழுங்காக வரும் ஆனால் இரட்சிப்பு நிச்சயம் பெறாத கிறிஸ்தவர்களும் கூட கிருபையின் செய்தியை கேட்க விரும்புகிறதில்லை. அவருடைய மாம்சத்தை பிரியப்படுத்தும் செய்திகளையே கேட்க விரும்புகிறார்கள். கிருபையின் நற்செய்தியானது நம்மை தூளிலும் தூசையிலும் வைத்து தேவனுக்கு முன்பாக நம்மை பிச்சைக்காரர்களாக்குகிறது. இயற்கையாகவே மனிதன் சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணுகிறான். அவனை இரட்சிக்க ஒரு இரட்சகர் தேவையில்லை என்று எண்ணுகிறான். அவனுக்கு தேவையெல்லாம் ஒரு உதவியாளர் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் மூழ்கி கொண்டு இருக்கிறோம். நமக்கு உதவி செய்ய அல்ல, நம்மை தூக்கி எடுக்க ஒரு இரட்சகர் தேவை. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திலேயும் நீங்கள் அதை கை கொள்ள வேண்டும், இதை கை கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், இதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று யாராவது பிரசங்கிக்கும் பொழுது அந்த செய்தியாளர் ஒருவேளை பிரசித்தி பெற்ற செய்தியாளராக காணப்படலாம். இன்றைக்கும் தொலைக்காட்சியிலே அப்படிப்பட்ட பல செய்திகள் வருகிறது. நிகழ்ச்சியின் தரம் மிக உன்னதமானதாயிருக்கும். விலை உயர்ந்த உபகரணங்களை கொண்டு தாளந்து படைத்தவர்களால் திறமையாக தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சியாயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தெல்லாம் அவர்கள் பேசலாம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்கள் பேசலாம். ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற பாவத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் சொல்லவில்லை என்றால் அது மிக பரிதாபமான ஒரு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாவத்திற்காக மரித்தார். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று கட்டாயம் கூற வேண்டும். இதை சொல்லாமல் அர்ப்பணிப்பை குறித்தோ மற்ற காரியங்களை குறித்தோ சொல்வது பயனற்றதாகவே இருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய பழைய வாழ்க்கையோ உங்களுடைய பழைய வாழ்க்கையோ கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. எனவேதான் அவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்பதற்கென்று ஒன்றும் இல்லை என்று கூறுகிறேன். இன்று நம் மூலமாக அவர் செயல்பட விரும்புகிறார். அதை மட்டும் நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் எத்தனை சிறந்தது. நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் உங்களிடத்திலே சொல்லவில்லை. உண்மையை சொல்லப்போனால் உங்களால் அப்படி வாழ முடியாது. அவரே உங்கள் மூலமாக வாழ வாஞ்சிக்கிறார். அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். இதை குறித்து தான் இந்த கலாத்தியர் நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் முதலாவதாக நாம் பாவிகள் என்ற உணர்வோடு கிறிஸ்துவண்டை வந்து அவர் தரும் இலவச இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பல திருச்சபைகளிலே இந்த இரட்சிப்பின் நிச்சயத்தை பெறாத மக்கள் திருச்சபையின் அங்கத்தினராயிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவண்டை வந்து அவரை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், எதையாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தேவனிடத்திலே கொடுப்பதற்கு நம்மிடத்திலே எதுவுமே இல்லை. அவரே உங்களிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகும் நித்திய ஜீவன். ரோமர் 6:23 நாம் வாசிப்பது என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இது எத்தனை எளிமையானது பிரியமானவர்களே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட உங்கள் இரட்சகராக விசுவாசித்திருக்கிறீர்களா? இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு மனிதன் உணர்வடையும் பொழுது நற்செயல்களை செய்ய வேண்டும் என்றே அது அவனை வழிநடத்துகிறது. தன்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை அல்ல, போதுமான ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை உணர்கிறபடியினாலே அதற்கு ஈடு செய்ய மனிதன் முயலுகிறான். நல்ல செயல்களை செய்து தான் செய்த பாவத்திற்கு அதை பரிகாரமாக எண்ணுகிறான். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் இதை செய்ய முற்பட்டார். அநேக நல்ல காரியங்களை செய்திருந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவண்டே அவர் வந்தார். அப்பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? பிலிப்பியர் 3:7-8 ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவை இளவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே கிருபையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுகிற இப்படிப்பட்ட உணர்வுகள் ஒரு மனிதனை விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. நியாயப்பிரமாணமானது மனிதனுடைய வீழ்ச்சியை நிராகரிக்கிறது. இதுதான் காயினுடைய நிலைமை. ஆனால் கிருபை மனிதனுடைய வீழ்ச்சியை ஒத்துக்கொள்கிறது. இந்த காரியத்தை எண்ணிதான் ஆபேல் தேவனுக்கு தனது காணிக்கையை கொண்டு வந்தான்.

0: இப்பொழுது பவுலப்போஸ்தலன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான ஒரு காரியத்தை சொல்லப் போகிறார். அரபு தேசத்திலே தனது அனுபவத்தை குறித்தும், எருசலேமிலே அப்போஸ்தலர்களோடு தனக்கு கிடைத்த அனுபவங்களை குறித்தும், அந்தியோகியாவிலே பேதுருவோடு கிடைத்த அனுபவத்தை குறித்தும் கூறப்போகிறார். இது இரண்டாம் அதிகாரத்தின் மத்திய பகுதி வரைக்கும் நம்மை கொண்டு செல்கிறது. வாசிக்கிறேன் கலாத்தியர் 1:11. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 3 கூறிய அதே காரியத்தை மீண்டுமாய் சொல்கிறார். அதாவது, தான் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். சுவிசேஷத்தை குறித்து இந்த வசனத்திலே சொல்லும்பொழுது, நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்ல என்று சொல்கிறார். அதாவது, எந்த மனுஷனிடத்திலிருந்தும் இந்த சுவிசேஷத்தை தான் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்து தெளிவாக சொல்கிறார். யூத ஜனங்கள் பவுலப்போஸ்தலனுடைய செய்தியை கேள்வி கேட்டதுமல்ல, செய்திக்கு எதிராக சவால் விட்டது மட்டுமல்ல, அவருடைய அப்போஸ்தல பட்டத்தை குறித்தும் கேள்வி கேட்டார்கள். இயேசுவோடு இருந்த 12 அவர் ஒருவர் அல்ல என்று சொன்னார்கள். எனவேதான் பவுல் தான் எப்படி கிறிஸ்துவனுடைய நேரடி வெளிப்பாட்டினாலே அப்போஸ்தலர் ஆனார் என்பதையும் கூறப்போகிறார். கலாத்தியர் 1:12, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எந்த ஒரு பள்ளிக்கு சென்று வந்ததாலும் அவர் அப்போஸ்தல பொறுப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. அவருடைய தலையிலே கரங்களை வைத்து சிலர் அவருக்காக ஜெபித்ததினாலே அந்த பொறுப்பை அவர் பெற்றுக் கொள்ளவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி ஒரு வெளிப்பாடோ, அதே போல நற்செய்தியும் ஒரு வெளிப்பாடுதான். அப்போஸ்தலன் பவுலுக்கு நற்செய்தி வெளிப்படுத்தப்பட்டது. பேதுரு மூலமாகவோ, யாக்கோபு மூலமாகவோ, யோவான் மூலமாகவோ அவர் அப்போஸ்தல பொறுப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. நேரடியாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அழைப்பை பெற்று அந்த பொறுப்பை பெற்றார். கலாத்தியர் 1:13-14, நான் யூத மார்க்கத்திலிருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். இங்கே அவர் சொல்ல விரும்புவது என்ன? யூத மார்க்கத்து எல்லா சடங்காச்சாரங்களையும் நான் கை கொண்டிருந்தாலும் அந்த பழக்க வழக்கங்களினாலே நான் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் யூத மார்க்கத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறார். அவருடைய உன்னதமான மற்றொரு அறிக்கையையும் கவனியுங்கள். கலாத்தியர் 1:15-17 வாசிக்கிறேன். அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 16 பார்க்கும்பொழுது அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது என்று சொல்லும்பொழுது தன்னை தெரிந்து கொள்வதை குறித்து தேவன் சித்தமுள்ளவராக இருந்தார் என்பதை குறிப்பிடுகிறார். 16 புறஜாதியார் என்று குறிப்பிடுவது யூதரல்லாத மக்களை குறித்து கூறுவது. பவுலப்போஸ்தலனுடைய எழுத்துக்களை ஆழமாக அகலமாக கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருமே அவரை குறித்து சொல்லும்பொழுது அவருக்கு மிக உன்னதமான அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது என்றுதான் சொல்கிறார்கள். யூத மார்க்கத்திலே மோசேயின் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக கற்று அறிந்தவராயிருந்தார். கிரேக்க தத்துவங்களையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் இந்த இரண்டையும் இணைத்து அவர் நற்செய்தியை உருவாக்கவில்லை. நற்செய்தியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தே நேரடியாக வெளிப்படுத்த பெற்றார். கலாத்தியர் 1:18, 3 சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 தங்கியிருந்தேன். இந்த அனுபவத்தை குறித்து பவுலப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 9:26-29 இவ்வாறாக கூறுகிறார். வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் 9:26-29. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்து கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். இந்த சம்பவங்களெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அவர் 3 ஆண்டுகளுக்கு குறைவாகவே பாலைவனத்திலே செலவு செய்திருக்கிறார். பவுலப்போஸ்தலனை தேவன் எப்படி பயிற்றுவித்தார் என்பதை பார்க்கும்பொழுது அது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது. மோசேயையும் தேவன் வனாந்தரத்திலே தான் பயிற்றுவித்தார். ஆபிரகாமையும் பயிற்றுவிக்கும்படியாக மிக குறிப்பான இடத்திலே தேவன் வைத்தார். எலியாவின் வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் கடந்து வர வேண்டியதிருந்தது. பவுலப்போஸ்தலனையும் அரபு தேசத்து பாலைவனத்திலே வைத்துதான் தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. தாவீதுக்கும் ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தது அவர் குகைகளிலேயும் மலைகளிலேயும் தங்கியிருந்த காலங்களிலேதான். குறிப்பாக சவுல் ராஜாவின் கைக்கு தப்பும்படியாக வீட்டை விட்டு வெளியே இருந்த காலங்களிலே இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாயைப் போல தான் வேட்டையாடப்படுவதாக அவர் வேதனையோடு தேவனை நோக்கி புலம்பினார். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலேயும் வனாந்தர அனுபவத்திலே தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பின்னர் அவர் எருசலேமுக்குள்ளே வந்து பேதுருவை சந்தித்தார். அவரோடு 15 நாள் தங்கியிருந்தேன் என்கிறார். அந்நாட்களிலே பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்து பேசிய காரியங்களையும் அவர் செய்த பல காரியங்களையும் பவுலப்போஸ்தலனுக்கு விபரமாக கூறியிருந்திருக்க வேண்டும். முதலாவது பவுலப்போஸ்தலனை சேர்த்துக் கொள்ள அவர்கள் ஐயப்பட்டாலும் பின்னர் சேர்த்துக் கொள்கிறார்கள். கலாத்தியர் 19:19 கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. கவனித்தீர்களா? பேதுருவோடும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனான யாக்கோபோடும் மட்டுமே பவுலப்போஸ்தலன் தொடர்பு கொள்ள முடிந்தது. கலாத்தியர் 19:20 நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய அனுபவங்களை குறித்து பேசும்பொழுது மற்றவர்களுடைய பாராட்டுகளுக்காகவோ அவர் சொல்வதுதான் சரி என்று எண்ணுவதற்காகவோ எதையும் மிகைப்படுத்தி கூறாமல் உள்ளதை உள்ளதென்று தெளிவாக கூறுகிறார். நான் சொல்கிற எதுவுமே பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்ற உறுதியோடு எழுதுகிறார். சில தனி மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படும் பொழுதோ சில ஸ்தாபனங்களின் ஆரம்ப வரலாற்றை குறித்து எழுதும் பொழுதோ சில உண்மைகள் மறைக்கப்படுகின்றன, உண்மையில்லாத காரியங்கள் சேர்க்கப்படுகின்றன. ஆனால் பவுல் தேவனோடு தனக்குள்ள உறவை குறித்தும் தான் போதிக்கிற சுவிசேஷத்தை குறித்தும் மிக தெளிவாக பொய்யை அல்ல உண்மையான காரியங்களையே சொல்கிறேன் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று சிந்தித்த வசனங்களை சற்றை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால், கிருபையினாலே மட்டுமே ரட்சிப்பு என்பதை தவிர ரட்சிப்பிற்காக நாம் இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது வேத புரட்டு, அது சுவிசேஷ புரட்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 2வது 10வது வசனத்திலே நாம் பார்ப்பது போல கர்த்தருடைய ஊழியக்காரராயிருக்கிற ஒவ்வொருவரும் மனுஷர் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதற்காகவோ மனுஷரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஊழியத்தையும் நிறைவேற்றக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதாயிருந்தாலும் சரி, மற்ற ஊழிய பணிவிடைகளை செய்தாலும் சரி, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடே செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஊழியத்திலே ஈடுபட வேண்டும். வசனத்தை போதிக்கும் பொழுது திருச்சபையில் உள்ள சிலருடைய மனம் புண்பட்டு விடுமே என்று பாவத்தை பாவம் என்று சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா நேரங்களிலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று மட்டுமே பிரசங்கிக்கிறவர்களாயிருக்கக்கூடாது. 3வது சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ரட்சிப்பிற்கான சுவிசேஷத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே தெளிவாக சொல்ல அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். எந்த மனுஷனுடைய யோசனையையும் அல்லது சடங்காச்சாரங்களையும் இணைத்து புதிய ஒரு செய்தியை சுவிசேஷத்தை உருவாக்கக்கூடாது. 4வது பவுலப்போஸ்தலனை கிருபையினாலே அழைத்த தேவன் இன்றைக்கும் அவருடைய சித்தப்படி என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்பதற்காக அனுதினமும் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 5வது எந்த ஒரு சூழ்நிலையிலே நம்மை குறித்தோ நம்முடைய ஊழிய ஸ்தாபனத்தை குறித்தோ நாம் பேசும் பொழுதோ எழுதும் பொழுதோ எதையுமே மிகைப்படுத்தி கூறாமல், எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காமல், உள்ளதை உள்ளதென்று கூறக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் புரஜாதியார் என்பது யாரை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் புரஜாதியார் என்பது யாரை குறிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ எருசலேம் மக்களை, ஆப்ஷன் பி சமாரியா மக்களை, ஆப்ஷன் சி யூதர் அல்லாதவர்களை.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? யூத ஜனங்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய செய்தியை கேள்வி கேட்டதும் அல்ல, செய்திக்கு எதிராக சவால் விட்டதும் அல்ல, அவருடைய அப்போஸ்தலர் பட்டத்தை குறித்து மட்டும் கேள்வி கேட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் தேவனையும் மனுஷரையும் ஒரே நேரத்திலே பிரியப்படுத்துகிறவனாக வாழ முடியாது. தேவனை பிரியப்படுத்துகிறவனாக வாழும் பொழுது நிச்சயமாக சில மனுஷர் அதை குறித்து துக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் மனுஷர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்பதற்காகவோ, மனுஷரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு ஊழியத்தையும் நிறைவேற்றக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதாய் இருந்தாலும் சரி, மற்ற ஊழிய பணிவிடைகளை செய்தாலும் சரி, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களை குறித்தோ, அவர்கள் வேலை செய்யும் ஸ்தாபனங்களை குறித்தோ, அவர்கள் செய்யும் ஊழியங்களை குறித்தோ எழுதும் பொழுதும் மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் எதையுமே மிகைப்படுத்தி கூறாமல், எந்த ஒரு காரியத்தையும் மறைக்காமல், உள்ளதை உள்ளது என்று கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். மார்க்கு 10:27.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை

0: சிந்திக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: நடக்கும் இயேசுவின் வார்த்தை வல்லமையாய் அதிசயம் செய்திடுமே.

உடைந்த உள்ளத்தோடு கூட இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, இயேசுவிடத்துக்கு ஓடி வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. அதை நம்பி ஓடி வா மகனே.

கூட்டத்துல நன்றின்னு சொல்ல போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conqueror. We are more than a conqueror.

Naikoman, we are more than a conqueror. We are more than a conqueror. Na muthilum jayam kollugiravan. Inidan jayikka poranle. Ningala nanum jayithavarin makkal. Jayithavande makkal. Jayithavande makkal. மலையாளத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது, ஜெயித்தவரின் மக்கள். மக்களே, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவனுக்கு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு நீங்களே அரணான அடைக்கலம் அப்பா. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நீங்களே அரணான அடைக்கலம், அடைக்கலம். விளக்கு எரியட்டும், கொம்பு முளைக்கட்டும், கிரீடம் பூக்கட்டும் என்று ஆசாரியர்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதமோ அத்தனையும் சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களுக்கு உரித்தாவதாக, உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்து போன எல்லா ஊழியங்களிலே நாம உயர்த்தப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பின்பாக இருந்து ஜெபித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி. மனதார ஆசீர்வாதம்.

எல்லா புளிச்ச வாழ்க்கையும் பழிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசன், உங்க புளிப்பெல்லாம் பழிப்பாய் மாறுகிறது. ஆவித வாழ்க்கையில திடீர் ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எங்க போனாலும் சீயோன் கோட்டையை பிடிச்சவர் மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் பத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ, இந்த நரக வாழ்க்கை வேண்டாமப்பா, உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 11, சங்கீதம் 51 11 அப்பா, பரிசுத்த ஆவியே எங்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்கப்பா, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் இரும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க, எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை வேணாம், உங்களை விட்டு நான் பிரியற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அப்பா சொல்லுவாங்க, பெர்க்மன்ஸ் அப்பா, எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடம் தாண்டா நமக்கு பேலஸ். பேலஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது பேலஸ் இல்லை, பேலஸ் இல்ல, அது வெறும் பிளேஸ் தான். அல்லேலூயா. ஆனா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸ் ஆக மாறிவிடும். அல்லேலூயா. அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்துல எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும், கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம் நாங்க

ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும், அப்பா எங்க முகம் அல்ல சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில புடுங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட் மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்துல வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிற அன்பை நினைத்து

சோதம் ராஜா வருகிறார். சோதம் ராஜா வந்து பொருளெல்லாம் எடுத்துக்கோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஆபிரகாம் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தருக்கு நேராக என் கைகளை

கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்த

உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறானே, அழிவில்லாத ஆன்மாதான். அப்படியே முழந்தான் படி. அப்பா இசைக்கென்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கு நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுற கூடாது. எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலப்பட.

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல் நாளை எல்லாவற்றையும் வெற்றிகரம முடிச்சு ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுத்தி திரும்பி வர தேவன் கிருபை செய்தார். ஸோ நாம் நல்ல சுடச்சுட போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ், இடையில ஒரு சின்ன பிரேக், ஆனாலும் விட்டிடத்துலேருந்து இன்னைக்கு தொடர ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறையா பேசினார். ஆமென்,
1: ஆமென்.
0: நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமா அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேச ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஒரு தரிசனத்தில் ஒரு ஆக்சுவலாக வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிடுறாருனா தரிசனக்காரராயிடுறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காது. ஏதோ செய்கிறோம் அப்படின்னு தான் போகும். எல்லா ஊழியமுமே இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் போ சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்த பிறகு தான் நடத்துதலுக்கு மேலே நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எழுப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறார். அப்போ எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். கத்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில் தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜெபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் கீழே சப்டைட்டில் என்னையா இருக்கும்,
2: Glorifying God through praise.
0: இதே இது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர், எல் ஜோசப்பனுடைய காரியம். நீங்க தங்கச்சி மடம் இங்க நீங்க எடுத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்க ரிஃபைனிங் தோட்டம் praise and worship, Hoser வந்து prayer. இதே மாதிரி ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர்டனை தந்து, பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம்.
1: எஸ்.
0: ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாடை பெற்ற ஒரு லீடரா நம்ம களத்துக்கு வந்தா மட்டும் போதாது. இங்கதான் நமக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர் நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவர்களையும் நமக்கு தர்றார்.
1: ஆமென்.
0: இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு காலையில என்னோடும் உங்களோடும் பேச விரும்புறாரு. ஒரு மேன் ஆஃப் காடா எனக்கு வெறுமனே ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை.
1: ஆமென்.
0: இவங்கதான் கோர் குரூப், இவங்கதான் தரிசன மையம். இந்த கொஞ்ச பேரு தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
1: ஆமென்.
0: ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடி
1: படை. அதிரடி படை
0: உலகத்தையே ஒரு கலக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா
1: கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள் சதுசெயர்கள் பரிசெயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அடப்போங்கடா என் பின்னாடி திரள்ற இந்த கூட்டத்தெல்லாம் நான் நம்பி என்னன்னா இல்ல, உலகத்தை கலக்கிற ஒரு படை ஏற்கனவே என் கூட இருக்கு.
1: எஸ்.
0: அல்லேலூயா. சோ ஒரு தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தருகிற ஆண்டவர், தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர்.
1: அல்லேலூயா.
0: அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார்.
1: ஆமென்.
0: நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடைஞ்சு ஒன்னும் இல்லாம போகுதுன்னா அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு, ஆனா அந்த தரிசன அவர் பெற்ற தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா? ஏதா
1: 99 பைபிள் காலேஜ்ல இருந்து
0: கணக்கு என்னாச்சு? 26 வருஷம் முடிஞ்சிருச்சுல.
1: 26
0: வருஷமா என் கூட டிராவல் பண்றாங்க. 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருபை இருக்கு, அவங்களுக்குன்னு வரங்கள் இருக்கு. அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம் இவங்க ஏன் பறந்து போல? நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
1: இல்லையே?
0: இல்ல ரெக்கையை வெட்டி வச்சிருக்கிறோமா
1: இல்லையே?
0: எங்கேயும் பறக்க கூடாது. கொஞ்சம் ரெக்க முடிச்சோடனே கத்தரிச்சிடுறோமா? நாங்க கத்தரிச்சிருக்கிறோமா? ஏன்
1: இல்லீங்களே? இல்லையே
0: கேட்டுக்கிறோம். ஒரு வேலை இருக்கான்னு தெரியல.
1: கத்தரிக்கலையே.
0: அதான் தந்தையவர்களும் நானும் சொல்லுவோம், கூண்டை திறந்து வச்சாலும் நீங்க பறந்து போக மாட்டீங்கிறாங்களடா அப்படின்னு சொல்லி. கூண்டை திறந்து வச்சாலும் இந்த சூடா என்ன செய்ய மாட்டேங்கிறான், பறந்து போக மாட்டேங்கிறானே. கேட்பாங்க, எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லாடி.
1: ஆமென்.
0: இந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை மட்டும்
1: எடுத்தாச்சே,
0: நம்மளை இந்த விஷயம்ல கொண்டு வந்து நினைச்சிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் நம்முடைய
1: தரிசனம்
0: அப்படின்னு நான் இவங்க மனசுல திணிக்கல. அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க. இதுதான் சீக்ரெட்.
1: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த இந்த தரிசனத்துக்காக,
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது?
1: பயணிக்க முடியாது.
0: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க. சபையை வந்து பத்து துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க,
1: துண்டாக்கட்டும்,
0: துண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா?
1: ஸ்தோத்திரம்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி திரண்ட மந்தைய உலகமே பின்னாடி போகுது. இந்த அளவுக்கு ஒரு திரள் கூட்டம், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்.
0: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா?
1: அடிச்சாங்க.
0: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா?
1: உடையல.
0: சபைய உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் உண்மையுள்ளவர் இருக்கிறார்.
1: எஸ்.
0: தரிசனம் உடைஞ்சிடக்கூடாது. தரிசனம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஊழியங்காரன் எதை விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொன்னது ஒண்ணு, இவர் செய்யறது இன்னொன்னு. அங்க என்ன உடைஞ்சிருது?
1: தரிசனம்.
0: தரிசனம் உடைஞ்சிருது. சில பேர் தேவன் தந்த பாரத்தை விட்டுட்டு என்னென்னமோ என்னன்னா செய்வாங்க. தேவன் இந்த வல்லமையை தந்தது, வரங்களை தந்தது, கிருபையை தந்தது எதுக்குன்னா, இந்த தரிசனத்தை கொண்டு செல்றதுக்காக தான் இந்த கிருப வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா, சொல்லலாமா? நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம் நாங்க, பரவாயில்ல, இது என்ன, நம்மளை வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல,
1: இருக்கிறாங்கல்ல,
0: அதனால போடுறா. சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
1: பிரான்ச்,
0: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
1: ஆரம்பி
0: அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கூட்டம் இருக்கு, இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் பாட்டில் கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிருவே
1: கூடாது.
0: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
1: ஆமென். சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு, ஐயா சென்னையில எங்கேயா உங்க கிளச உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு
0: வந்து சில ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை,
0: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை. ஹல்லேலூயா.
0: அப்ப எப்ப ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்போ ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேராக பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
1: எஸ்.
0: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப், ஒரு ஆக்டிவான ஒரு டீம் கத்தரே தர்றார்.
1: ஆமென்.
0: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளவு ஈஸியா சபை என்ன செய்ய மாட்டாங்க. இங்கிருந்து அந்த சபை, அங்கிருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
1: மாறிக்கிட்டே
0: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்ப இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: கொடுத்திருக்கிறாரு.
0: இந்த விஷன்ல போறப்ப நாலா காலா வட்டத்துல எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க. காரியங்களும் டிராவல் ஆக சரியாகும். அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தால் மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும். அவங்க தான் நகமும்
1: சதையும்
0: சதையும் போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்தில் பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேலே இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க. ஒட்டவே என்னன்னா
1: மாட்டார்கள்,
0: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூட தான் என்னன்னா
1: இருப்பாங்க.
0: ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டோர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்களை ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா?
1: இருந்தாங்க.
0: யோவான் 12 அதிகாரத்தில் வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18 வாசிக்கலாமா?
1: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
0: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
0: இதோ உலகமே அவனுக்கு
1: பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
3: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம்? 12:12 இருந்து மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
1: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
1: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு,
0: ஓசன்னா,
1: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: வெளிப்பாடு இருந்தா பேசுனா
1: இல்ல?
0: எப்பவுமே ஊழியத்துல நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரவே கூடாது.
1: எஸ்,
0: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
1: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
0: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார், அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு, இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர் என்னன்னா
1: இருக்கு
0: அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். உயிரோட ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரி போன ஒரு பாடியை வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறார்னா
1: எழுப்பி இருக்கிறாரு.
0: இது எங்கேயும் நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி. ரெண்டு தாவீதின் குமாரனுக்கு
1: ஓசானா.
0: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறிச்ச தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல. ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார்,
1: எஸ்,
0: நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ தலையில தூக்கி வச்சு கொண்டாட
1: ஆரம்பிச்சிட்டான்.
0: ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்ப இந்த வெற்றி இல்ல, லாசர உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு 3 கழிச்சு மறுபடியும் உயிர் தழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன், அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நானே போயிட்டு இருக்கிறேன், அதான் என்னுடைய வந்த நோக்கம், அதை நிறைவேற்றுகிற பாதையில் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனால தான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படல, துள்ளி என்ன சென்னா சுத்துல இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூல எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார். தெரியும்டா டேய், தெரியும்டா, பாரு அடுத்து 2-3 நாள் என்ன நடக்க போகுது பாரு. ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
1: நிக்க மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன், என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலே என்ன நீ ஃபாலோ பண்ற. ஆனா இது நிலைச்சு என்னன்னா நிக்காது, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமம். மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க அவங்க எதிர்பார்த்தாங்க. ரோம சாம்ராஜ்யத்திலிடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. அந்தகார லோகாதிபதியின் பிடியில் சிக்கி இருக்கிற உங்களை என்னை விடுவிக்க முடி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்க முடி, மகிமையான உயிர்த்தலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்ல
1: எஸ்
0: இல்ல ஹல்லேலூயா. அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள் அவங்க தான் யாரு?
1: நம்பத்தக்க
0: விஷன் பார்ட்னர்ஸ்.
1: எஸ்
0: விஷன் பார்ட்னர்ஸ். அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அதனால நீங்க மேல வர்றப்ப நிறைய பேர் உங்களோட வந்து இணைய ஓடி வருவாங்க. மேல வர்றப்ப
1: நிறைய பேர் உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
0: ஆனா நீங்க கீழே இருக்கிறப்பயே முளைச்சு ரெண்டெல்ல விடுறப்பயே உங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்துரு கொண்டு வந்து சேர்த்தா இருப்பாருங்க. அவங்கதான் வந்து பணிமனையே.
1: ஆமென்.
0: அவங்கதான் ஹெட் குவார்டர்.
1: எஸ்
0: அவங்கதான் உங்க ஆபீஸ்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல, எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
1: இல்லை
0: இல்ல, கேள்விகளே இல்ல, கேலியும் இல்ல.
1: எஸ்
0: கேலி கிண்டல் என்னன்னா
1: இல்லை,
0: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
1: ரட்சிக்க போறான்
0: அப்படிங்கிற கேலியும் இல்ல,
1: கேள்வியும் இல்லை.
0: கேள்விகள் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல.
1: அல்லேலூயா.
0: ஒண்ணு சாமுவேல் 10வது அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26வது வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
1: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள்.
0: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது இல்ல, சிலருக்கு தான் கொடுக்கிறார். அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவுனதுனாலதான் கூட இருக்கிறாங்க.
1: எஸ்
0: அல்லேலூயா. தேவன் தந்த
1: ஏவுதல்
0: ஏவுதல் ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
1: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
0: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
1: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
0: அவனோ
1: அது கேளாதவன் போல இருந்தான்.
0: கண்டுகிறவே இல்லை. சவுல் வந்து இதெல்லாம் என்ன செய்யல,
1: கண்டுகிறவே இல்லை.
0: ஆனா 1 Samuel 11 யாபேசின் மனுஷருக்கு, கீலேயாத்தில் இருந்த யாபேசின் மனுஷருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12வது வசனம் வாசிக்கலாமா? 1 Samuel 11:12.
1: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
1: கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்
0: ஆலயத்திற்குள் வந்து
1: வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தான்.
1: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: சும்மா ஒரு மாஸ் விக்டரியை கத்திர என்ன செய்கிறார்,
1: கட்டளையிடுகிறார்.
0: அத கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
1: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்,
0: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
1: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
0: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல, வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
1: இல்லையே.
0: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மள மாவட்ட செயலாளர் என்ன செய்ய மாட்டாங்களே,
1: தேர்ந்தெடுக்க மாட்டான்,
0: மன்ற செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே,
1: ஐயோ
0: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்கா,
1: கிட்டி வந்திருக்கு
0: அப்படிங்கிற
1: ரீதியில்
0: அது இல்ல.
1: எஸ்
0: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்?
1: சேர்ந்துக்கலாம்,
0: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. அவங்க வெற்றியை பார்த்து தான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய, சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை கோலியாத்த ஆவிது அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார், பெறுகிறார்.
1: எஸ்.
0: ஆனா ஜானத்தன் வந்து ஏன் டேவிட நேசிச்சார் அப்படின்னா, டேவிட் பெற்ற வெற்றிகள் அது ஒரு வசீகரமான ஒரு செயலா இருந்தாலும், தாவீத குறிச்ச ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா
1: யோனத்தானுக்கு,
0: ஜானத்தனுக்கு இருந்துச்சு. அதை அருமையா வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 23 அதிகாரத்துல. தகப்பன் வேட்டையாடுறாரு, ஆனா மகன் வந்து தாவீதோட தீவிர ஆதரவாளர்,
1: அவர் மீது வேட்கையாக இருக்கிறார்,
0: தீவிர ஆதரவாளர்,
1: ஆதரவாளர்.
0: அவர் பாருங்க அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா, அப்பாவுக்கே தெரியாம வசனம் 16ல இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
1: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
0: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி,
1: நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது,
0: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்,
1: அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன்.
0: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்,
1: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
0: இங்க தாவீத குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல, சேர்ந்துக்கல. தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீத அங்கீகரிக்கல. தாவீத குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு, ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீத அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு,
1: சாரி அவர் முடிஞ்சு. அல்லேலூயா.
0: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: எங்க பாஸ்டர் யார் என்னன்னா தெரியுமா? எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யார் என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை அப்படின்னு உங்களை கத்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல, வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல, உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க, இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை கேலி பண்ணவங்க.
1: எஸ்.
0: இப்ப மட்டும் என்ன திடீர்னு பயங்கரமா ஒரு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னா, இது வெளிப்பாட்டுனால வந்த எழுச்சி இல்ல,
1: வெற்றி பெற்றதுனால,
0: பெற்ற வெற்றினால வந்த
1: எழுச்சி.
0: எழுச்சி ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
1: இல்ல.
0: ஏண்டா லாசரோ உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்பினதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லா பேரும். இன்னும் பாரு, இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன், எல்லா பேர்ல நீ தனியா விட்டு நினைச்சிருவ, நீ ஓடிடு. ஏன்னா நீ ஒருத்தனு கூட என் விஷயம் குறிச்சு என்ன இல்ல வெளிப்பாடு
1: இல்ல
0: இல்ல. ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிற.
1: எஸ்.
0: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெற போறேன்.
1: எஸ். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
0: இனிமேதான் என்ன செய்ய போறேன் நான், வெற்றிய,
1: ரியலான வெற்றியை பெறப்போகிறேன். அல்லேலூயா.
0: தேவனுடைய திட்டத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி அவனை நீங்க நம்பலாம்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க, அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவோ உங்களோட என்னன்னா
1: அவன் இல்ல.
0: இல்ல, அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கத்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம், ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல்னு எங்களுக்கு என்னென்ன அது தெரியல. 2001-2 இல்லையெல்லாம் சபை சிதறடிக்கப்பட்டது. என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது. இப்ப ஜேஜேன்னு இருந்த இடம் வெறிச்சோடிச்சு. டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தையை கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு டிசப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல. ஜெயஜன் இருந்த இடத்துல இதே வளாகத்துல தான்
1: அப்பதான் தம்பி 40 நாட்கள்
0: அப்பதான் தம்பிமாரை ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து இவங்க தான் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கத்தரை கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ள வந்துட்டு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ யார்ட்டையும் போய் தண்ணில விளக்க என்னன்னா கொடுக்காத. நீ பாட்டுல அமைதியா இரு. உன்னை குறிச்ச வெளிப்பாடை நான் யாருக்கு நான் தர்றனோ அவங்க என்ன செய்வாங்கன்னா உன் கூட என்னென்ன இருப்பாங்க. இன்னைக்கு சபையில இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்கள்ல நான் போய் வீடு வீடா போய் உட்காந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடினதுனால என்னை பார்க்கறப்ப உங்களுக்கு பாவமா இல்லையா பரதாமா இல்லையா என்னை கை விட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க காலில் கையில போய் விழுந்ததுனால என் கூட இருக்கிறவங்க
1: இல்லையா
0: பர்சனலா ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு இல்ல நீங்க இந்த விஷன்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட கத்து பிரத்யட்சமா பேசினதுனாலதான் அவங்க எங்களோட இருக்க தீர்மானிச்சாங்க.
1: ஆமென்.
0: அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்லதான் எது ரியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி குவைட்டா செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க அந்த நேரத்துல நீங்க எடுத்த முடிவு எங்களுக்கு ஒருத்தருக்கு என்னன்னா புரியல. ஆனா ஆண்டவர் எங்களை உங்களோட என்ன செஞ்சாருன்னா இருக்க வச்சாரு. இப்ப எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா புரியுது அப்படின்னு லேட்டரா வந்தவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க.
1: சிலர் சொன்னாங்க அப்போஸ்தலர் 7:38 சீனாயின் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பிரதர், வேற எந்த கேள்வியும் அங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு ஜீவ வாக்கியங்கள் பெற்றவன் இவன்.
0: இன்னைக்கு இவ்வளவு ஜீவ வாக்கியங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்றத நீங்க எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க பலப்படுறீங்க. அப்ப மீடியாவும் கிடையாது, லைவும் இல்ல,
1: நாங்க கேசட்ல மட்டும்
0: கேசட்டும் இல்ல, கேமராவும் இல்ல. ஆனா அப்பமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு ஜீவ வாக்கியங்களை பெற்றவன்
1: இவனே.
0: என்ன செய்யறேன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருந்தப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். எப்பவும் சர்ச்சில் அவர் முக்கியஸ்தர். இத்தனை ஆண்டுகளை எங்களோட
1: பயணிக்கிறாங்க.
0: வெற்றியை கொண்டாடி நாம பெறுகிற வெற்றியை கண்டு இல்ல, அப்படி வெற்றியே நாம பெற்று நம்ம ஊழியம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வெற்றிக்காக நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் என்ன செய்யறாங்க
1: இருக்கிறார்கள்.
0: இந்த ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களை ஆண்டவர் விஷனுக்குள்ள என்ன செய்வார்னா கொண்டு வருவார். அவங்க நம்ம மூலமா தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இல்ல. அப்கோர்ஸ் உள்ள வந்ததே நம்மளை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளால ஆசீர்வதிக்கப்பட்டுதான் உள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்களுக்கு விஷனை குறிச்ச வெளிப்பாடு வர்றப்ப அவங்க விஷன்ல ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா மாறிடுறாங்க.
1: அல்லேலூயா.
0: அவங்க மனசுல ஐயப்பாடு இல்ல, அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்பாடு.
1: எஸ்.
0: ஐயப்பாடோட உங்களோட இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நிப்பாங்கன்னு என்னன்னா தெரியாது. ஆனா வெளிப்பாடோட உங்களோட டிராவல் பண்றவன் அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில உங்களோட தோளோடு தோள் கொடுப்பாங்க.
1: Yes.
0: அவங்க ஒரு பெரிய சொத்து, அசெட் மினிஸ்ட்ரிக்கு.
1: ஆமென்.
0: யோவானிடன சுவிசேஷம் 12:2 எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி லாசரு உயிரோட எழுப்பினதை நினைச்சு கொண்டாடி ஆண்டவர் பின்னாடி போனா அந்த மரியா லாசரோட சகோதரி அவ எதுக்காக ஆண்டவரை செலிப்ரேட் பண்றா பாருங்களேன். மூணாவது வசனம், அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில்
1: ஒரு ராத்தல் கொண்டு வந்து
0: அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
1: தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
0: அந்த வீடு முழுவதும்
1: தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
0: அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
1: அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து
0: இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று
1: தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?
0: அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்
1: அவன் திருடனானபடியினாலும்
0: பணப்பையை வைத்துக் கொண்டு
1: அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
0: அப்பொழுது இயேசு,
1: இவளை விட்டுவிடு,
0: என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார்.
1: தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். முந்திக்கிட்டான்,
0: மொத்த சுவிசேஷங்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டான்?
1: முந்திக்கிட்டான்.
0: யாருன்னு அவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா
1: தெரிஞ்சிருச்சு.
0: மற்றவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவளை பார்த்தாலும் அவ சொல்ற ஹி டிசர்வ்ஸ், இந்த ஆராதனைக்கு அவர் தகுதி உடையவர். அவரை குறிச்ச ஒரு பர்சனலான ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் அவ செஞ்சாரே ஒழிய தன்னுடைய சகோதரனை உயிரோட எழுப்பினாருங்கிறதுக்காக அவ அதை செய்யல.
1: ஆமென்.
0: என்ன செய்யப்படும்
1: சொல்லப்படும்.
0: ஒரு கூட்டம் உலகமே எதுக்கு கொண்டாடுது அப்படின்னா, லாசர் என்ன செஞ்சிட்டாருன்னா எழுப்பிட்டார். ஆனா லாசர் வீட்டுல இருந்த லாசரோட சகோதரி எதுக்காக தலையில ஊத்துறா அப்படின்னா, அவர்
1: தான்.
0: அப்போ அவர் யாருங்கிற வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ கணக்கே பார்க்கல, ஆசை குறிச்சு என்ன செய்யல,
1: கணக்கே பார்க்கல.
0: அதனாலதான் அந்த வெளிப்பாடு உள்ளவங்க ஒரு தரிசனத்துக்கு செய்யறப்ப என்ன பாக்குறது இல்ல,
1: கணக்கே
0: பாக்குறது இல்ல. சில பேர் இருக்கான் தரித்திரத குறிச்சு ரொம்ப அக்கறை இருக்கும், ஆனா தரிசனத்தை குறிச்சு ஒரு அக்கறை என்னன்னா இருக்க. எப்ப பாருங்க,
1: தரித்திரங்க
0: தரித்திரங்க தரித்திரங்க. தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட விதைக்க
1: மாட்டான்.
0: அவருக்கு என்னன்னா எப்பவுமே அக்கறை யாரு மேல, என்ன
1: தரித்திரர்,
0: தரித்திரர் மேலதான் அக்கறை. அது தவறுன்னு சொல்லல, ஆனா தரிசனத்தை குறிச்ச எந்த புரிதலும் இல்லாம தரித்திரர் தரித்திரர் தரித்திரர் சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப நீங்க வேல்யூ பண்றப்ப விஷனை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு சுத்தமா வேணா
1: இல்லை.
0: சபைகள்ல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி.
1: எஸ்,
0: தரிசனத்துக்கு விதைக்கும்படி கத்தர் காரியத்தை கொடுக்கறப்ப இது எதுக்கு அங்கவே நம்ம என்ன செய்யணும்,
1: விதைக்கணும்.
0: நம்மளே கையில வச்சுக்கிட்டு 10 ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்னா
1: கொடுக்கலாமே
0: அப்படின்னு சொல்லி ஒரே தர்மகர்த்தாவை என்ன செய்வாங்கன்னா மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு என்ன இல்ல
1: தரிசனம்,
0: இது எதுக்கு இந்த காசு போய் இங்க என்ன
1: கொடுக்கணும்.
0: ஆனா விஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க அர்த்தத்துக்கு ஒரு பக்கம் செஞ்சாலும் தரிசனத்துக்கு செய்ய வேண்டியத ஏராளமா செஞ்ச அந்த விஷனை வந்து அப்படி தாங்குவாங்க
1: பாருங்களேன்.
0: இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி நீங்க இந்த விஷனுக்கு செய்யறீங்களே அப்படின்னா, அவங்க சும்மா செய்யல. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு 1008 யோசனை வர்றப்ப லட்சக்கணக்கான பணங்களை கோடி கணக்கில் ஒரு தரிசனத்துக்கு சிலர் அள்ளி இறக்கிறாங்கன்னா அந்த விஷனை குறித்து அவங்களுக்கு பர்சனலான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய தயாள இருதயத்தை கத்தர் அவங்களுக்கு தந்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற 2-3 பேர் போதும், எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க.
1: அங்க சென்னைக்கு போனோம், அங்க வைஸ் நெட்ல வந்து வைஸ் சேர்மனா இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள், அவங்க வழக்கமா நம்ம ஒரு சபைக்கு பிரசங்கியாளரை கூப்பிட்டா பிரசங்கியாளர் தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா வித்தியாசமா செஞ்சாங்க. எங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சபை மக்களை அப்ரிஷியேட் பண்ணி, ஐயா நாங்க எங்க சபை மக்களும் உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்துகிறோம், இவங்க பாக்குறதுக்கு சாதாரணமானவங்க தான், ஆனா இந்த சபையில இருந்து 200 ஊழியக்காரர் கர்த்தர் எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு. இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதுல ஏவப்பட்டு அப்படியே விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை.
0: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாரா இருந்தா கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு துணை செய்ய முடியும்.
1: பயன்படுத்தணும்.
0: ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவியானவர் நினைப்பு விட்டுறாரு. நான் சொல்றேன், சடனா எனக்கு ஃபிளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முந்தின நாள்ல வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்க ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ சொன்னார், அண்ணே என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனா எனக்கு சடனாக இந்த மாதிரி சிக்காயிருச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வேற எங்க போ

0: ஏர்போர்ட்லேருந்து இந்த மாதிரி பஸ் ஏறிட்டீங்களா? ஏறியாச்சு. காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் ஊருக்கு வந்து சேரும்? எப்படியும் ஒரு 4:35 உங்கள் ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்னோடனே நான் பஸ்ஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு. அவர் அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போன்னா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
1: ஒட்டுமொத்த
0: அவருடைய இருதயம் மொத்தமும் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால், நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாகவே போக முடியும்? அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன்? அப்போ நானும் இவ தான் பேசிக்கிட்டோம். அந்த ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க.
1: காலையில் காரில் வந்து
0: எங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
1: அப்பெல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க.
0: அங்கே போய் நாங்கள் இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்கள் என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் எந்த ஃபோன் என்னன்னா
1: இல்லை.
0: எனக்கு மைண்டு வந்து அப்படி கொடைய ஆரம்பிக்குது. என்னடா நாம் வந்து நாம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னென்ன வந்திருக்கிறியா, என்ன பண்ணுற, எங்கே தங்கியிருக்கிற, எங்கே இருக்கிற, எதுவுமே நம்மளை என்ன செய்யலைன்னா
1: விசாரிக்கவே இல்லை.
0: சரி பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நம்மளை கால் பண்ணுவாருன்னு சொல்லி இருந்தா 6:30, 6:30, 7:00, 7:30, 8:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சூடாட்ட சொன்னேன், செய்தியும் ஓட மாட்டேன்னு, ஒன்றும் தயாரிப்பே பண்ண முடியல. இது எதுக்கு இந்த கசப்பை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனால தான் நமக்கு வந்து வண்டி ஓடலை, அதனால நம்மளே ஃபோன் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்களே ஃபோன் அடிக்கணும் அவருக்கு. ஐயா நாங்கள் வந்துட்டோம்யா ஊருக்கு, சந்தோஷம் பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கே தங்கியிருக்கீங்க? எல்லாம் உங்கள்
1: ஊரில் தான்
0: தங்கியிருக்கிறோம் அப்படியா? ஊரில் என்ன, எங்கே தங்கியிருக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த தெருவில்.
1: அந்த தெருவில்லையா அப்படின்னு?
0: ஆமாம், அந்த தெருவில் தான் தங்கியிருக்கேன். எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு, எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு, இத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்ப, நானும் அந்த வீதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ இத்தனை நம்பர் வீடுன்னா அந்த வீட்டுக்கு எழுத்த வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் ஃபோனில் இந்த மாடியில் நிற்கிறேன்,
1: அவர் ஃபோனில்
0: அந்த மாடியில் இருந்துட்டு ஹாய்
1: அப்படின்னு.
0: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
1: மறக்கவே இல்லை,
0: ஏன்டவரே அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சிங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பேசி முடிச்சோன்னு மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி, அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி, நம்ம வந்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுல என்ன செய்யறோம்,
1: இருக்கிறோம்.
0: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மளை
1: அன்போடு
0: வரவேற்று நம்மளை விசாரிச்சுப்பாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க. அவர் வர என்னன்னா
1: இல்ல,
0: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ, இந்த கசப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை
1: செய்ய முடியாது.
0: அதனால நானும் ஜூனாவை என்ன செய்யறோம்னா, இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு, அந்த ஏத்து வீடு தானே சொல்லிட்டு நானும் இதுதாம அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். பரிதாம அப்படி என்ன எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார், அவங்க ஒய்ஃபு தான் முதல்ல வந்தாங்களா, ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தார், வந்து என்னென்னமோ ஆகா ஓகோன்னு அவர் மினிசியை குறித்து பேசுகிறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, ஒரு வார்த்தை என்ன செய்யலைண்ணா
1: கேட்கல. எங்கள் ஊர் சரி,
0: அதோட சரியா மீட்டிங் வந்துடுறோம்னு சொல்லிட்டு எழுந்து தான் நிற்கிறேன் பாருங்க, அவர் வாட்டில் ஒரு ஒரு ரூம் போயிட்டார். பரிதாமா நாங்கள் ஹாலில் நின்றுட்டு,
1: ஒரு உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைமு
0: கேட்டார். வெரி குட். அவர் கேட்குறாரு, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 hours ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். கேட்குறாரு, இவர் ஆராதிப்பாரா, பாடுவார் அவர் அப்படின்னு கேட்டார். யார் என்ன, யூதாவை பார்த்து. ஆமையா, அவர் பாட்டெலாம் என்ன செய்வார், நான் பாடுவார். ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தர்றேன், அவர் ஒரு 1/2 hour வர்ஷிப் பண்ணுவார், நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்தி என்னென்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
1: மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம்யா.
0: அதோட நான் சொன்னேன், ஜோடா வகையாக மாட்டிக்கிட்டோம், அதனால் ஒழுக்கமாக போய் ஊழியத்தை

0: குடிச்சிட்டு நம்ம மாட்டில் என்ன செஞ்சிருவோம்,
1: டக்குன்னு வந்துடுவோம்,
0: ஊர் பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயுமே
1: இடத்துக்கு போக கூடாது.
0: நம்மளை குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மளை அழைக்கிற அழைப்புதலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்க போனோம், போய்
1: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
0: அப்ப நான் சொன்னேன், ஜூடா நீங்க கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷா வேர்டுக்கு என்ன செஞ்சேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன்ல நம்ம வர்ஷிப்போட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுட்டு நான் வந்து செய்தியை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட் செய்தியா என்ன, ஒய்நாட் செய்தி, ஒய்நாட் மெசேஜை நான் எடுத்து பாதி செய்தி போறதுக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
1: முடிக்கவே முடியல.
0: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவரும் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலா அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
1: அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
0: தொடுமென் கண்களை சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்றாரு, பிரேயர் வருது, ஹெவியான ஒரு அவுட்புரிங் அங்க வந்து அங்கங்க உருள்றாங்க. முக்கியமா பின்னாடி இருந்த பாஸ்டரமா உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி
1: போட்டார்
0: ஆஸ்ட்ரமாவை உருட்டி எடுத்துட்டார். வல்லமை தாங்க முடியாம சுருண்டாங்க அந்த அம்மா. அப்ப நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோல நான் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ நோ நோ நோ அப்படின்னு
1: சொல்லிச்சு,
0: இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு நாங்க செஷன்லாம் முடிச்சு நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பிறகு எங்களை பார்க்கிற பார்வை என்னன்னா
1: மாறி போச்சு.
0: எங்களிடத்துல பேசுற விதமே என்னன்னா
1: மாறி போச்சு.
0: அப்பதான் அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க, காலையில எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்ப நீங்க இப்படி இல்லையே அப்படின்னா, காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க
1: இப்படி இல்லையே,
0: அப்ப நாங்க இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா நீங்க.
1: அதுக்கு பாஸ்டர்மாவை கத்தர் உருட்ட வேண்டி இருக்கிறது, நாங்க என்ன சேர்த்து
0: அவ்வளவுதான் அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
1: அங்கீகரிக்கிறார்கள்.
0: இப்படி எல்லாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
1: இல்லீங்களா? என்ன
0: வெளிப்பாடு இருந்துச்சு,
1: வெளிப்பாடு
0: இந்த விஷனோட போய் இணைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு
1: வெளிப்பாடு
0: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க. இன்னைக்கு கத்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல, அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு மதிக்கிறாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு களி கூர்ந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக. சிலரை தான் கத்தர் தர்றாரு விஷனுக்காக. ஆவியோட போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட ஆவியோட போய் சேர்ந்தவன்லாம் இன்னமும் தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: வாசிக்கலாமா? ஒண்ணு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21-22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
1: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள்,
0: கடன்பட்டவர்கள்,
1: முறுமுறுக்கிறவர்கள்
0: யாவரும்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: அவன் அவர்களுக்கு
1: தலைவனான
0: இந்த பிரகாரமாக
1: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
0: இவனுக்கெல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு, சவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்,
1: சொந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
0: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல,
1: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
0: அவங்களா போய்
1: அவனோட கூடிக்கொண்டார்கள்.
0: கடைசியில இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி.
1: அல்லேலூயா.
0: ரிலையபிளான ஆட்களே இல்ல. இந்த 400 பேர் யாரும் இல்ல,
1: நம்பத்தகுந்த நபர்கள் அல்ல.
0: தாவீதுக்கு தாவீது மூலமா ஆதான் இருந்தா தான் ஆகா ஓகன்னு சொல்லுவான். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான். யார கொல்றதுக்கு?
1: தாவீது கொல்றதுக்கு.
0: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீது குண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 Samuel 30:6 தாவீது மிகவும்
1: நெருக்கப்பட்டான்.
0: சகல ஜனங்களும்
1: தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
0: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
1: தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
0: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாடை பெற்று வரல. உடனே போச்சு, சிக்கலாய் போச்சு. அதான் ஊரை விட்டு ஓடி போக முடியாது. இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம? வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
1: செஞ்சிருக்க மாட்டான்.
0: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
1: எடுத்திருக்க மாட்டான்.
0: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது?
1: தெரியாது.
0: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்து நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தையை நம்பவே நம்மளால முடியாது. கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல் எடுத்தவனே என்ன சொல்றான்? இது தாவீதின்
1: கொள்ளை.
0: கொள்ளை
1: கொள்ளை
0: கொள்ளையடிச்சவங்கள தாவீத கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20 சொல்றானுங்க, லாடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான்.
1: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
0: இது தாவீதின்
1: கொள்ளை என்றார்கள்.
0: அவிது கூலா பாத்துக்கிட்டார். தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னா?
1: தெரியும்டா
0: தெரியும்டா. ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்தர் நினைச்சிருக்கிறார்னா
1: கொடுத்திருக்கிறார்.
0: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருனா
1: உருவாக்கிட்டார்.
0: உருவாக்குறார். புரியாதவங்க ஏன் விஷன்ல வச்சிருக்கிறார்னா தலைவனை உருவாக்குறதுக்கு தான் அந்த 4 வச்சிருக்கிற. தந்தையர்கள் சொல்லுவாங்க, அந்த 4 நன்றி. அப்படி
1: நன்றி. உலகத்துல இருக்கிற 6 எனக்கு தெரியாதுரா. யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கறாங்களோ உருவாக்குறாங்களோ அந்த 4 மனப்பாடமா வச்சு ஜெபிக்கிறேன்.
0: இத்தனை பேர் நம்மள பாராட்டுறாங்க, இத்தனை பேர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல பாரு. யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றேன். ஆண்டவர், அந்த 4
1: நன்றி.
0: ஏன் அவங்கள வச்சிருக்கிறார்னா நம்மள ஷார்பன் பண்றதுக்கு.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்மள
1: ஷார்பன்
0: பண்ண ஊர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறார்னா
1: வச்சிருக்கிறார்.
0: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களோ பின்னாடி திரளுகிற ஒரு படைய நம்பாதீங்க. தரிசனத்தை குறிச்ச பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க. அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங் ஆன கனெக்ஷன்ஸ் உறவுகளை ஆண்டவரே தர்றார். அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னையா இதைத்தானையா நான் 20 நான் சபைக்கு என்ன செய்யறேன்
1: போதித்து வருகிறேன்.
0: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
1: இல்லையே.
0: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
1: எஸ்.
0: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக.
1: அன்னைக்கு
0: ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன். எங்களை ஃபுல்ல லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்ட நான் போய் பார்த்தேன், எங்களை பார்க்க வந்திருந்தாரு. வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு,
2: பிரதர் இது பத்தாது.
0: நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்.
2: இது இது பத்தாது. பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னன்னா வேணுமே,
1: வேணுமே.
2: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னன்னா
1: வேணுமே.
2: இது இது இது இது எதுக்கு பத்தம் அது? ஒரு கடகட மடமடன்னு
0: பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து
2: விளங்கிக்கணும்னு மற்றவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா
1: விளங்க மாட்டீங்க ஐயா.
0: நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் தலையிலையும் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த விஷனை குறித்த வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட உங்களோட எசஞ்சு எனஞ்சு செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா புரியும். மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு ஓ இதுதான் இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகிறாரு. அதனாலதான் விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது,
1: இப்பதான் ஆரம்பிக்குது.
0: எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
1: ஆரம்பிக்குது.
0: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவர்.
1: எஸ் லார்ட்.
0: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க என்னன்னா
1: செய்யுங்க.
0: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர். அல்லேலூயா. நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிக்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். குறிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம், தியானிக்கலாம்.
1: இன்னைக்கு
0: செய்தியினுடைய கரு என்னன்னா, உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா, உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தா மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறத கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்லை, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தரிசனத்தை புரிந்து கொண்டவங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை போல மற்றவங்க கொடுக்க முடியாது. அபிகாயில் கொடுத்த ஆலோசனையை மற்றவங்களால கொடுக்க முடியாது தாவீதுக்கு. ஏன்னா அவளுக்கு தாவீது குறிச்ச வெளிச்சம், அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா டேவிடோட பேச முடிஞ்சு அவளால. பரவசம் அடைகிறவங்க கொடுக்க முடியாத ஆலோசனையை எங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்க வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: எனக்கு அறிமுகமான குடும்பத்தில் இருந்த ஒரு வாலிப மகளுக்கு பிளட் கேன்சர் என்று கேள்விப்பட்டு மிகவும் கலங்கி அதிகாலையில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. எனக்கு பாடலை கொடுத்தார் அந்த மகளுக்கோ பூரண சுகம் கொடுத்தார். ஆம், கர்த்தர் நல்லவர், சுகம் தருபவர்.

இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, யெகோவா ராபா, எங்கள் குடும்ப மருத்துவரே, என் சப்தம் கேட்டு பார்வைக்கு நலமானதை செய்தால் ஒரு வியாதியும் அணுகாது மேற்கொள்ளாது. நானே சுகமாக்கும் கர்த்தர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்கள், நோய்கள் சிலுவையிலே சுமந்த எங்கள் இயேசையா, நாங்கள் சுகமாய் வாழ காயப்பட்டீரே. உங்களுடைய தழும்புகளால் சுகமானோம் அப்பா. நன்றி, நன்றி ஐயா. இப்பொழுதே உமது சுகம் தரும் வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு உடலிலும் அற்புத சுகம் உண்டாவதாக. கேன்சர் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் நீங்கி போவதாக. கொள்ளை நோய் முற்றிலும் மறைவதாக. நோயில்லாத ஒரு சுக வாழ்வு என் பிள்ளைகளுக்கு நான் கோருகிறேன். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஜெபத்திற்கு பதில் தருபவரே, நன்றி, கோடி நன்றிகள்.

0: இன்னொரு சத்தியத்தை, அதாவது இயேசுவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்க
1: விரும்புகிறேன். Now I like to not just say it, say just the blood of Jesus, I will say the precious blood of Jesus.
0: வெறுமனே இயேசுவின் இரத்தம் என்று சொல்ல விரும்பவில்லைனா இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று நான் சொல்ல
1: விரும்புகிறேன். There is a way to say things in the Christian way.
0: பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசத்தில் காரியங்களை சில விதத்தில் சொல்ல வேண்டும்.
1: You say, you don't just simply say Jesus Christ, you say our Lord Jesus Christ.
0: சும்மா இயேசு கிறிஸ்து நாம் சொல்வது கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்கிறோம்.
1: Jesus, our Lord Jesus Christ is not the man living next door, you know.
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பக்கத்து வீட்ல இருக்கிறவர் கிடையாது.
1: He is a divine person living in us.
0: அவர் தெய்வம், நமக்குள்ளாக வசிக்கிறவர்.
1: We must talk about him in such a way that brings that sense of reverence to people.
0: மக்களுக்குள்ளே பயபக்தியை கொண்டு வருகிற விதத்திலே அவரை குறித்து நாம் பேச வேண்டும்.
1: So we say the reverend, we say our Lord Jesus Christ with reverence.
0: பயபக்தியோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம்.
1: We say God the Father.
0: அன்பிற்கு பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிறோம்.
1: Instead of just saying the Father.
0: பிதாவே என்று சொல்வதற்கு பதிலாக பிதாவாகிய தேவன்
1: என்று சொல்லு. God the Holy Spirit.
0: பிறகு பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று சொல்லு.
1: In the same way, not just simply the blood of Jesus.
0: அதே போல தான் சும்மா இயேசுவின் இரத்தம் என்று சொல்வதல்ல.
1: If I keep on saying the blood of Jesus 100 times, you will think blood of Jesus is some ordinary thing.
0: 100 முறை இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் நான் சொன்னா இயேசுவின் இரத்தம் சாதாரண ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள்.
1: So I will say the precious blood of Jesus.
0: ஆகவே விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தம் என்று நான் சொல்லட்டும்.
1: This is the way to put it.
0: இதுதான், இப்படி தான் அதை சொல்லியாகும்.
1: This is a precious blood.
0: இது விலையேறப்பட்ட இரத்தமா இருக்கு.
1: Now we're going to begin this today.
0: இன்னைக்கு இதை ஆரம்பிக்க போறோம்.
1: It will take a few weeks.
0: ஒரு சில வாரங்கள் இது செல்லும்.
1: I have never taught this fully at any time here in this church.
0: இதுவரைக்கும் நம்முடைய சபையிலே முழுமையாக இதை நான் போதித்ததில்லை.
1: Maybe for one or two weeks here and there.
0: ஒன்று ரெண்டு வாரங்கள் இதை ஒருவேளை போதித்திருக்கலாம்.
1: But not in a complete manner.
0: ஆனால் முழுமையாக நான் போதித்ததல்ல.
1: So I want to begin to deal with this great vital truth that makes a significant difference in the level of our faith when we learn this truth.
0: இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய விசுவாச அளவிலே இது முக்கியத்துவமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சத்தியமா இருக்கிறது.
1: You will see that you grow in faith as you learn more about the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ளும்போது உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வளருவதை நீங்கள் காண்பீர்கள்.
1: And this is one of the truths that the believers are missing today.
0: விசுவாசிகள் இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு கேட்காமல் தவற விடுகிறார்கள்.
1: And because of that, faith is they are unable to grow in faith.
0: இதனுமட்டமாக விசுவாசத்திலே அவர்கள் வளர முடியவில்லை.
1: Now being the first day that we talk about this,
0: முதலாவது நாள் இன்றைக்கு இதை குறித்து நான் பேசுகிறபடியா,
1: I want to give you many scripture references to show you the importance that this topic of the blood of Jesus held in the early church for the church people of the first century.
0: ஆதி திருச்சபையில வாழ்ந்த சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு முக்கியமானதா இருந்தது என்பதை காண்பிக்கும்படி சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
1: If you read the Bible, the New Testament, it tells you that there were certain truths that played a major role in the Christian church.
0: புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும்போது ஆதி திருச்சபையிலே சில சத்தியங்கள் மிக மிக முக்கியமான பங்காற்றினதை நீங்கள் காணலாம்.
1: It is spoken of everywhere.
0: எல்லா இடத்திலும் அதை பற்றி பேசி இருக்கு.
1: It is weaved into the great and grand theme of salvation.
0: ரட்சிப்பினும் மிகப்பெரிய திட்டத்துக்குள்ளே இதெல்லாம் உள்ளே காணப்படுகிறது.
1: It is from Genesis to revelation you find this.
0: ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் இதை காணலாம்.
1: So this is one such truth.
0: ஆகவே இந்த சத்தியமும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியம்.
1: It held a central place in the teaching of the church in the first century.
0: முதல் நூற்றாண்டு சபையின் போதனையிலே மையமான ஒரு இடத்தை இந்த போதனை கொண்டிருந்தது.
1: So we will refer to those passages of scripture that show us the importance that was given to the precious blood of Jesus in the New Testament church.
0: ஆகவே புதிய ஏற்பாடு சபையிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்ட அந்த வசனங்களை இப்போது நாம் பார்க்க போகிறோம்.
1: Now turn with me to Acts chapter 20.
0: இப்போது அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தை திருப்பி.
1: That is the first verse we will begin with.
0: இங்கே தான் நாம் முதலாவது வசனத்தை ஆரம்பிக்க போகிறோம்.
1: Acts chapter 20 and verse 28.
0: அப்போஸ்தலர் 20:28.
1: Paul is speaking to the Ephesian elders.
0: எபேசு மூப்பர்களோடு கூட பவுல் பேசுகிறார்.
1: He is on his way to Jerusalem.
0: எருசலேமுக்கு போகிற வழியிலே பவுல் இருக்கிறார்.
1: He will never come back again.
0: திரும்ப அவர் வர மாட்டார்.
1: He established this great church and worked with them for a long time.
0: எபேசிலே மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்து வெகு நாட்களாக அங்கேயே அவர் வேலை செய்திருக்கிறார்.
1: He has taught them many things.
0: பல காரியங்களை அவருக்கு போதித்து இருக்கிறார்.
1: He is greatly concerned about them because he has been the pastor of that church.
0: அந்த சபையின் போதகராக அவர் இருந்தபடியால அவருக்கு குறித்த மிகப்பெரிய கரிசனை அவருக்கு இருந்தது.
1: Now he is proceeding towards Jerusalem and thereafter he is going to go and be taken to Jerusalem and is proceeding towards the end of his life.
0: இப்போது எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He wants to give them some last minute instruction.
0: ஆகவே கடைசி நேர அறிவுரையாக சில காரியங்களை அவர் சொல்ல விரும்புகிறார்.
1: Usually when people give last minute instructions, they seem to be some of the most important instructions that they will give.
0: வழக்கமா மக்கள் கடைசி நேரத்தில் அறிவுரை சொல்லும்போது அந்த அறிவுரை மிக மிக முக்கியமான ஒரு அறிவுரையாய் காணப்படும்.
1: And I believe that we must read these verses with that in mind.
0: இந்த வசனங்களை அதே மனதில் கொண்டு நாம் வாசிக்க வேண்டும் என்று
1: நான் நம்புகிறேன். Last minute advice.
0: கடைசி நேர அறிவுரை.
1: What would he like to say to this great church that he has raised up?
0: அவர் கட்டி எழுப்பின இந்த மாபெரும் சபைக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்?
1: What would he like to say to the elders?
0: மூப்பர்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார்?
1: Look at this.
0: இதை கவனியுங்கள்.
1: Verse 28.
0: 28வது வசனம்.
1: Take heed therefore unto yourselves and to all the flock over which the Holy Ghost has made you overseers to feed the church of God which has been purchased with his own blood.
0: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
1: You see, he says the church consists of people who have been purchased by Christ's own blood.
0: சபையில் யார் இருக்கிறார்களாம்? இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்.
1: Church is not a place where anybody and everybody can just come and take a membership by paying a subscription.
0: கண்ட ஆட்கள் எல்லாம் உள்ள வந்து காசு கொடுத்து அங்கத்தினால் சேரக்கூடிய ஒரு இடம் சபை அல்ல.
1: Church in the real terms is a place where people that are purchased by the blood of Jesus come and gather to worship and to hear the word of God.
0: உண்மையை சொல்லபோனால் சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால வாங்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க வருகிற ஒரு இடம் இது.
1: Everything else is a human organization.
0: மற்ற அனைத்துமே மனித ஸ்தாபனம்தான்.
1: But the church is bought by the blood.
0: ஆனால் சபை ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை.
1: Look at the way God looks at the church.
0: தேவன் சபையை பார்க்கும் விதத்தை பாருங்கள்.
1: He holds it in great and high esteem because it is bought with his own blood.
0: அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் இதை வாங்கியிருக்கிறபடியினால்தான் அதை மேன்மையாக அவர் கருதுகிறார்.
1: And Paul says, feed the flock of God. Take care of yourself and the church because it has been purchased by the very blood of Jesus.
0: Paul சொல்றா உங்களை குறித்து சபையை குறித்து எச்சரிக்கையாருங்கள் நன்றாக இதை போஷியுங்கள் ஏனென்றால் அது தேவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறது.
1: Do you look at the church that way?
0: சபையை அப்படியாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
1: Do you look at yourself that way?
0: உங்களை நீங்கள் அப்படியாக பார்க்கிறீர்களா?
1: That is the way we must look at ourselves, my friend.
0: நம்மை அந்த விதமாக தான் நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே.
1: His own blood was used to purchase.
0: நம்மை வாங்கும்படியாக அவருடைய சொந்த இரத்தம் பயன்படுத்தப்பட்டது.
1: That is why we don't want to sin and live in sin.
0: ஆகவே தான் நாம் பாவம் செய்யவோ பாவத்தில் வாழவோ விரும்புவதில்லை.
1: That is why we don't want to have anything to do with sin.
0: ஆகவே தான் பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் வேண்டாம் என்கிறோம்.
1: That is why we want to live a life for him.
0: ஆகவே தான் தேவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம்.
1: That is why we want to glorify him.
0: ஆகவே தான் அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம்.
1: It is because we have been purchased with the highest price that anybody could pay, that is the blood of Jesus.
0: காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிகவும் விலையேறப்பட்ட இரத்தம். அதனாலே நாம் விலை கொண்டு வாங்கப்பட்டிருக்கிறோம்.
1: Respect yourself, my friend.
0: உங்களை நீங்களே மதித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே.
1: When you do things against the will of God and against the plan of God and against God and things that don't please God, you don't respect yourself as the one who has been purchased by the blood.
0: தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்யும்போது தேவனுடைய இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்களை நீங்களே மதித்துக் கொள்வது இல்லை.
1: So the church in the early days looked upon itself as the blood bought people.
0: ஆகவே ஆதி திருச்சபை மக்கள் தங்களை இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்களாக எண்ணிக்கொண்டார்கள்.
1: How important was the blood for them?
0: அவர்களுக்கு இரத்தம் எவ்வளவு விலை முக்கியமாக இருந்தது?
1: The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: It was important because they were bought by the precious blood.
0: அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர்கள் வாங்கப்பட்டார்கள். ஆகவே அது அவ்வளவு முக்கியம்.
1: Now turn with me to Ephesians.
0: இப்போதே எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Let's go to the second verse, Ephesians.
0: இரண்டாவது வசனத்துக்கு செல்லுவோம்.
1: Ephesians chapter 1 verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7வது வசனம்.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: The great apostle Paul was established the Ephesian church.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த எபேசிய சபையையும் ஸ்தாபித்தவர்.
1: And he has told the elders saying take care of yourself and the flock of God, feed them because they've been bought by the blood.
0: மூப்பர்களை பார்த்து சொல்றாரு உங்களையும் சபையையும் நீங்கள் ஜாக்கிரதை கவனித்துக் கொள்ங்கள் போஷியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள் என்று.
1: The people are precious.
0: மக்கள் விலையேறப்பட்டவர்கள்.
1: Teach them.
0: அவர்களுக்கு போதியுங்கள்.
1: Raise them up in the knowledge of God.
0: கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்களை வளருங்கள்.
1: Teach them to live for God.
0: தேவனுக்கென்று வாழும்படி கற்றுக் கொடுங்கள்.
1: Because they are of great value, they are bought by the blood.
0: ஏனென்றால் அவர்கள் மிகவும் விலையேறப்பட்டவர்கள் என்றால் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
1: The same apostle Paul now writing to the Ephesians says this to the believers. He is saying this.
0: அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார்.
1: First he was speaking to the elders.
0: முதலாவது மூப்பர்களோடு அவர் பேசிக்கொண்டார்.
1: Now he is writing to the people.
0: இப்போது மக்களுக்கு எழுதுகிறார்.
1: He says in him we have redemption through his blood, the forgiveness of sins.
0: இவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்குண்டா இருக்கிறது.
1: See, it is not just a stray reference that he makes to the precious blood of Jesus.
0: பரல் ஏசுனு விலையரைப்பட்ட ரத்தத்துக்குறித்து ஏதோ இங்கையும் அங்கையும் அவர் சொல்லிவிட்டு போய்விடவில்லை.
1: This is central.
0: இதுதான் மையமே.
1: This is how he sees the church.
0: சபை இப்படிதான் அவர் பார்க்கிறார்.
1: This is very common for him to talk to the church and say, you've been blood bought, you've been forgiven through the blood, redeemed through the blood. This is the thing that is the undercurrent of everything that he says to the church.
0: பாருங்க சபைக்கு பேசும்போது அவங்களுக்கு எழுதும்போது நீங்கள் ரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள், ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்கள் எல்லாவற்றிலும் இதைதான் அடிப்படையாக வைத்தவர் சொல்கிறார்.
1: You see, this is what is not sometimes properly emphasized in the present church.
0: பாருங்க தற்போதைய சபைகளிலே இதைதான் மக்கள் வலியுறுத்தாமல் விட்டு விடுகிறார்.
1: They don't emphasize this great and vital truth.
0: இந்த மாபெரும் முக்கியமான சத்தியத்தை அவர்கள் வலியுறுத்துவதில்லை.
1: What the believers need today is the knowledge of these vital truths.
0: இந்த மிக முக்கியமான சத்தியங்களை குறித்த அறிவு தான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவையா இருக்கிறது.
1: The believer's problem is not that he has this need and that need.
0: ஏதோ விசுவாசியுடைய பிரச்சனை இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு என்பது அல்ல.
1: The greatest need of the believer, I would say again and again, is the need to know what God has done through the cross of Calvary.
0: திரும்ப திரும்ப நான் சொல்லட்டும், ஏ கல்வாரி சிலுவின் மூலமாய் தேவன் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் விசுவாசியின் மிகப்பெரிய தேவையா இருக்கிறது.
1: The greatest need is a need for knowledge.
0: அறிவுதான் விசுவாசியின் மிகப்பெரிய தேவை.
1: This morning we talked about zeal without knowledge.
0: இன்று காலை அந்த அறிவு இல்லாமல் இருக்க வைராக்கியத்தை பற்றி நான் பேசணும்.
1: We emphasize zeal very much.
0: வைராக்கியத்தை அதிகமாக நான் வலியுறுத்துகிறோம்.
1: We don't emphasize knowledge.
0: ஆனா அறிவை வலியுறுத்துவதில்லை.
1: I remember many many years ago, a man was sitting in the church.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு பல வருஷத்துக்கு முன்னால சபையில ஒரு ஆண் உட்கார்ந்து,
1: you know, he was dull because he was discouraged.
0: அவர் ரொம்ப அதைரியப்பட்டு போனபடினால ரொம்ப மந்தமா உட்கார்ந்திருந்தார்.
1: He didn't clap his hands, he didn't shout as he usually does, and he didn't do anything, he was just quiet.
0: கைகளை தட்டவில, வழக்கமா உற்சாகமா பாடுவார், கையை தட்டுவார், அன்னைக்கு சோர்ந்து இருக்கனால அமைதியா இருந்தார்.
1: And the preacher got up and gave him good. He said, where is your zeal, where is your love, where is your this and where is that?
0: Rasinga elendar vachi vaangnar unde anbu enga unde vairaakki enga unde idu enga adu enga.
1: Because he thought this man is now quiet.
0: Enna avaru yochari ipo romba amaidhiya irukkaru.
1: What that man is not needs is not just zeal, he needs knowledge.
0: Andha manushanukku theivana vairaakkiyam ella arivu.
1: He needs knowledge so that his discouragement can leave him.
0: Avade adhairiyam avaru vittu pogumbadi avarku arivu dhaan thevai.
1: Discouragement leaves when knowledge comes.
0: அறிவு வரும்போது அதைரியம் போய் விடுகிறது.
1: Knowledge drives out a lot of negative things.
0: அறிவு பல பிற்போக்கான காரியங்களை

0: happened on the cross?
1: சிலுவையில் என்ன நடந்தது?
0: I want to know him.
1: நான் அதை அறிய விரும்புகிறேன்.
0: I want to know all that that means.
1: அது என்னவா இருக்கிறது? அதை எல்லாம் அறிய விரும்புகிறேன்.
0: This is the knowledge. He says, I consider everything that I have to be nothing, he said.
1: அவர் சொல்லுகிறார், மற்ற எல்லாவற்றையும் நான் ஒன்றுமில்லாமல் குப்பையாக எண்ணுகிறேன் என்று
0: சொல்லுகிறார். For this knowledge.
1: இந்த அறிவுக்காக.
0: Now Paul is a man who had considerable knowledge.
1: பாருங்க, பவுல் மெத்த அறிவாளியாக இருந்தார்.
0: Not an ordinary man.
1: சாதாரண ஒரு ஆள் கிடையாது.
0: A man who had studied theology.
1: தியாலஜி படிச்ச ஒரு மனுஷன்.
0: He studied the Old Testament and literally learned everything.
1: பழையர் பாட்டை அப்படியே கரைச்சி குடிச்சவர். அவர்
0: mastered it.
1: அத கரைச்சி குடிச்சவர்.
0: It is not that he doesn't know the Bible.
1: ஏதோ அவருக்கு பைபிள் தெரியாதுன்னு கிடையாது.
0: But he knows it in a religious way.
1: என்னால ஒரு மதவாதிய போல அறிந்து வைத்திருந்தார்.
0: In his pharisaical days he knew it in a different way.
1: பரிசேயனா இருந்த காலத்துல அந்த காலத்துல வித்தியாசமா அதை அறிந்து வைத்திருந்தார்.
0: Now he says, I want to know him.
1: ஆனா இப்போ சொல்லுகிறார், நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
0: I want to know him.
1: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
0: Through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமா.
0: Through the description that the Bible gives about the cross and his suffering.
1: சிலுவை குறித்துடைய பாடுகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ அதன் மூலமாக.
0: I want to know him.
1: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
0: The previous knowledge that I have is just a mind's knowledge, just a worldly knowledge. I consider it as nothing, he says.
1: எனக்கு முன்னே இருந்த அறிவு வெறும் உலக பிரகாரமான அறிவு, என்னுடைய மனதில் இருந்த அறிவு அதெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்கிறார்.
0: I want to know him.
1: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
0: Ephesians chapter 2.
1: எபேசியர் 2 அதிகாரத்துக்கு
0: நாம் look at the place that the precious blood of Jesus has in the church.
1: இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் சபையிலே என்ன இடத்தை வகித்தது என்று பார்ப்போம்.
0: Verse 13.
1: 13 வசனம்.
0: But now in Christ Jesus you who were sometimes very far off were far off are made nigh by the blood of Jesus. 13. But now in Christ Jesus 2:13.
1: நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம்.
0: 2:13. Ephesians 2:13.
1: வன்னிக்கும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
0: He is talking once again about the blood.
1: மறுபடியும் இரத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
0: Not just a reference here and there, the blood is a central theme.
1: ஏதோ இங்கும் அங்குமாக அதை குறித்து பேசவில்லை. இரத்தம் தான் மைய பொருளா இருக்கிறது.
0: It is always there.
1: அது எப்போதும் அங்கே காணப்படுகிறது.
0: The cross.
1: சிலுவை.
0: The death of Jesus.
1: இயேசுவின் மரணம்.
0: The resurrection of
1: Jesus.
0: The shed blood.
1: சிந்தப்பட்ட இரத்தம்.
0: These things were constantly being mentioned and taught and explained.
1: இந்த காரியங்களை எப்போதும் அவர் விளக்கி மக்களுக்கு போதித்து வந்தார்.
0: Every time he says it, he says something about it.
1: பாருங்கள், ஒவ்வொரு முறையும் அதை பற்றி பேசும்போது அதை குறித்து ஒன்றை சொல்லுகிறார்.
0: In Acts 20:28 he said we were bought by the blood.
1: அப்போஸ்தலர் 20:28 ல சொல்லுகிறார், அந்த இரத்தத்தினாலே நாம் வாங்கப்பட்டோம் என்று.
0: In Ephesians 1:7 he says we receive forgiveness and redemption through the blood.
1: எபேசியர் 1:7 ல அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு உண்டா இருக்கிறது என்கிறார்.
0: Here he says we are made nigh, we are able to come near God and to stand before him by the blood.
1: இங்கே சொல்லுகிறார், இரத்தத்தினாலே தான் தேவனுக்கு அருகிலே நாம் வந்து அங்கே நிற்க முடிகிறது என்று.
0: You know, towards the end of these teachings, after a few weeks I'm going to deal with all the various things that the blood does.
1: இந்த போதனையில் முடிவிலே தானே இந்த இரத்தம் என்னவெல்லாம் செய்கிறது என்று பல்வேறு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
0: At that time I will explain each one of these things.
1: அந்த சமயத்தில் இந்த ஒவ்வொரு காரியங்களை நான் உங்களுக்கு விளக்குவேன்.
0: But notice each reference that Paul makes or anybody else makes, they say something about the blood and what it does.
1: ஆனா பவுலும் மற்றவர்களும் இரத்தத்தை குறித்து சொல்லும்போதே அந்த என்ன செய்கிறது என்பதை அங்கே சொல்லுகிறார்கள். அதை கவனியுங்கள்.
0: It is never ending.
1: அதுக்கு முடிவே கிடையாது.
0: So many things to say about what this precious blood has done.
1: இந்த விலையேறப்பட்ட இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்கள் சொல்லுகிறார்கள்.
0: That is why we call it the precious blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று நாம் அதை அழைக்கிறோம்.
0: It is precious because it does what no other blood can do.
1: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் மற்ற எந்த இரத்தமும் செய்யக்கூடாததை அது செய்கிறது.
0: It is not precious because it costs more money.
1: ஏதோ அதுக்கு கிரயம் அதிகமாகவே விலையேறப்பட்டது என்று கிடையாது.
0: It is precious because it is not to be found in any other person in the whole world.
1: இந்த முழு உலகத்திலே வேறு யாரிடமும் அது கிடையாது. ஆகவே தான் அது விலையேறப்பட்ட இரத்தம்.
0: Only Jesus with his shed blood can atone for our sins.
1: இயேசு கிறிஸ்து மட்டுமே அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமா என்னுடைய பாவங்களை நீக்க முடியும்.
0: Only one person has the blood that can do anything for us.
1: ஒருவருடைய இரத்தம் மட்டுமே நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
0: If every person here shed his blood for the sin of this world, nothing can happen.
1: இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
0: If the best of men shed their blood, nothing can happen.
1: உலகத்தின் தலைசிறந்த நல்லவர்கள் இரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
0: Only this person, our Lord Jesus Christ and his blood is the only thing that can atone.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை பரிகரிக்க முடியும்.
0: That is why it is precious.
1: ஆகவேதான் அது விலையேறப்பட்டது.
0: It is precious because you cannot buy it with all the money that you have.
1: எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆகவேதான் அது விலையேறப்பட்டது.
0: It is precious because not one person in the whole world has this blood.
1: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் உலகத்திற்கு யாரிடமும் இந்த இரத்தம் கிடையவே கிடையாது.
0: It is precious because nobody's blood can do

0: as much as the blood of our Lord Jesus Christ.
1: இது விலையேறப்பட்டது ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செய்ததை வேறு எந்த ரத்தமும் நமக்கு செய்ய முடியாது.
0: That is why it is precious.
1: ஆகவே தானது விலையேறப்பட்டது.
0: So when you say the precious blood of Jesus, you must understand why you are saying
1: that. ஆகவே இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்று சொல்லும்போது ஏன் சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள
0: வேண்டும். There must be an appreciation for that.
1: அதை நீங்கள் பாராட்ட வேண்டும்.
0: The fact you are sitting here worshiping God today.
1: இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பது.
0: The fact you have Jesus in living in your heart.
1: இயேசு உங்களுக்குள் இப்போது வசிக்கிறது.
0: The spirit of God in your heart.
1: தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார்.
0: It is made possible through the blood.
1: அதெல்லாம் இரத்தத்தினாலே தான் சாத்தியமாயிருக்கு.
0: The blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தம்.
0: We've been made nigh.
1: நாம் சமீபமாய் வந்திருக்கிறோம்.
0: Hebrews chapter 9.
1: எபிரேயர் 9 அதிகாரம்.
0: Hebrews chapter 9.
1: எபிரேயர் 9 அதிகாரம்.
0: And verse 12 to 14.
1: 12 முதல் 14 வரை.
0: As I said later on we'll talk about what the blood does.
1: இரத்தம் என்ன செய்கிறதுன்னு பிற்பாடு பேசுவோம் என்று நான்
0: உங்களுக்கு சொன்னேன். Now I want to show you the central place that the teaching about the blood of Jesus had in the church.
1: சபையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை எவ்வளவு மையமாக இருந்தது அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
0: 12. Neither by the blood of goats and calves, but by his own blood he entered in once into the holy place, having obtained eternal redemption for us.
1: வெள்ளாட்டுக்கடா இளங்கான இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
0: Some people believe Paul is the one that wrote Hebrews also.
1: சிலர் நம்புகிறார்கள் இந்த எபிரேய நிருபத்தை எழுதினதும் பவுல் தான் என்று.
0: Well, we are not going to talk about the authorship of Hebrews now.
1: இதை யார் எழுதியது என்பதை பற்றி இப்போ நாம் பேச போகிறது இல்லை.
0: If it was Paul, you can very well understand why he is mentioning it again and again.
1: இது பவுலா இருந்தா உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் திரும்பத் திரும்ப இதை சொல்லுகிறார்.
0: If it is not Paul, if it is someone else writing, you can understand that not only Paul, others also began to teach about the blood of Jesus in the first century.
1: இது பவுல் எழுதவில்லை, வேறு யாராவது எழுதி அவர்கள் கூட முதலாம் நூற்றாண்டிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்து எவ்வளவு முக்கியமாக எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
0: It is not just one man's teaching.
1: பாருங்கள், இது ஏதோ ஒரு மனிதனுடைய போதனையே அல்ல.
0: People say, some latest theologians, the recent theologians say, that this Paul has made a big mess out of this whole Christian teaching.
1: பாருங்கள், சமீப காலத்தில் உண்டான இறையியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, பவுல் இந்த கிறிஸ்தவ போதனையே குழப்பி விட்டார் என்று.
0: You know, before Paul it was all right.
1: பவுலுக்கு முன்னாலே எல்லாம் சரியா தான் இருந்தது.
0: And without Paul Christianity is all right.
1: பவுல் இல்லாமல் கிறிஸ்தவம் நன்றாக தான் இருக்கும்.
0: This Paul is the one that made Christianity a blood based religion.
1: பவுல் தான் இந்த கிறிஸ்தவத்தை இரத்தத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவமாய் மாற்றி விட்டார் என்கிறார்.
0: Blood, blood, blood, blood everywhere because this Paul, a great Pharisee with all his Jewish teachings and thinking about the Old Testament sacrifices, is infusing this Christian teaching with the idea of the blood and what it does.
1: மிகப்பெரிய பரிசேயன் யூதனாகி இந்த பவுல் பழைய ஏற்பாட்டு போதனைகளை அங்குள்ள பலிகள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தன்னுடைய எல்லா போதனைகளை எங்கு பார்த்தாலும் ரத்தம் ரத்தம் ரத்தம் என்று போதித்து விட்டார் என்று சொல்கிறார்.
0: If you leave out Paul, there won't be any importance for the blood of Jesus in the church's teachings, they say.
1: பவுலை விட்டுவிட்டால் பிறகு சபையின் போதனைகளிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்த போதனையே இருக்காது என்று சொல்கிறார்.
0: That is wrong.
1: அது தவறு.
0: Not only Paul, others started.
1: பவுல் மட்டுமல்ல மற்றவர்களும் அதை குறித்து போதித்தார்.
0: Hebrews is one example of
1: it. அதுக்கு ஒரு உதாரணம் எபிரேயர்.
0: But if you say Hebrews also was written by Paul.
1: ஆனா எபிரேயரும் பவுலால தான் எழுதப்பட்டது என்று நீங்க சொன்னா.
0: Then I will take you to Peter and to John and so on in a minute.
1: பிறகு கொஞ்ச நேரத்துல பேதுரு யோவான் இவர்களெல்லாம் கொண்டு சொல்லுகிறேன்.
0: Everybody thought.
1: எல்லாரும் போதித்தார்கள்.
0: They all thought about the blood of Jesus, the precious blood.
1: எல்லாரும் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து போதித்தார்கள்.
0: It is not Paul's peculiar doctrine.
1: இது பவுலுடைய வினோதமான போதனை அல்ல இது.
0: It is not something that he invented, that he inserted into the normal teachings of Christian church.
1: ஏதோ அவர் கண்டுபிடித்து கிறிஸ்தவ போதனையிலே நடுவுல சொருகின ஒரு போதனை அல்ல இது.
0: No, it is a consistent teaching of the Christian church.
1: கிடையாது, கிறிஸ்தவ சபை தொடர்ச்சியாய் போதித்த ஒரு போதனை இது.
0: Here they say the blood of goats and bulls and calves cannot help us to enter into the holy place.
1: இந்த வசனம் சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆடு மாடுகள் இவருடைய இரத்தம் நமக்கு உதவி செய்யாது.
0: And by his own blood he has done it.
1: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார்.
0: He says, for if the blood of bulls and goats, verse 13, and the ashes of an heifer sprinkling the unclean sanctifies to the purifying of the flesh, how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
1: 13. அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழிய செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
0: Once again, the efficacy of the blood of Jesus and what the blood of Jesus thus is emphasized here.
1: மறுபடியும் இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை இங்கே வலியுறுத்தப்படுகிறது.
0: Oh, it cleanses our conscience, it says.
1: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
0: Teach about that later.
1: அதை குறித்து பிற்பாடு நாம் போதிப்போம்.
0: But it says that it cleanses our conscience.
1: ஆனால் நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணுகிறது என்று வசனம் சொல்லுகிறது.
0: So that we may serve the living God.
1: எதற்காக? ஜீவனுள்ள தேவனை நாம் சேவிப்பதற்காக.
0: Later on when we talk about it, we'll talk about what it does and then we'll talk about what as a result what happens to us.
1: பாருங்க பிற்பாடு பற்றி பேசும்போது இந்த இரத்தம் என்ன செய்கிறது அதன் விளைவாக நாம் எப்படி இருக்கிறோம் அதை பற்றி நாம் பேசுவோம்.
0: That is what he say.
1: அதுதான் இங்க சொல்லுகிறார்.
0: Purges our conscience.
1: நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணுகிறது.
0: That is what it does.
1: அதுதான் செய்கிறது.
0: As a result what happens?
1: அதன் விளைவாக என்ன நடக்கிறது?
0: We serve God.
1: நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம்.
0: Serve God does not mean ஊழியம் செய்றேன்னு சொல்றதுனால தமிழ்ல சொல்றதுனால ஊழியக்காரருக்கு தான் சொல்லிருதுன்னு நினைச்சுக்காதீங்க. No, this is not talking about it.
1: இது அதை பத்தி பேசல. ஊழியத்தை பத்தி பேசல.
0: It is talking about living for God.
1: இது தேவனுக்கென்று வாழ்றதை பத்தி பேசுகிறது நண்பர்கள்.
0: Those who are reading Tamil Bibles can write it like that. Living for God.
1: தமிழ்ல வாசிக்கிறது இப்படி எழுதுங்க. தேவனுக்கென்று நாம் வாழும்படியாய் செய்கிறோம்.
0: Certain words mislead us sometimes.
1: மனசாட்சி கழுவி சுத்திகரிப்பதில் தான் அடங்கியிருக்கிறது.
0: That is where it starts.
1: அங்க தான் துவங்குகிறது.
0: It is because our conscience is cleansed we are living for God.
1: நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணப்பட்டபடியாலே தான் நாம் தேவனுக்கென்று வாழ்கிறோம்.
0: That is why we are able to pray.
1: ஆகவே தான் நம்மால் ஜெபிக்க முடியும்.
0: That is why the spirit of God is able to live in us.
1: ஆகவே தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாழ முடியும்.
0: That is why we can come into the presence of God.
1: ஆகவே தான் தேவனுடைய சமூகத்திலே வர முடியும்.
0: That is why we can talk to God.
1: ஆகவே தான் தேவனோடு பேச முடியும்.
0: We can have fellowship with God.
1: அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும்.
0: If the conscience is not purged then we'll be running away from God.
1: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாவிட்டால் பிறகு தேவனை விட்டு தூர ஓடிக்கொண்டு
0: See what the blood of Jesus has done.
1: இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது
0: பாருங்க. Oh, this is something wonderful.
1: இது மிகவும் அதிசயமான ஒரு காரியமா இருக்கு.
0: Now verse chapter 10.
1: 10 அதிகாரத்தை நாம்
0: Hebrews chapter 10 verse 19.
1: இவரே 10 19.
0: Just sample because I don't have
1: but there are வசனங்கள் என்பதை பற்றி பேசுகிறார்.
0: The blood, the precious blood of Jesus gives us boldness to enter into
1: his presence. விலையேறப்பட்ட இரத்தம் தான் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்க கூடிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: You see boldness before God. This is not talking about your mental boldness that you have otherwise
1: பாருங்க தைரியம் என்று சொல்லும்போது மற்றபடி நமக்கு மனதுல தைரியம் இருக்கு அந்த தைரியத்தை பத்தி பேசல தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியம்
0: this is talking about some spiritual thing
1: இது ஆவிக்குரிய காரியத்தை பற்றியது
0: not a earthly kind of boldness
1: இது உலக பிரகாரமான ஒரு தைரியம் அல்ல
0: it's a boldness to come before god
1: தேவனுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு தைரியம் இது
0: through the blood of jesus
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
0: boldness comes when you know the truth about the blood of jesus
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை அறியும் போது தான் உங்களுக்கு தைரியமே உண்டாகிறது
0: this is why lord of Christian people today don't have boldness because they've never been taught about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதனை இல்லாதபடியால தான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் சில தைரியமே இல்லை.
0: They've never been told.
1: அவங்களுக்கு சொல்லப்படவே இல்லை.
0: Told very clearly about the purging effect of the cleansing effect of the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படியெல்லாம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது அதை பற்றி மக்களுக்கு போதிக்கப்படுகிறது.
0: They've never been told about how it brings them near.
1: எப்படி தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது அது போதிக்கப்படவில்லை.
0: The ones that are far can come near now.
1: தூரத்தில் உள்ளவர்கள் இப்போ அருகிலே வரலாம்.
0: God himself comes and dwells in us.
1: தேவனே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
0: We are cleansed by the blood of Jesus.
1: நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம்.
0: If this is never taught then such a believer who has never heard teachings deep teachings about the precious blood of Jesus will have no boldness holy boldness to come before god
1: இதெல்லாம் போதிக்கப்படாவிட்டால் பிறகு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை அறியாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தைரியம் இல்லாமல் இருப்பார்கள்
0: their prayer will be weak prayers
1: அவருடைய ஜெபம் எல்லாம் பலவீனமான ஜெபமா இருக்கும்
0: their prayers will be begging prayers of a man who is standing outside like a beggar not even knocking the door just simply yelling from outside
1: அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா பிச்சைக்காரன் பண்ற ஒரு கூக்குரல போல இருக்கும் கதவை தட்ட கூட மாட்டாங்க கேட்டுக்கு வெளியே நின்னு கூச்சல் போட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்.
0: Once I was staying in a room where a lot of people were staying in that place and praying all over that bungalow.
1: ஒரு முறை நான் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்தேன், அந்த பங்களா முழுது நிறைய பேர் தங்கி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க.
0: Some other group was having a retreat, you know.
1: ஏதோ ஒரு குழு வந்து அங்க ரெட்ரீட் நடத்துனாங்க.
0: And I was allowed to stay in one room. I had been there on another business.
1: நான் இன்னொரு வேலைய அங்க போறேன்னா அது ஒரு ரூம்ல என்ன தங்க வச்சாங்க.
0: And the morning they are praying.
1: காலையில ஜெபம் பண்றாங்க.
0: And I heard some prayer. I thought some beggar has come to the door.
1: ஒரு சில ஜெபத்தை கேட்டு ஏதோ பிச்சைக்காரனா உள்ள வந்துட்டான் போல யோசித்தேன் நான்.
0: ஐயா ஐயா இப்படி நான் பாவி ஐயா நான் பாவி early morning, you know.
1: ஆலங்காத்தால பாருங்க.
0: Just lamenting prayer.
1: புலம்புற ஜெபம் இது.
0: It's not a positive prayer.
1: இது முற்போக்கான ஜெபமே அல்ல.
0: It's like a beggar standing outside the gates of heaven and begging before this great God.
1: பரலோகத்தில் கேட்டுக்கு வெளியே நின்னுட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சல பிச்சைக்காரன போல இருக்கு.
0: No boldness.
1: தைரியம் இல்ல.
0: No positiveness.
1: முற்போக்கான தன்மை இல்ல.
0: No entry.
1: உள்ள நுழையறதே இல்ல.
0: Paul talks about in another place that we have an abundant entrance into the presence of God.
1: இன்னொரு இடத்துல பவுல் சொல்றான் தேவனுடைய சமூகத்துல தைரியமா உள்ள பிரவேசிக்கலாம்.
0: Abundant entrance. தாராளமா நுழையலாம். தாராளமா. Abundant entrance. That's a wonderful word. Abundant entrance.
1: இல்ல அற்புதமான வார்த்தை பாருங்க. தாராளமா போகலாம் உள்ள.
0: அப்படினா என்ன அர்த்தம்? கதவு நல்லா திறந்திருக்கு. தாராளமா உள்ள வாங்கன்னு அர்த்தம். You come. Come on in.
1: வாருங்கள். உள்ள வாருங்கள்.
0: You see, a person who has been taught about the blood realizes that.
1: பாருங்க இரத்தத்தை குறித்த போதனை உடையவர் இதெல்லாம் உணர்ந்திருக்கிறார்.
0: There is a boldness therefore.
1: ஆகவே ஒரு தைரியம் இருக்கிறது.
0: His prayer has that boldness and shows that boldness.
1: அவருடைய ஜெபத்தில் அந்த தைரியம் இருக்கிறது. தைரியம் வெளியே வருகிறது.
0: Not a begging prayer but a prayer that goes confidently and asks God.
1: ஏதோ கெஞ்சி கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் அல்ல, தேவனிடத்தில் தைரியமாய் சென்று கேட்கிற ஒரு ஜெபம்.
0: And 1 Peter.
1: ஒன்று பேர்
0: like I told you, it is not just Paul's teaching, my friend.
1: நான் சொன்னது போல இது வெறும் பவுலுடைய போதனைகள் அல்ல.
0: In a lot of these people that have any problem with these things are always blaming Paul.
1: பாருங்க இந்த காரியங்களை குறித்த பிரச்சனுடைய மக்கள் எப்பொழுதே பவுலை தான் குறை சொல்வாங்க.
0: They say, oh, if church only did not have Paul, we'd be all right.
1: என்ன சொல்றாங்க தெரியுமா? பவுல் மாத்திரம் சபையில எல்லாம் சபை ஒழுங்கா இருக்கும்.
0: He is the one that is teaching about justification.
1: அவர்தான் அந்த நீதிமானாக்கப்படுவது குறித்தெல்லாம் போதிக்கிறார்.
0: He talks too much about righteousness.
1: இந்த நீதியை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
0: He talks too much about the law. Law.
1: நியாயப்பிரமாணத்தை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
0: And he talks too much about the meaning of the law.
1: நியாயப்பிரமாணத்தின் அர்த்தத்தை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
0: He talks too much about the way of salvation.
1: ரட்சிப்பின் வழியை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
0: Oh, it's too much, too much. If he is not there, the church will be all right. We'll just be and turned it into a great theological treatise and he writes about these great doctrines based on this salvation.
1: சாதாரணமா ரட்சிப்பின் வழியை எடுத்து வைத்துக்கொண்டு அதை வைத்து மிகப்பெரிய போதனைகள் உபதேசங்களை எழுதுறது ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்றது.
0: Paul is the complicator, they said.
1: பவுல் தான் சிக்கலையே உண்டாக்குற மனுஷன்.
0: He says pharisaical mind works like that.
1: அவருடைய பரிசேய மனம் அப்படி வேலை செய்யுதுன்றாங்க.
0: Not true, my friend.
1: அது உண்மை இல்லை நண்பர்களே.
0: Look at Peter.
1: பேதுரு பாருங்க.
0: That is why when preaching Romans I refer to many other portions from other epistles because I want to show you that it is not Paul, it is also others that are teaching it.
1: என்ன ஒரு அறிவாளி
0: அவரை சொல்றேன். He heard me and he found out that I got it from America.
1: யாம் பிரசங்கத்தை கேட்டு அது இத கண்டுபிடிச்சிட்டார். அமெரிக்கால இருந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கார்.
0: Not from America, brother. That is why I am not talking about some American preacher said this and said that.
1: பாருங்க நான் ஏதோ அமெரிக்க பிரசங்க ஏதோ சொன்னார் அதை சொன்னார் நீங்க வந்து
0: That is why I am telling you to turn to the Bible.
1: ஆகவே தான் பைபிளை திருப்புங்கன்னு சொல்றேன்.
0: I am turning from Genesis to Revelation.
1: ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நான் திருப்பி வாசிக்கிறேன்.
0: I am giving you scripture after scripture after scripture.
1: ஒவ்வொரு வசனமாக வேதத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறேன்.
0: I want to convince you that this is the teaching of the Bible.
1: இது வேதத்தின் போதனை என்பதை உங்களுக்கு உணர வைக்க விரும்புகிறேன்.
0: One person said he's got some new stuff.
1: ஒருத்தர் சொன்னார் புதுசு புதுசா சொல்றாருங்களே அப்படி.
0: Not new stuff.
1: இது புதுசு இல்ல.
0: It is as old as apostle Paul.
1: அப்போஸ்தல பவுல் எவ்வளவு பழமையானவரோ அந்த மாதிரி
0: as old as God.
1: தேவன் எவ்வளவு பழமையானவரோ அந்த அளவுக்கு பழமை.
0: Nothing that I teach is new.
1: நான் போதிக்கிறது எதுவுமே புதுசு இல்ல.
0: If I teach something new it will be wrong.
1: புதுசா எதனா நான் போதிச்சா அது தப்பா தான் இருக்கும்.
0: It is all old.
1: எல்லாமே பழையது.
0: It is as old as the Bible.
1: வேதம் எவ்வளவு பழையதோ அவ்வளவு பழையது.
0: Turn with me to 1 Peter chapter 1.
1: 1 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: Peter also gives the same kind of importance to the precious blood of Jesus.
1: பேதுரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு 18 19 வசனங்கள்.
0: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by traditions from your fathers but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
1: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தின என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
0: The language is the same.
1: பாருங்க வார்த்தைகள் அதே வார்த்தைகள் தான்.
0: Peter and Paul have got the same message.
1: பேதுருவும் பவுலும் அதே செய்தியை தான் சொல்லுகிறார்கள்.
0: Paul said in Ephesians, in whom we have redemption through his blood, the forgiveness of our sins.
1: பவுல் எபேசிலே சொல்லுகிறான், அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது
0: என்று. Here Peter says, you are not redeemed by gold and silver, but by the precious blood of Jesus Christ.
1: இங்கே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்
0: என்று. Here is where we have the term precious blood.
1: பாருங்க இங்க தான் விலையேறப்பட்ட இரத்தம் என்று வருகிறது.
0: So Peter is teaching the same thing.
1: அவர் பேதுருவும் அதே காரியத்தை
0: தான் போடுறார். Peter not only says it's the blood of Jesus that has done it, he says it's the precious blood. He understands the preciousness of that blood that was shed on the cross.
1: இதோ இயேசுவின் ரத்தம் செய்தது என்று பேதுரு சொல்லவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று பேதுரு சொல்கிறார்.
0: He is the one that introduces the concept that it is a precious blood. He puts the term in there, precious, precious blood.
1: அவர் தான் இரத்தத்துக்கு முன்னாடி விலையேறப்பட்ட என்று போட்டு அந்த விலையேறப்பட்ட இரத்தம் என்ற எண்ணத்தையே அவர்களுக்குள்ள உருவாக்குகிறார்.
0: Amen.
1: Amen.
0: He's got the idea.
1: அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு.
0: If anybody will say precious blood of Jesus,
1: யாராவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொன்னால்,
0: then you can be sure they probably got the idea.
1: பிறகு நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் இங்க தான் அந்த எண்ணம் வந்துச்சு.
0: That is why I want you to say the precious blood of Jesus, not just simply blood of Jesus.
1: நீங்களும் வெறுமனே இயேசுவின் ரத்தம் என்று சொல்லாமல் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொல்ல விரும்புகிறேன்.
0: That shows a knowledge of certain things.
1: அது சில காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் என்று காண்பிக்கிறது.
0: Shows that you understand how precious the blood is.
1: ரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று காண்பிக்கிறது.
0: Why it is precious?
1: ஏன் அது விலையேறப்பட்டது?
0: What makes it precious?
1: அது விலையேறப்பட்டதாக்குறது எது?
0: Well, if you listen to the teachings through the next few weeks, you will really understand it.
1: அடுத்த சில வாரங்களின் போதனையில் நீங்கள் கேட்டால் இதை மெய்யாகவே புரிந்து கொள்வீர்கள்.
0: He says, we have been redeemed by the precious blood.
1: சொல்லுகிறார், விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள்.
0: Well, Peter is also teaching the same thing.
1: பேதுருவும் அதே காரியத்தை தான் போதிக்கிறார்.
0: Now what about John?
1: சரி, யோவானை குறித்து என்ன?
0: He is a major writer.
1: அவரும் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர்
0: of the New Testament epistles.
1: புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எழுதியவர்.
0: So let us turn to 1 John chapter 1 verse 7.
1: 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7 வசனத்துக்கு திருப்போம்.
0: 1 John 1:7.
1: 1 யோவான் 1:7.
0: But if we walk in the light as he is in the light, we have fellowship with one with another, and the blood of Jesus Christ, his son, cleanses us from all sin.
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Oh, he saying exactly what others have been saying.
1: பாருங்க மற்றவர்கள் என்ன சொல்லுகிறாங்க அதேதான் யோவானும் சொல்லுகிறார்.
0: He didn't get it from somewhere else.
1: இவர் வேற எங்கிருந்தோ இதை பெற்றுக்கொள்ளல.
0: He got it with the gospel.
1: சுவிசேஷமா இவர் இதை பெற்றுக் கொண்டார்.
0: This is the thing that has been taught. I will show it to you from the very first pages of the Bible.
1: பாருங்க நான் உங்களுக்கு காண்பிப்பேன், இந்த காரியம் தான் வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது.
0: I'm not going to deal with Old Testament at all today.
1: இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை பற்றி நான் பேச போவதே இல்லை.
0: But you will see as in the course of our teaching that this is the thing that has been taught from the first pages of the Old from the Bible.
1: நாம் போதித்து வரும்போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள், இந்த போதனை வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது என்று.
0: He says, the blood of Jesus Christ, his son, cleanses us from all sin.
1: யோவான் என்ன சொல்கிறார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Writing to the believers, he says,
1: விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்கிறார்.
0: See the central place that the teaching about the blood of Jesus had in the church.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை சபையில எவ்வளவு மையமா இருந்தது என்று பாருங்கள்.
0: And it is surprising that it is not so emphasized today in that way that it was emphasized then.
1: ஆனா இன்றைய நாட்களிலே சபைகளிலே எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட வேண்டுமோ அப்படி வலியுறுத்தப்படுவதிலே ஆச்சரியமா இருக்கிறது.
0: That is why there is spiritual power is missing.
1: ஆகவே தான் அந்த ஆவிக்குரிய வல்லமையை காணாமல் இருக்கு.
0: That is why that boldness is missing.
1: ஆகவே தான் அந்த தைரியம் அங்க இல்லை.
0: They don't know about the cleansing power.
1: சுத்தம் பண்ணுகிற இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அறியாத இருக்கிறார்.
0: The believers have not discovered and see the blood. You know, we
1: மோசிய சபைகள்ல,
0: you know, when they said we are going to serve communion,
1: இன்றைக்கு திருவிருந்து பரிமாற போகிறோம் என்று சொன்னபோது
0: only 25% of the people will be inside.
1: சபையில 25% ஆட்கள் தான் உள்ள இருப்பாங்க.
0: Only 25%. I'm not just saying it as a criticism. I'm saying it as a very important truth that I want to tell you.
1: பாருங்க, ஒரு குறையா சொல்ல விரும்பல, முக்கியமான சத்தியத்தை சொல்ல வர. 25% மக்கள் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க.
0: Why?
1: ஏன்?
0: As soon as the message is over, they don't want to take communion. They just get up and walk away because you take communion.
1: செய்தி முடிந்த உடனே திரும்பது எனக்கு வேணாம், மத்தவங்க எல்லாம் எடுத்துங்கன்னு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க.
0: Why?
1: ஏன்?
0: Most of them, they walk away from the communion because they have never found out about the cleansing power of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் சுத்திகரிக்கும் வல்லமையை அநேகர் கண்டுபிடிக்காதபடியால தான் திருவிருந்து வேண்டாம்னு எழுந்து போயிட்டாங்க.
0: At that time I didn't understand it.
1: அந்த சமயத்துல இதெல்லாம் எனக்கு புரியல.
0: Later on I coming to think about it, I understand now.
1: பிற்பாடு இதை பற்றி எல்லாம் யோசிக்கும் போது தான் நான் புரிந்து கொண்டேன்.
0: Because I myself walked away many times.
1: ஏன்னா பலமுறை நானே எழுந்து வெளியே போயிருக்கேன்.
0: And why?
1: ஏனப்படி?
0: Because I felt unworthy.
1: என்ன தகுதியற்றவனாய் நான் உணர்ந்தேன்.
0: I had some imperfections.
1: எனக்குள்ள பூரணமற்ற தன்மை இருந்தது.
0: Some problems.
1: சில பிரச்சனைகள்.
0: I felt I was imperfect, therefore I should not partake of this.
1: நான் பூரணம் இல்லாதவன், ஆகவே இதிலே கலந்து கொள்ள கூடாது என்று உணர்ந்தேன்.
0: Maybe I have offended the Lord in word or in deed.
1: நான் கர்த்தருக்கு விரோதமாய் வார்த்தையிலோ செய்கையிலோ பாவம் செய்து விட்டேன்.
0: So I said always, well maybe next month when I am more right and when I am more righteous.
1: ஆகவே எப்போ என்ன சொன்னேன், சரி அடுத்த முறை தப்பே செய்யாம வந்து நம்ம கலந்து கொள்வோம்.
0: And sometimes for many months I'll miss it.
1: சில சமயத்துல பல மாதங்கள் திருமணத்துல பங்கெடுக்க மாட்டேன்.
0: And others getting up and walking away was an encouragement for me also.
1: மற்றவங்க எழுந்து வெளியே போனாங்களா, அது எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தது.
0: Some believers that have been believers for 30 years would walk away.
1: எனக்கு இருந்த எண்ணம் இப்படிதான் இருந்தது.
0: Power of the blood.
1: அந்த இரத்தத்தினுடைய சுத்திகரிக்கும் வல்லமை குறித்த சத்தியங்களை நான் கேட்டேன்.
0: And you know one great singer sings that song.
1: ஒரு மிகப்பெரிய பாடகர் அதை குறித்து பாடுகிறார்.
0: Oh the blood will never lose its power.
1: அந்த இரத்தத்தின் வல்லமை ஒரு நாளும் ஒழியாது.
0: I tell you my friend, the blood has not lost its
1: power. நான் சொல்லட்டு நண்பர்களே, இரத்தத்தின் வல்லமை போய்விடவில்லை.
0: The blood that was shed on the cross is still powerful.
1: சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் இன்னும் வல்லமையுள்ளதா இருக்கிறது.
0: It cleansed me once when I came to Christ.
1: கிறிஸ்துவனை நான் வந்தபோது ஒரு முறை என்னை கழுவிற்று.
0: It cleanses me every day today.
1: இன்றைக்கும் அனுதினமும் என்னை கழுவுகிறது.
0: As the imperfections of this world latch on to me, I'm cleansed by the powerful precious blood of Jesus.
1: இந்த உலகத்தின் பரிபூரணமற்ற தன்மையில் என்னை வந்து பற்றிக்கொள்ளும்போதெல்லாம் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன்.
0: As I have fellowship with God, I'm constantly in need of cleansing by this precious blood.
1: நான் தேவனோடு கூட ஐக்கியப்படும்போது இந்த விலையேறப்பட்ட இரத்தம் தொடர்ந்து என்னை கழுவி சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது.
0: That is why in verse 9, two verses later, John says, if we confess our sins, he is faithful and just to forgive our sins and to cleanse us by his precious blood of all unrighteousness.
1: ஆகவே தான் 9 லே யோவான் சொல்கிறான், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்.
0: This is most often used for the unbelievers, so we think it's talking about the unbelievers.
1: அவிசுவாசிகள் பேசும்போது இந்த வசனத்தை நாம் சொல்லுகிறபடினாலே இது ஏதோ அவிசுவாசிகளை பத்தி தான் பேசுது, நாம விட்டு விடுவோம்.
0: So the believers looked at this verse and said, that's not about me, that's about the sinner and salvation.
1: விசுவாசிகள் இதை படிக்கும்போது இது என்ன பத்தி பேசல, பாவிகளுக்கு ரட்சிப்பு பத்தி சொல்லுது.
0: This is talking about the believers in the church.
1: கிடையாது, இது சபையில் உள்ள விசுவாசிகளை பத்தி பேசுது.
0: If you confess your sin,
1: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தால்,
0: have you got sin?
1: பாவம் இருக்கிறதா?
0: Confess your sin.
1: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள்.
0: If you confess your sins, he is faithful and he is just to forgive our sins and cleanse us from all
1: unrighteousness. நம்மித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக.
0: If this was ever taught in the church, the cleansing power of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்தம் பண்ணுகிற விலையேறப்பட்ட அந்த வல்லமை குறித்து சபையிலே போதிக்கப்படும் என்றால்,
0: the one who walks away will come back in and sit down and begin to confess his sins and be right with God and use the time to set his relationship right with God and take and partake in that communion.
1: வெளியே எழுந்து போகிறவர் உள்ளே வந்து உட்கார்ந்து தனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து எண்ணி தேவனோடு கூட சீர்புரிந்து பிறகு அந்த திருவரந்திலே பங்கு கொள்வார்.
0: Amen.
1: Amen.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: We are not in the business of driving away people.
1: மக்கள துரத்தி விடுற வேலையில நாம் இல்ல.
0: But that is what happened in the
1: world. அதுதான் அந்த நாட்கள் நடந்தது.
0: Don't come near this thing, you know, they said.
1: கிட்ட வராதீங்க அப்படினுவாங்க.
0: Don't take it.
1: இதல பங்கு பெறாதீங்க.
0: By the very tone of their voice, we understood they don't want us sinners in there.
1: பாருங்க, அவங்க சொல்ற துணியை பாக்கும்போது தெரியும் பாவிங்க கிட்டே வரக்கூடாது அப்படினு.
0: So And we were also taught regularly that we were sinners.
1: அதுமட்டுமல்ல, நீங்க பாவிங்கன்னு அதையும் தொடர்ந்து போயிச்சிட்டு வந்தாங்க.
0: It was very strong.
1: அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா.
0: Foundation was very strong.
1: அஸ்திவாரம் ரொம்ப பலமா இருந்து.
0: We are sinners.
1: நாங்கெல்லாம் பாவிகள்.
0: So when the communion time came, we got up and walked out.
1: அது திருவந்து நேரம் வந்த உடனே நாங்கள் எழுந்து வெளியே போயிடுவோம்.
0: We are not sinners, my friend.
1: நாம் பாவிகள் அல்ல நண்பர்.
0: Sons and daughters of the living God.
1: ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம்.
0: Are there certain imperfections in our lives?
1: இந்த வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கிறதா?
0: Yes, there are.
1: ஆம் இருக்கிறது.
0: There are times we sin.
1: சில சமயங்களில் பாவம் செய்கிறோம்.
0: If there are sins, we must confess.
1: பாவங்கள் இருந்தாலும் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: And he is able to cleanse us with his blood.
1: அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார்.
0: The blood has never lost its power.
1: இரத்தத்தினுடைய வல்லமை ஒழிந்து போகவே இல்லை.
0: Revelation once again is another writing of John.
1: பாருங்க யோவான் எழுதின இன்னொரு புத்தகம் வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல்.
0: Revelation chapter 1 verse 5.
1: வெளிப்படுத்தல் 1:5.
0: And from Jesus Christ who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed him from our sins in his own blood. And he hath made us kings and priests unto God and his Father. To him be glory and dominion forever and ever. Amen.
1: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டா இருப்பதாக. ஆமென்.
0: This is not the only reference in Revelation. I told you reading only samples from each epistle.
1: வெளிப்படுத்தல இந்த ஒரு வசனம் தான் இருக்கு நினைச்சிடாதீங்க. சாம்பிளா தான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்.
0: All right. Many references in Revelation.
1: வெளிப்படுத்தலே பல வசனங்கள் இப்படி இருக்குது.
0: About this blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்பட்ட இரத்தத்தை குறித்து.
0: So again and again the Bible teaches that.
1: அங்க திரும்ப திரும்ப வேத நமக்கு அதை போதிக்கிறது.
0: Here he says that he has washed us from our sins.
1: இங்க சொல்லுகிறார் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார் என்று.
0: Again the same teaching.
1: அதே போதனைதான்.
0: He believes that.
1: அதை அவர் விசுவாசம்.
0: And as a result of being washed, we are kings and priests, he says.
1: கழுவப்பட்டதன் விளைவாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார்.
0: Now we come to the last verse.
1: இப்போது கடைசி வசனத்துக்கு.
0: Revelation chapter 12.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
0: And verse 11.
1: 11 வசனம்.
0: Revelation 12:11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: It's talking about the victory that the believers had over the devil.
1: பிசாசின் மீது விசுவாசிகள் பெற்ற வெற்றியை குறித்து இது பேசுகிறது.
0: Victory over the devil.
1: பிசாசின் மீது வெற்றி.
0: And the precious blood of Jesus plays a very important role in the victory over the devil. This
1: பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறது என்று சொல்கிறது.
0: This is why I believe that the believer ought to be taught properly about the precious blood of Jesus.
1: பாருங்கள் இதனால்தான் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நன்றாய் போதிக்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
0: If he is not properly taught then there is no victory over the devil.
1: அவருக்கு சரியாய் போதிக்கப்படாவிட்டால் பிசாசின் மீது வெற்றி பெற முடியாது நண்பர்களே.
0: Your victory over the devil depends very much on the knowledge that you have about the precious blood of Jesus and what it has done for you.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்தும் அது உங்களுக்கு என்ன செய்திருக்கு என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருந்தால்தான் பிசாசின் மீது நீங்கள் வெற்றி பெறுவதே சாத்தியம்.
0: The devil is the great enemy of mankind.
1: மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரி இந்த பிசாசு.
0: He is the only enemy.
1: அவன் மட்டுமா எதிரியே.
0: He set against the people of God and the will of God.
1: தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக அவன்
0: இருக்கிறான். He is going about seeking whom he may devour.
1: யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிறான்.
0: The devil is after the believer.
1: பிசாசு விசுவாசிகள் பின்னாலே சுத்தி வருகிறான்.
0: The believer has a battle with the devil.
1: விசுவாசிக்கு பிசாசோடு எப்பொழுதும் போராட்டம் உண்டு.
0: That is why in Ephesians chapter 6 verse 12 we read.
1: ஆகவே தான் எபேசியர் 6:12 இல் வாசிக்கிறோம்.
0: For we wrestle not against flesh and blood but against principalities, powers and dark powers of darkness and the rulers of darkness in heavenly places.
1: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று.
0: Then it goes on to say that we must put on the whole armor of God.
1: பிறகு வசனம் சொல்கிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும்.
0: Then it tells the believer you stand against this devil.
1: பிறகு இந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது.
0: The believer is told that there is an enemy.
1: பாருங்க விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது எதிரி ஒருவன் இருக்கா.
0: Then there are armors given to him by God.
1: பிறகு விசுவாசிகளுக்கு தேவனால் சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்படும்.
0: The believer is told to stand not run.
1: பிறகு விசுவாசிகள் ஓடிவிடக் கூடாது நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.
0: The victory.
1: பிறகு வெற்றி எடுக்க வேண்டும்.
0: Amen.
1: Amen.
0: But there can be no victory without this knowledge about what the precious blood of Jesus has done.
1: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து அறிவில்லாமல் வெற்றி கிடையாது.
0: What brought the victory here?
1: இங்கே வெற்றி கொண்டு வந்தது எது?
0: In this verse 11 we read about three things that brought victory.
1: 12 ஆம் வசனத்திலே வெற்றி கொண்டு வந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
0: The precious blood of Jesus is mentioned there.
1: முதலாவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது.
0: By the blood of the lamb it says.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்று சொல்லப்படுகிறது.
0: Secondly the word of God is mentioned there.
1: பிறகு தேவனுடைய வசனத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது.
0: Thirdly
1: மூன்றாவது
0: their testimony is mentioned.
1: அவருடைய சாட்சி என்று சொல்லப்படுகிறது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் வசனம் பிறகு சாட்சியின் வாக்கியம்.
0: Everybody say with me.
1: எல்லாரும் சொல்லுங்க.
0: The blood,
1: ரத்தம்,
0: the word and our testimony.
1: பிறகு சாட்சியின் வாக்கியம்.
0: The combination, the right combination of these three things is what brings victory over the devil.
1: இந்த மூன்று சரியான ஒரு நிலையில் இருக்கும்போதுதான் அது வெற்றி கொண்டு வருகிறது.
0: சரியான விதத்தில் இந்த மூன்றையும் கலந்து உபயோகப்படுத்தும்போதுதான் வெற்றி உண்டாகிறது. Word, the blood and the testimony, our testimony.
1: ரத்தம் வசனம் பிறகு நம்முடைய சாட்சி.
0: Now but the thing is you need to understand it a little more clearly.
1: ஆனா இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: It is not just three different things that are separate.
1: இதெல்லாம் மூன்று வித்தியாசமாய் தனித்தனியாய் பிரிந்து இருக்கிற காரியங்கள் கிடையாது.
0: They combine and work together.
1: இது மூன்றும் இணைந்து ஒன்றாய் வேலை செய்யும்.
0: So let me state it like this.
1: ஆக இப்படியே அதை சொல்லட்டும்.
0: The word, the blood and our testimony means this, that we must testify what the word of God says that the blood of Jesus has done for us. Then only there is victory.
1: ரத்தம் வசனம் சாட்சி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை நாம் சாட்சியாய் சொல்ல வேண்டும். அப்பொழுது நமக்கு வெற்றி உண்டு.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று வசனம் எதை போதிக்கிறதோ அதை நாம் சாட்சியாய் அறிக்கையாய் செய்யும் போது அது நமக்கு ஜெயத்தை உண்டாகிறது. This is how the three things combine.
1: இந்த மூன்று காரியங்கள் இப்படிதான் இணைகிறது.
0: The word of God teaches us about what the blood has done. Blood of Jesus has done.
1: Yes, Christ in ratham namak enna seidirukkirathu endrai devudaiya vasanam namakku podikkirathu.
0: And we have to take what the word teaches about the blood of Jesus and make it our testimony.
1: Yes, Christ in ratthathai kurithu vasanam namak enna podikkirado adai naam nammudaiya saatchiyai maatrikolla vendum.
0: We must say the same thing that the word says.
1: Vasanam enna solugiratho adaiye naam solla vendum.
0: Now when the Bible says testimony, it is not like testimony in the church, you know.
1: சாட்சி என்ற வார்த்தை வருதுனால சபையில இருந்து சாட்சி சொல்றாங்களா அந்த மாதிரி கிடையாது.
0: காலையில சொன்னது போல அனுபவ சாட்சி இல்லை, பைபிள் சாட்சி. சில சொல்றாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் பிரதர், அனுபவ சாட்சி தான் இருக்கா? சொல்லுங்க பிரதர், நீங்க வாங்க பிரதர், உங்க அனுபவ சாட்சி சொல்லுங்க. எல்லாரும் அனுபவ சாட்சி. So that people can place everything on the experiences of others.
1: இப்போ மக்கள் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள்.
0: எப்பேற்பட்ட அனுபவ சாட்சிங்க. No place for the word.
1: வசனத்துக்கு அங்க இடமே இல்ல பாருங்க.
0: Personal experiences are only good if they are based on the word of God.
1: தனிப்பட்ட அனுபவங்கள் தேவனுடைய வசனத்தை சார்ந்திருந்தால் மட்டுமே நல்லது.
0: Only if they are in line with the word of God.
1: தேவனுடைய வசனத்துக்கு இசைவா இருந்தால் மட்டுமே.
0: This is not talking about our personal testimony. It is talking about what the word declares, the testimony of the word, and it becomes our testimony.
1: இது நம்முடைய தனிப்பட்ட சாட்சியை குறித்து பேசவில்லை. வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது, அதை நாம் நம்முடைய சாட்சியாய் மாற்றிக் கொள்கிறோம், அதை சொல்லுகிறது.
0: That is why I believe even personal testimony given in the church must be in that way.
1: ஆகவே தான் சபையில தனிப்பட்ட சாட்சி கொடுக்கிறோம், அது கூட இப்படி தான் இருக்கணும் நான் நம்புறேன்.
0: It must be based on the word.
1: வசனத்தை சார்ந்து அமைந்திருக்க வேண்டும்.
0: It must be in line with the word.
1: வசனத்தோடு இசைவா இருக்க வேண்டும்.
0: Only then is it good for people to
1: hear. அப்பதான் மக்கள் அதை கேட்கும்போது அவர்களுக்கு அது நன்றாக இருக்கும்.
0: You see, it becomes your testimony when you take what the word says about the blood and what it has done. It becomes your testimony.
1: Yesu Christum ratthathai kurithum adu enna seidirukkirathu endru kurithum vasanam solugiratho adai neengal eduthu pesumbodhu adu ungalude saatchiyai maarugirathu.
0: Don't worry about what others might say.
1: மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலையே படாதீங்க.
0: You know what others say is not going to affect you.
1: மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் நம்மை பாதிக்க போகிறது இல்லை.
0: A lot of believers live like that.
1: நிறைய விசுவாசிகள் இப்படி தான் வாழ்றாங்க.
0: This bothers me very very much.
1: அது ரொம்ப அவங்கள பாதிக்கிறது.
0: Believers are going around saying, brother, என்னமோ வெச்சிட்டாங்க brother. என்னமோ செஞ்சிட்டாங்க. They say someone has done something against me.
1: யாரோ எனக்கு விரோதமா என்னோ பண்ணிட்டாங்க.
0: They put a curse on me.
1: ஏதோ சாபம் போட்டாங்க.
0: Now you need to pray for me.
1: இப்போ எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
0: You know, even if someone comes and stands in front of my house and curses me from morning till night and put all kinds of curse and curse me with all their words, if nothing is going to come on me.
1: யாராவது என் வீட்டுக்கு முன்னாடி வந்து காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சாபம் போட்டு ஏதாவது மந்திரமாயம் பண்ணா கூட எனக்கு ஒண்ணும் எதுவும் பலிக்காது.
0: I believe that.
1: நான் விசுவாசிக்கிறேன்.
0: His words are not effective.
1: அவருடைய வார்த்தையெல்லாம் அந்த அளவுக்கு வல்லமை இல்லை.
0: My words,
1: என்னுடைய வார்த்தைகள்,
0: that is the one that is going to have effect.
1: அதுதான் என்ன பாதிக்க போகுது.
0: I say with my words that I have power in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு என்று என்னுடைய வார்த்தையினாலே நானே சொல்லுகிறேன்.
0: I confess, not weakness, I confess power.
1: பலவீனத்தை அல்ல, நான் வல்லமையை அறிக்கை செய்கிறேன்.
0: I confess not that I am unable, I confess that I can do all things through Christ.
1: என்னால முடியாது என்று நான் அறிக்கை செய்வதில்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் என்னால் முடியும் என்று அறிக்கை செய்கிறேன்.
0: I confess not my fear but my faith in the Lord Jesus Christ.
1: என்னுடைய பயத்தை அல்ல, கர்த்தராகிய இயேசுவின் மீது எனக்குள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன்.
0: Is what you say is going to turn your life around, my brother.
1: நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாய் மாற்ற போகுது.
0: What is your testimony?
1: உங்களுடைய சாட்சி என்ன?
0: Make what the word says about the blood, make that your testimony.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்கள் சாட்சியாய் மாற்றிக்கொள்ளுங்கள்.
0: Don't talk about how this man did this and that man did that.
1: எப்படி இவர் இதை செய்தார், அவர் அதை சொன்னார், அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க.
0: Don't tell me about how those people are doing witchcraft and these people are doing that.
1: இவர் பில்லி சொன்னே பண்ணார், அவர் மந்திரம் பண்ணார், இதெல்லாம் சொல்ல வேண்டாம்.
0: What is witchcraft before the living God?
1: ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக இந்த பில்லி சொன்னே ஏமாத்திரம்.
0: What is witchcraft before the precious blood of Jesus?
1: இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள ரத்தத்துக்கு முன்னால இந்த பில்லி சொன்னே ஏமாத்திரம்.
0: I say to you, open your mouth and sprinkle the blood of Jesus by the confession of your mouth around your house, around your children, around you. Sprinkle the blood of Jesus.
1: Why?
0: By the confession.
1: உங்கள் வாயை திறந்து அறிக்கை மூலமாக உங்கள் வீட்டை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி, உங்களை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள ரத்தத்தை தெளியுங்கள்.
0: Amen.
1: Amen.
0: Believers have to change.
1: விசுவாசிகள் மாறணும்.
0: Don't be coming here to church here and then still be talking about witchcraft, this, that.
1: இங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இன்னமும் பில்லி சூனியம் மந்திரம் அதன் பேசிட்டு இருக்காரு.
0: That's not good for you.
1: அது உங்களுக்கு நல்லது இல்ல.
0: You have something greater.
1: மென்மையான மிகப்பெரிய காரியம் உங்களுக்கு இருக்குது.
0: Bigger.
1: பெரிய காரியம்.
0: Sure, there are people out there that are suffering from all kinds of demonic attack and devilish attack and witchcraft and all that.
1: வெளிய இருக்கிற மக்கள் பிசாசுனாலே, பேயினுடைய தாக்குதனாலே, பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது உண்மைதான்.
0: I don't deny that.
1: அதை நான் மறுக்கவில்லை.
0: But you and I are believers.
1: ஆனா நீங்களும் நானும் விசுவாசிகள் நண்பர்கள்.
0: We have power over the devil.
1: பிசாசின் மீது நமக்கு வல்லமை உண்டு.
0: By the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள இரத்தத்தினாலே.
0: I'm going to talk in the days to come about how the blood of Jesus is a protecting force.
1: வரப்போற நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி நம்மை பாதுகாக்கும் சக்தியா இருக்கிறது என்பதை பற்றி பேச போறோம்.
0: Protection that the blood of Jesus gave.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு.
0: It is because the believers are not taught like this, they are going like that.
1: விசுவாசிகளுக்கு இப்படி போதிக்கப்படல, ஆகவே தான் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க.
0: Now let me say something and close.
1: ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கணும்.
0: In these three things, the blood, the word and the test are our testimony.
1: பாருங்க, இரத்தம், வசனம் நம்முடைய சாட்சி. இந்த மூன்று காரியங்கள்ல
0: two things cannot change.
1: ரெண்டு காரியங்கள் மாறவே முடியாது.
0: Can you tell me which two things cannot change?
1: எந்த ரெண்டு காரியம் மாற முடியும் சொல்ல முடியுமா உங்களால?
0: The word cannot change.
1: வசனம் மாற முடியாது.
0: The word says what it says.
1: வசனம் என்ன சொல்கிறதோ அப்படிதான் செய்யும்.
0: It doesn't say one thing today, another thing tomorrow.
1: இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நாளைக்கு இன்னொன்று சொல்லாது.
0: No. It says the same.
1: அதே காரியத்தை தான்
0: சொல்லுது. When it says it cleanses us from our sins, it means that.
1: பாவத்திலிருந்து நம்மை சுத்தம் பண்ணுது என்றால் அப்படிதான்.
0: When it says it brings us near God, it means that.
1: தேவனுக்கு அருகே கொண்டு வருதுன்னு சொன்னால் அதேதான்.
0: When it says it gives us boldness, it means that.
1: தைரியத்தை கொடுக்குன்னு சொன்னால் அந்த அர்த்தம்தான்.
0: No change.
1: மாற்றமே கிடையாது அதுல.
0: If you live for another million years, there is no change.
1: இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மாற்றமே கிடையாது.
0: Even if heaven and earth shall pass away, the word of God shall not pass
1: away. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது.
0: The word is unchanging.
1: வசனம் மாறாதது.
0: Amen.
1: Amen.
0: The word is unchanging.
1: வசனம் மாறாதது.
0: The blood is also unchanging in its power.
1: இரத்தம் கூட அவருடைய வல்லமையிலே மாறுதலே இல்லாதது.
0: Oh, the blood never loses its power.
1: இரத்தத்தின் வல்லமை குறைவதே கிடையாது.
0: 2000 years ago it was shed.
1: 2000 வருடங்களுக்கு முன்பதா அது சிந்தப்பட்டது.
0: Until today it has not diminished in its power even one little iota.
1: இதுவரைக்கும் கடுகளவு கூட அவருடைய வல்லமை குறையவே இல்லை.
0: It is the same blood.
1: அதே ரத்தம் தான்.
0: Same power.
1: அதே வல்லமை.
0: Still cleanses.
1: இன்னமும் நம்மை
0: கழுவுது. Still gives boldness.
1: இன்னமும் தைரியத்தை கொடுக்கிறது.
0: The blood and the word never changes.
1: வசனமும் ரத்தமும் மாறுவதே இல்லை.
0: You know what changes?
1: மாறுவது எது தெரியுமா?
0: Our testimony.
1: நம்முடைய சாட்சி.
0: We say one thing today about this and we say another thing tomorrow.
1: ஒரு காரியத்தை குறித்து நாம இன்னைக்கு ஒன்னு சொல்றோம், நாளைக்கு இன்னொன்னு
0: சொல்றோம். Sunday is hallelujah and Monday is ஐயோ.
1: ஞாயிற்றுக்கிழமையான
0: Tuesday God only knows what it's going to be.
1: செவ்வாய்க்கிழமை என்னன்னு கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும்.
0: Everything determines what we're going to say.
1: எல்லாமே நாம் என்ன சொல்ல போறோமோ அதன் அடிப்படையில் தான் இருக்கு.
0: You see my friend, that is the thing that you have to watch out.
1: பாருங்க இதை தான் நாம் கவனிக்க வேண்டும்.
0: I remember one time I was talking to a minister of the gospel.
1: எனக்கு ஞாபகம் ஒருமுறை ஒரு ஊழியக்காரரோட பேசிட்டு
0: இருந்தேன். Came with some lot of problems.
1: அவர் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு
0: வந்து talking about his problems.
1: அவருடைய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டு
0: telling him the word of God.
1: நான் தேவனுடைய வசனத்தை பற்றி
0: சொல்லி. Then you know what he did?
1: பிறகு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா?
0: He said for so many years I'm suffering like this and so many years I'm in this condition. Why is not God turning his face towards me?
1: நாம் பல வருஷமாக இதே நிலைமையில இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆண்டவர் ஏன் தம்முடைய முகத்தை என் பக்கமா திருப்புறது இல்ல அப்படினார்.
0: Sincerely I'm working brother.
1: ரொம்ப உண்மையா ஊழியம் செய்றேனே.
0: What he is saying is this, that he has been so sincere but God has not been so sincere.
1: அவர் என்ன சொல்றாரு?
0: He is better than God.
1: நான் உண்மையா இருக்கறேன், ஆண்டவர் உண்மையா இல்ல. ஆண்டவரோட நான் ரொம்ப அதிக உண்மையா இருக்கறேன்றாரு.
0: Why is God like this brother?
1: ஏ ஆண்டவர் இப்படி இருக்காரு?
0: 10 years I worked so hard.
1: 10 வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டு
0: but he has not showed me any favor.
1: ஆனா எனக்கு தயவே காண்பிக்கலையே.
0: You have to start from ABC now.
1: இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்தே வரணும். அவருக்கு
0: man doesn't understand the basic thing.
1: மனுஷனுக்கு அடிப்படை காரியங்களே தெரியல.
0: You see God does not change.
1: தேவன் மாறுவதே இல்லை.
0: God's word does not change.
1: தேவனுடைய வசனமும் மாறுவதில்லை.
0: So what has changed?
1: அவே மாறுனது எது?
0: The problem is not God and he is not looking and he is not doing, this man's problem.
1: ஏதோ தேவன் பார்க்கல, தேவன் தான் பிரச்சனைன் கிடையாது, பிரச்சனை இவர்தான்.
0: I had a terrible time trying to convince him of that.
1: பாருங்க இவருக்கு இத உணர்த்து வைக்கிறதுக்கு நான் பயங்கர கஷ்டப்பட்டேன்.
0: He is very easily convinced that God has some flaws and he is not so faithful, but he is very finding it very difficult to believe that he is unfaithful.
1: பாருங்க ஆண்டவர்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அவர்தான் உண்மை இல்லாம இருக்கார், ஆனா நான் ரொம்ப உண்மையா இருக்கறேன். இத உறுதியா நம்புறாரு அவரு.
0: எல்லாரும் என்ன கை விட்டாலும் நான் ஆண்டவரே, நான் ஆண்டவருக்காக ஊழிஞ்சேன். என்ன சொல்ற? ஆண்டவரே கை விட்டாலும் நான் அவருக்காக ஊழிஞ்சேன். ஆண்டவர் இப்படிலாம் செய்யறாரு பாருங்க, எவ்வளவு மோசமா இருப்பாரு, ஆனா நான் எவ்வளவு பாருங்க பரிசுத்தவான், நான் எப்படி இருக்கு. This is what surprises me about
1: him. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
0: I told him, no brother, God never lies.
1: நான் சொன்னா, இல்ல பிரதர், கர்த்தர் பொய் சொல்றதே கிடையாது.
0: When he says I will meet all your needs, he meets all your needs.
1: உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திப்பேன்னு சொன்னா கண்டிப்பா தேவையெல்லாம் சந்திப்பா.
0: When he says I'll never leave you, he'll never leave.
1: நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னா கைவிட மாட்டா.
0: Check what your problem is.
1: உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சோதித்து பாருங்க.
0: The line is wrong on your end.
1: உங்க பக்கத்துல தான் அது தப்பா இருக்கு. ஏதோ
0: God is clear.
1: தேவன் ஒழுங்காதா?
0: He has said what he has said.
1: அவர் என்னது சொல்லி இருக்காரோ அப்படியே
0: நடக்கும். And he will do what he will do.
1: என்னது சொல்லி இருக்காரோ அப்படியே செய்வார்.
0: You can never doubt it.
1: நீங்க அதை சந்தேகிக்க வேண்டாம்.
0: See the problem with a lot of believers is they do a lot of things with the word of God.
1: நிறைய விசுவாசிகளின் பிரச்சனையே தான். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நிறைய காரியங்களை செய்றாங்க.
0: But they won't take what the word says and make it their testimony.
1: ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை எடுத்து தம்முடைய சாட்சியாளரை மாற்றுவதே கிடையாது.
0: They take it and kiss it.
1: அதை எடுத்து முத்தமிடுவாங்க.
0: They take it and put it in the best place in the house.
1: வீட்லயே நல்ல இடத்துல பைபிளை கொண்டு போய் வச்சிருவாங்க.
0: Put it under the pillow.
1: தலையணைக்கு அடியில வச்சுப்பாங்க.
0: While the bible is under the pillow with this big bible, they are still afraid.
1: பாருங்க இவ்வளவு பெரிய பைபிளை தலையணை கீழே வச்சினும் பயம்.
0: They hope that the bible will do something for them.
1: பைபிள் ஏதாவது செய்யும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு.
0: அத சொல்றார், காத்து கருப்பெல்லாம் விரட்டிடுங்க, அது பக்கத்துலயே வச்சிடுங்க. My friend, this is not for that use.
1: நண்பர்களே, அதற்காக இது இல்ல.
0: Not that kind of use.
1: அந்த மாதிரி பயன்படுத்த இல்ல.
0: Read it.
1: வாசியே.
0: Know the truth.
1: சத்தியத்தை அறிந்து
0: கொள். May the truth set you free.
1: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
0: Let it go into your heart.
1: அது உங்களுக்கு இதயத்துக்குள்ள
0: செல்ல. Believe it.
1: இதை விசுவாசி.
0: Speak it.
1: அதை பேசுங்கள்.
0: Speak what the blood has done for you.
1: ரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறதோ அதை பேசுங்கள்.
0: Don't speak what you imagine, speak what the word says the blood has done.
1: நீங்கள் கற்பனை செய்யறதை பேசவேண்டாம், ரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறதோ அதை பேசுங்கள்.
0: And that is what is faith.
1: அதுதான் விசுவாசம்.
0: That is what brings victory.
1: அதுதான் வெற்றியை கொண்டு வருகிறது.
0: This is the victory that the people of God must have.
1: தேவ ஜனங்கள் இந்த வெற்றியை தான் பெற

0: இந்த ஒலி நாடாவில் ஜெபிக்கும் ரெவரன் டட்லி தங்கை அவர்கள் மதுரை பட்டணத்தில் வளர்ந்து வரும் ஓர் மாபெரும் திருச்சபையின் போதகர். ஊழியர்களையும் ஊழியங்களையும் ஒன்றுபடுத்துவதன் மூலம் பட்டணங்கள் திருச்சபையாக மாறுவது இவர் தரிசனம். கர்த்தர் தாமே இவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எனது தம்பி ரெவரன் பால் தங்கை அவர்களின் இரண்டாவது தமிழ் பாடல்கள் அடங்கிய ஒளி நாடாவில் செபிக்க கத்தர் கொடுத்த தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். ரெவரன் பால் தங்கை அவர்கள் இந்தியாவின் கடைசி கால அசைவுக்காய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலர். இந்தியாவில் உள்ள ஊழியர்கள் இவ்வசைவில் பங்கு பெற தேவன் ரெவரன் பால் தங்கை அவர்களை பயன்படுத்துகிறார். ஏறத்தாழ 60,000 ஊழியர்கள் இவருடைய போதனைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர். உங்கள் பகுதியில் இக்கடைசி கால அசைவு ஊழியர் கருத்தரங்கு நடத்த வாஞ்சித்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளவும். கத்தர்தாமே இவருடைய ஊழியங்களில் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. தூய ஆவியானவரே, நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சேஷமாய் ஒளி நாடாவுக்காய் சுபிக்கிறோம். ஆராதனை அபிஷேகத்தையும் எழுப்புதலுக்கான தாகத்தையும் ஜனங்களுக்குள்ளாய் இப்பாடல்கள் கொடுக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். சேஷமாய் எழுப்புதலின் தாகத்தை ஜனங்களுக்குள்ளாய் ஒளிநாடா உருவாக்குவதாக. சத்துருடைய அரண்களை நிர்மூலமாக்கும்படியாய் தேவனுடைய அபிஷேகம் இந்த ஒளிநாடா மூலமாய் கடந்து வருவதாக. ஆவியானுடைய வல்லமையை ஜனங்கள் அனுபவிக்க தேவனுடைய ஆவியானவர் இப்பாடல்களை எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

கர்த்தருடைய குரல் கேட்காமல் தவறு செய்தபடியால் எதிரிகள் கையில் அகப்பட்டு வேதனை அனுபவித்தார்கள். விளைச்சல்கள் அழிக்கப்பட்டன, உடைமைகள் கொள்ளையிடப்பட்டன. ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கதறினார்கள். கர்த்தர் மனமிறங்கி கிதியோனை எழுப்புகிறார், தேசத்திற்கு விடுதலை கொடுக்கிறார். வாலிப தம்பி, தங்கச்சி, நீதான் கிதியோன். இந்திய தேசத்தின் விடுதலைக்கு இயேசு உன்னைத்தான் அழைக்கிறார். ஒப்பு கொடுப்பாயா? இயேசுவுக்காய் உன் இளமை ரத்தம் துடிக்கட்டும்.

இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று எருசலேம் திரும்பிய அந்த நாட்களிலே ஆலயம் கட்டி ஆராதனை செய்து தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் தங்களுக்கு வீடுகள் கட்டுவதிலேயே கவனம் செலுத்தினார்கள். அதனால் தங்கள் வாழ்விலே செழிப்பு இல்லை, எல்லாவற்றிலும் குறைவையே சந்தித்தார்கள். இந்த நிலையில் ஆகா என்ற தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். அவர் வழியாக இவ்வாறு பேசினார். மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயம் கட்டுங்கள், அதிலேதான் நான் பிரியமாக இருக்கிறேன், அப்பொழுது உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆம், ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஆலயம் எழுப்பினார்கள், குறைவு நிறைவானது.

யெகோவா, நீ உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். கீழ்ப்படிந்த நோவா காப்பாற்றப்பட்டார். மகனே, மகளே, நீயும் அந்த பேழைக்குள் பிரவேசி. இங்குதான் உனக்கு பாதுகாப்பு.

0: யோசுவா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 8:18 26
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு,
0: ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அதில் அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். 26 வாசிங்க.
1: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும்,
0: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும்,
1: யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை.
0: யோசுவா ஈட்டி நீட்டிக் கொண்டே இருந்தான், கையை மடக்கவில்லை.
1: கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள்.
0: இதனுடைய மூல முக்கியமான பகுதி என்னென்றால், ஆயின் பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனார்கள். கவுனிங்க, மோசே மரித்ததற்கு பிறகு அந்த பொறுப்பை யோசுவா கிட்ட தேவன் கொடுத்தார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மோசைக்கு கொடுத்த அந்த கிருபைகளை, வரங்களை, அபிஷேகங்களை, வெற்றியை உனக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? ஆகையினாலே இந்த வார்த்தையினாலே இந்த யோசுவா ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றார். கைகளை உயர்த்தி தோற்று போனதே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுத்தது என்னென்றால், யோசுவாவின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், யோர்தான் நதியில் காலை தான் வச்சாங்க. காலை வைக்கும் பொழுது மேலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதியின் தண்ணீர் ஓடாம அப்படி கல்லான் நின்றது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்தார். மோசே காலத்தில் செங்கடலை கடந்தாங்க, மோசே இறந்துட்டார். பாருங்க, கர்த்தர் என்ன அபிஷேகம் கொடுக்கிறார், ஜனங்கள் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். என் ஜனங்கள் யோர்தான் நதியில் அழிஞ்சிடக்கூடாது, என் ஜனங்கள் மூழ்கிடக்கூடாது. யோசுவாவுடைய முதல் வெற்றியே யோர்தானை பிளந்தது தான் வெற்றி. ரெண்டாவது ஒரு வெற்றி என்ன, எரிகோ என்ற ஒரு மாபெரும் பட்டணம். யோர்தானை ஜெயிச்சிட்டாங்க, இப்போ எரிகோவையும் சீக்கிரமா ஜெயிச்சிட்டாங்க. இந்த எரிகோ பட்டணம், ஒரு அது எரிகோ ராஜா உள்ள இருக்கிறான். அந்த பட்டணம் 20 சுவர் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மதில், ஒரு தனி பட்டணம் போல அங்க இருக்கிறது. எரிகோ என்கிற அந்த பட்டணம் கானானுக்கு போற வழியில இருக்கிறது. இந்த பட்டணத்தை கடந்தா தான் கானானுக்குள்ள போக முடியும். இந்த பட்டணத்துல ஈட்டி இல்லாம, ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தது இல்லாம, கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி துதித்து 7 சுற்றி பட்டணத்தை கீழே தள்ளி விட்டாங்க. என்ன தலைக்கு மேல கை தட்டி. இதுல பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியை கொடுத்த உடனே அசால்ட் ஆயிட்டு, யோசுவாவுக்கு அசால்ட் ஆயிட்டு. எரிகோவை வீழ்த்தி பக்கத்தில் இருக்கிறது 7 இருக்கிறது இன்னொரு பட்டணம், ஆயி பட்டணம். இந்த பட்டணத்தில் ரொம்ப அசால்ட். வேவு பார்க்க போன ஆட்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, யோர்தானையே ஜெயிச்சிட்டோம், எரிகோவை கீழே விழுந்து எரிகோவினுடைய எல்லாம் சுட்டரிச்சிட்டோம். இது சின்ன பட்டணம், இதை ஈஸியாக போய் பிடிச்சிடலாம். சும்மா ஒரு 2000 நம்ம 30 ஜனங்கள் இருக்கிறோம், ஒரு 2000 அனுப்புங்க. 7:2 வாசிக்க கேட்போம்.
1: யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவான் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை.
0: ஐயோ, ஜனங்கள் எப்போ நம்ம மாதிரி போக வேண்டியதில்லை.
1: ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை.
0: இவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேவு பார்த்தவங்க ரொம்ப கிண்டல் சொல்றாங்க. ஆகா, ரொம்ப சின்ன பட்டணம், ரெண்டாயிரம் பேர் நம்ம போனால் போதும் அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாம், அந்த பட்டணத்தை அழிச்சிடலாம். பாருங்க, தோல்விக்கு காரணம் என் மகனே மகளே அசால்ட்டு மெத்தனம். குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், அதுல ஜெயிச்சிட்டோம் இதுல ஜெயிச்சிட்டோம். மார்பு தட்டினமா யோசுவா ஒரு சின்ன பட்டணத்துல தோத்து போனோம். நாலாவது அஞ்சாவது வசனம் வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்துல கரி பூசப்பட்டது, 36 பேரை வெட்டி வீழ்த்திட்டான்.
2: அப்படியே ஜனங்களின் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள்.
0: கவுனிங்க, இது ஒரு சின்ன பட்டணம், அசால்ட்டா நினைக்கிறாங்க, சின்ன பட்டணம். போய் எரிகோவையே வீழ்த்திட்டோம், யோர்தானையே ஜெயிச்சிட்டோம். யோசுவாவே சும்மா ஒரு 2000 பேர் எங்க பின்னால அனுப்பு, வேவுக்காரங்க பேச்சு மனுஷன் பேச்ச கேட்க கூடாது. இவன் ஒரு தலைவன், தலைவர்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன். ஆமா, எல்லா முன்னணியில யோசுவா நின்றவர், இதுல யோசுவா இல்ல. ஒரு 2000 பேர் போனா போதும் ஆயி பட்டணத்தை அழிச்சிடலான்னு சொன்னா, ஆயி பட்டணத்து ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டினாங்க, 36 பேரை வெட்டி வீழ்த்தினாங்க. வாசிங்க கீழே,
2: ஆயின் மனுஷர் அவர்களின் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள்.
0: 36 பேரை வெட்டி கொண்டாங்க.
2: பட்டண வாசலின் வெளித்து வங்கி செபாவியும் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று.
0: இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதுவரைக்கும் தோல்வியை பார்க்கலையே, இதுவரைக்கும் மரணத்தை பார்க்கலையே. 36 பேரை வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க, அவருடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிட்டு. இப்பதான் யோசுவாவுக்கு அறிவு வருது, கவனிக்கிறீங்களா? இப்போ யோசுவா முகங்குப்புற விழுந்துட்டார். ஐயோ, தோத்து போனமே, ஐயோ என் ஜனங்களை வெட்டிட்டாங்களே. 6வது வசனம் வாசிங்க.
2: அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள்.
0: ஐயோ, இந்த தோல்வி எங்களால் சகிக்க முடியல. என்னை பின்பற்றின 36 பேர் வீரர்கள் ஆயிப்பட்டன வெட்டி விட்டதே, அவங்க செத்து போனாங்களே. என் தெய்வமே, எங்களை நீ தோத்து போகவா கொண்டு வந்தீர்? ஏன் எங்களுக்கு இந்த கதி? அழுகிறான், கதறுகிறான். காணான் ஏறிப்பு எங்களை ஓட ஓட துரத்துவாங்களே. 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், மற்ற ஜனங்களெல்லாம் எங்களை இழுப்பொருள் ஆக்கிடுவாங்களே. நாங்க தோத்து போனமே ஆண்டவர் தோன்றினார். 10வது வசனம் நீங்க வாஸ்தா, யோசுவாவே ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்க? தோல்விக்கு காரணம் நான் சொல்றேன் கவனி அப்படின்னார். வாசிங்க.
2: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி
0: எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன?
2: இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள்,
0: இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க.
2: நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை
0: மீறினாங்கப்பா.
2: சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும்,
0: சாபத்தீடானது அவங்க எடுத்துக்கொண்டாங்க,
2: களவு செய்ததும்,
0: ஆமா
2: வஞ்சித்ததும், தங்கள் பண்ட பாடிகள் உள்ள வைத்ததும்,
0: களவு செஞ்சாங்க, வஞ்சித்தாங்க, ஒளிச்சு வச்சாங்க. சாபத்தீடான நான் சொன்னேன்ல, எரிகோவை உங்க கையில தருவேன், அந்த பட்டணம் சாபத்தீடானது, அந்த பொருளை ஒருதரும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நீங்க எரிகோவை வீழ்த்தின உடனே அதை எடுத்துக்கிட்டீங்களே, அதனால தான் தோல்வி. நீங்க 13வது வசனம் வாசித்தீங்கன்னா இப்பொழுது சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துப்பா. வாசிங்க,
2: எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி
0: சொல்ல வேண்டியது என்னவென்றால்
2: நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள்.
0: ஐயோ, கவுனிங்க, விழுந்து கிடக்கிறான், தோல்வியை கர்த்தர் காட்டுகிறார். இந்த விஷயத்துல தான் நீங்க தோத்து போனீங்க. இப்ப 3வது உங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியினுடைய மூல காரணம் என்ன? தோத்து போன அந்த இடத்துல ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. விழுந்து போன அங்கே ஆண்டவர் நிற்க வைத்தார். எழுச்சி ஒரு தொங்கு முகம் அங்கு ஆண்டவர் வீழ்ச்சி, அதிலிருந்து கர்த்தர் ஒரு எழுச்சியை கொடுத்தார், ஒரு எழுப்புதலை கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்தப்படுத்தின உடனே கர்த்தர் ஆமான ஆகான காட்டுறார். அப்பா, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மனுஷன் கோத்திரம் கோத்திரமாக பிரி, பேர் பேரா சொல்லு. அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் காட்டுறார்.
2: அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி,
0: அப்பொழுது பாருங்க ஆகானை நோக்கி,
2: மகனே
0: மகனே,
2: நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்,
0: நீங்க எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு சொல்கிறார். அப்பா, அங்கே யாரும் ஈட்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் யோசுவா பெரிய யுத்த வீரன், உன் ஈட்டியெல்லாம் நீ போக வேண்டாம், ஈட்டி எடுத்து போக வேண்டாம், பட்டை எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு ரதங்களும் குதிரைகளும் வேண்டாம். துதி ஏழு நாள் சுற்று நான் அந்த பட்டணத்தை வீழ்த்துவேன். இதுதான் கர்த்தர் முகமுகமாய் பேச அப்படியே ஜெயித்தார். வீழ்த்தும் போது உங்கள் காலுக்கடியில் அந்த பட்டணத்தில் வெள்ளியும் பொன்னும் குப்பம் மாறி கிடக்கும், விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் குப்பம் மாறி கிடக்கும். அதை நீ எடுக்கவே கூடாது, அதுக்கு பேர் சாபத்தீடானது. ஆனால் அந்த பட்டணம் கீழே விழுந்த உடனே ஆகான்னு ஒரு மனுஷன் கடகட கடகடன்னு போய் அங்கே இருக்கிற வெள்ளி உடைமைகளை, தங்க உடைமைகளை, வஸ்திரங்களை எடுத்து அந்த பாளையத்தில் புதைச்சி வச்சுட்டு ஆளப்போல இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இது யோசுவா 6:18 இருக்கு. அப்போ இவன் மறைச்சி ஆளப்போல யோசுவா கிட்ட ஒட்டி இருக்கிற பொழுதுதான், இப்போ ஆயி பட்டணத்தில் போனால் அது ஒரு சின்ன பட்டணம், 2000 பேர் போய் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டின பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் 36 வேற யுத்த வீரர்களை அந்த ஆயி பட்டணத்துக்கார் வெட்டி போட்டாங்க. இந்த பாரம், இந்த கவலை, இந்த அழுத்தம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கண்டுபிடித்தார், இனி ஆகானை சும்மா விட்டுறாத, அவனை ஜனங்களின் நடுவே நிறுத்தி கல்லெறியணும், அவனை சுட்டரிக்கணும்னார். அது மாத்திரம் அல்ல, ஆயி பட்டணத்தில் அவனுக்கு ஜெயம் தருவேன், அந்த ஆயின் பட்டணத்தை ராஜாவை எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவனை தூக்கு போட்டுருன்னு. அவனை எப்படி அழகாக பேசுகிறார் பாருங்க, எப்படி அதே மாதிரி அவனை சுட்டெரிச்சாங்க. வாசிக்கிறீங்களா? 25வது வசனம் வாசிங்க.
1: அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து,
0: அவன் மேல் அந்த ஆகான் மேல கல்லெறிஞ்சி
1: அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து.
0: பாருங்க, ஒரு தோத்து போன ஒன்னாலதான் தோல்வி வந்தது, சொல்லி சொல்லி சாபத்திடாத ஒழிச்சு வச்சிய. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களை ஆராய்ந்து பாருங்கள், தோல்வி ஏன் வந்தது, வியாதி ஏன் வந்தது, துக்கம் ஏன் வந்தது, இழப்பு ஏன் வந்தது, ஏன் நம்ம தோத்து போனோம், ஏன் முகங்குப்புற விழுகிற. தோத்து போனதுக்கு காரணம் ஆகான்னு ஒரு மனுஷன் பக்கத்தில் நின்றவன் சாபத்திடானதை ஒழிச்சு வச்சிட்டான்ப்பா. இப்போ அங்கே ஜெயம் இல்லை, தோத்து போனான். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. அது சாபத்தீடானது, செத்த மனுஷனுடைய போட்டாவை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அது சாபத்தீடானது, ஒரு விக்கிரக கிரிகளை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொருளாத ஆவி உங்களை அப்படியே உங்களை அலக்கழித்து விடும். ஆமாம், அதுக்கு பின்னால் ஒரு ஆவிகள் இருக்கிறது என்று அழகா சொல்றார் அப்போஸ்தலர் நடபடியில. அல்லேலூயா. சத்துருக்களை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆமா, விழுந்து கிடங்க, கர்த்தர் பேசுவார். ஏன் விழுந்து கிடக்க, ஏன் முகங்குப்புற கிடக்க? இப்போ கர்த்தர் சொல்றாரு, சரி, அவன் செத்துட்டான், கர்த்தருடைய பிள்ளைகளை ஓட ஓட விரட்டுன ஆயிப்பட்டினத்து ராஜாவை நீ என்ன செய்யணும், பிடிச்சிட்டல்ல ஜெயிச்சிட்டல்ல, இப்போ அவனை தூக்குல போடு அப்படிங்கிறார். 8:29
1: ராஜாவை,
0: ஆயின் ராஜாவை
1: ஒரு மரத்தில தூக்கி போடுவித்து,
0: ஆயின் ராஜாவை கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்டினவனை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தவனை இப்போ பழி வாங்குறது எனக்குரியதுன்ட்டார். கவனிக்கிறீங்களா? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளையே நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் அவர் பொறுத்துக்கிட்டு தான் அப்படியே இருப்பார். ஆனால் இப்போ ஆயின் ராஜாவை பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா, இவனை வித்தியாசமாக பண்ணு, தோத்து போனவனை சுட்டெறிங்கிறாரு, எல்லாருடைய கையிலையும் கல்லை வச்சு விபச்சார பாவத்தை விட இது மேலான பாவம், சாபத்தீடானதை எடுத்ததுனால என்னுடைய யுத்த வீரர்கள் 36 பேர் ஆயி ராஜா வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஆயின் பட்டணத்துக்கு முன்பதாக தோத்து போனாங்க, இப்போ ஜெயிக்கிறதுக்கு அதுக்கு வழியாக இருந்த அந்த ராஜாவை நீ மரத்தில் தூக்கி போடு. பாருங்க, அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு பிசாசு. ஆகான் ஒரு சத்துரு, நம்ம கூட்டத்துக்குள்ள சத்துரு இருக்கக்கூடாது. பிசாசுடைய காரியங்களை கர்த்தர் தலையை நசுக்கிடுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. பிசாசுனால சோதிக்கப்படுறீங்களா? ஒரு பிள்ளி சுண்ணி ஆவினால சோதிக்கப்படுறீங்களா? ஐயா எனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த ஆயின் ராஜாவை சங்கரித்தார், சொல்லிட்டார், அப்பா இவனை வந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது, இவனை எல்லாரும் கண்கள் காண இவனை தூக்கு போடணுன்ட்டார். பாருங்க, இப்படித்தான் கர்த்தர் செய்வார். அலேலூயா! எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா! எஸ்தர் புஸ்தகத்தில் கூட ஆமான் முருதைக்காய்க்கு விரோதமாக எழும்புறவனை அங்கே அவன் பண்ணின தூக்குலையே அவனை தொங்க வச்சிட்டார். அலேலூயா! நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளையே நீ எப்பொழுது விழுந்து கிடக்கணும், கர்த்தருடைய பிள்ளையே உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும், நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக ஆகான உனக்கு வெளிப்படுத்துவார். கைகளை உயர்த்தி சாபத்து சாபத் காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அதை நீ முதல்ல அதை சுட்டரிச்சிடணும். இப்போ இந்த வெற்றிக்கு காரணம் கவனிக்கிறீங்களா? முதல்ல எடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆயிப்பட்டினம் இப்படி தோற்று போச்சே, ஆயிப்பட்டினத்தில் இப்படி நாங்கள் கலக்க பண்ணிட்டோமே, இப்படி நாங்கள் எங்களுடைய முகம் வெக்கமாகி போச்சே, அப்பா ஆயிப்பட்டினத்தில் நாங்கள் முதுக காட்டி ஓடிட்டோமே, இது என்ன செய்ய பாண்டர் சொல்கிறாரு, யோசுவாவே யோசுவாவே நீ வந்து அசால்ட்டாக விட்டுட்ட, யோர்தானே ஜெயிச்சது போல் இதை ஜெயிச்சிடலாம், எரிகோவை ஜெயிச்சது போல் அவங்க சொன்ன வேவுக்காரங்க பேச்சை கேட்டுட்டேன், ஆகையினால் இரத்தத்துக்கு ஆளாயிட்டேன், மரணத்துக்கு ஆளாயிட்டேன், தோல்விக்கு ஆளாயிட்டேன். இப்போ ஒன்று செய், உன் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண வேண்டாம், ஆய்க்கு நேராக நீட்டு. பாருங்க எப்படின்னு நீட்டத்தான் சொல்ற வாசிங்க.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு,
0: ஆய்க்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அது உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
1: அப்படியே யோசுவா,
0: தன்
1: கையில் இருந்த ஈட்டியை,
0: பட்டணத்துக்கு
1: நேராக நீட்டினான்.
0: வேற ஒண்ணுமே பண்ணல. பாருங்க, விசுவாசத்துல தான் ஜெயம் வரும். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயம். அப்படி போய் நெல்லுப்பா, இங்க பாருங்களேன், நாயிப்பட்டணம் இப்பொழுது எரிகோ பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிறது, தோத்து போன அதுல அவர் சொல்றாரு, இங்க பாரு யோசுவாவே, நீ பட்டயத்தை வச்சு ஜனங்களை வெட்ட வேண்டியதே கிடையாது, ஒரு ஜெயம் உனக்கு தாரம், அந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டு, உன் பட்டயத்தை உன் ஈட்டி அதுக்கு நேராக. 26 வாசிங்க.
2: ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீர் மட்டும்,
0: சங்கரித்து தீர் மட்டும்,
2: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த,
0: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்து
2: தன் கையை மடக்கவில்லை,
0: கையை உயர்த்தி. ஹல்லேலூயா! இப்போ அந்த தோல்விக்கு வெற்றிக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார். ஈட்டிய அந்த ஆயிப்பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அப்படி நீட்ட நீட்ட ஆயிப்பட்டணம் சங்கரித்து தீரும் வர யோசுவா கையை மடக்கவே இல்லை. கர்த்தர் வெற்றியை தருகிறார். பதிவிருந்த தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஓடி ஓடி போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் வீழ்த்துறார்கள். கைகளை உயர்த்தி அந்த ராஜாவை உயிரோடு பிடிக்கிறாங்க, தூக்குக்கு கொண்டு போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன், இன்றைக்கி தோற்றுப்போன அதே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த அதே இடத்துல கர்த்தர் எழுச்சி எழுப்புதலை கொடுக்கிறார். மரணத்தை பார்த்த அதே பட்டணத்துல ஆண்டவர் ஜீவ நதியை ஓட வைக்கிறார். பயந்து நடுங்கின அதே பட்டணத்துல ஆண்டவர் ஒரு நடி பொழுது தைரியத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. துக்கத்தை கண்ட, கண்ணீரை கண்ட, தோல்வியை கண்ட அதே பட்டணத்துல அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கண்ணீரை கண்ட அவர்களுக்கு அந்த பட்டணத்துல ஜெயம் கிடைச்ச உடனே ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார். அதெல்லாம் உங்களை தான் அப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகான் என்ற ஒரு இஸ்ரவேலுக்குள்ளேயே ஒரு எதிரி இருந்தான், அவனை கண்டுபிடிச்சு சுட்டரித்து கர்த்தர் போட சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயின் பட்டணத்து ராஜாவை ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒன்னும் பண்ணாத தூக்கு மேடையில தூக்கி போட்டுருங்கிறாரு. அவன் தான் பிசாசு, அவனை இயேசு தலைய நசுக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்கு, வெற்றி மேல வெற்றி தருவேங்கிறாரு. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. முகங்குப்புற விழுந்து கிடக்க எலும்பு, உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. ஆகான காட்டுறாரு, ஆயின் பட்டணத்தை ஜெயிக்க சொல்றாரு, ஆயின் பட்டணத்தை ராஜாவை தூக்கில போடுங்கிறாரு. இன்றைக்கு உள்ள செய்தி, சத்துரு தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்க சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துரு, வியாதியை கொண்டு வருகிற சத்துரு, இன்றைக்கு அவன் தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா ஜெயம் எடுத்ததுக்கு ஒரே காரணம், ஈட்டிய அப்படி நீட்டிக்கிட்டே இருந்தார். இதுதான், ஆமாம், விசுவாசத்தின் பட்டயம். இவர் ஒரு கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரே போய் வெட்ட சொல்லலை, என்ன ஆண்டவரே போய் சிறைச்சேதம் பண்ண சொல்லலை, இந்த பட்டணத்தினுடைய வாசலை நின்று நீட்ட மட்டும் சொல்கிறீங்களே கேட்கலை. கர்த்தர் சொன்னபடி பட்டணத்துக்கு நேராக ஈட்டிய நீட்டத்தான் செஞ்சான். இங்கே ஜனங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயுப்பட்டணம் முறியடிக்கும் வர அவன் கை நீட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஜெயம் கிடைக்கும் வர நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லாங்கன் எயிரா அக்னி அஸ்திரங்களை எல்லாம் கவிழ்த்து போட விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம கையில் பிடிச்சிக்கிடணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6:17 நீங்கள் வாசித்தா, 11 சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோங்க. வாசிங்க,
1: நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக
0: கவனிங்க. பிசாசு நம்மளை தோத்து போக பண்றான், பிசாசு நமக்கு துக்கத்தை, கண்ணீரை, வெக்கத்தை கொடுக்கறான். அவனை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்றார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. 17 விசுவாசம் என்றும் கேடயம், அதுதான் சர்வாங்க வசனம்.
1: பொல்லாங்குகள் எய்யும்,
0: பொல்லாங்கன் எய்யும்
1: அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய்.
0: பக்கத்துல பக்கத்துல ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, பொல்லாங்கனை வீழ்த்தணுமா, தோல்வி கண்ட இடத்துல ஜெயம் பெறணுமா, ஆமாம், முதுகு காட்டின இடத்துல நீங்கள் தலை நிமிரணுமா, உங்களுடைய வெக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா, உங்கள் வியாதி நீங்கள் ஆரோக்கியம் அடையணுமா, மரணம் நீங்கள் ஜீவன் வரணுமா, பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் கவிழ்த்து போட, அழிச்சு போட விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி. இன்னையில் இருந்து கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும், விசுவாசம் தான் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 3 விசுவாசம் வெற்றியை கொண்டு வந்தது. பாருங்க, ஆயிப்பட்டணம் தோற்று போச்சு, அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க, கையை உயர்த்தி. ஆமாம், இன்னைக்கு உங்கள் தோல்வியெல்லாம் கர்த்தர் ஜெயமாக்க போகிறார். யோசுவா, என்னாண்டவரே நாங்கள் தோத்து போனோம், நான் யுத்தம் பண்ணுற ஆயுன்றிய ஜனங்களை வெட்டுறதற்கு அப்போ நான் போல ஜனங்களை மட்டும் அனுப்புனேன், இப்போ நான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் போய் அந்த பட்டணத்தை ஜெயிக்கான்னு சொல்ல, நீ போக வேண்டாம், நீ பட்டயத்தை மட்டும் நீட்டு, அதான் விசுவாச கேடகம், கையை உயர்த்தி. அல்லேலூயா. அவன் நீட்ட நீட்ட அங்கே ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயு பட்டணம் விழுந்து போகுது,
3: ஆயின் பட்டணத்தின் ராஜாவை உயிரோடு பிடிச்சு தூக்கு மரத்தில் தூக்கு போடுறாங்க. அவன் தான் சத்துரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க உங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயம், வெற்றி மேலே வெற்றி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்கிறார், ஜனக்கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க, உன் கையை, ஆமாங்க வா, சூம்பின கையோடு இருக்கிறிய, உன் கையை நீட்டு பாருங்க. என் கையை நீட்ட முடியாம தானே ஆண்டவரே இப்படி ஒட்டி கிடக்கு. இதுல ரத்தம் இல்லை, இதுல உணர்வு இல்லை, இதுல உணர்ச்சி இல்லை. அப்படி அவன் புலம்பல. நீட்டுனா நீட்டுனா அடுத்த நிமிஷம் முருகையை போல ஆயிருச்சு. வாசிங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 12:13 வாசிக்க கேட்போம்.
2: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
3: பின்பு அந்த மனுஷனை நோக்கி,
2: உன் கையை நீட்டு என்றார்.
3: அங்கே அந்த பட்டணத்துல சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். உடனே ஆண்டவர் சொல்றார், சூம்பின கையுடைய மனுஷனை கர்ந்த பாருங்க, பாருங்க எல்லாம் என்ன பாருங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பட்டணத்துக்குள்ள அப்படி போறாரு. எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கை அப்படியே கீழே விழுந்து கிடச்சி ஆண்டவர் அந்த பட்டயத்தை ஆய்க்கு நேராக நீட்டுன்னு சொன்னது போல இயேசு கிறிஸ்து இந்த சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்கிறார், உன் கையை நீட்டுனாரு. ஒன்றுமே சொல்லலை. அவர் சொல்கிறாரே, சிருஷ்டிகர் சொல்கிறாரே, நம்மளை படைத்தவர் சொல்கிறாருன்னு அப்படியே கையை நீட்டுனான். அப்படி சுகமாயிட்டு என்ன அமைதியாக இருக்கீங்க. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் விசுவாசத்தில் நீங்கள் கையை நீட்டுங்க. ஆமாம், விசுவாசத்தில் அந்த வியாதியை தூக்கி எறிங்க. விசுவாசத்தில் தோத்து போன இடத்துல ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தில் வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சி வரும் என்று அறிக்கை பண்ணுங்க. அவர் தான் பலன் கொடுக்க. கையை நீட்டுறது நம்ம வேலை, சுகமாக்குறது அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்துணும், கேள்வி கேட்காதீங்க, நீட்டுங்க, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் கையை நீட்ட போறீங்க? பலவீன கையை நீட்டுங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத நீட்டுங்க. எனக்கு அதுதான் கர்த்தரை கூட பேசினார். திரும்பி பார்த்தா சுகம் கிடைக்குது. இதை பிடிக்கிறதுக்குள்ள இயேசுவை பிடிச்சு கொலசிலான்னு வரும் பொழுது இயேசு அடுத்த வசனம் மறைந்து போனார். கையை உயர்த்தி சுகம் கொடுப்பார், மறைஞ்சு போயிடுவார். என்ன நல்ல இயேசு! விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க, சத்துரு வீழ்ச்சி அடைவான். ரெண்டாவது, மத்தே எழுதின புஸ்தகம் 9:6-7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கவனிங்க கவனிங்க, திமிர்வாதக்காரன் இவனை 4 சுமந்துட்டு வர்றாங்க. மார்க்கு அவர் வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மேற் தட்டோடைகளெல்லாம் இறக்குறாங்க. கவனிங்கிறீங்களா? இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, சரசரன்னு சத்தம் கேட்கு. என்னென்னா ஓட்டெல்லாம் இறக்குறாங்க. அந்த கட்டில் அப்படியே வந்து வருது. ஆண்டர் உடனே சொல்லிட்டாரு, உன் பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு நட. கவனிங்க, சூம்பின கையுடையவன், எந்திரிக்க முடியலை, தோத்திரம் படுக்கையிலிருந்து எந்திரிக்க முடியலை, கை நீட்ட முடியலை. இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேளு, வாசிங்க, வாசிங்க.
1: பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி,
3: திமிர்வாதக்காரனை நோக்கி,
1: நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு,
3: நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
1: உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து,
3: உடனே. கவனிங்க, இத வசனம் இனி ரொம்ப தொட்டது. இவன் கேள்வி கேட்கல. என்ன ஆண்டவர், நானே இனி 4 சுமக்காங்க, இனி நான் எந்திரிக்க முடியலையே, எழும்ப முடியலையே, இந்த கட்டளை விட்டு என்னால் எழும்ப முடியலையே, எப்படி வீட்டுக்கு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை நீங்கள் வந்து எழுப்பி விடுங்களா? அப்படி கேட்கல. அந்த வசனத்தை கப்புன்னு கொண்டு வந்தான் பார். அந்த வசனம் எனக்கு தான், அந்த விசுவாச வார்த்தை எனக்கு தான், இப்பொழுதே நான் எழும்புவேன். அவன் எழும்புனா வீட்டுக்கு போயிட்டான். கையை தட்டி கீழே உள்ள வசனம் வாசிமா, உடனே
1: உடனே அவன் எழுந்து,
3: உடனே அவன் எழுந்து
1: தன் வீட்டுக்கு போனான்,
3: தன் வீட்டுக்கு போனான். கையை தட்டுங்க பாப்போம். ஒரு கேள்வி கேட்கல. கை தூக்க முடியலையே, எந்திரிக்க முடியலையே. ஆமா, நான் திமிர்வாத எதுவுமே பேசக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்க, நீங்க யாரு? களிமண்ணு, செல்லா காசு, பிலப் ஒருத்தரும் நம்மளை விலைக்கு வாங்க மாட்டான். நாம கேள்வி கேட்க நம்ம யாரு? அவர் சொல்றார், உன் படுக்கையை எழுந்து உன் படுக்கை எடுத்து வீட்டுக்கு போ. அப்படியே பார்க்க பார்க்க போனான் பாருங்க, இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. இதான் விசுவாசம். விசுவாசம் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க. வல்லமை இறங்கும், வல்லமை இறங்கும். மூணாவது ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதுகிற புஸ்தகம் 2:7-8 வசனத்துல சீசர்களுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க.
2: இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்.
3: சீசர்களுக்குங்க கவனிங்க, இந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அது குறைஞ்சிட்டுனா அதை போல கேவலம், வெக்கம், அவமானம் இனிமே கிடையாது. அப்படி இந்த கல்யாண வீடு கேவலத்துக்குள்ளே, வெக்கத்துக்குள்ளே, தலகுனிவுக்குள்ளே போனது. இயேசுவுக்கு தெரிந்தது. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? சீசர்களை கூப்பிட்டு கர்ச்சாடி வெளியே வச்சிருக்கிற கர்ச்சாடியை கொண்டுட்டு வாப்பா, அங்கே தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை ஊற்றுனவங்களே கொண்டு பந்தியில் கொடுங்க. பாருங்க, ஒரு சீசனும் கேட்கல, ஏயா ஏயா எங்களை தண்ணியை ஊற்ற சொன்னீர், அந்த தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்லுகிறீர். அப்படி கொடுக்குறாங்க. குடிச்சு பார்த்த உங்களுக்கு ரசம், ஹல்லேலூயா, கலர், மனம், சுவை. இந்த ரசம் எங்கே இருந்து பார்ப்போம். நான் இதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. இந்த சீசர்களை போல என்னையும் மாற்றும். ஒரு கேள்வி கேட்கல, கையை உயர்த்தி தண்ணியை ஊற்ற சொல்லி, தண்ணியை ஊற்றுனவங்களையே கொடுக்க சொல்கிறார். பந்தி விசாரிக்காரங்கிட்ட போய் கொடுப்பா. அவங்க பார்க்க பார்க்க தண்ணியாக தான் இருந்தது, ஆனால் ஊற்றும் போது ரசமாய் மாறிட்டு. திராட்சை ரசத்துக்கு என்ன கலர், மனம், சுவை இருந்ததோ அதே சுவை, மனம். அடுத்து கேட்குறாங்க பாருங்க, கேட்கறத சொல்லுமா? மனவாளன்ட்ட கேட்டாங்களே, கேளுங்க.
2: எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து,
3: முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான்,
2: ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்.
3: நீரோ
2: நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்.
3: நீரோ நல்ல ரசத்தை, கைகளை உயர்த்தி. ஆமா, நான் சொல்றேன் கவனிங்க, உங்க சுபாவம், கெட்ட சுபாவம் எல்லாம் மாறி உடைய சுபாவத்துக்குள்ள ஒரு எழுச்சியை கொடுப்பார், இரக்கத்தை கொடுப்பார். நீங்க இந்த பூமியில நல்லவர்களாய் வாழும்படி கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை தருவா. மகன் குடிகாரன், கஞ்சாடிக்காரன், வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க நினைக்கிறீங்களா? அந்த மகனை வச்சு தான் சபையை கட்ட போகிறார். ஐயோ, உப்புக்கு சப்பா, வெறும் தண்ணீரை போல இருக்கிறான் நினைக்கிறீங்களா? அவனைத்தான் ருசியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சியை கொடுத்தார், தொத்து போன ஆயின் பட்டணத்தில் ஜெயத்தை கொடுத்தா. அப்படி செஞ்சவர் உங்கள் எல்லாருக்கும் அப்படி செய்ய போகிறார். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியுது, எந்த வசனத்தில் செஞ்சார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தில், இந்த உலகத்தினுடைய சகல விபரீதங்களை சிலுவையில் இயேசு சகித்து கொண்டார். ஆகையினால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயம் மேல ஜெயம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12:3 நீங்கள் வாசித்தா, அங்கே வாசிமா,
2: ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட,
3: பாருங்க, நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான
2: விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
3: அந்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு தோல்வியை கொடுத்த, உன் குடும்பத்துக்கு இடையூறு பண்ணி அதெல்லாம் இயேசு சகித்தாரே. உன் பாவத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் தோல்வி எடுத்துக்கொண்டாரே, உன் மரணத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் வியாதியை எடுத்துக்கொண்டாரே, உன் கடற்பிரச்சனை எடுத்துக்கொண்டாரே, அதெல்லாம் சகித்த அந்த, அதுக்கு பேர் தான் விபரீதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம், இவனே என்னப்பா நீ எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவனாக இருக்கிற, என்னம்மா நீ பிரச்சனைக்குரியவனாக இருக்கீங்க? அந்த பிரச்சனைக்கு பேர் தான் விபரீதம். சகல விபரீதங்களையும் இயேசு சிலுவையிலே சகித்து விட்டார். எந்திரிங்க பார்ப்போம், எந்திரிங்க. இன்னைக்குள்ள செய்தி, தோல்வியை கண்ட ஆயு பட்டணத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடந்தது. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த ஆயுப்பட்டணத்தில் ஒரு எழுச்சி வந்தது. ஓ, துக்கத்தை கண்ட ஆயுப்பட்டணத்தில் ஒரு சந்தோஷம், ஆனந்த கழிப்பு வந்தது. தலையில் கை வைங்க. அவர் தான் இயேசு, நமக்கு ஜெயம் தருகிற இயேசு. கல்வாரியிலே நம்முடைய, ஆமாம், தன்னுடைய இரத்தத்தெல்லாம் ஊற்றினார். பாவிகள் செய்கிற சகல விரதங்களையும் விபரீதங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஓ, உனக்கு வருகிற தோல்வியை இயேசு ஏற்றுக்கொண்டார். உனக்கு வந்த பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். ஏற்றுக்கொண்டார், உனக்கு வந்த மரணத்தை இயேசு எடுத்துக்கொண்டார், உனக்கு வந்த சுகர் பிரஷரை இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது விசுவாசத்தில் கையை நீட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்டயத்தை ஆயின் பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அந்த பட்டணம் கடைசி ஜெயிக்கும் வர அவன் கை மடங்களை நீட்டிக்கொண்டே இருந்தான். நானும் சொல்றேன், உங்க கையை கத்தருக்காக நீட்டுங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க. கைகளை உயர்த்தி அந்த சிலுவைக்கு நேராக நீட்டுங்க. உங்களை பகைத்த, உங்களை விரோதித்த எல்லாரும் வருவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, 3 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு போனவன் தான், வரவே இல்லை, வரவே இல்லை. அவன் குழந்தை பெற்றிருக்க அதை கூட எனக்கு காட்டல. என்ன அற்புதம்! என் கையை நீட்டி கர்த்தருக்கு கொடுத்ததுனால ஓ என்னை விட்டு தூரம் போனேன். என் மருமக என் மக வந்தாங்க, என் பிள்ளைய பேத்தியை கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கு ஆச்சரியம். கைகளை உயர்த்தி நீட்ட நீட்ட, ஓ விசுவாசம் எனும் கேடகத்தை நீட்ட நீட்ட, அதிசயத்துக்கு மேல அதிசயம், ஆசீர்வாதம், உன்னுடைய வரன், உனக்கு வருகிற நன்மை, ஓ யாரும் இடை பண்ண முடியாது, சரியாய் வரும். ரெண்டாவது, ஆமா, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, எழும்புங்க. அடிக்கடி நீங்க எழும்பணும், தூசியை உதறிவிட்டு எழும்பணும். பிசாசு சோர்வு கொடுப்பான், பாரு உனக்கு இடுப்பு வலி, பாரு உனக்கு எலும்பு வலி, பாரு உனக்கு நெஞ்சு வலி, பாரு உனக்கு அப்படிமா முழங்கால் வலிமா, எந்திரிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அவர் ஒண்ணுமே சொல்லல, எந்திரிக்க முடியாம தானே நான் படுத்து கிடக்க, ஐயோ எனக்கு இந்த 4 பேர் உதவி செய்யறாங்களே, அது அப்படி சொல்லல. ஆண்டருடைய வார்த்தை எனக்கு நேராக வருது. அவன் எந்திரிச்சான், ஆண்டர் உடனே அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, அவன் வீட்டுக்கே போயிட்டான் கையை உயர்த்தி. ரெண்டாவது, சீசர்களுக்கே சொல்றாரு, கூட இருந்த சீசர்களை தண்ணி ஊத்த சொல்றாரு, அந்த சீசர்கிட்டே கொண்டு பந்தி கொடுங்கிறாரு. அதே தண்ணீர் இயேசுவின் மகிமையினால், இயேசுவின் வல்லமையினால், அது இயேசு கிறிஸ்துவால திராட்சரசமாய் மாறியது. தலையில கை வைங்க. அதுதான் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம். ஓ, உன்னை புதுப்பிக்கிற இரத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிற இரத்தம், உனக்கு பேர் புகழை கொடுக்கிற இரத்தம், உனக்கு பிரஸ்தாபத்தை கொடுக்கிற இரத்தம், உன்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைக்கிற இரத்தம். அல்லேலூயா! உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த மனவாளனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். வெக்கம், கண்ணீர், தலைக்குனிவை எல்லாம் எடுத்துட்டார். சிலுவையிலே விபரீதங்களை சகித்தார். கையை உயர்த்துங்க.
4: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1 ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2 ஆராதனை காலை 7 மணிக்கும், 3 ஆராதனை காலை 9 மணிக்கும், 4 ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
5: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
4: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1 ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2 ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3 ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
5: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
4: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
5: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
4: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 6421. ஜெப உதவிக்கு 9448343568 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆறு

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செபித்துக்கொள்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. அந்த உண்மையுள்ள தேவனை, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர்.
1: என்னுடைய சாட்சியை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லுவேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இருந்துச்சுன்னா நான் சொல்ல இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது. அதுக்குள்ள என்னுடைய சாட்சி கர்த்தரை எப்படி தொட்டார், என் வாழ்க்கை எப்படி மாறினது. வாலிபனே, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இல்ல சார். நான் முறை என்னுடைய ஸ்கூல் மிஸ் சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். அந்த ஸ்கூல் மிஸ் கூப்பிட்டு என்னை எழுப்பி நிக்க வச்சு சொன்னாங்க, பிறகு ஒரு கேள்வி. என் ஃபுல் நேம் வந்து டேவிட் பிராங்க்லின், ஸ்கூல்ல வந்து டேவிட்னு கூப்பிடுவாங்க. சொன்னாங்க, டேவிட் குப்பை பொறுக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூனா அதுல கூட நீ ஃபெயில் ஆயிடுவானாங்க. எதுக்கு? அன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் அழுதது போல என்னைக்குமே நான் அழுதது இல்லை. வீட்டுக்கு வந்தேன், என் ஷூ எடுத்து நானே அடிச்சுக்கிட்டேன். என்னடா இது, என்ன இது? ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரரு, இப்படி ஒரு அசிங்கமா? தேம்பி தேம்பி அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. எனக்கு சரியா பேசவோ ஒழுங்கா படிக்கவோ வராத நாட்கள் இருந்தது. சரியா பேசினா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் திக்கும், தேம்பி தேம்பி அழுவேன். யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. பாஸ்டரோட பையன், ரொம்ப இருதயத்துல வேதனையோடு இருப்பேன். ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன், 2012 ஆம் ஆண்டு இதே மாதம் தான் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, என் இருதயத்துல உன் தோணுது, உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு. எப்பா, ஒழுங்கா பேசவும் தெரியல, ஒழுங்கா படிக்கவும் தெரியல, எனக்கு தயவு செய்து வேணாம். எங்க அப்பா கேட்கல. ஒரு நாள் திங்கக்கிழமை ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க சர்ச்சில் நடக்குது. எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு என் பையனை பாஸ்டர் ஆர்டினேட் பண்ண போறேன்ட்டார். எங்க அப்பா கிட்ட போய் கெஞ்சுறேன், பா தயவு செய்து வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் பா. அப்பா இல்லை, என் இருதயத்தில் கத்தர் வச்சுட்டாரு. அப்பா பிளீஸ் பா. மண்டே மார்னிங் இப்படி ஒரு சர்ச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க பலிபீடத்தில். நான் எங்கடானா வெள்ளை ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு பின்னாடி ஒரு கும்பலில் உட்காந்துருக்குறேன். உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறேன். இப்போ விட்டா கூட அப்படியே பின்னாடி எழும்பி ஓடிடலாம். கண்ணில் த எது கழுகிறேனே தெரியல. எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே வரலை. எங்கேயாவது கூப்பிட்டு நிக்க வச்சு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா கூட கொஞ்ச நேரத்தில் அப்படியே நழுவி ஓடி போயிடுவேன். ஜனங்க எதிர்க்க நிக்கிறதுக்கு அவ்வளோ, ஏன் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்து. இந்த ஜனங்களுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துல இருக்கிறத ஒரு சந்தோஷத்தை போல ஜனங்களுக்கு வேற எதுலேயும் கிடையாது. கூப்பிட்டு நிக்க வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துறது. ஒரு சிலர் கத்தர் அதுக்குன்னே வச்சிருக்கிறார், அப்போதான் கத்தர் நம்மளை உருவாக்குறார். வசனம் சொல்லுது, சவுல் அற்பமா எண்ணப்பட்டான், கடைசியா பார்த்தா ராஜா ஆயிட்டான். நான் சொல்றேன், யாராவது உன் அற்பமா என்றாங்களா, one of the best sign that God is about to lift you. அற்பமா எண்ணப்படுகிற நீதான் சீக்கிரத்துல உயர்த்தப்படுவாய். அற்பமா எண்ணப்படுகிறது தான் ஒரு பெரிய அடையாளம் கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு. அற்பமா எண்ணப்படும். பின்னாடி அப்பா கூப்பிட்டு அழுகிறேன், எங்கடா பிராங்க்லின் எங்கன்னு அப்பா தேடுறாரு. பின்னாடி அழுது நின்றுக்கிறேன், கூப்பிடறாரு பாடா. அப்பவும் கெஞ்சுறேன், அப்பா வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேணாம்ப்பா ஊழியம். நான் அழுகிறத பார்த்து எங்க அப்பா அழுகிறாரு. டே என்னடா பண்றது, எல்லாம் வந்துட்டாங்க, ஊழியக்காரெல்லாம் நிற்கிறாங்க, பலிபீடத்தில் போய் முட்டி போட வைக்கிறாங்க, அழுக கண்ணில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஏன் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேனே தெரியல, தேம்பி தேம்பி அழுகிறேன். சரியா பைபிள் படிக்க தெரியல, சரியா இங்கிலீஷ் படிக்க வரல எனக்கு. ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொல்லி கொடுத்தார், தம்பி சபையில் போய் பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட ஆளு, பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்ட ஆளு, உன் கண்ணீர் கேட்கப்படும். அந்த வார்த்தை என் காதில் துணிச்சுக்கிட்டே இருக்கும். ஓடி போவேன், எங்கள் புல்பிட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அந்த ஒரு ஓரத்தில் ஒரு அந்த அந்த முட்டை பிடிச்சிட்டு அழுவேன், ஏசப்பா எதிர்காலமே தெரியலப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, ஒன்றும் சரியாக வரல ஆண்டவரே, தேம்பி தேம்பி அழுவேன். ஒரு நாள் ஒன்று வந்துச்சு, ஒரு வெளியூரில் ஒரு சர்ச்சுக்கு, அமெரிக்கன் சர்ச்சுக்கு ஒரு வேர்ஷிப் பாஸ்டரா வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன். நான் சொன்னேன் நான் வரேன், 2015 நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். இன்டர்வியூக்கு போனேன், அமெரிக்கன் இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல் தடவை என்னை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னுட்டாங்க, உனக்கு வாய்ப்பு இல்லைப்பா, உனக்கு ஒண்ணுமே இல்லை. ஐ வாஸ் ரிஜெக்டட். 2016 அந்த பாஸ்டர் திரும்ப கூப்பிட்டாரு, நீ வந்து எங்க கூட ஊழியம் செய்யறியானாரு. நான் சொன்னேன் நான் வர்றதுக்கு ஆசை, இவங்க விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மூணு காரியம் என்னன்னா, சரியான பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி சொல்லிட்டாங்க, உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2016 திரும்பவும் நல்லா ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது விசா கொடுங்கப்பா, இதுலையாவது ஒரு உயர்வை பார்க்கட்டும், எங்க போனாலும் தோல்வியாவே இருக்கு ஆண்டவரே, எங்க போனாலும் அசிங்கமாவே இருக்கு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்றாரு, ஏ இந்த முறை கிடைச்சிடும் அப்படின்றாரு. ஏன் இருதயத்துல மனசு சொல்லுது 99% உனக்கு விசா கிடைக்காது இந்த முறை, அங்கெல்லாம் அம்மே நீ இங்கேயே ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, அங்க என்னத்தை போய் நீ ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, ஊழியம் செய்ய போறேன்னு என் மனசு சொல்லுது. போய் 2016 நிறைய ஜபம்லாம் பண்ணிட்டு போய் நிற்கிறேன், 99% தெரியும் எனக்கு நான் ஃபெயில் ஆகிடுவேன் இந்த இன்டர்வியூவில். போய் நிற்கிறேன், என் எதிர்க்க போகிறவன் எல்லாருமே ஃபெயில், ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட்னே வருது. நான் போய் லைனில் நிற்கிறேன், கத்தருடைய பலிபீடத்திலிருந்து நான் நின்று சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை, பொய் ஒன்றும் சொல்லலை, என் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு, நம்புறீங்களோ இல்லையோ, பாஸ்போர்ட்டை கொடுத்த அடுத்த நிமிஷத்துலேருந்து என்ன அறியாமலே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் மனசுக்குள்ளலாம் இல்லை, சத்தம். எனக்கா ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குது, வெள்ளைக்காரெல்லாம் சுற்றி நிற்கிறான், பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறான், ஐயோ கேட்குறேன், ஆண்டவரே இது வர இடமோ இல்லை, இது நீங்கள் வர நேரமோ இல்லை, காலையில் வீட்டில் ஜோம் பண்ண அப்பயாவது நீங்க இறங்கிருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பெருசா வந்தது இல்லை. அந்த லேடி, அமெரிக்கன் லேடி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கண்ணை மூடி சிரிக்குது, அதுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஏதோ கிறுக்கு போல இருக்கு. நீங்க சத்தம் துள்ளிதான் குதிக்கல, மத்தபடி ஆண்டவரே ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க, நம்ம பதில்லா அந்நிய பாஷையில தான் ரெண்டு மூணு வார்த்தைகள் வாயிலிருந்து வந்து சொல்லிட்டு முடிச்சேன். அந்த லேடி உள்ள பாஸ்போர்ட் எடுத்து போச்சு, திரும்ப வந்துச்சு, வந்து சொல்லிச்சு, யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மைட் கோ அப்படின்னு, உனக்கு விசா கிடைச்சிச்சு நீ போ. எனக்கு என்னன்னா மனசுல, உனக்கு கிடைக்கல நீ போ அப்படி. இப்ப நான் கேட்கறேன், பாஸ்போர்ட்டை கொடுங்க நான் போயிடுறேன், ஏய் யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மைட் கோ அப்படின்னு. வெளியில வர பின்னாடி இருந்து சிரிச்சவன் தட்டி கேட்கறான், எதையோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தல, கொஞ்சம் சொல்லு, நானும் சொல்லி விசா வாங்கிக்கிறேன். அன்னைக்கு கத்தரிய வாழ்க்கையை மாற்றின, அபிஷேக முகங்களை முறிக்க ஆரம்பித்தது. அமெரிக்காவுக்கு போறேன், திரும்பவும் சொல்றேன், பெரிய ஞானம் ஒண்ணுமே இல்லை, பலிபீடத்தை பிடிச்சாலும் ஐயா இன்னைக்கு நிற்கிற என்ன சரளமா இங்கிலீஷ் பைபிள் படிக்க கத்துற உதவி செய்தான். அங்க போய் நின்று இங்கிலீஷ்ல தைரியமாய் பேச கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ரெண்டு பைபிளையும் மாறி மாறி படிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஜபம் காரியங்களை மாற்றும், ஜபம் காரியங்களை மாற்றும். வாலிப நாட்களில் நல்லா முழங்கால் படிக்கிடுங்க, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிங்க. நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறது, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது, வண்டி ஓட்டுறப்ப ஜெபம் பண்ணுறது, பாட்டு கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணுறது, தட் இஸ் ஓகே, லெட் தட் பி அ சைட். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நேர் முழங்காலில் நின்று பழகுங்க. எப்படி நான் சொல்லித்தரேன், நமக்கு எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, 15 minutes டைம் ஸ்டாப்பர் டைம் வச்சுங்க. 15 நிமிஷம் ஸ்டாப்பர் டைம் வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த 15 நிமிஷம் நான் முழங்காலில் தான் நிற்பேன். உனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை வை, அது காலையோ மாலையோ ஏதோ ஒரு டைம், இல்லை 10 நிமிஷம் ஒரு ஸ்டாப் டைம் வை, வச்சுட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரே வாயில வருதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம். ஆனா அந்த 15 நிமிஷம் என்ன நடந்தாலும் சரி முழங்கால்ல இருந்து எழும்பாது, முழங்கால நின்று நல்லா ஜெபிங்க. காலையில முடிஞ்சுதா, சாயங்காலம் திரும்ப ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டு ஸ்டாப் டைமை வச்சுக்கிட்டு அந்த டைமை வச்சு இந்த 15 நிமிஷம் முழங்கால்ல இருந்து எழுந்திருக்கவே மாட்டேன். இருதயத்துல தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஜபம் காரியங்களை மாற்றும். ஜெபிக்க ஜெபிக்க உன் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Prayer can change anything. Never stop praying. வாலிப நாட்களில் செய்யக்கூடிய ஒரு 3 காரியங்கள் தெரியுமா? வாலிப நாட்களில் நிறைய உபவாசம் எடுக்கலாம். இந்த வாலிப நாட்களில் தான் நிறைய ஃபாஸ்ட் பண்ண முடியும். 2 வேளை 3 வேளை சாப்பிடாம இருந்தா நம்ம ஒன்றும் செத்து போக போறது இல்லை. வாலிப நாட்களில் நல்ல உபவாசம் எடுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 வேளை உணவை தவிர்த்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே ஒன்னு அமெரிக்காக்கு ஆப்பிரிக்காக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்களது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த சாபங்கள் நம்மை தொடரவே கூடாது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல கர்த்தர் அது வராமல் தடுப்பா. ஆமேன் சொல்லுங்க. வாழ்க்கையில திறந்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, ஃபாஸ்ட் பண்ணுங்க. இந்த 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்மளால உபவாசம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தலை சுத்தம், முழங்கால் வலிக்கும், மாத்திரை போட வேண்டியது இருக்கும். எப்ப பாஸ்டர் உபவாசம் எடுக்கலாம்? இந்த வாலிப நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு உபவாசம் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எடுங்க. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வேளையாவது உணவை தவிர்த்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ்தரை குறித்து வசனம் சொல்லுகிறது, நானும் என் தாதிமார்களும் 3 நாட்கள் உபவாசம் எடுப்போம். ராஜாத்தி அவள் ராஜ மேன்மையில் இருந்த அவள். She fasted and she prayed. And what was the result? God changed those things. கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுவார். நீ பாவத்தில் இருந்தாலும் சரி உபவாசம் இருந்து ஜோமன், ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து என்ன விடுதலையாக்குங்க. Fasting and prayer is very very important in youngster's life. ஜெபி. கறி மீன் எப்போ வேணா சாப்பிடலாம், ஒன்றும் நம்மளை விட்டு ஓடி போக போறது இல்லை. பிரியாணியும் சாப்பாடும் அழிந்து போற பொருள் இல்லை. ஆனா இந்த வாலிப நாட்கள் நாளாக நாளாக மறைகிறது. These days

இடத்துல வந்து அழுதுகிட்டே இருப்பேன். இயேசுவே என்னை உயர்த்தி விடுகிறதற்கு உங்களால மட்டும்தான் முடியும், மேன்மைப்படுத்துகிறது ரெண்டு ஒன்னு. இந்த வசனத்தை வாசிங்க, நான் உடனே பாயிண்ட் மாதிரி சொல்ல, ஆனா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க இருதயத்துல கர்த்தர் வைக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது அடுத்த வருடத்துல உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒன்னு நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் கடைசி 12 வசனம் எல்லாருமே சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சொல்லுங்க, என்ன பார்த்து என்ன நிமிஷம் பாருங்க, யார் பணக்காரரா மாற்றுவா? யாரு சொல்லுங்க, வாய்களை திறந்து. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ வாழ்க்கையில மேன்மை அடையணும்னா கத்தரால மட்டும்தான் முடியும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்குள்ள கையை உயர், வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். தேவன் தங்குகிற இடம் இது. We respect God. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஆண்டவரே. Nothing is wrong in praying like this. வசனம் தாவீது சொல்றாரு, கடைசி நாட்களில் தாவீது சொல்லுகிற வார்த்தை ஐஸ்வர்யமும், இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? ஹானர், கனம். கர்த்தர் கொடுக்கிறார் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாராயிருந்தாலும் அவர் உயர்த்துவார். அதற்கு ஒரு பெரிய சாட்சி இந்த சபையினுடைய காரர். எவராயிருந்தாலும் மனுஷன் தள்ளி விடுறான் சார், அந்தஸ்தை பார்த்து பழகிறான் சார், மனுஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறான். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. வெள்ளையா இருந்தா வந்து பேசுறான், கார் வச்சிருந்தா வந்து பேசுறான், பைக் வச்சிருந்தா வந்து பேசுறான், நல்ல வேலையில இருந்தா வந்து பேசுறான். உலகம் அப்படிப்பட்டது. அழுக்கா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் கேடு உள்ள ஒரு ரூபம் உனக்கு இருந்தாலும் நம்மை கட்டி அணைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். பாரபட்சம் பார்க்காதவர் அவர், எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் அவர். என்னை மேன்மைப்படுத்தினாரையா? தகுதிக்கு மிஞ்சி உயர்த்தினாரையா? போற இடத்துல நான் சொல்றேன், நான் உயர்ந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் இயேசு மாத்திரம்தான். இன்னைக்கு சொல்றேன், அடுத்த வாலிபர் கூட்டத்தில் நீ உயர்த்தப்படுவதற்கு இயேசு மாத்திரம்தான் காரணமா இருப்பார். சம்டைம்ஸ் ஒரு சில உதவிகளை கர்த்தரே தடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் உன உயர்த்தினான் சொல்லக்கூடாது, கர்த்தர் உன்னை உயர்த்தினார் சொல்லணும். சம் டோர்ஸ் வில் பி க்ளோஸ்ட், அது கர்த்தரே அடைப்பார். மேன்மை கர்த்தருக்கு மட்டும்தான் வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி தி க்ளோரி. மத்ததெல்லாம் ரொம்ப சளி. கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி த க்ளோரி. கத்துக்கிட்டாச்சு இல்ல? இப்ப ரெண்டு கையை உயர்த்தி, நான் சும்மாவே விட மாட்டேன். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி த க்ளோரி, டு காட் பி த க்ளோரி. சொல்லுங்க, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்க சபையில வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஜபம், நீங்க செய்றீங்களா? ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்க, கத்தர் நிச்சயமா உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கையை உயர்த்துங்க, நல்லா ரெண்டு கையை உயர்த்தணும். அடுத்த முறை நீங்க சொல்ல போறீங்க, தயவு செய்து இவரை கூப்பிட்டுறாது, கை கல்லாம் வலிக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மையா இருப்பேன், என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் சபையில பணிவிடை செய்வேன், நான் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை செஞ்சுப்பார், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நிறைய பேருக்கு உயர்வு வந்த உடனே பெருமை வந்துடுது, ஜபத்துக்கு வர்றது இல்ல, கத்தரை தேடுறது இல்ல. கத்தர் நம்மளை நம்பணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா நான் தாழ்மையா இருப்பேன், நம்புங்க. ஆண்டவரே இந்த வேலை கிடைச்சதுன்னா சபையில நான் ஊழியம் செய்வேன், நம்புங்க. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். கத்தர் உயர்த்த ஆரம்பிச்சார் சார். என்ன படிப்படியா நான் சொல்ற, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஓவர் நைட்ல ஒண்ணுமே செஞ்சு பெரிய ஒரு சில காரியங்கள் நடக்குது, ஆனால் வாலிப நாட்கள்ல கத்தர் படிப்படியா தான் நம்மளை உயர்த்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் உயர்வு வரும், படிப்படியா தான் கத்தர் உயர்த்துவாரு. எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரையும் யாரையும் எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையில மேன்மை வந்தது படிப்படியா தான் வரும்.

வித ஒரே நாள்ல முளைக்காது. கண்ணீரோடு விதைக்கப்படுகிற விதை, it takes several years, but remember something, seed never dies. விதைகள் மரித்து போவதில்லை. ஜபம் விதைக்கோ பாய் வசனம் சொல்கிறது. ஜபம் எதற்கு ஒப்பிடுறாங்க? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம், ஒருவேளை இன்னைக்கு பலன் வராம இருக்கலாம், 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விதை விழுந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா முளைக்க ஆரம்பிக்கும். So the prayer never dies. விதை ஜெபம் விதை கூப்பிடுறாங்க, போட்டுட்டு போயிடுறோம் நம்ம, பல வருஷத்துக்கு அப்புறம் மழையே வரல, ஆனா அந்த விதை சாகவே இல்லை. விதை சாகாது, உபவாச ஜெபம் மரித்து போகாது. முழங்கால் பழிட்டு வாலிப நாட்களில் நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் போகாது, வீண் போகாது. கர்த்தர் அறுவடையை கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா ஒரு நாள் பலன் வரும். என்ன பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார், நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார். உபவாசம் இருந்து நிறைய ஜெபிக்கணும், வாலிப நாட்கள்ல தான் இதை செய்ய முடியும். ரெண்டாவது, வாலிப நாட்கள்ல கடவுளுக்கு நிறைய கொடுக்கலாம். சிலருக்கு இப்பதான் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. I never mention how much to give. ஒரு நாளும் எங்க சபையிலே கூட எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். It is up to you. ஆனா இந்த வாலிப நாட்கள்ல ஜீசஸ்க்கு நிறைய கொடுக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியாது. கல்யாணம் ஆன ஒரு சிஸ்டர் கரெக்ட்ன்றாங்க. ஆனா வாலிப நாட்கள்ல ஏசப்பாவுக்கு நிறைய கொடுக்கலாம். ஊழியத்திற்கு நிறைய தான், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லையே நமக்கு. இன் யோர் யங் டேஸ் சேவ் பண்ணுங்க. தட் இஸ் கவனிங்க. என் சபையை போல நான் நேசிச்சு சொல்றேன், வாலிப நாட்கள்ல நம்ம தாய் தகப்பனை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, யூ ஹானர் தெம். அவங்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க நம்மளை மனதார பிளஸ் பண்ணணும். என் பிள்ளை நீ ஆசீர்வாதமா இருடான்னு சொல்லணும். அது பல கோடிகளுக்கு சமம். பெற்றோருக்கு கொடுங்க, சபைக்கு தேவ ஊழியத்திற்கு கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, வாலிப நாட்கள்ல நிறைய ஊழியம் செய்யலாம். வாலிப நாட்கள்ல என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்காக ஓடலாம், ஏசப்பாவுக்காக நிக்கலாம். வாலிப நாட்கள் நின்னு பார், கத்தர் என்னை உயர்த்த ஆரம்பிச்சார். வெளிநாட்டுக்கு போனேன், அந்த ஒரு சபையில வர்ஷிப் பாஸ்டரா இருந்தேன் ஒரு அமெரிக்கன் சர்ச்ல. ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சுக்க ஆரம்பிச்சேன். காலையில எழுந்துப்பேன், எழுந்து என் இருதயத்திலே நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். என்ன தீர்மானம்னா, சங்கீதம் 119 அதிகாரத்தை எடுக்க வேணாம், முழங்கால் படிட்டு வாசிச்சிட்ட பிறகுதான் என் போனை கையில் எடுப்பேன். வெளிநாட்டில் இருக்கிறப்போ அங்க 10 மணி ஆயிடுச்சுன்னா இங்க 11 மணிக்கிட்ட ஆயிடும். காலையில சீக்கிரமா எழுந்துப்பேன், ஏன்னா இங்க போன் பண்ண அப்பா அம்மாக்கு. எழுந்து டக்கு டக்குன்னு பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு முழங்கால் படிட்டு 119 சங்கீத முழங்கால நின்று வாசிப்பேன். நடுவில் அதுக்கு 10 வசனத்துக்கு கேப் இருக்கும். அந்த நடுவில் என் பைபிளில் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதிப்பேன். இந்த 10 வசனம் முடித்த பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, அடுத்த 10 வசனம் முடித்த பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படி தான் படிப்படியாக என் ஜப வாழ்க்கையை நான் உயர்த்திக்கிட்ட முயற்சி பண்ணேன். முழங்கால் படிடுவேன் காலையில். ஏன், என்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை ஏசப்பா உங்களை தவிர. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராத நாட்களே இல்லை. முழங்கால் படிடுவேன். சில நாட்கள் முழங்காலிருந்து ரத்தம் கூட வந்திருக்கு. ஐயோ, ரத்தம் வர்றதுக்காக? நமக்கு அவரை தவிர வேற யாருமே இல்லையே, அவரை விட்டா எங்க போறது? நான் பேசிக்கா ரொம்ப கூச்சப்படுவேன். யார்கிட்டயாவது ஒரு டம்ளர் தண்ணி கேட்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். எது இருந்தாலும் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கேட்பேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன சேஃப்டி பின், எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு தாங்கப்பா, நீங்க தாங்கப்பா. கத்தர் அப்படியே படிப்படியாக உயர்த்தினார். ஒரு நாள்
ஊழியத்துக்கு போறேன். ஊழியத்தில் போய் ஒரு சின்ன ஒரு சபை, ஒரு வீட்டு ஜபம் உட்காந்து ஊழியம் செய்கிறேன். ஊழியம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட ஜோம் பண்ணிக்கணும்னு வராங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி வர சொல்லுங்க. நல்லா குண்டா பொட்டெல்லாம் வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் வராங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்தா நம்மளை குப்பை எடுக்கிறதுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்களே அந்த மிஸ் வராங்க. பக்குன்னு எனக்கு இப்பவும் ஸ்கூல் மிஸ் எங்கேயாவது பார்த்தா நமக்கு அப்படியே பக்கு பக்கு. இப்பவும் எக்ஸாம் அப்படின்னா லைட்டா ஒரு ஃபியர் நமக்கு லைட்டா இருக்குது. வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, டேவிட் ஐ சி எ மிராக்கிள் அப்படின்னாங்க. எனக்கு கை காமிச்சு சொன்னாங்க, நான் ஒரு அதிசயத்தை பாக்குறேன்டா. நீங்களா இப்படி சொல்றீங்க? அப்ப கூட எங்க அடிச்சுட போறாங்கன்ற அந்த ஒரு பயம். டேவிட் ஐ சி எ மிராக்கிள், ஐ நோ அ டேவிட் ஹூ கேனாட் டாக், ஐ நோ அ டேவிட் ஹூ கேனாட் ரீட். பேசிட்டு அவங்க நல்லா தாட்டையா இருப்பாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க, எனக்காக ஜோம் பண்ணாங்க. நான் ஜோம் பண்ற மிஸ் டக்குனு எனக்கு முன்னாடி முழங்கால் படிட்டாங்க. எனக்கு எனக்கு கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி பயங்கரமா வர ஆரம்பிச்சு. மிஸ் நான் சொல்றேன், எழும்பி நில்லுங்க மிஸ், நீங்க போய் எனக்கு முன்னாடி முழங்கால் படிடலாமா? நோ நோ நோ, யூ ஆர் அ மேன் ஆஃப் காட், யூ ஆர் அ மேன் ஆஃப் காட். அவங்க என் கையை எடுத்து அவங்க தலை மேல வச்சுக்கிட்டு யூ பிளஸ் மீன்றாங்க. டேய் இந்த வாய் தான்டா என்ன சொல்லுச்சு, குப்பை பொறுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுச்சு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அழுகிற நான், அழுகிற நான், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நான் நிறைய இடத்துல பாதியோடு விட்டுறேன் சாட்சியை. அதனால் நான் அதுக்கு பிறகு பிளஸ் டூ முடித்து நல்ல ஒரு ஒரு ஊழியத்தில் போய் பைபிள் காலேஜ் டிகிரியெல்லாம் முடித்தேன். அதனால் படிக்காமல் இருந்தால் உயர்ந்துடலான்னு நினச்சிடாதீங்க, தயவு செய்து நல்லா படிக்கணும். சரி, ஒரு பாஸ்டர், பாஸ்டர் நீங்கள் போன பிறகு நிறைய பேர் வந்து ஊழியம் செய்கிறேன்னு வந்து நிற்கிறான். ஏண்டா அவர் படிக்காமல் உயர்ந்தார்ல என்ன, டேய் நான் நல்லா படித்து முடிச்சுட்டேன்டா.

0: பலிபீடத்தை பிடிச்சி அழுவேன் பாஸ்டர்னு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, உங்கள் பாஸ்டர் தான் இந்த சபை பாஸ்டர், பாஸ்டர் பென்ஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் 2009 நினைக்கிறேன் சொல்லுவாங்க. அப்போ பேர் அப்போ ஃப்ராங்க்லின், இப்படிதான் அழுவேன். இப்போ நான் பிடிச்சிக்கிட்டேன், ஓ இப்படி கூட பண்ணலாமோ. அவங்க இப்போதான் தெரியுது இந்த புல்பிட் சின்னதாகுது, இதை பிடிச்சிக்கலாம், எங்கள் புல்பிட் பெருசாகுது, அதை எங்கே போய் ஃபுல்லாக பிடிக்கிறது. இயேசுவை பிடிச்சிக்கங்க, இயேசுவை பிடிச்சிக்கங்க, இயேசுவை பிடிச்சிக்கங்க. படிக்க சொல்லி கொடுப்பாரு, இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுப்பாரு இயேசப்பா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இங்கிலீஷ் பேச வரல, இங்கிலீஷ் படிக்க வரல, இங்கிலீஷ் எழுத வரல. ஜீவனுள்ள சாட்சி நான் நிற்கிறேன், இயேசுவை பிடிச்சிக்கோ, மேன்மைப்படுத்தி உயர்த்தி மாறோ. You should be known by the presence of God. இவன் கர்த்தருடையவன் சொல்லணும், இவள் கர்த்தருடையவள்ன்ற பேர் வாங்க.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: உம்முடைய பாதத்தை அண்டி வந்திருக்கும் உம்முடைய பாதத்தில் சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு, உம்முடைய பாதத்தில் ஜீவன் உண்டு தகப்பனே. உம்முடைய பாதம் எங்களை பலப்படுத்துகிற பாதம், எங்களுக்கு சுகத்தை அளிக்கிற பாதமாக இருக்கிறதற்காக

0: தேவ வல்லமை நேசிக்கிறேன். உம்மை அல்லாத எனக்கு யாரும் தகப்பனே.
1: ஹalleluya.
0: ஏசுவே. ஏசுவே. ஏ நம்ம ஏசுவே.

கர்த்தருடைய பாதத்துல எல்லா கஷ்டமும் எல்லா பாரமும் எல்லா வியாதிகளும் நீங்கும் அல்லவா தகப்பனே. இப்போதும் என்னோடு கூட உன்னுடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேதனைகளும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் அவர்களை நெருக்குகிற எல்லா அந்தகாரமும் மாறட்டும் ஐயா. கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் இப்பொழுதே துடைப்பீராக, ஆணிகள் பாய்ந்து

போதே பல்லாடுகிற ஒவ்வொரு முழங்கால்களையும் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பன். நெறிந்த நாடலை முறியாதவரே, இருதயத்தில் நொறுங்குண்டு இருக்கிற சோர்வாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி திடப்படுத்துவீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் தகப்பனே. எல்லா பாரங்களும் எல்லா அந்தகாரங்களும் இப்பொழுது மாறட்டும் ஐயா.

0: ஆராதனை காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம்.
1: I praise God the first service of the month June.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை இந்த விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
1: And every year at the May we have the children meetings.
0: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்க முன்னால உட்கார்ந்திருக்கிறாங்க.
1: Many children are sitting today in the front.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: It is joy.
0: Hallelujah. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்ல.
1: It's not useful when you sit once in a year.
0: ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து உட்காரணும்.
1: Each and every week Hallelujah. You should come and sit here.
0: சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Children you say
0: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
1: I will come each and every
0: week. சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி Hallelujah சொல்லுங்க.
1: Say Hallelujah by lifting your hands.
0: வருவீங்களா?
1: Will you come?
0: வரமாட்டீங்களா?
1: Won't you come?
0: வருவீங்களா வரமாட்டீங்களா?
1: Will you come or not?
0: வருவீங்களா வரமாட்டீங்களா?
1: Will you come or not?
0: வருவோம் சொல்றவங்க எல்லாம் ஏஞ்சி நில்லுங்க.
1: Those who want to come please rise up.
0: கையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே ஏஞ்சிங்க.
1: Please rise up.
0: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
1: Will you come?
0: சரி. அப்போ உட்காருங்க.
1: Please sit.
0: வருவோம்.
1: We will come.
0: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
1: Then we go and sit.
0: அப்படின்றவங்க ஏஞ்சி நில்லுங்க.
1: You can stand such students, such children.
0: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம் சொல்றவங்க எல்லாம் ஏஞ்சி நில்லுங்க.
1: We will come and then we sit at the back.
0: வந்த முன்னால வந்து உட்காருன்னு சொல்றவங்க எல்லாம் ஏஞ்சி நில்லுங்க.
1: Rise up when I come to the front.
0: முன்னால வந்து உட்காருவீங்களா?
1: Will you sit at the front?
0: Hallelujah. சரி உட்காருங்க.
1: Please be seated.
0: பாட்டு பாடும் பொழுது
1: when you sing
0: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
1: I don't look around.
0: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
1: You lift up your hands, I will Very clap and sing.
0: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியது இல்ல.
1: Hallelujah. Can you not stand?
0: Praise the Lord.
1: Praise the Lord.
0: சரி. நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காமிங்க.
1: Lift up your hands, I want to Hallelujah. Learn the word of God.
0: Amen.
1: Amen.
0: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க.
1: I love Jesus.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
1: Whether they have said who is the Lord Jesus? Have you learned?
0: ஆமாவா இல்லையா?
1: Is it right or wrong?
0: தெரிஞ்சிட்டீங்களா?
1: Did you learn?
0: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி காட்டுங்க.
1: You can raise your hands. I have learned.
0: இயேசு யாருன்னு தெரிஞ்சிட்டோம்.
1: I know who is Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Praise the Lord.
1: Praise the Lord.
0: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
1: Jesus was tall or short?
0: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
1: He is tall or short?
0: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
1: Is fair or black?
0: Nama soparna ra sir apron anba irukara
1: yes
0: very good
1: loving
0: apron avladana
1: that's all
0: sir paravala
1: good
0: yesu vandu ore naal la nama kattuk mudiyadhu
1: we cannot learn in one day about jesus
0: alla avara patti padichite irukalam
1: throughout
0: hallelujah
1: life we can learn
0: நீங்க போகாந்துட்டு இருக்கீங்க
1: now you are sitting here
0: வாலிபன் ஆவீங்க
1: you become young
0: அப்புறம் கிழவன் ஆவீங்க
1: then you'll become old
0: அப்புறம் கிழவன் ஆயிட்ட பிறகு நீங்க ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்
1: after becoming old you can learn jesus
0: amen
1: amen
0: கர்த்தர் நல்லவர்
1: the lord is good
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: இந்த சிறுவர் ஊழியத்து குறித்து நாங்க அறிவிப்பு கொடுத்தோம்
1: we have announced about the children's ministry
0: இந்த சிறுவர் ஊழியம் செய்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்லை
1: இட்ஸ் நாட் ஆர்டினரி மினிஸ்ட்ரி
0: அது பிள்ளைங்களெல்லாம் ஒன்று கூட்டணும்
1: யூ ஹேவ் டு பிரிங் த சில்ட்ரன் டுகெதர்
0: ஹல்லேலூயா ஏன்னா நம்ம சபையில் நிறையா விசுவாசிங்க இருக்காங்க நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை
1: அண்ட் த பிலீவர்ஸ் டோன்ட் சென்ட் த சில்ட்ரன் ஃபார் சண்டே ஸ்கூல்
0: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்கன்னா
1: When they come,
0: Sunday school anpa matanga
1: they don't send to Sunday school
0: adu konja valanda piragu
1: when it is grown up
0: appa amma edirkum bodude
1: when they resist parents
0: appa engitta varuvaanga
1: then they come to me
0: adanga mattadaya vaalu
1: and could not be controlled
0: a
1: lot of missives
0: jom pannunga
1: please pray for him
0: appo dhaan varuvaanga
1: when they come
0: hallelujah
1: hallelujah
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஆனா சின்ன வயதிலேயே நீங்க சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தீங்களா?
1: If you send them at the time of children,
0: நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லை.
1: Need not struggle at all.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
1: Parents are not sending your children for this Sunday class or summer time.
0: அதே போல் அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக. நான் சொன்ன அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
1: you have to print the notice,
0: banners போடணும்,
1: put the banner,
0: அதெல்லாம் இருக்கு,
1: it is there,
0: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
1: you have to give food to them,
0: prize வாங்கி கொடுக்கணும்,
1: you have to get prize,
0: அதோட மாத்திரம் இல்ல,
1: not only that,
0: டீச்சர்ஸ்ங்க டெடிகேட்டடா இருக்கணும்,
1: டீச்சர்ஸ் should be dedicated,
0: 8 மணிக்கு இங்க வரணும்,
1: you have to come at 8 o'clock,
0: 6 மணிக்கு எஞ்சாதான் 8 மணிக்கு வர முடியும்,
1: you have to wake up at 6 o'clock,
0: hallelujah,
1: come,
0: hallelujah,
1: hallelujah.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: 8 மணிக்கு டிபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ,
1: they eat breakfast,
0: வருவாங்க,
1: they just come.
0: அப்புறம் வேகாத வெயில திரும்பி போணும்,
1: they have to go back at the heat.
0: டீச்சர்ஸ் எல்லாம் கஷ்டம்தான்,
1: tough to the teachers.
0: அல்லேலூயா ஆமென்
1: ஆமென்.
0: ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும்,
1: though they suffer,
0: இந்த சிறுவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு தருணம்,
1: right time to gain the children.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆனால் நாங்கள் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சிறுவர் ஊழியம் நடக்க போது,
1: we announced about the children ministry,
0: எல்லாரும் காணிக்க கொடுங்க,
1: to give offering.
0: அப்படின்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம்தான்,
1: only few have given offering to the children ministry. அநேகர் காணிக்க கொடுக்கல, many did not give.
0: சரி, அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டு இருக்கலாம், கலந்து கொள்ளலாம்,
1: you would have participated in the children ministry.
0: அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
1: why such,
0: அநேக விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
1: many believers think,
0: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
1: this is children ministry,
0: சிறுவர் ஊழியம் தானே,
1: children ministry,
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
1: இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட்,
0: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
1: சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட்,
0: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
1: ஐ வில் கம் அண்ட்
0: ஹalleluya
1: வெரி ஸ்ட்ராங்
0: ஃபேட் ஃபுட் சாப்பிடணும், சொல்லுங்க
1: ஹவ் டு ஈட்,
0: என்ன ஆகாரம்,
1: வாட் ஃபுட்,
0: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
1: ஃபேட் ஒன்,
0: ஹalleluya
1: ஹalleluya.
0: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்,
1: if it is brief not enough, I should
0: நான் நல்லா சாப்பிடணும்,
1: I should eat well,
0: நான் ஆத்துமாவுல புஷ்டியா இருக்கணும்,
1: I have to be strong in my soul.
0: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
1: about children,
0: வாலிபர்களை பற்றியோ,
1: about young men,
0: யாரை பற்றியோ எனக்கு கவலை கிடையாது,
1: I don't bother.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் பிரியமானவர்களே,
1: yes dear children of God, the Lord said,
0: பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்களா,
1: for the elders,
0: மத்திய எழுதின சுவிசேஷத்தில்
1: மத்தேயு
0: 18 அதிகாரத்தில்
1: 18
0: வாசித்து பாருங்க, முதலாவது வசனத்திலிருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி,
1: Who is greatest in the kingdom of heaven?
0: எங்களுக்கு பொசிஷன் வேணும்,
1: We want to have good position.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல.
1: People don't take responsibility in the church.
0: அதே ஒரு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தா,
1: if you give a secretary post,
0: chairman post கொடுத்தா,
1: chairman post,
0: treasurer post கொடுத்தா,
1: or treasurer post,
0: வருவாங்க.
1: They may come.
0: அதுவும் சாதாரண போஸ்ட். பிரதர் நீங்க வந்து டெய்லி இங்க இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க?
1: பிரதர் யூ ஹேவ் டு கீப் ஆல் தி
0: கை வைத்து காமிங்க பார்க்கலாம்.
1: செப்பல்ஸ் இன் தி ஸ்டாண்ட்.
0: ஐயோ,
1: வில் யூ கம்?
0: அந்த வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது.
1: ஐ கேனாட் டு சச் வொர்க்ஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல கொஞ்சம் பெரிய போஸ்டா கொடுங்க.
1: கிவ் மீ குட் பொசிஷன்.
0: அப்பதான் நாங்க வருவோம்.
1: தென் only we கம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பாய் போடுறீங்களா?
1: ஐயோ,
0: அது கூட வேண்டாம்.
1: ஐ டோன்ட் நீட் தட்.
0: சேர் போடுறீங்களா?
1: டு யூ புட் சேர்?
0: சரி சேர துடைக்கிறீங்களா?
1: Do you wipe the chair?
0: அதெல்லாம் கஷ்டம்.
1: It is difficult.
0: Hallelujah. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாங்க.
1: They hear
0: என்ன கேக்குறாங்க?
1: What did they ask?
0: இப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்க யார் பெரியவனா இருக்கணும்?
1: Who will be greater?
0: Hallelujah. அப்பப்போ பாத்துக்குவாங்க.
1: They just check.
0: நான் பெரியவனா இவர் பெரியவரா?
1: Am I great or he is great?
0: இவர் பெரியவரா? யார் பெரியவங்க இதுல?
1: Who is greater?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you listening?
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு பாட்டு குடுமாண்டு. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you looking at here?
0: நீங்க கவனிக்கிறீங்களான்னா கவனிக்க மாட்டீங்க. ஏஞ்சி நில்லுங்க.
1: Rise up.
0: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தி நினைச்சுங்க. இது என்னது?
1: Just take this is the candle.
0: மெழுகுவத்தி. இத நான் பத்த வச்சறேன். இது எரியுது.
1: Just burn it.
0: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
1: Another candle.
0: இது முன்னாலே பத்த வச்சாச்சு.
1: Already it is matched.
0: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பத்த வச்சிருக்கேன்.
1: Only quarter that now just I given
0: the fire. இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி.
1: It is
0: இவ்வளவுதான் இருக்கும் இல்லையா?
1: It will be very small.
0: எத்தனை பேர் தெரிது?
1: How many of you seeing that?
0: இது ஒரு மெழுகுவத்தி, இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
1: Which is the greater candle?
0: எது?
1: Which one?
0: நம்ம left or right? உங்களுக்கு உங்களுக்கு right. இதுவா? இது பெருசாகுதா? இது பெருசா இருக்கா?
1: Which is greater?
0: இதானே பெருசு. Hallelujah.
1: Hallelujah.
0: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் போதுபார், பெருசு போதுபார்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? வயசானவங்கள பெருசுன்னு
1: சொல்லுவாங்க.
0: வாழ்க்கை எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான்
1: இருக்குது இன்னும்.
0: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
1: இதான்
0: சிறுசு.
1: ஸ்மால் ஒன்.
0: இதான் நீங்க.
1: தட் இஸ் யூ.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீங்க என்ன சொல்றீங்க? இதான் பெருசுன்றீங்க இல்லையா?
1: But you say that is greater one.
0: ஓ நல்லா தெரிஞ்சீங்க. உட்காருங்க.
1: Please sit down.
0: ஓ சிறு பிள்ளைகள்.
1: Children.
0: Hallelujah. யார் முக்கியம் இதுல?
1: Who is important?
0: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
1: Children are important or not?
0: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு எவன் பெரியவனா இருப்பான்.
1: Who will be greater?
0: அப்போ வாசிங்க பிரதர். என்னாச்சு? படிங்க, யாரோ படிங்க. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உட்காருங்க. மூணாம் வசனத்துல என்ன சொல்றாரு?
1: Third verse.
0: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதைப்பா. பெரியவனா சின்னவனா அப்புறம்.
1: கிரேட்டர் ஆர் வாட் எவர்
0: இட் இஸ். முதல்ல நீ உள்ள வர்றதுக்கு வழிய பாரு.
1: லுக் அட் ஹவ் கேன் யூ கம் இன்சைட்.
0: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனான்னு பார்க்கலாம்.
1: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
0: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல.
1: தேர் இஸ் எ குவெஸ்டின்.
0: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
1: வாட் இஸ் தி டிக்கெட் டு எண்டர் இன்டு ஹெவன்?
0: என்ன டிக்கெட்?
1: வாட் டிக்கெட்?
0: மனம் திரும்பி.
1: ரிப்பென்ட்.
0: எப்படி? மனம் திரும்பி.
1: பீ கன்வெர்ட்டட்.
0: யால போற மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Become as little children.
0: யாரோ யாரோ போல மாறணும்.
1: How to become?
0: Do, do, do, do. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: ஒரு குட்டி பையன் இங்க ஓடி வா பார்க்கலாம் யாராவது.
1: Any small boy please come.
0: அட இங்க இங்க இங்க வாப்பா.
1: Come here.
0: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா?
1: நீதான்
0: மாறணுமா?
1: How to become?
0: யார் மாதிரி?
1: how to become.
0: இவர் கூட பெரிய பையன் தான், ஆனா சொன்ன உடனே என்ன பண்ணாரு?
1: But immediately
0: சொல்லுங்க,
1: கீழ்ப்படிந்தார். He obeyed.
0: சொன்ன என்ன பண்ணாரு? அல்லேலூயா, ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
1: Go and sit.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சொன்ன உடனே என்ன செய்தாரு?
1: Immediately
0: கீழ்ப்படிறார்.
1: He obeyed.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போலன்னு ஏன் சொன்னாருன்னா,
1: as little children.
0: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
1: It's not holy.
0: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
1: why the Lord is giving importance.
0: ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
1: in Genesis,
0: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
1: Even from childhood the heart
0: யாரு?
1: Is so evil.
0: சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்களே,
1: you are thinking a child.
0: இந்த சின்ன பிள்ளைங்க தான்,
1: child,
0: ஒண்ணு தெரியாத பிள்ளைங்க தான்.
1: Of course they don't know anything.
0: குட்டி பிள்ளைங்க தான்,
1: they are very small.
0: Hallelujah,
1: hallelujah.
0: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
1: What is there inside?
0: பொறாம,
1: envy,
0: எரிச்சல்,
1: and wrath,
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, சிரிச்சியா நீ?
1: Did you laugh?
0: No, சிரிச்சிருக்கோம். ஆனா என்ன சொல்லுவோம்?
1: I didn't.
0: வாய் இப்படி மூடிட்டு சிரிக்கல
1: நினைச்சு
0: போய் பேசுறது,
1: டெல்லிங் லை,
0: ரொம்ப இருக்கும்.
1: லாட்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்?
1: ஃப்ரம் ஸ்மால்,
0: ஒல்லாததா இருக்கு,
1: ஈவில்.
0: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்,
1: we are saved,
0: அப்படி நீங்க சொல்லலாம்.
1: You may be saving.
0: சிறிய பிள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
1: You may say children are nothing.
0: ஆண்டவர் சொல்றாருன்னா,
1: what the Lord says,
0: அதுங்களுக்குள்ளேயும் எல்லாம் இருக்குது.
1: They have everything inside.
0: ஆனாலும்
1: but
0: அந்த சிறு பிள்ளைங்க,
1: the children,
0: சிறிய வயதிலேயே,
1: from small childhood,
0: என்ன செய்யணும், என்ன அறிந்து கொள்ளும் சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: கவனிக்கிறீங்களா? புரியுதான பேசுறது?
1: Do you understand?
0: அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுது, அம்மா நான் சர்ச்சுக்கு போனோம்,
1: ஐ வாண்ட் டு கோ டு சர்ச்,
0: பைபிள் தூக்கிக்கிச்சு,
1: தே டேக் தி பைபிள்,
0: நான் சர்ச்சுக்கு போறேன் சொல்றான்.
1: இஃப் தி பாய் சேஸ் ஐ வாண்ட்
0: டு கோ டு சர்ச், என்ன சொல்வாங்க?
1: வாட் தே சே?
0: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறார், பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
1: ஆர் யூ எ கிறிஸ்டியன் ஆர்
0: பிலீவர்? உங்களுக்கு என்னடா அங்க
1: வேலை? வாட் இஸ் தி ஜாப் யூ ஹேவ் தேர்?
0: நீ சின்ன பையன்,
1: ஃபார் எ ஸ்மால் பாய்,
0: அப்படி தான சொல்வாங்க?
1: தே சே லைக் தட்.
0: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேன், சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்,
1: ஓல்ட் பீப்பிள் மீன்ஸ் ஓகே,
0: அப்படின்னு சொல்லுவாங்க.
1: They say like that.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா,
1: Why the Lord is concerned about children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 14th வசனத்த பாருங்க.
1: 14.
0: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
1: Listen.
0: இந்த சிறியரில்
1: one of these,
0: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட,
1: should not perish,
0: என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
1: Hallelujah. Perish.
0: ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
1: Nobody should.
0: இது ஆண்டவருக்கு ஆசை.
1: Hallelujah. It is the Lord's liking.
0: அது ஒன்னு தானே நினைக்காதீங்க.
1: Don't think it is just one.
0: இப்போ இந்த காணாமல் போன ஆடுகளை பற்றி ஊமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்.
1: The Lord is saying about the last sheep.
0: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
1: Even a single one should not be perished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப சின்ன வயசுலயே
1: from childhood
0: கெட்டு போதா இல்லையா?
1: Whether it is spoiled or not. Hallelujah.
0: பிஞ்சில படுத்துதுன்னு சொல்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: Even from the little they
0: அந்த மாதிரி பிஞ்சிலே படுத்துருவாங்க சில பேர்.
1: Even they right.
0: அதனாலதான்
1: time of little
0: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது?
1: From
0: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: There are chances to be perished.
0: அதனால தான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
1: Not even a one child should be perished.
0: ஆனா இந்த பிள்ளைங்க பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன்.
1: About
0: the பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: What's the difference between the sin of children or elder?
0: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா, இன்னும் உள்ளெல்லாம் போல.
1: பிள்ளையின்
0: நெஞ்சில் என்ன இருக்குது? மதியனம் சும்மா அப்படி ஒட்டின்னு இருக்குது, அவ்வளோதான்.
1: The foolishness is upon it.
0: தட்டா ஈஸி, சுலபமாக போயிடும்.
1: easily it can be removed. It is just upon it.
0: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
1: For elderly people,
0: அது ஒட்டினல்ல.
1: Not to just touch it. It is entered.
0: வேர்
1: rooted.
0: அது ரொம்ப கஷ்டம்.
1: Difficult.
0: ஆனால் தான் ஒட்டின் இருக்கும்போது பிள்ளையின் நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்? அதை அகற்றிடு.
1: You just remove it when it is upon the child.
0: சின்ன வயசுலயே.
1: Even from childhood.
0: நீ என்ன விதைய போடுறியோ,
1: whatever seed you put,
0: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
1: whatever you do,
0: அத பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
1: The children are looking.
0: அவங்க வளரும் பொழுது,
1: when they grow up,
0: அத தான் பின்பற்றுவாங்க.
1: They will follow.
0: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
1: They don't know anything else.
0: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம், தப்பு இருக்கலாம்,
1: it may be mistake, maybe foolishness.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா,
1: what they have.
0: மத்தேயு 18ல
1: Matthew 18
0: என்ன வாசிக்கிறோம், 4வது வசனத்தை பாருங்க.
1: 4
0: மத்தேயு 10 இந்த பிள்ளையை போல,
1: like that child,
0: நாங்க
1: those who humble.
0: போதும், உட்கார். இப்ப நான் இன்றைக்கு மெசேஜ், நான் டாபிக் எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ற பழக்கம் எனக்கு இல்ல.
1: டோன்ட் சே தட்,
0: சொல்ற ஒரு பேச்சுக்கு.
1: பை
0: இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு தாழ்மை.
1: தி டைட்டில் ஆஃப் தி மெசேஜ்
0: அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தாழ்மையை பற்றி பேசுறேன், குறிப்பு எல்லாம் வச்சு பேசுறேன்னு வச்சுங்க.
1: இஃப் ஐ டாக் அபவுட் ஹம்பிள்னஸ்.
0: ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு தாழ்மை,
1: தி ஹம்பிள்னஸ்
0: அப்படின்னா, அதுக்கு முதல் குறிப்பு என்னன்னு
1: கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
0: தாழ்மைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டீங்களா, இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன்,
1: என்னது,
0: like
1: a child, சின்ன
0: பிள்ளைங்களா பாயில வந்து உட்காருனா உட்கார்ந்துருச்சு.
1: The children are sitting on the floor.
0: பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டுங்க, பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களேன்.
1: If you ask the elder to come and sit here,
0: இப்படி பாப்பாங்க, இப்படி பாப்பாங்க, நீ போறியா நான் போறனா.
1: They see left side, so and right.
0: எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க.
1: Then they come.
0: இந்த பிள்ளைங்க வந்து உட்காரணுன்னே என்ன செய்திருச்சு, பாயில வந்து அதுங்களுக்கு பாயில
1: இமிடியேட்லி
0: மேல உட்காரறதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
1: நோ பிரைட் அட் ஆல்.
0: தாழ்மை,
1: ஹம்பிள்னஸ்,
0: அவங்க வாழ்க்கையில அந்த தாழ்மை இருக்கு.
1: தே ஹேவ் தி சிம்பிளிசிட்டி.
0: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
1: மேபி சேவ்ட்,
0: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
1: டுக் பாப்டிசம்,
0: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்,
1: ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட்,
0: எல்லாம் பெற்றிருப்பான்,
1: ரிசீவ்ட் எவ்ரிதிங்.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது,
1: பட்
0: தாழ்மை இருக்காது.
1: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: தாழ்மை இருக்காது.
1: நோ ஹம்பிள்னஸ்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்,
1: வாட் எல்ஸ்,
0: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லனா அங்க என்ன இருக்கும்,
1: தென் பிரைட்,
0: பெருமை,
1: தென் பிரைட.
0: என்ன பெருமை,
1: வாட் பிரைட் இட் இஸ்,
0: நான் யார் தெரியுமா,
1: வார்,
0: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா,
1: how much I earn,
0: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா,
1: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ
0: am, எங்க குடும்பம் பத்தி தெரியுமா,
1: you know about my family, about my place,
0: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா,
1: about my name,
0: இப்படி சொல்லிட்டே போக வேண்டியதுதான்.
1: keep on telling.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
1: Look at the children and ask.
0: யார் பா?
1: Who are you?
0: எனக்கு எல்லாம் தெரியாது, எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான் தெரியும்.
1: I know my dad and mom.
0: Hallelujah. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
1: Wherever my dad and mom call
0: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
1: They lean upon them.
0: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
1: They don't say I know everything.
0: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
1: They have to lean.
0: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
1: They lean upon the parents.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
1: what the Lord is expecting,
0: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும், புத்தி இருந்தாலும்,
1: you may have knowledge,
0: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்,
1: you may have all knowledge,
0: ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
1: what the Lord is interested in,
0: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
1: those who lean upon,
0: hallelujah, நேசரின் மார்பிலே யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
1: whoever lean upon his bosom,
0: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
1: whoever lean upon the bosom,
0: அப்பா hallelujah,
1: father,
0: என்னால நிக்க முடியாது ஆண்டவரே,
1: I cannot stand,
0: நான் மேல சாஞ்சிக்கிறேன்
1: ஆண்டவரே, I lean upon you,
0: hallelujah,
1: hallelujah,
0: என்னால நடக்க முடியாது ஆண்டவரே,
1: I cannot walk,
0: உம்மேல நான் சாஞ்சிக்கொள்றேன்,
1: I lean upon you,
0: இத செய்யணுமா,
1: do you want to,
0: என்னால முடியாது ஆண்டவரே,
1: I can't do that,
0: நான் மேல சாய்ந்து கொள்றேன்,
1: I lean upon you,
0: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது,
1: you have to lean upon,
0: hallelujah,
1: God all the time.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது,
1: when you lean upon the Lord,
0: கீழ்ப்படிதல் மட்டுமல்ல,
1: not only obedience,
0: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது.
1: The Lord's will will be fulfilled.
0: Yeah.
1: Why?
0: எதுக்கு?
1: How?
0: அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்காது.
1: No, they will not ask any questions.
0: வேதத்துல ஒரு சிறு பிள்ளை இருந்தான்.
1: There was a child in the Bible.
0: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு.
1: The Isaac, Abraham's
0: son. அவன் சிறு பிள்ளை.
1: Small child.
0: அவனை கூப்பிட்டு கொண்டு
1: Father took him.
0: அவங்க அப்பா போறாரு.
1: The father is going.
0: பலியிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
1: The Lord said to sacrifice.
0: பலியிடக்காக போறாரு.
1: He is going to sacrifice.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 3 நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு
1: 3 days
0: மோரியா மலை மேல போன பிறகு
1: went to Moria mountain.
0: அவர்க்க எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு
1: he put everything.
0: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு
1: took the fire.
0: கட்டையை பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி
1: taking the firewood upon the child.
0: அந்த கட்டையின் மேல் அவனை கடத்தி
1: and putting him on the firewood.
0: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக் என்ன கேட்டாரு.
1: For that Isaac asking.
0: அப்பா
1: Father,
0: எல்லாம் கொண்டாண்டீங்க.
1: He brought everything.
0: ஆடு எங்க இருக்கு?
1: Where is the lamb?
0: அவன் வந்து பெருமையா கேட்கல.
1: Not with
0: சந்தேகமா கேட்கல.
1: Not with doubt.
0: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே.
1: No cunning and he just
0: ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீதான் பா.
1: What Abraham
0: unna dhaan baliyida poran solala.
1: He didn't say I'm going to sacrifice.
0: Enna sonnaru?
1: What did he say?
0: Nee paduthuk pa.
1: You just lie down.
0: Adala yaar paathuvaaru?
1: Who will look after?
0: Solunga. Avar paathuvaar.
1: He will look after.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்?
1: Before we got saved.
0: நான் உன்ன ஒரு கை பாத்துக்கறேன்.
1: I'll look after you.
0: நான் பாத்துக்கறேன்.
1: I will look after.
0: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றோம்?
1: After the salvation.
0: நான் இல்லப்பா அவர் பாத்துவார்.
1: Not he will look after you.
0: Hallelujah. ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்.
1: Before salvation I will
0: look after. உன்ன ஒரு கை பாத்துக்கறேன்.
1: Come out and see.
0: இப்போ என்ன சொல்றோம்?
1: Now
0: அவர் பாத்துவார்.
1: He will look after that.
0: என்னங்க ஐயா?
1: So
0: அமைதியா இருக்கிறீங்களே.
1: For keeping quiet.
0: அவர் பாத்துக்குவாரியா?
1: He will look after it.
0: அவருக்கு தெரியும்.
1: He knows.
0: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்.
1: Abraham believed.
0: அப்போ இவரை கடத்தி
1: he just
0: கத்தி கூட எடுத்துட்டாரு.
1: Yes, took the knife.
0: பாப்பா பா என்னப்பா செய்றீங்கன்னு கேட்கல. அமைதியா.
1: He asked why dad.
0: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்.
1: Isaac knew.
0: என் அப்பா.
1: My father.
0: என் தகப்பன்.
1: My father.
0: என்னை நேசிக்கிறார்.
1: He loves me.
0: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்.
1: He knows what he does.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்
1: the faith of the small
0: நம்பிக்கை
1: child, the hope
0: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்.
1: The heavenly father looking at that.
0: ஆபிரகாமை பார்க்கிறார்.
1: Look Abraham.
0: ஈசாக்கை பார்க்கிறார்.
1: Look Isaac.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அவர்களுக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்.
1: The Lord made a
0: Hallelujah. யெகோவாயிரே.
1: யெகோவாயிரே.
0: யெகோவாயிரே.
1: யெகோவாயிரே.
0: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும்.
1: It will be looked after in the mountain.
0: Amen. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க.
1: Look at the small children.
0: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவர்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம். Hallelujah. கூப்டவன வெக்கப்படுறது இல்ல.
1: They have humbleness, no shame.
0: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு.
1: The Lord brought them.
0: அமைதியா போய் உட்காருங்க.
1: It is sitting on the bosom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரை நேசிக்கிறாங்க.
1: They love the Lord Jesus.
0: Hallelujah. ஓடி வராங்க.
1: They come running.
0: Hallelujah. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்த குடும்பங்கள் இருந்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்.
1: Through vacation Bible school they come and delivered from the
0: idol worship. They
1: became believer and
0: children. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. அதான் சந்தோஷமா இருக்கு.
1: That is joy.
0: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரராக மாற போறாங்க.
1: The children are going to become the servant of God.
0: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க.
1: They are going to shake the world.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ.
1: How the Lord is honoring.
0: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது
1: the children ministry is Hallelujah. going to
0: happen. அப்படினு சொல்லும் பொழுது
1: when it is
0: Hallelujah.
1: said
0: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
1: when the offering is
0: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்து நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
1: ஈவினிங் we are going to have the meeting
0: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்.
1: Not even a single believer.
0: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்.
1: Many years I looked at
0: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்லுவார் நாமெல்லாம் இருக்க மாட்டான்.
1: They say big believer in the church they don't
0: சிறு பிள்ளை கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க?
1: What is our job there?
0: அற்பமா நினைக்கிறது.
1: They just consider it as simple.
0: 10th வசனம் என்ன சொல்லுது?
1: 10th verse
0: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
1: Do not despise not one of little children.
0: ஜாக்கிரதை.
1: Be careful.
0: அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise them?
0: சின்ன பிள்ளைங்க ஊழிய அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise the ministry?
0: ஜெபம் பண்ணியதுக்காக
1: Did you pray?
0: காணிக்கை கொடுத்தியா அதுக்காக?
1: Did you give offering?
0: வந்து கலந்து கொண்டியா?
1: Did you participate?
0: ஏதா செய்தியா?
1: Did you do anything?
0: காரண நீ அற்பமா நினைக்கிறாய்.
1: Because you despise.
0: ஜாக்கிரதை.
1: Careful.
0: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க? வந்து அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஆமென்
1: ஆமென்.
0: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
1: for each and every child
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு. எத்தனை விசுவாசிங்க?
1: How many of you believing?
0: ரெண்டு தேவதூதன் இருப்பாங்க.
1: There will be two angels.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அவங்க சொல்வாங்க,
1: they will say
0: அல்லேலூயா. உன் பேர் என்னப்பா? ப்ளூ ஷர்ட்.
1: What is your name?
0: தம்பி உன் பேர் என்ன? ஏந்திர உன் பேர் என்ன? நம்மா சத்தமா ஐசக்கா?
1: ஐசக்.
0: இப்போ ஐசக்கை பற்றி தானே பேசினுக்கிறேன். எங்கேயோ வேடிக்கை பார்த்துங்கிறியாப்பா, உன்னை பற்றி தான் பேசி.
1: அல்லேலூயா
0: ஐசக் தானே? சாப்பிட்டியக்கா? இல்லை, சத்தமே வரலையா? அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: சரி ஐசக்.
1: ஐசக்
0: ஐசக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
1: அண்ட் தே வுட் ஹேவ் விசிட்டட் ஹெவன்.
0: ஆண்டவரை பார்த்துட்டு என்னப்பா
1: வாட் இஸ்
0: ஐசக் இன்னைக்கு போயிருக்கிறான், சர்ச்சுக்கு போயிருக்கிறான்.
1: ஐசக் வென்ட் டு தி சர்ச்.
0: அப்படியா?
1: இஸ் இட் சோ?
0: சர்ச்சுக்கு போயிருக்கானா?
1: டிட் ஹி டு?
0: ரொம்ப சந்தோஷம்.
1: ஜாய்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: உட்கார்ப்பா, நீ உன் பேர் சொல்லுப்பா. ம், சொல்லு. யாராவது வந்து சொல்லுங்க. உங்க பேரு என்னம்மா?
1: சாம்.
0: சத்தமா சொல்லுமா? சாமா? சாமா?
1: Hallelujah. Hallelujah.
0: ஏனா தேவ தூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
1: Angels will give the information.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அடுத்து உங்க பேர்
1: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க இப்படி இழுக்கிறீங்க, மறுபடியும் பின்னால் தள்ளுறீங்க, மறுபடியும் முன்னால் இழுக்கிறீங்க, பின்னால் இதே தான் செய்துங்கறீங்க.
1: You are doing your Hallelujah.
0: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
1: Take the Bible.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: கவனிக்கிறீங்க? ஓகே.
1: Sit down.
0: இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்கிறாங்க. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
1: Each and every
0: உங்களுக்கு யாரு?
1: One, there is angel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான்.
1: For the world people there is security, policeman.
0: ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர்.
1: பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்
0: காந்தி பாம்பு பிடிச்சு சாகும் பொழுது
1: when he died,
0: அவன் கூட இந்த போலீஸ்காரன், அவன், இவன், டிஎஸ்பி எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்.
1: All policemen, everyone.
0: காப்பாத்த முடிஞ்சதா?
1: Did they protect?
0: காப்பாத்த முடியல.
1: No.
0: Security la enna aachu?
1: What happened to the security?
0: Endha security odavadu.
1: It is not at all useful.
0: Ungalku aandavar namakku vechirukra security yaaru thodave mudiyadhu.
1: Nobody can touch our security at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி தேவ தூதர்கள் உன் கூட இருக்கறாங்க.
1: The angels are with you.
0: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: They give the report.
0: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போயிருந்தோம் யா.
1: I went to the children ministry.
0: நம்ம பையன் அங்க கலந்துகிட்டான்.
1: The boy was participating.
0: அவங்க அப்பா வரவே இல்ல, அவங்க அம்மா வரல.
1: Father, mother did not come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர் சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ.
1: Brothers or sisters, Hallelujah. They don't come.
0: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
1: In heaven they keep reporting.
0: யார் யார் வந்தது, யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லியிருக்கேன்.
1: They I asked to put the attendance.
0: அது சும்மா பேருக்கு தான்.
1: Just for the name's
0: sake. ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்.
1: In heaven the Lord will look at the register.
0: நீ அற்பமா நினைச்சியா இல்லையா?
1: Did you despise or
0: என்ன வாசிக்கிறோம்? ஒருவனை அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கார். ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
1: The angels go and meet the Lord.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒண்ணு. ரெண்டாவது,
1: secondly,
0: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறன் எவனோ,
1: whoever hinders,
0: இந்த சிறியரில்
1: whoever hinder,
0: ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ,
1: whoever offend,
0: எல்லாம் சொல்லுங்க, எவனோ,
1: whoever it is,
0: எவனோ,
1: whoever it is,
0: அவன் கழுத்துல எந்திரக்கல்ல எங்க போய் நான் தேடுறது? எந்திரக்கல்ல சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
1: deep of the ocean,
0: அவன் என்ன செய்யணுமா? அமுழ்த்தணுமா?
1: அல்லேலூயா. Put him down.
0: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் சொன்னீங்க.
1: You said the Lord loves us so much. எந்திரக்கல்ல
0: போட்டு அழுத்த சொல்றாரு.
1: He's putting the
0: Hallelujah.
1: weight and put him in the
0: அன்புள்ள ஆண்டவர் தான்.
1: He is loving God.
0: நல்ல ஆண்டவர் தான்.
1: He is good God.
0: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
1: When you come against him, this is the situation. You have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
1: He is mighty God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இடர்ல உண்டாக்குறதுனா என்னங்க?
1: What is offending?
0: அந்த புள்ளைங்க எப்பதா ரெண்டு பேர் வராங்க.
1: போறாங்க
0: பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கறார்ல,
1: பாஸ்டர் இஸ் கிவிங் மெசேஜ்,
0: அது மட்டும் போய் கேட்டுட்டு
1: லெட் மீ லிசன்
0: வந்திரணும்,
1: லெட் மீ கம் பேக்.
0: அதான் நிறைய பேருக்கு ஆசை.
1: தட்ஸ் வை பீப்பிள் ஆர்
0: ஒரு பிரயோஜனமும் இல்லை,
1: நோ யூஸ் அட் ஆல்.
0: தொழுது கொள்ற இடத்துக்கு நீ வந்தாதான்,
1: when you come to worship,
0: கர்த்தரை முதல்ல தொழுது கொள்ளணும்.
1: You have to worship God first.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சிறியர்,
1: this little one.
0: Hallelujah. அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த தெய்வீக சுபாவம்,
1: the divine nature of little,
0: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்?
1: Why did the Lord choose the children?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெற்றோர்கள், புதிதா கல்யாணமானவங்க, குழந்தை பெற்றெடுத்தவங்க, குழந்தைகளை வளர்க்கறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க.
1: Just understand.
0: ஒரே தீர்மானம்,
1: one determination.
0: என் பிள்ளை, நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அதை டாக்டருக்கு படிக்க வைப்பேன், இன்ஜினியரிங் படிக்க வைப்பேன், அதை படிக்க வைப்பேன், இதெல்லாம் விட்டுருங்க.
1: If I have a child, I'll doctor.
0: ஒரே தீர்மானம் எடுங்க.
1: Have the determination.
0: என்ன எடுங்க?
1: What determination?
0: நான் அதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுப்பேன்.
1: I will teach God.
0: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்.
1: I'll send to the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்.
1: Have to have the determination.
0: பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து.
1: You have to make him.
0: அப்பொழுது அவன் முதிர் வயதில் என்ன செய்திருப்பான்?
1: ஏனென்றால்
0: கர்த்தர் என்ன சொல்கிறார்?
1: What the Lord says.
0: சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக போறான்.
1: Small become very strong.
0: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க.
1: How they become?
0: பலத்த ஜாதியாக மாற போறாங்க.
1: They become very strong.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தரை, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்யறாரா?
1: Those who fear the Lord, small or big.
0: Hallelujah.
1: The Lord bless them. The Lord bless them.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே,
1: yes dear children of
0: God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: சிறு பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவரா இருக்கிறார்.
1: Is very caring about the children.
0: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க.
1: Small incident.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus
0: Christ, ஊழியம் செய்த நாட்களில்,
1: when he was doing ministry.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருத்தர் வந்து சொல்றாரு,
1: one man came and
0: said, அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு,
1: the leader of the place,
0: ஐயா
1: சார்,
0: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா?
1: My little child,
0: hallelujah,
1: died.
0: மரிச்சிட்டார்.
1: She died.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீர் வந்து,
1: please come,
0: அவள் மேல் உமது கையை வையும்,
1: keep your hand upon it,
0: அப்பொழுது
1: then
0: பிழைப்பாள்.
1: She will live.
0: மத்தேயு 9:18
1: Matthew 9:18.
0: அப்போ இயேசு அங்க போறார்.
1: Jesus went there.
0: நல்லா கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: ஒரு சிறு பிள்ளை,
1: small child,
0: மரிச்சு போச்சு, செத்து போச்சு,
1: died,
0: பணமா கிடக்குது,
1: is dead.
0: அதை நம்ம அந்த ஊர் வழக்கத்தை மட்டும் தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கிறாங்க.
1: Just they blow the trumpet.
0: அழுகுறவங்களாம் மார்ல அடிச்சுட்டு அழுவாங்க.
1: They are weeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேர ஆண்டவர் போறாரு.
1: Lord Jesus went there.
0: நிறுத்துங்கப்பா.
1: Stop it.
0: ஊதாதீங்க.
1: Don't blow.
0: அழாதீங்க.
1: Don't weep.
0: ஏங்க?
1: Why?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப ஆண்டவர் சொல்றாரு,
1: the Lord says,
0: சிறு பெண்,
1: எல்லாம்
0: சொல்லுங்க, சிறு பெண்,
1: the little girl,
0: மரிக்கவில்லை.
1: Did not die.
0: என்ன சொல்றாரு?
1: Did not die.
0: சிறு பெண்,
1: the little girl,
0: என்ன செய்யல? மரிக்க,
1: did not die.
0: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? எல்லாம் செத்து மூச்சு இல்லைன்ன பிறகு தானே பாடையில கடத்தி இருக்காங்க.
1: This died, then only they came.
0: ஏன் அப்படி சொன்னாரு?
1: Why did the Lord Jesus say?
0: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னாரு?
1: What did he say?
0: அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்துல
1: 25
0: அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவர் என்ன செய்தார்? உடனே
1: எழுந்தார். Hallelujah. Hallelujah. Arose.
0: உடனே எழுந்தார்.
1: Immediately arose.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: சிறு பெண் தான்,
1: little girl,
0: செத்துதான் கிடக்கிற உலகத்தின் பார்வையில.
1: ஆல்ரெடி டைட். ஆண்டவர்
0: ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா,
1: if you want to look at the spiritual, the mystery.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
1: Though we sleep, our heart is open.
0: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
1: the little girl died before the world,
0: உள்ளத்திலே,
1: in the deep of her heart,
0: ஒரு விசுவாசம்,
1: the faith,
0: நான் எழுந்திருக்க போறேன்.
1: I will rise up.
0: என் இயேசு வருவார்.
1: Jesus will come.
0: என்னை எழுப்புவார்.
1: He will arise me.
0: Hallelujah. அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்றாரு.
1: When Jesus came in, he said,
0: இவன் சாகல.
1: She did not die.
0: அவ தூங்கிட்டா இருக்கறா.
1: She is sleeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க?
1: How many of you would listen?
0: இந்த உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது.
1: Don't get fear about the world.
0: உங்களுக்கு என்ன வேணும்?
1: What you supposed to
0: விசுவாசம்
1: have?
0: வேணும்.
1: You should have faith.
0: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது.
1: The sickness cannot do anything.
0: என் இயேசு வருவார்.
1: My Jesus will
0: என்
1: come.
0: என் கையை பிடிப்பார்.
1: He will hold my
0: hand. நான் எழுந்திருப்பேன்.
1: I will rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்.
1: The faith for the little child.
0: அதனால ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல, உடனே வந்துட்டார்.
1: Immediately he came.
0: அவரே வந்தார்.
1: He himself came.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: கர்த்தருக்கு தெரியும்.
1: The Lord knows.
0: அந்த சிறு பெண்,
1: the little girl,
0: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
1: Maybe very ordinary girl.
0: வேதத்தில் ஒரு பெண் இருந்தாள்.
1: There was a girl.
0: அங்கே நாகமான் சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி.
1: Norman, big leader.
0: அவனுடைய வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
1: The servant,
0: சிறு பெண் தான்,
1: small girl.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
1: Second Kings and 5,
0: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
1: What the Bible says about her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவளுக்கு ஒரு செய்தி.
1: There was a news.
0: சொல்றா, என்ன சொல்றா?
1: What was it?
0: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்,
1: the leprosy for my
0: எங்க
1: master,
0: எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
1: Will not be healed anywhere.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
1: Hallelujah. Israel.
0: அங்க போனா சுகமாயிடும்.
1: If he goes there, it will be healed.
0: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
1: That's all.
0: இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எஜமான் போறாரு.
1: Even the master went.
0: சுகமாய் திரும்பி வருகிறார்.
1: He got healed and
0: யார்
1: came back.
0: பேச்சு கேட்டுக்கிட்டு.
1: By hearing
0: ஒரு சிறு அடிமை பெண்,
1: small servant girl,
0: சிறு பிள்ளையா இருக்கலாம்.
1: You may be small.
0: நீ சொல்றதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World may not accept.
0: சிறு பிள்ளைங்க சொல்றதை அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World will not accept the little.
0: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
1: Peter is coming.
0: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
1: He delivered from the prison.
0: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: They were all praying inside.
0: வந்து கதவை தட்டறார்.
1: He is knocking the door.
0: அப்போ அங்கே ஒரு சிறு பெண் வருகிறாள். ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்.
1: ரோதை, small little girl coming.
0: அவ பாருங்க, அப்படியே காது வச்சு கேக்குறா.
1: She is hearing.
0: அவளுக்கு தெரியுது யார் வந்திருக்கிறது.
1: She knew.
0: பேதுரு,
1: பீட்டர் ஹஸ் கம்,
0: ஊழியக்காரன் வந்துட்டாரு,
1: செவன்ட் ஆஃப் காட்
0: ஹஸ் கம், வந்துட்டாரு,
1: அப்போஸ்தல் கம்,
0: ஓடி போய் சொல்றா,
1: சி ரன் அண்ட் டோல்,
0: வந்துட்டாரு,
1: ஹஸ் கம்,
0: ஊழியக்காரன் வந்துட்டாரு,
1: செவன்ட் ஆஃப் காட்,
0: சுகமாகி வந்து விட்டார்.
1: சோ
0: அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க,
1: வாட் ஆர் தே செட்,
0: நீ வளர்றப்போ
1: யூ ஆர் ஃபூலிஷ்,
0: சிறு பிள்ளைகள் சொன்னா என்ன சொல்வாங்க, நீ வளர்ற,
1: யூ ஆர் ஜஸ்ட்
0: அப்படி தான் சொல்வாங்க,
1: தே ஜஸ்ட் சே,
0: நீங்க போய் சொல்லணும்,
1: யூ ஹேவ் டு கோ அண்ட் சே.
0: எத்தனை பேர் சொல்ல போறீங்க,
1: ஹவ் many of you will say,
0: வீட்ல போய் எத்தனை பேர் இயேசு பத்தி சொல்ல போறீங்க,
1: ஹவ் many of you will say about Jesus,
0: அப்பா அம்மா சொல்றீங்களா,
1: to the parents,
0: சொல்லும்போது என்ன சொல்வாங்க,
1: what they say,
0: ஏய் வளராத அப்படினு சொல்வாங்க,
1: don't blab,
0: ஆனாலும் பயப்படாத,
1: don't get fear,
0: சொல்லு,
1: say that,
0: நீ வந்து பார்,
1: come and see,
0: ஒரு முறை வந்து பார்,
1: come and see,
0: அம்மா கூட்டு வா,
1: bring your mom,
0: அப்பா கூட்டு வா,
1: bring your dad,
0: சகோதரர்களை கூட்டு வாங்க,
1: bring your brothers,
0: சகோதரிகளை கூட்டு வாங்க,
1: bring your sisters,
0: வந்து பாருங்க,
1: come and see,
0: தைரியமா கூட்டிட்டு வாங்க,
1: be bold,
0: கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார்,
1: the lord will do
0: miracles, hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah.
0: வேதத்தில் அதனால்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு,
1: that's why the lord has chosen children,
0: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த,
1: to make them,
0: தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்,
1: the lord has chosen the little one,

0: பிள்ளை அல்ல.
1: You are not little to say the gospel. You have to pray.
0: சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ ஜெபிக்கலாம்.
1: But you can pray.
0: நீ சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
1: You can read the Bible.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
1: The Lord did not reject you because
0: Jeremiah tirkasi elupinar.
1: The Lord raised Jeremiah.
0: Abraham-nudaiya வாழ்க்கையிலே அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
1: The Lord did miracle through Isaac.
0: Hallelujah.
1: In Abraham's life.
0: ஆம், இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
1: இருக்கிறார். Today is unchanging his promise.
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: நாம் என்ன நினைக்கிறோம்? அற்பமா நினைக்கிறோம்.
1: We
0: இன்னொரு முறை ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க? பசங்க எல்லாம் தூர போங்க, தூர போங்கன்னு
1: சொல்றாங்க. Come on, you go away.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
1: What did the Lord say?
0: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள்.
1: Give room to them, don't stop them. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களை என்ன பண்ணாதீங்க? தடை பண்ணாதீங்க.
1: Don't stop.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் தெரியுமா?
1: How long the Lord has spoken.
0: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க.
1: You are thinking.
0: சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
1: The Lord will prophesy even
0: சிறு பிள்ளையின் மூலமா சில வார்த்தைகள் வெளிப்படும்.
1: The some words will come
0: நீங்க
1: through children.
0: உடனே நம்புங்க.
1: You believe that.
0: கர்த்தர் செய்வார்.
1: The Lord will do it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இன்றைக்கு அநேகர்,
1: many people,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
1: They just stop.
0: Hallelujah. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தடை பண்ணாதீங்க.
1: Don't stop them.
0: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்.
1: The important, the ministry.
0: கர்த்தருடைய வருகை மிக சமீபமா.
1: The Lord's coming is very soon.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க நினைக்கிறீங்களா?
1: Are you thinking?
0: நீங்க தசமபாகம் காணிக்க கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்.
1: Yeah.
0: சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
1: Children, they don't have anything.
0: ஆண்டவர் வரும்பொழுது,
1: when the Lord comes,
0: பலன் பெரியவர்களுக்கு மாத்திரம் இல்ல,
1: not only big one,
0: சின்னவர்களுக்கு
1: தான். Even for small.
0: எங்க வாசிக்கிறீங்க?
1: Where we read.
0: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்.
1: Revelation.
0: Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God's name.
0: Hallelujah. 11வது அதிகாரம்.
1: 11.
0: 18வது வசனம் யாராவது வாசிங்க.
1: 18.
0: வெளிப்படுத்தல் 11:18. ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க, உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். Alleluia.
1: He gives a reward to everyone.
0: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
1: For whom?
0: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருக்கிற சிறியோர்
1: small
0: பெரியோர்
1: and great.
0: Alleluia.
1: Alleluia.
0: Alleluia.
1: Alleluia.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
1: The Lord keeps reward for this small.
0: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
1: The Lord is coming with that reward.
0: Amen.
1: Hallelujah.
0: ஆனால் தான் விசுவ சபன் சொல்லும்பொழுது நான் வந்து அநேக சபைகள போயிருக்கிறேன்.
1: I went to many churches.
0: இங்க மெசேஜ் தொடங்கணும்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டினு ஒரு தனியா போயிடுவாங்க, தூர போயிடுவாங்க.
1: When the message starts, they go out separately.
0: அதுல ஒரு 20-10 விசுவாசிங்க பிள்ளைங்களை கூட்டா அப்படி போயிடுவாங்க.
1: 10 believers, they take them separately.
0: அவங்க மெசேஜ்லாம் கேட்க மாட்டாங்க.
1: They will not listen to the message.
0: சின்ன பிள்ளைங்களும் கேட்காது.
1: Even the small children.
0: அத நம்முடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்ல.
1: I don't permit it in our church.
0: நான் என்ன சொல்றேன்?
1: What I say.
0: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மட்டுமல்ல.
1: Not only for the big one.
0: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
1: Even for the small one.
0: கர்த்தர் பேசுவாரு.
1: Lord will talk to them.
0: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
1: We think that they don't understand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
1: whether they understand or not,
0: நான் போடுகிற வசனங்கள்,
1: the word of God,
0: வார்த்தைகள்,
1: the words,
0: hallelujah,
1: hallelujah,
0: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
1: It is penetrating their heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: 2 தீமோத்தேயின் புத்தகத்தில்,
1: 2 தீமோத்தேய்
0: 3 அதிகாரம்,
1: 3rd chapter,
0: 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 15,
0: 2 தீமோத்தேய் 3:15 என்ன வாசிக்கிறோம்?
1: 2 தீமோத்தேய் 3:15,
0: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழு

0: கிறிஸ்துக்களை நீ சிறு வயது முதல்
1: from a child
0: hallelujah
1: from childhood
0: நீங்க சொல்லலாம் தைரியமா
1: you can say boldly
0: சிறு பிள்ளைகளே
1: children
0: நீங்க சொல்லலாம்
1: you can say
0: வளர்ந்த பிறகு சொல்லலாம்
1: when you grew up
0: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்
1: from my childhood I hear the word of God what a blessing
0: hallelujah
1: hallelujah
0: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது
1: two kinds of testimonies
0: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு
1: doing everything wrong
0: இந்த உலகத்துல என்ன நாட்டுடியும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு
1: all wicked things
0: சாவ போற நேரத்துல
1: at the time of death
0: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது
1: I want to go to heaven
0: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க
1: please give baptism
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்
1: I accept Jesus
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்
1: I accept Jesus
0: அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க
1: many they are dreaming like that
0: hallelujah
1: hallelujah
0: ஆனா அவங்களுக்கு தெரியாது
1: they don't know
0: சிறுவயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து
1: from childhood they listen
0: சிறுவயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்
1: from childhood they love the lord
0: பரலோகத்தில் வரும்பொழுது
1: when they come to heaven
0: அவருடைய பலன் பெரிதா இருக்க போகிறது
1: the reward will be bigger
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய ஜனமே
1: dear children of god
0: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்
1: the important is the children ministry
0: சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்
1: from childhood we have to teach them pray
0: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்
1: they have to become prayer warriors
0: hallelujah amen
1: amen
0: அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்
1: the child kneel down for the problem
0: பிரச்சனை சால்வ் ஆயிடும்
1: the problems will be solved
0: amen
1: amen
0: hallelujah
1: hallelujah
0: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்
1: Jesus listen to the
0: small பதில் கொடுக்கிறார்
1: he answers them
0: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன்
1: Christ
0: நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்
1: he is there in our midst
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்
1: the children ministry
0: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்
1: the lord honors
0: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ ஆத்மமா நினைக்க கூடாது
1: don't think it is simple
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: இங்க உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
1: each small
0: தேவ தூதர்கள் இருக்கிறார்
1: the lord is
0: angels
1: are
0: there
1: the lord is looking at them
0: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது
1: lots of blessings for them
0: இந்த சிறுவர் ஊழியம்
1: the children
0: வீணாய் போவதில்லை
1: should not become vain
0: hallelujah
1: hallelujah
0: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்
1: certainly there is a reward
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
1: how many of you believe
0: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா
1: shall we all rise
0: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்
1: all children
0: hallelujah hallelujah எல்லாரும் எழும்பி நில்லுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
1: இன்னைக்கு
0: ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்
1: the lord is speaking to you
0: விசுவாசியே
1: ஓ பிலீவர்
0: கர்த்தருடைய பிள்ளையே
1: child of god
0: நீ சபையில வந்து
1: come to church
0: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்
1: don't understand the
0: truth சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்
1: we don't obey the truth
0: hallelujah நீ காணப்படுவது உன்னுடைய ஆத்மாவுக்கு கேடு
1: it is wrong for your soul
0: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து
1: coming to god
0: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து
1: obeying to the spirit of the lord
0: உன் சித்தத்தை நீ செய்யும் பொழுது
1: when you do his will
0: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்
1: then the lord bless you
0: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்
1: the children ministry
0: ஆண்டவருக்கு போவதில்லை
1: not ending today
0: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது
1: every week it will
0: இந்த வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது
1: coming days
0: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்
1: lord will change it
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: இந்த உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்
1: there may be education
0: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது
1: it makes just
0: ஆனால் வேதாகம கல்வி
1: but bible
0: அது அறிவாளியாக அல்ல
1: not only
0: ஞானவானாய் மாற்றுகிறது
1: make them wise
0: ஞானவான்களாய் மாறுவீர்கள்
1: it makes them
0: wise கர்த்தருக்கு சித்தமானால்
1: if it is god's will
0: சிறுவர் வேதாகம கல்வியை
1: we have small children
0: தொடங்குவார்
1: the lord will start
0: அநேக சிறு பிள்ளைகள்
1: many children
0: சின்ன வயதிலிருந்தே
1: from children
0: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்
1: they understand
0: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்
1: they will read the bible
0: வல்லமையான ஊழியக்காரராய் மாறுவார் எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க
1: hallelujah
0: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க
1: உள்ளத்தின்
0: ஆழத்திலிருந்து விடுதலை விடுதலை
1: ரட்சிப்பு
0: உண்டாகட்டும் உண்டாகட்டும் கர்த்தர் வல்லமை ஒவ்வொரு மேல் வந்து இறங்கட்டும் இப்பொழுதே இப்பொழுதே தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக அநேக சிறு குழந்தைகள்
1: முதற்கொண்டு
0: அநேக சிறு பிள்ளைகள் அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக சிறு வயது முதல் சிறு வயது முதல் முதிர்வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும், பாவத்திலிருந்து வெளியே வரட்டும், மாய்மாலங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ரட்சித்து பரிசுத்தமாக்கி உம்முடைய சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழிய ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா, ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
4: அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறாரே, நமக்கேன் கவலை? எந்த சோதனையிலும் எந்த வேதனையிலும் நம்மோடு இருக்கும் நம்முடைய அன்பு தெய்வத்தை நாம் பாடி துதித்து போற்றுவோமா? ஹல்லேலூயா.
5: நீங்க மேய்ப்பனாக இருக்கும் போது கவலை இல்லை.

Jesus. Praise, hallelujah. Nandi Swami. Thank you, Lord. கரங்களை உற்சாகமாய் தட்டி இன்னும் அதிக சத்தத்தோட

0: உற்சாகமாய் தட்டி நம்முடைய அன்பு மேய்ப்பனுக்கு நன்றி என்று சொல்வோமா? நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேங்க் யூ மா, தேங்க் யூ. நம்முடைய நல்ல மேய்ப்பராய் இருக்கிறதே, நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus.
1: We need to thank God for what He has done in our life. Thanksgiving wins God's favor. Thanksgiving brings deliverance, healing, blessing, and all that you need in your life. Bible says, in everything, give thanks unto the Lord. Remember to thank Him, and you will surely receive His blessings. He's certainly there when you thank Him. Here's a song for you.

இந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையில் அடியனோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவரீர் நீர் இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். உம்முடைய பிள்ளைகள் படுகிற வேதனை, பாடுகள், துன்பங்களை நீர் ஒருவர் அறிந்திருக்கிறீர். தனிமையில் விடுகிற கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் அரவணைக்க முடியாது ஜெபிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது விடுதலை பெறும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே, எப்படிப்பட்ட பாவக்கட்டுகள் இருந்தாலும் அந்த பாவக்கட்டுகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விட்டுவிக்க முடியா ஜெபிக்கிறேன். எல்லா விதமான நஷ்டங்கள் மாறி லாபங்கள் உண்டாக முடியா ஜெபிக்கிறேன். தரித்திரங்கள் நீங்கி செழிப்பு உண்டாக முடியா ஜெபிக்கிறேன். விசேஷமாக வியாதியா இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது சுகப்படுத்தும். எந்த வியாதியினால் அவர்கள் வேதனை படுகிறார்களோ அந்த வேதனையிலிருந்து இப்பொழுது விட்டுவிக்க முடியா ஜெபிக்கிறேன். வேதனை நீங்க சுகமாயிரு என்று 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து நீர் சொன்னவுடன் அப்படியே நடந்தது போல இப்பொழுது ஆண்டவரே, வேதனை நீங்க உடைய பிள்ளைகள் சுகமாயிருக்க கிருபை தர முடியா ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பலவீனங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, பண கஷ்டத்தினால் வேதனை பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில ஒரு அதிசயத்தை செய்ய முடியா ஜெபிக்கிறேன். கடனை அடைத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரே, நன்றாக படித்து வளர கிருபை தருமடியா ஜெபிக்கிறேன். சபைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சபையை கட்டளையிடுவீராக. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையிலும் சமாதானமும் சுகமும் செழிப்பும் ஆசீர்வாதம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுது அடியனோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக. அபிஷேகையும் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியா அபிஷேகத்தை தர முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் நன்மை கிருபையும் தொடர்ந்து வரும் என்று சொன்னீரே. அடியனோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வர கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.

இயேசுவின் மனவாட்டியே ஆயத்தப்படு சுவிசேஷ ஊழியம் வழங்கும் அலங்கார மனவாட்டி துதியின் சரங்கள் 2. சகோதரர் சாம் சசிகுமார் அவர்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது பெற்ற தேவ ராகங்களை பாடல்களாய் தொகுத்து வெளியிடுகிறார். கேளுங்கள், ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும்

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் செவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும், எங்களை நீர் நடத்தி செல்லும்.

0: புண்பட்ட ஞாபகங்களில் இருந்து நீங்கள் குணமடையாவிட்டால் என்றுமே மன நிம்மதியோடு இருக்க முடியாது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கட்டுமான பணியில் ஈடுபடும் பணியாளர்களின் கைகளை நீங்கள் பார்த்ததுண்டா? அது காய்ப்பு ஏற்பட்டு கடினமாக இருப்பதை காணலாம். இவ்விதம் கடினமாகும் தோலின் மேற்பரப்பானது தோலின் மிருதுவான திசுக்களை வெட்டுக்களிலிருந்தும் அரிப்புகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. கரத்தை பொறுத்த மட்டும் இது நல்லதுதான். ஆனால் ஒருவருக்கு மனதளவில் கடினமான தன்மை ஏற்பட்டால் அது ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது. நம்மிடம் உள்ள புண்பட்ட செயல்களையும் வேதனைக்குரிய காரியங்களையும் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியில் நியாயமின்றி நமக்கு இழைக்கப்பட்ட தீங்கை மன்னிப்பது எப்படி என்பதை ஆழமாக அறிந்து கொள்வோம்.
0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யாரோ ஒருவர் உங்களை நேற்றோ, ஒரு வருடத்திற்கு முன்போ அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்போ புண்படுத்தியிருக்கலாம். இங்கே நீங்கள் புண்பட்டதற்கு காரணமே இருந்திருக்காது. அதனால் நீங்கள் அதை இன்னமுமே மறக்காமல் உங்கள் மனதில் வைத்திருக்கலாம். அதனால் ஏற்பட்ட வேதனை மறையாமல் இன்றும் இருக்கிறது தானே? அந்த ஒரு சம்பவத்தின் ஞாபகம் உங்கள் மனதில் ஆழமாக கெட்டியாக பதிந்துவிட்டது. ஒரு சில காரணங்களால் அந்த எண்ணங்களிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? அந்த ஞாபகமே எனக்கு வரக்கூடாது, அதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்று எண்ணும்போது திடீரென்று அந்த சம்பவத்தின் ஞாபகம் உங்கள் மனதில் வந்து தோன்றுகிறது, அப்படிதானே? ஆகவே இந்த சம்பவம் உங்கள் மனதின் ஆழத்தில் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சரிக்கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நீங்கள் பல ஆண்டு காலமாக உரம் போட்டு வளர்த்து வருகிறீர்கள் அல்லவா? அது உங்கள் வாழ்வின் ஒரு பங்காக மாறிவிட்டது. அந்த ஆழமான எண்ணத்தை யாருமே பார்க்க முடியாததால் அப்படிப்பட்ட எண்ணம் என்னிடத்தில் கிடையவே கிடையாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த வளர்ந்து நிற்கும் பழிவாங்கும் எண்ணம் இன்னும் உங்களிடத்தில் இருக்கத்தானே செய்கிறது. அது ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்விலே கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஊற்றிக்கொண்டிருக்கிறது. இது உங்கள் சரீரத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் மனதளவிலும் உணர்ச்சி அளவிலும் விஷத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையிலே பழிவாங்கும் எண்ணம் உங்களிடம் இருக்கத்தானே செய்கிறது. அநேக மக்கள் தங்கள் இருதயத்தில் நினைத்துக் கொள்வது என்ன தெரியுமா? என் கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்கள், பழைய பழிவாங்கும் ஞாபகங்கள் அனைத்தும் காலப்போக்கில் உருண்டோடிவிட்டது, காலப்போக்கில் அதை முற்றிலும் மறந்து போய்விட்டேன் என்று எண்ணுவதுண்டு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மன்னிக்கப்படாத தீங்கு காலப்போக்கில் குணமடையவே முடியாது. ஆழமாக உங்களுக்கு தீங்கு இழைக்கப்பட்ட ஞாபகங்கள் ஏதோ ஒரு காலத்தில் தானாக சுகம் பெறும் செயலன்று. அவை இருதயத்தின் ஆழத்தில் தங்கியிருந்து வளரும். பின்பு அதனின் விஷத்தன்மை நாளுக்கு நாள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளும் அனைவரும், தேவ கிருபையினால் மறுவரப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக் கொள்பவர்களும், கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்களுடனும் பழைய காலத்து பகைமையுடனும் இருப்பதினால் மன்னிக்க முடியாத சுபாவத்துடன் இன்னுமே இருக்கிறார்கள். அநேகர் இந்த மாதிரியான சூழ்நிலையை கையாள தெரியாதவர்களாகவும், அதை குறித்து சிந்திக்கும்போது தங்களுக்கு அதிக வேதனை உண்டாகும் என்று எண்ணுகிறவர்களாகவும், இந்த விஷயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறவர்களாகவும் இருக்கின்றனர். அநியாயமாக நமக்கு இழைக்கப்பட்ட தீங்கை மன்னிப்பது எளிதான செயல் அல்ல என்பதை மனதில் கொண்டவர்களாக இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். இந்த பிரச்சனையை நீங்கள் இரண்டு விதமாக கையாடியிருக்கலாம். ஒன்று, துஷ்டனை கண்டால் தூரப்போ என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர்களை விட்டு விலகி நிற்கிறவர்களாக காணப்படலாம். அல்லது தீங்கு ஏற்படுத்திய நபருக்கு தக்க பதிலடி கொடுக்க வாய்ப்பு ஏதும் கிடைக்குமா என்று காத்திருக்கலாம். எதுவாயினும் நீங்களும் நானும் கசப்பான அனுபவங்களை சற்று பின்னிட்டு பார்க்கும்போது அவை வேதனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இருதயத்தில் இருக்கும் வன்மத்தின் வலியை போக்க மருந்து எதுவும் கிடையாது. இது உங்கள் உள்ளத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். வேறு யாரும் அதை வந்து எடுத்து போட முடியாது. நீங்களாகவே தான் அதை செய்ய வேண்டும். கடந்த கால புண்பட்ட அனுபவங்களிலிருந்து நீங்கள் குணமடையாவிட்டால் நீங்கள் என்றுமே மெய்யான விடுதலையோடு வாழ முடியாது. ஒருவேளை நீங்கள் இவ்வாறான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருப்பீர்களானால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். சற்று கவனித்து கேளுங்கள். ஆயத்தமான தீர்வுகளை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உண்மையாகவே இந்த தீர்வுகள் எனக்கு தேவை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நான் சொல்லும் வழிமுறைகளை நிச்சயம் குறிப்பெடுப்பீர்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் கேட்டவற்றை மறக்காமல் வைத்திருப்பீர்கள். நான் சொல்லும் குறிப்புகளை ஞாபகத்தில் வைத்தால் அது நலமான ஒரு செயலாகும். அப்பொழுது மட்டுமே அவற்றை உங்கள் நடைமுறை வாழ்வில் அப்பியாசப்படுத்த முடியும். இந்த வார்த்தைகளோடு நியாயமின்றி நமக்கு எதிராக செய்யப்பட்ட தீங்கை மன்னிப்பது எப்படி என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். அதுவே இன்றைய செய்தியின் தலைப்பாகும். எபேசியர் 4 உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 2 பார்க்கப் போகிறோம். ஒரு வசனம் நாம் மன்னிக்காத பட்சத்தில் நம்மிடம் காணப்படும் நடவடிக்கைகளையும், மற்றொரு வசனம் நாம் மன்னிக்கும் தன்மையோடு இருக்கும்போது நம் வாழ்வில் இடம்பெறும் குணநலங்களையும் எடுத்து கூறுகிறது. எபேசியர் 4:31-32 வாசிக்கிறேன், கேளுங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே 31 வேண்டுமென்றே தெரிந்தே விருப்பத்தோட பிறரை புண்படுத்தும் செயலை குறித்து கூறுகிறது. நாம் சற்று கவனித்து பார்த்தால் நாம் எல்லாருமே புண்படுத்தப்பட்டு இருக்கிறோம், மீண்டும் புண்படத்தான் போகிறோம். என் அன்பு நண்பனே, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்விலே புண்படுத்தப்படாமல் யாரையும் நேசிக்க முடியாது. நீங்கள் யாரிடமும் அன்பு செலுத்தாமல் அக்கறை காட்டாமல் இருக்கும்போது புண்படுவதற்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் நாம் ஒருவரை முழு இருதயத்தோடு நேசிக்கும் போதுதான் புண்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் ஏற்படுகிறது. நம் வாழ்வின் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே நிச்சயம் மனதளவிலே காயமடைந்துதான் போகிறோம். அதை நாம் தவிர்க்க முடியாது. ஆகவே நாம் கேட்க வேண்டிய கேள்வி எவ்விதம் புண்படுவதை தவிர்க்கலாம் என்பதல்ல, அதை எவ்விதம் கையாளலாம் என்பதுதான். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இடம்பெற்றிருக்கும் பல காரியங்களை நிதானமாக கவனித்தால் அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாயிருக்கும். அவற்றின் மூலம் நம் வாழ்வை சற்று சோதித்து பார்ப்போம். எபேசியர் 4:31 மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன், கேளுங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இந்த வசனத்தின்படி நியாயமின்றி இழைக்கப்பட்ட தவறானது ஒருவருடைய வாழ்விலே மன்னிக்காத சுபாவத்தை பிறப்பிக்கிறது. யாராவது ஒருவர் புண்படும்போது அவர்கள் கசப்புத்தன்மையோடும் கோபத்தோடும் மூர்க்கத்தோடும் கூக்குரலுடனும் துர்க்குணத்துடனும் காணப்படுவார்கள். ஏதாவது ஒரு வகையில் பிறருக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்வார்கள். இதுவே மன்னிக்காத சுபாவத்தை கொண்டிருக்கும் மனிதனிடம் காணப்படும் துர்ச்செயல்கள். இதற்கு எதிரடியான செயல் என்ன என்பதை 32 தெளிவுபடுத்துகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் இருதயத்திலே கசப்புத்தன்மையோடு இருக்கிறதை உணர்கிறீர்களா? யார் மேலாவது கோபம் இருக்கிறதா? எதிர்த்து நிற்கும் சுபாவம் உங்களிடம் காணப்படுகிறதா? யாரையாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதற்கான சமயத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் புண்பட்டது போல மற்றவர்களையும் புண்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களிடம் நிச்சயமாகவே மன்னிக்காத தன்மைதான் இருக்கிறது. நீங்கள் பகைமை உணர்வோடு இருந்தால் நான் கூறப்போகும் 3 பண்புகள் உங்களிடம் இருக்கத்தான் செய்யும். இந்த பண்புகளை முன்னிறுத்தி நீங்களே உங்களை யார் என நிதானித்து பாருங்கள். முதலாவதாக, நீங்கள் ஒருவரை வெறுப்பீர்கள் என்றால் அவர் உங்களை காயப்படுத்தியதை உங்களால் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. 2, நீங்கள் ஒருவரை பகைப்பீர்கள் என்றால் அவர்கள் நலமுடன் இருப்பதை விரும்பாமல் அவதூறான காரியங்களை அவர்களை குறித்து பேசுவீர்கள். அவர்கள் நல்வாழ்வை உங்களால் ஜீரணிக்க முடியாது. உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று அவர்கள் நலமுடன் இருப்பதை ஏற்க செய்யாது. 3, நீங்கள் யாரையாவது அதிகமாக வெறுப்பீர்கள் என்றால் அந்த வெறுப்பு மேலும் பகையைத்தான் வளர்க்கும். உங்களின் இந்த செயல் நீங்கள் யாரை பகைக்கிறீர்களோ அவர்களிடமும் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் எவ்விதம் துன்பப்பட்டீர்களோ அவ்வண்ணமே அவர்களும் துன்பப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், தலையை தொங்கவிட வேண்டும் என்று எண்ணுவீர்கள். உங்கள் வாழ்விலே மனதளவில் ஏற்பட்ட காயத்தை. அது தானாக மறைந்துவிடும் என்று சொல்வதினால் மறைந்து விடாது. அது சரியான முறையிலே சரி செய்யாவிட்டால் நிச்சயம் அது விரோதமாகவே வளரும். அதனால் காயப்பட்டவர்கள், நான் புண்பட்டதை மறக்கவே முடியாது. என்னை புண்படுத்தினவர்கள் நன்றாக இருப்பதை நான் பார்க்கவே கூடாது. என்னை போன்று அவர்களும் துன்பப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இந்த விதமான மனப்பான்மை அழிவுக்கு ஏதுவானதாகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நம் விசுவாசத்திற்கும் இது ஒவ்வாத காரியம். இந்த விதமான மனப்பான்மை உங்கள் சரீரம் முழுவதையும் விஷமாக மாற்றும். வாழ்வின் எந்த பக்கமும் விஷத்தன்மையே தெரியும். பகைக்கு மேல் பகைதான் வளர்ந்து செல்லும். விரோதம் அல்லது பகைமை இரண்டு வகைப்படும். ஒன்று நம்மை புண்படுத்தியவரை விட்டு ஒதுங்கிச் செல்லும் விரோதம், மற்றொன்று துணிந்து எதிர்த்து நின்று பதிலடி கொடுக்க வகை தேடும் விரோதம். ஒதுங்கிச் செல்லும் விரோதத்தோடு இருப்பவர்கள் தங்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களை பார்த்தால் அவர்கள் பக்கமே தங்கள் முகத்தை திருப்ப மாட்டார்கள். ஆனால் துணிவுடன் எதிர்த்து நின்று விரோதிக்க எண்ணுபவர்கள் தக்க நேரத்திலே பதிலடி கொடுக்க காத்திருப்பார்கள். எந்த வகையிலே பழித்தீர்க்கலாம் என்று வழி தேடி கொண்டிருப்பார்கள். மேலும் தாங்கள் புண்பட்ட மாதிரியே மிகவும் அவலட்சணமாக மற்றவர்களும் புண்பட வேண்டும் என்ற மனநிலையோடு அதற்கான சமயத்தை வாஞ்சித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களிடம் நீங்கள் யாரையாவது பகைத்ததுண்டா என்று நான் கேட்டால் உடனடியாக நீங்கள் எனக்கு யார் மேலும் பகையே கிடையாது என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் அடிமனதை தொட்டு இந்த கேள்விக்கு பதிலளிக்க சொன்னால் உலகத்தில் வாழும் எல்லாரைப் போலவும் நீங்களும் ஆம் என்றுதான் சொல்வீர்கள். காரணம், நீங்களும் மற்றவர்கள் புண்பட வேண்டும் என்றும் மற்றவர்கள் நலமுடன் வாழக்கூடாது என்றும் என்றாவது உங்கள் மனதில் நினைத்திருப்பீர்கள். அன்பானவர்களே, நாம் மன்னிக்க முடியாத தன்மையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணங்களை நாம் சற்று பார்ப்போமா? முதலாவதாக, நாம் என்னை காயப்படுத்திய முறையில் காயப்படுத்தாமல் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயம் அவர்களை நான் மன்னித்திருக்க முடியும் என்ற காரணத்தை கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இது ஒருவருடைய பெருமை குணத்தை காண்பிக்கிறது. ஆனால் நன்கு கவனிங்கள், பிறர் உங்களுக்கு செய்த தீமையை காரணம் காட்டி மன்னிக்க முடியாத தன்மையை நான் பெற்றுவிட்டேன் என்று நியாயப்படுத்தி கூறவே முடியாது. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் தன்னிடம் இருக்கும் மன்னிக்க முடியாத தன்மைக்கு பிறரை காரணம் காட்ட முடியாது. சிறிய அளவில் நமக்கு ஏற்படும் மனத்தாங்கல்கள் வளர்ந்து விரோதமாகவும் பகையாகவும் மாறி மன்னிக்க முடியாத நிலைமைக்கு நம்மை கொண்டு போய் விட்டுவிடுகிறது. ஆகவே இந்த தன்மையை நாமவே தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். அதனாலே நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னியாது இருக்கிறோம். நம்மிடத்தில் காணப்படும் மன்னிக்காத தன்மையும் விரோதமும் மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல. நமக்கு எதிராக செய்யப்படும் செயல்களை சரியானபடி கையாளவிட்டால் நாமவே தான் மன்னிக்காத தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். மிகவும் அநியாயமாகவும் அநீதியாகவும் எந்த ஒரு உண்மை இல்லாத போதும் நமக்கு தீங்கு செய்யப்படும் போது அதை நாம் தவறாக கையாள்வோம் என்றால் நிச்சயம் நாமவே நம்மில் மன்னிக்க முடியாத தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் பொதுவாக நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டி தப்பித்துக் கொள்ள நினைக்கிறோம். தேவனிடம் வந்து, தேவனே, அவர் மட்டும் என்னுடன் அவ்விதம் நடந்திருக்காவிட்டால் நிச்சயம் நான் அவர்களை விரோதித்திருக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறோம். எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனிடம் வந்து பிறரை காரணம் காட்டி என்ன சொன்னாலும் நம்மிடமுள்ள மன்னிக்காத தன்மையை அவர் நியாயப்படுத்தவே மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்று தேவனிடம் வந்து, தேவனே, என் முக்கால பாவத்தையும் அதனால் கிடைக்க வேண்டிய தண்டனையையும் சிலுவையில் ஏற்று விடுவித்தருளும் என்று கூறுகிறோம். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வின் இரட்சகராக மாறிவிட்டார். இனிமேல் பழிவாங்கும் குணம் உங்களிடத்தில் குடியிருப்பதற்கு நியாயமே இல்லை. ஆகவே யாரையும் விரோதிக்கவும் கூடாது, மன்னிக்காமல் இருக்கவும் கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மை முற்றிலுமாக மன்னித்திருக்க நாம் மற்றவர்களை மன்னியாமல் இருப்பதை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? அதற்கு வழியே இல்லை. நாம் மன்னிக்காமல் இருப்பதற்கு எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் அது தேவனிடத்தில் ஈடுபடாது. நம் பகைமைக்கான விளக்கங்களோ புண்பட்ட போது நாம் கடந்து சென்ற நிலைமைகளோ தேவனை சற்றுமே அசைக்காது. நாம் நம் வேதனைகளை சொல்லி தேவனிடம் புலம்பும் போது அவர் நம்மை நோக்கி, என் மகனே, மகளே, நீ உன்னையே பார்த்து கசந்து கொள்ளாமல் சிலுவையில் தொங்கின என் மைந்தன் இயேசுவை பார் என்றுதான் சொல்லுவார். கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்ட போதும், விலாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட போதும், சிரசினில் முள்மூடி சூட்டப்பட்ட போதும், அதனால் இரத்தமானது தலையிலிருந்து கண்கள் வழியாகவும், கன்னத்தின் வழியாகவும், சரீரத்தின் வழியாகவும் சிலுவை மரம் முழுவதும் வடிந்ததே, அதுவும் நமக்காகத்தானே அவர் அந்த பாடுகளை பட்டார். அப்படி இருக்க யார் தேவனிடம் வந்து, தேவனே நான் மன்னிக்க முடியாத தன்மையோடு இருக்க எனக்கு உரிமை உண்டு என்று சொல்ல முடியும்? நான் யாரையும் மன்னிக்க முடியாது என்று நாம் சொல்லிக்கொள்ளும் உரிமையை சிலுவையானது இழக்கச் செய்கிறது. சிலுவை இருக்க நாம் எப்படி அந்த உரிமையை பெற முடியும்? தகப்பனாகிய தேவனே, நம்மை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி மன்னிக்க முடியாது என்று சொல்ல முடியும்? நாம் யாரையும் மன்னிக்காமல் இருப்போம் என்றால் நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மையே எரித்து விடுகிறோம். மன்னிக்காத தன்மை தீயை போல நம்மையும் நம் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பாதித்துக் கொண்டே இருக்கும். இதனால் ஏற்பட போகும் பக்க விளைவுகள் ஏராளம். அவர்கள் எனக்கு என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என சிலர் கூறுவது உண்டு. இது பெருமையான வார்த்தையாகும். நம் வாழ்வில் பெருமை வருகிறதற்கான அறிகுறி தென்பட்டால் உடனே சிலுவையின் தியாக செயலை நம் கண்முன் கொண்டு வருவோம். ஆகவே ஒருவர் வாழ்வில் இருக்கும் பெருமையே மன்னிக்காத குணத்தை பெற்றிருப்பதற்கான முதல் காரணமாகும். இரண்டாவது காரணம் சுயநலம். அவர்கள்தான் தவறு செய்தார்கள், அதனால் அவர்களே தங்களை திருத்திக் கொள்ளட்டும், என்னிடத்தில் எந்த ஒரு தப்பும் இல்லை என சொல்வதுதான் சுயநலம். இந்த பண்பு மற்றவர்களே சரிபார்க்குமே தவிர நம்மையே சரி செய்து பார்க்க அனுமதிக்காது. இதனால் மற்றவர்களை குறித்த எரிச்சல் எரிந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது காரணம் அறியாமை. புண்படுதலை நாம் வளரச் செய்யும் போது பகைமையும் மன்னிக்காத சுபாவத்தையும் ஏற்படுத்தும் என்பதை சில மக்கள் அறியாதிருக்கின்றனர். இப்படிப்பட்ட அறியாமையினாலே அநேக மக்கள் பகைமையை சரிப்படுத்த முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் கஷ்டத்துக்குள் ஆளாகின்றனர். இதுவரை நாம் மன்னிக்க முடியாத சுபாவம் நம்மிடம் இருப்பதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து அதனால் ஏற்படும் பின்விளைவுகள்தான் என்ன என்பதை சற்று அறிந்து கொள்வோம். உங்களிடம் மன்னிக்காத தன்மை இருந்தால் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டுத்தான் வாழ்வீர்கள். யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்பவர்கள் தங்களையே விரோதத்திற்குள்ளும் கோபத்திற்குள்ளும் சிறைப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் தங்களுக்குள்ளே மூர்க்கத்தை அடக்கி வைக்கின்றனர். அவர்களது மனது பழைய காலத்து தீமைகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். கடந்த காலத்து உணர்ச்சி பூர்வமான புண்பட்ட அனுபவங்கள் இன்னுமே அவர்களை சுற்றிலும் ஓசை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். மன்னிக்காத தன்மை உங்களை அதிகமாக வாட்டி வதைத்து தனிமை உணர்வை ஏற்படுத்தும். இந்த விதமான பண்பானது நீங்கள் மற்ற மக்களோடு தொடர்பு கொள்வதையும் பிறரை நேசிப்பதையும் நீங்கள் பிறரால் நேசிக்கப்படுவதையும் மட்டுப்படுத்திவிடும். ஆகவே நீங்கள் புண்படும்போது அதை மன்னிக்க முடியாத சுபாவமாக வளர்த்துவிடக் கூடாது. இதைக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களை சார்ந்திருப்பவர்களின் வாழ்க்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அப்படியானால் உணர்ச்சிகளால் அடிமைப்படுத்தப்படுவதே மன்னிக்க முடியாத குணத்தினால் நேரிடும் முதல் பின்விளைவு. இரண்டாவது பின்விளைவாக நம்மிடம் மன்னிக்காத தன்மை இருக்குமானால் நாம் மற்றவர்களுடன் சரியான உறவிலே இருக்க மாட்டோம். இந்த மன்னிக்காத சுபாவத்தை நிச்சயம் உங்களுக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. அது நிச்சயம் அன்றாட உறவுகளிலே வெளிப்பட்டு அநேகருடைய வாழ்விலே காயத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்விலே நீங்கள் அநேகரை சந்திக்க வேண்டுமே. அப்படி இருக்க நீங்கள் எப்படி மன்னிக்காத தன்மையுடன் வாழ்ந்து வருகிறீர்கள்? மூன்றாவதாக நம்மிடம் இருக்கும் மன்னிக்காத தன்மை தேவனுடன் உள்ள உறவை பாதிக்கிறது. மன்னிக்காத தன்மையையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் நம் மனதிலே வைத்துக் கொண்டு, தேவனே நான் செய்த பாவங்களை எனக்கு தயவு கூர்ந்து மன்னித்தரலும் என்று தேவனிடம் எப்படி கேட்க முடியும்? பழைய விரோத செயல்கள் இன்னுமே உங்கள் மனதிலே தங்கி இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் செய்யாது என்று எப்படி சொல்ல முடியும்? என்னிடம் பகை உணர்வே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆயினும் உங்கள் உள் மனதில் யாருக்கும் தெரியாமல் பதுங்கி இருக்கும் பழங்காலத்து பகைகள் இயேசு கிறிஸ்துவுடன் சரியான உறவு வைக்க உங்களை நிச்சயம் அனுமதிக்காது. மற்றவர்கள் மேல் பகை உணர்வோடு இருக்கும் நீங்கள் எவ்விதம் தேவனின் பாசத்தை அனுபவிக்க முடியும்? பகை உணர்வோடு நீங்கள் தவறாது வேதம் வாசித்தாலும், எப்படிப்பட்ட ஜபம் பண்ணினாலும், எத்தனை விதமான செய்திகளை கேட்டாலும், அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. முதலாவது, பகையை உங்கள் உள்ளத்திலிருந்து பறக்கடிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் உணர்ச்சிகளும், பிறருடன் இருக்கும் உங்கள் உறவும், தேவனுடன் உள்ள அன்பும் பாதிப்படையும். நான்காவதாக, நம்மிடம் இருக்கும் மன்னிக்காத தன்மை நம் உடல் நலத்தை முடக்கிவிடும். நம் வாழ்வில் உள்ள கசப்பான உணர்வு, விரோதம், காழ்ப்புணர்ச்சி ஆகியவை நம்மை உலகிலே சரியாக நடமாட விடாது. அதனால் பலவிதமான நோய்களினால் அவதிப்பெறுவோம். நாம் பகை உணர்வை வளர்ப்பதினால் நம்முடைய நரம்பு மண்டலம் அதிகமாக பலவீனப்படும். கோபத்தையும் விரோதத்தையும் கசப்புத்தன்மையையும் குற்ற உணர்வையும் சுமப்பதற்காக நாம் படைக்கப்படவில்லை. பகையை உங்கள் வாழ்விலே மறைத்து வைத்து வாழ்வீர்கள் என்றால் எரிமலையைப் போல ஒரு நாள் வெடித்து சிதற வேண்டிய சூழ்நிலை வரும். அது உங்கள் சரீரத்தில் சுகவீனத்தை ஏற்படுத்தும். உங்கள் கோபம் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். இந்த வன்மத்தினால் உங்கள் உடல்நலம் படிப்படியாக குறைந்து கொண்டே செல்லும். இந்த நோயை எந்த ஒரு மருத்துவராலும் கண்டறிய முடியாது. உங்கள் மனபாரம் உண்மையாகவே உங்கள் உடலின் மற்ற பகுதியின் நலத்தை சிதைத்துவிடும். நாம் பொதுவாக நம் சரீரத்தை அதிகமாக பேணி காப்பது உண்டு. ஆனால் மனதிற்கோ அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உண்மை என்னவென்றால், நம் மனதே நம் சரீரத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது. இவ்விதமாகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்படியானால் நம் மனதில் வைக்கும் கோப வைராக்கியமானது நம் சரீரத்தை அதிகமாக பலவீனப்படுத்தும். தேவன் உங்கள் வாழ்வில் இடைபட நீங்கள் அனுமதித்தால் நிச்சயம் உங்கள் சரீர பலவீனம் மாறிப்போகும். அப்படி இருந்தும் தேவனை தங்கள் வாழ்வில் செயல்பட அநேகர் அனுமதிக்காமல் வேதனையோடு தான் இருக்கின்றனர்.
1: அன்பு சகோதரனே, சகோதரியே, கடந்த காலத்து புண்பட்ட அனுபவங்கள் இன்னும் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதோ, அவை யாவும் சரி செய்யப்பட்டு தீர்வு காண முடியும். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் பிறரை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கும்போது மட்டுமே. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றே நீங்கள் முதல் அடி எடுத்து வைத்து மன்னிக்கும் படலத்தை துவக்குங்கள். கிறிஸ்தவ அன்பை நம் நண்பர்களுக்கும் குடும்பத்து மக்களுக்கும் காண்பிக்க துரிதப்படும் நாம், ஏனோ பிறர் செய்த தப்பிதங்களை மன்னிக்க காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். லூக்கா 6:32-36 வரை இயேசு கூறியதை வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

తరగడానికి

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர் நம் கர்த்தர். இதுதான் சங்கீதம் 139.

அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இறை அமைதி உங்களை காக்கும், அச்சம் இனி உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கு பயம் இல்லை, ஜெயம். தானியலின் காரியம் ஜெயமா இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஒரு தானியல், நீங்க ஒரு தானியா. அவங்க தானியல்னா நீங்க தானியா. கையை பிடிச்சு சொல்லுங்க, தானியா. நீங்க பக்கத்துல கை பிடிச்சு, தானியல், உங்க காரியம் ஜெயமாக இருக்கும், பயம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் யார் என்றால், கல்வாரி சிலுவை இல்லை, அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்து உங்களை என்னையும் வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு? பக்கத்துல பசங்க, வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணு இல்லை, உங்க மூக்குக்கு 1 இன்ச் கீழே வாய். அல்லேலூயா. இந்த வாயை சரியா உபயோகப்படுத்த நான் வெற்றியோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன். அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிடிச்சி வாக் பண்ணுவேன் அப்படின்னு போக போக போக இப்ப பாடணும்ல, இனி அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். 56 சங்கீதத்துக்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு இந்த டாபிக்ல இருந்து 13 வசனம் வரைக்கும் அந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் போற்றி புகழப் போகிறோம். சங்கீதம் 56 எடுத்துட்டீங்களா? டாபிக் எல்லாரும் படிக்க போகிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது, அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 3, 4, 8, 9, 10 வசனத்தை திருப்பி வாசிச்சிருவோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். எந்த தேவ மனுஷன்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம தேவனை முன்னிட்டு அவன் பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறானோ. 9 வசனம், என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். முன்னிட்டு நாம் அவரை புகழும் போது பின்னிட்டு சத்துருக்கள் ஓடுவார்கள். உங்க அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார், உங்க கண்ணீரை அவர் துருத்தில வச்சிருக்கிறார்,
பாட்டில் வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால் அப்பா சமூகத்தில், அப்பா எதை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்லைன்னு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பவுல் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பக்கத்தில் பசங்க, ஜெபம் பண்ணாம கவலைப்படுற கூட்டம் அதிகம். கவலைப்படாம இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும், கவலைப்படணும்னா ஜெபம் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சிட்டார். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறோம். எல்லா கவலையும் அப்பா மேல வச்சுட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு யூனிக்காக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு தன்னிகரற்றவர்கள், ஆமே அவர் பார்வையில விசேஷமானவர்கள். நம்ம யாருமே இங்க இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஒரிஜினலா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் மனத்தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க. மேலிருந்து ரெண்டு டிராப் பனித்துள்ளி அப்படியே மேலிருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்தபோது ஒரு சின்ன பனித்துள்ளி ரோஜா பூ மேல பட்டுருச்சான். இன்னொரு பனித்துளி கீழே மண்ணில் விழுந்த உடனே இந்த ரோஜா பூ மேல விழுந்த அந்த பனித்துளி முத்து போல பளிச்சுன்னு இருக்கிறப்ப, அந்த ரோஜா மேல விழுந்த பனித்துளி மண்ணுக்கு கீழே விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து சொல்லிச்சான், பாத்தியா பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் தானே மேலிருந்து இறங்கி வந்தோம். நான் ரோஜா பூ மேல பட்டு நான் முத்து போல பளிச்சிடுறேன் பாத்தியா, நீ என்ன மண்ணோட போயிட்ட, அவ்வளவுதான், நீ அடையாளத்தையே இழந்துட்ட. எனக்கு பார்த்தியா உயர்ந்த ஸ்தானம், உனக்கு பார்த்தியா தாழ்ந்த ஸ்தானம்னு அது எதுவுமே சொல்லலையா, அமைதியாவே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துல கோட்டக்காரன் வந்தானுங்களா, வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு பார்த்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊத்தும் போது இந்த பனித்துளியும் அந்த தண்ணீரோடு இணைஞ்சு அப்படியே அந்த ரோஜா பூ அந்த செடிக்குள்ள ஜீவனா அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொரு அந்த கிளைகள்லாம் அப்படியே பாய ஆரம்பிச்சிருச்சுங்களாம். கொஞ்ச நேரத்துல வெயில் வந்த உடனே இந்த ரோஜா பூ மேல முத்து போல இருந்துச்சு பாருங்க, அந்த சூரியன் பட்டவொடனே ஆவியா ஒண்ணு இல்லாம போயிருச்சான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நான் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறேன், உனக்கு என்ன ஸ்தானம்னு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் ஜீவனாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க, யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம உப்பாக அவருக்காக இருந்துட்டால் போதும். ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நானும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தேன், ஜோசப் அண்ணன் ஹைட்டாக வச்சிட்டிங்க ஆண்டவரே, என்னை குள்ளமாக வச்சிட்டிங்களே ஆண்டவரேன்னு. அப்புறம் அண்ணங்கிட்ட பார்த்தோன்னு கேட்ட ஒன்று தான் சொன்னாங்க, உன்னை பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்குது, பஸ்ஸில் போனால் தலையில் டாப்பு தட்டுது சீட்டு தட்டுதுன்னு, இதெல்லாம் பழைய காது காரியம். அதனால ஆண்டவரே என்னை எண்ணெயாக வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மேலே ஒரு எண்ணெய் இருக்கிறது, அந்த எண்ணெயாகவே உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீங்க மட்டும் என் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால். அன்னைக்கு பெலிஸ்தியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, தாவீதுக்கு அவர் மாத்திரம் உதவி செய்யாமல் போயிருந்தால். யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் நடந்து வந்த பாதையில பல நேரம் நடக்கிறப்ப அவரே உங்களுக்கு எனக்கும் பலன் தருகிறாரே, எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரப்பா.

சங்கீதம் 102 தான், 102 வசனம் 13, 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய நேரத்துக்காக நன்றி. உம்முடைய நேரம் வரும்பொழுது நீரும் வருகிறீர். உம்முடைய நேரம் வந்திருக்குன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. அதான் அதான் அந்த நேரம் எங்களுக்கு சொல்கிற செய்தி. உம்முடைய ஜனத்தை, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக நீர் எழுந்தருளி இருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எழுந்தருளுவீர், எழுந்தருளுவீர்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We know our God will arise. இதுதான் எங்களுடைய அறிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், Now is the time. இதுதான் அந்த நேரம் என்று நாங்கள் சரியாக அதை எங்கள் ஆவியில் அறிந்து உங்களோட ரதத்தோடு நாங்கள் இணைஞ்சு நிற்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமாக இருக்க ஆண்டவரே, இந்த செய்திகளை உள்வாங்க, கிரகிக்க தேவையான பிரகாசமுள்ள மன

0: Hallelujah.
1: Hallelujah.
0: Kairos moment. அப்படினா கடவுளுடைய நேரம்.
1: Yes.
0: நமக்கான தேவனுடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாக கிரியை செய்கிற அவருடைய நேரம். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது இந்த நேரத்துக்காக தான்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு புலம்பிட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு சரியான நேரம் வந்திருக்கு என்பதை நினைச்சு கத்திர துதிக்கிற ஒரு காலத்துல கொண்டு வந்திருக்கிற.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அழுதீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், சரியான நேரம் வந்திருக்கும் லைஃப்ல.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கெட்ட நேரம், கெட்ட நேரம்னு சொல்லி யாராரோ சொல்றத நம்பி நீங்க புலம்பின காரியத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு.
1: ஆமென். வச்சிட்டாரு.
0: நேரம் சரியில்லைன்னு சொன்ன, ஆனா இந்த வருஷம் நீ சாட்சி சொல்ல போற, சரியான நேரம் என் வாழ்க்கையில வந்திருக்கு.
1: வந்திருக்கு.
0: The right time has come in my life.
1: Amen.
0: This is my Kairos moment.
1: Amen.

0: தங்க முடியாத சந்தோஷங்கள்
1: வாழ்வு இதை போல்
0: இருதை அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரியான கிரியைகள்
1: பேரின்பம்
0: இந்த நேரத்துல கத்தர் செய்கிறார்.
1: பேரில்லை
0: அவர் மறக்கல,
1: நிஜ வாழ்வு
0: அவர் உங்களை மறக்கல.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நேரத்தை நாம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடந்த துயரங்கள் நிறைய அசம்பாவிதங்கள் அதனால நமக்கு உண்டான பாதிப்புகள் அதனால நமக்கு உண்டான இழப்புகள் டேமேஜ்னு சொல்றோம் பாருங்களேன். அது நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாசம் என் குடும்பத்தில் நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த பாதிப்பினுடைய தாக்கம் வருஷக்கணக்காக என் லைஃப்ல என்னன்னா காணப்படுது. ஐ திங்க் நான் கூட சில நேரம் எனக்கு மனசு எப்படி விரக்தி அடையுதுன்னா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நாட்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இன்னும் இந்த காரியங்கள் சரி செய்யப்படலை அப்படிங்கிற அங்கலாய்ப்போட ஒரு புலம்பலோட நீங்க இருப்பீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கானது.
1: ஆமென்.
0: இந்த செய்தி நமக்கானது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா. மோசேக்கு முதல் 40 வருஷம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: பயங்கர வைப்ரண்டா இருந்த நாட்கள், இளமை துடிப்போட இந்த எனர்ஜி உமக்கு, இந்த வாலிபம் உமக்கு, இந்த வயது.

0: உமக்கு
1: உமக்குன்னு சொல்லி அவர் தீவிரமா ஆர்வமா ஊழியத்துக்கு வந்த அந்த 40வது வயது. அதன் பிறகு கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா
0: ஓடி ஒளிய வேண்டிய நிலை.
1: அதுலயும் 40 ஆண்டுகள் போயிடுச்சு. மாமனார் வீட்டுல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 years of obscurity. எவ்வளோ பெரிய ஆள், எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கிறான், யுத்தங்களை நடத்தினவன், எகிப்தனுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று
0: தேர்ந்தவன்,
1: தேர்ந்த ஒரு மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மன்னிக்கணும், கிட்டத்தட்ட 80 வயசு போயிடுச்சு. ஸோ 80 இயர்ஸ் போறப்ப அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அவ்வளவுதான் நம்ம லைஃப் என்னன்னா
0: முடிஞ்சிருச்சு,
1: முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க, கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு என்னன்னா
0: அடக்க போறது இல்ல,
1: இல்ல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அமைதி ஆகிவிட்ட அந்த நாட்கள்ல.
0: எஸ்,
1: அது மோசேக்கான தேவனுடைய முடிவு அல்ல. மோசையாவே ஒரு முடிவெடுத்து மோசே தனக்குள்ள அமைதி ஆயிட்டார்.
0: எஸ்,
1: சில நேரங்களில் நமக்கு நாம எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகளில் நாம் சில அமைதியை தேடுறோம், ஆனால் அது தேவன் தருகிற அமைதி அல்ல.
0: எஸ்,
1: அது நம்மளை வஞ்சிக்கிற அமைதி. இது தேவன் தந்த முடிவினால வந்த அமைதி இல்லை, உனக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவினால. அவ்வளவுதான், நம்ம என்னன்னா முடிஞ்சிட்டோம், நான் ரிட்டையர்ட், என்னன்னா
0: ஆயிட்டேன்.
1: இனிமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியான பலன் எனக்கு இல்ல, அதற்கான நாட்கள் என்னன்னா போயிருச்சு. I have wasted all my days.
0: Yes.
1: I have wasted all my years. என்னுடைய வருஷங்களை எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்னா வீணாவே
0: அழிச்சிட்டேன்
1: அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ 80வது வயசுல மோசேக்கான கைரோஸ் மொமெண்ட் வருது.
0: ஆமென்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: அப்படி முச்செடியில பற்றி எரிகிற முச்செடியில எழுந்தருளின ஆண்டவர்,
0: ஆமென்,
1: தேவா நீர்
0: எழுந்தருளி.
1: மோசேக்கு எங்க எழுந்தருளுகிறார்,
0: முச்செடியில.
1: 80வது வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசேயினுடைய கண்கள் ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்கிறதுனா
0: காண்கிறது,
1: ஒரு அதிசயத்தை என்ன செய்கிறது
0: காண்கிறது.
1: பாடிக்கிட்டே போயிருப்பாரு ஆச்சரியமானவரை படம்.

0: மூணாவது அதிகாரம் யாத்திராகமம் மூணுல மூணுல வசனம் ஒண்ணுல இருந்தே வாசிப்போமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
1: அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
0: தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
0: அக்கினி ஜாலையிலே நின்று
1: அவனுக்கு தரிசனமானார்.
0: மிஷன் உண்டாகுது யாருக்கு?
1: மோசேக்கு.
0: மோசேக்கு கர்த்தரை தரிசிக்கிறவன்லாம் எதை பெற்றுக்கொள்றான்? தரிசனத்தை பெற்றுக்கொள்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் என்ன செய்றார்? வசனம் வாங்க. ஆண்டவர் என்ன செய்றார்? தரிசனமாகிறார்.
1: அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
0: நொந்து போன மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுறார். எந்த மோசேக்கு?
1: நொந்து போன மோசே.
0: நொந்து போன மோசே வெந்து போகாத ஒரு முட்செடியை பார்க்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அது மோசேக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மோசேக்கு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியம்.
0: ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர் சொல்றார் அப்பொழுது மோசே,
1: இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன?
0: நான் கிட்ட போய்
1: இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்.
0: பார்ப்பேன்.
1: பார்ப்பேன்.
0: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டா.
1: முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி
0: மோசே
1: மோசே
0: மோசே என்று
1: கூப்பிட்டார்.
0: அவன் இதோ
1: அடியேன்
0: அடியேன் என்றார். This was Moses Kairos moment. இதுதான் மோசேக்கான கடவுளுடைய நேரம்.
1: நேரம்
0: நேரமே சரியில்லை. இப்படி வந்து மாமனார் வீட்டில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான்
1: மாட்டிக்கிட்டேன்,
0: மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். 40 வருஷமானு சொல்லி எப்படி எல்லாம் புலம்பி இருப்பாருன்னு தெரியல. என் கனவு என்னாச்சு? நான் கண்ட எனக்குள்ள பற்றி எரிந்த அந்த வைராக்கியம்லாம் இப்ப என்னன்னா, என் ஜனத்து மேல இருந்த வைராக்கியத்தினால எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி குப்பை என்ன போட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மனாந்தரத்துல ஒரு குப்பையா என்ன செய்யறேன்னா
1: போயிட்டனே,
0: கிடக்குறனே, மக்கி போனனே. எனக்குள்ள அந்த நாள்ல பற்றி எரிஞ்ச நெருப்பு இந்த நாள்ல அவிஞ்சு அணிஞ்சு போய் கிடக்கிற இந்த காலத்துலதான் மோசேக்கான தேவனுடைய நேரம்.
1: நேரம். ஹல்லேலூயா. ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கிட்ட போன மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை குறிச்சு என்ன செய்றார்னா பேசுறார்,
1: திட்ட வட்டமாக பேசுகிறார்.
0: அத கேட்ட மோசேக்கு பிரமிப்பா என்னன்னா
1: போச்சு.
0: ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அதிசயமா இருக்கு.
1: அதிசயமா இருக்கு.
0: நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன், மாறாமலே என் கூட இருந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.

0: ஆண்டவரே, என்னுடைய என் வாழ்க்கை மூணு பகுதியா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு அப்படி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: 80 வயசுல மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச வாதம் என்னன்னா, என்னுடைய ஆயுசு நாட்கள்ல
1: பெரும்பகுதி
0: போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, பெரும்பகுதி போனாலும் இந்த மீதியான பகுதி தான் உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: இந்த மீதியான பகுதி தான் உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
2: மைக் செட் ஆகலையா எனக்கு?
0: இதுதான் உனக்கான என்னுடைய
1: நேரம்.
0: நேரம்
1: நேரம்
0: இந்த இந்த மூன்றாவது பகுதி அப்பாஸ்தல் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாரு. நான் அப்ப வெட்டில பாரு போயிருந்தப்ப, இதுக்கு அவர் வச்சிருக்கிற பேரு The Tremendous One Third.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, The Tremendous One Third.
1: The Tremendous One Third.
0: Tremendous னா எப்படி சொல்றது? அத Tremendous னா Tremendous தான். உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் போர்ஷன்.
1: Yes. Hallelujah.
0: Hallelujah. உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் லேப். உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த இறுதி சீசன் அல்லது இறுதி சுற்று,
1: பிரம்மாண்டமான மிகப்பெரிய வல்லமை மிக்க பேராற்றல் வாய்ந்த
0: ஒரு ட்ராக்ல உங்களை அறியாமலேயே நீங்க உங்க கால் எடுத்து வச்சிட்டீங்க.
1: வச்சிட்டீங்க.
0: உங்களை நீங்க எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் அண்ட் பிளஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய பொக்கிஷங்கள், எகிப்தினுடைய பொக்கிஷங்களால வருகிற சந்தோஷங்களை குப்பையா நினைச்சிட்டு வந்தவனே,
1: எஸ்,
0: இந்த உலகம் என்ன ஆக்கிருச்சுன்னா குப்பையாக்கிருச்சு. நான் ஒரு ட்ராஷ்.
1: எஸ்.
0: நான் ஒரு ட்ராஷ்.
1: ட்ராஷ்.
0: நீங்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு உங்களை உலகம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், என்னோட மொமெண்ட் வர்றப்ப மேபி நீயே உன்னை ஒரு ட்ராஷ் நினைச்சிட்டு இருக்கலாம்.
1: எஸ்.
0: ஆனா நான் உன்னை என்னோட ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்துவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ குப்பை இல்ல.
1: எஸ்.
0: உனக்காக நான் நியமிச்ச, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஓடு பாதையில.
1: ஆமென்.
0: உன்னோட காலனி எடுத்து வச்சிருக்கிற.
1: எஸ்.
0: திஸ் இஸ் யோர் மொமெண்ட்.
1: ஆமென். அல்லேலூயா.

0: tremendous one third.
1: ஆச்சரியமானவர்
0: tremendous tremendous one third.
1: அதிசயமானவரே.
0: இந்த அப்போஸ்தலனுடைய கேட்டகரி என்னென்ன ட்ராஷ்ல தான் ஆரம்பமாகுது.
1: ஆமென்.
0: எல்லாரும் துடைத்து போடுகிற
1: கந்தை
0: அழுக்கை போலவும் குப்பையை போலவும் என்னன்னா
1: எண்ணப்பட்டோம்
0: ஆனோம் எண்ணப்படுகிறோம் அப்படின்னா அப்போஸ்தல் பவுல் என்னன்னா சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ராஷ் குப்பை கூட ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றார், நீ என்னோட அப்ப கூட
1: அப்ப கூட.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: யாரு சாமி உன்னை குப்பை கூடன்னு சொன்னா? என் அப்பம்
1: அப்பம்
0: என்னுடைய அப்பம் இந்த தலைமுறைக்கான என்னுடைய பிரெட்
1: பிரெட்
0: நான் ஓம் மூலமா தான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்புறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஆண்டவருடைய அப்பத்தை கேட்டர் பண்ணக்கூடிய வெசலா வெப்பனா இன்ஸ்ட்ருமெண்டா வெசலா என்னை ஆண்டவர் சூஸ்
1: பண்ணிருக்கிறார். தொடச்சு போடுற அப்ப கூட நீ எனக்காக நில்லுல, அதனால நீ அப்ப கூட.
0: சொல்லுது குப்பை கூட உலகம் சொன்னாலும் நீ அப்பா கூடயே இருக்கிறதுனால அவர் உன்னை அப்ப கூடயா
1: அப்ப கூட
0: அப்ப கூடயா
1: அப்ப கூடயா.
0: உங்க மொமெண்ட் வர்றப்ப உலகம் சொல்லும், என்னடா குப்பை கூட நினைச்சோம், கடைசியில நமக்கு படி இழுக்கிற அப்ப கூட இவன் தான்.
1: ஆமென்.
0: அப்ப கூட இவன் தான்
1: அப்ப கூட இவன் தான்
0: பிரெட் உங்க வாயிலிருந்து தான் வருது.
1: ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.
0: ட்ரெமெண்டஸ்
1: ஒன் தேர்ட்
0: ஒன் தேர்ட். முதல்ல 80 வருஷத்துல எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அவருடைய கிரானஸ் மொமெண்ட்ல ஒரு சொன்னாலும் பின்னாடி வந்த 40 ஆண்டுகள்ல தேவன் செஞ்ச காரியம் மகத்தான. எகிப்துக்கு அனுப்பின சில நாட்கள்ல சில கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த மகத்தான கிரியைகளால எகிப்தின் நிர்வாகம் ஸ்தம்பித்தது. துறைத்தனங்கள் அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகார அடுக்குகளை சீர்குலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை நிலைகுலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய மகத்தான கிரியைகளை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல இந்த நேரத்துல தேவன் ரிலீஸ் பண்றார்.
1: ஆமென்.
0: அதிகார துறைத்தனங்களுடைய அதிகார அடுக்குகள் நிலை கொலையுது. கத்தர்
1: எழுந்திருக்கிறார்.
0: ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய
1: அதிசயமா
0: ஒரு டெரர் பிடிக்குது.
1: அப்படி

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதுதான் எத்தனை ஆண்டுகளை வந்து காத்திருப்புல போயிருந்தாலும் அந்த வருஷங்கள்ல ஒருவேளை நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கலாம், இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு முடியாம போயிருச்சேங்கிறது தான் நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய புலம்பல்,
1: எனர்ஜி எல்லாம் போயிருச்சே.
0: ஆனா ஆண்டவருடைய வேலை வர்றப்ப அவர் மிக குறுகிய நேரத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிச்சிட்டு போயிருவார்.
1: ஆமென்.
0: அப்படி குறுகிய காலத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிகிறப்ப நமக்கு இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணா போச்சுன்னே சொல்ல முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அருமையான பாஸ்டர் ஜான்சம் தந்தையர்களோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க ஒரு முறை, ஃபாதர் 70 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் 7 வருஷத்துல செஞ்சார்.
1: ஆமென்.
0: இதான் சீக்ரெட்.
1: எஸ்,
0: 70 வருஷம் வேஸ்டா போச்சு இல்ல, 7 வருஷத்துல ஆண்டவர் 70 வருஷத்துல செய்ய முடியாத காரியத்தை 7 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே
1: முடிச்சிட்டாரு.

0: ஆண்டு உங்களை நடத்தி வந்தார். சொல்லுங்க, நடத்தி வந்தார். இனி வருகிற நாட்கள்ல உங்க ஊழியத்துல ஒரு தீ பிடிக்கும். உங்க குடும்பத்துல ஊழியத்துல தீ பிடிக்கும்னா ஆண்டவருடைய டைனமிசன் நான் சொல்றேன்.
1: ஆமென்.
0: சடுதியா காரியங்களை கத்தர் செஞ்சு முடிப்பாரு. என்ன 20 வருஷமா நம்ம செஞ்சிருந்தா கூட செஞ்சிருக்கேன்னா
1: முடியாது.
0: 20 நாள்ல செஞ்சுட்டு என்ன
1: செஞ்சிட்டாரு?
0: இதுதான் ஆண்டவருடைய நேரத்தினுடைய ஆற்றல்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வந்திருக்கிறதுனால என் காலம் போச்சுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே?
1: எஸ், சொல்ல மாட்டோம்.
0: வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே?
1: சொல்ல மாட்டோம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்குதான் 56 ஆச்சுன்னு பயாலஜிக்கலா பார்த்த ஒரு மாதிரி இருக்கு. அது ஃபாதர் சொல்றாங்க, சின்ன வயசு ஓடுறா அப்படிங்கிறாங்க. ஐயோ, மனசுல பால் வார்த்த மாதிரி என்னன்னா,
1: எங்கடா போனீங்க அப்படின்னாங்க. அப்பா ஓசூர் போய் வெட்டில போற போயிட்டு நைட்டோட நைட்டா, சரி இந்த வாரம் என்ன ப்ரோக்ராம், சென்னை போறேன்பா. போயிட்டு வந்துட்டு அடுத்து சென்னை. ஆடாப்பா, சரிடா சின்ன வயசு ஓடுங்கடா.
0: தேவன் உள்ள இறங்கி வர்றப்ப வயசுக்கான பலன் இருக்காது.
1: தரிசனத்துக்கான பலன்.
0: ஆல்ரெடி தரிசனத்துக்காக, ஓடுறதே தரிசனத்துக்காக.

0: உங்களை அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, உங்களை
1: அழிச்சிட்டோம்,
0: கழிச்சு போட்ட குப்பைன்னு நினைச்சாங்க, குப்பையாவே என்ன எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க.
2: எஸ்,
0: வீட்டில் சமுதாயத்தில் என்ன எல்லாரும் என்ன குப்பையாவே பார்த்து பார்த்து
1: பழகிட்டாங்க.
0: அழித்து போடப்பட்ட, அனைவராலும் கழித்து போடப்பட்ட குப்பை.
2: எஸ்,
0: ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழிச்சிட்டோம், உன்னை கழிச்சு போட்டோம், அப்படி இப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் அழிச்சு கழிச்சு புது ஆட்டை ஆட நான் வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை,
0: புது ஆட்டை,
1: புது ஆட்டை. 1 Corinthians 4:13 புது ஆட்டை.
0: எல்லாரும் உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் விதை
1: ஆமென்
0: இப்பதான் முளைச்சிருக்குன்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: என் விதை
1: இப்பதான் முளைச்சே இருக்கு.
0: அப்படின்னா என் காரியம் உன் வாழ்க்கையில இப்பதான் ஆரம்பமாயிருக்கு.
1: ஆமென்.
0: அதனாலதான் வருஷ துவக்கத்துல இருந்து சொன்ன, இந்த வருஷம் நீ பார்க்க போறது என்னுடைய ஆரம்பத்தை,
1: ஆரம்பத்தை,
0: உனக்கான எனது ஆரம்பத்தை.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இத்தனை வருஷம் காத்திருப்புல, இத்தனை வருஷம் டேமேஜ்ல, இத்தனை வருஷம் பாதிப்புல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அமர்ந்திருந்த என்னிடத்துல வந்து, இப்பதான் என் காரியத்தை உன் வாழ்க்கையில என்ன செய்யறேன், ஆரம்பிக்கிறேன்,
1: ஆரம்பிக்கிறேன்,
0: உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நான் எழுந்தருளி இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: இது உனக்கான என்னுடைய நேரம்,
1: நேரம்.
0: குறுகிய காலத்துக்குள்ள எத்தனை வருஷம் பாதிப்பா இருந்தாலும் சரி, அதை சடுதியா சரி செய்ய என்னால முடியும்.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிக்கலா உண்டாக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதிப்ப பண்ணியிருந்தாலும் சரி, அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை, புது ஆட்டை. ஆமென்.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேற்று நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரி, ரொம்ப தயங்கி தயங்கி ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசல. ஜனங்கள்லாம் போன உடனே நான் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப உங்களோட நான் பேசுறேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு 32வது திருமண நாள், 32nd இயர். என் கணவரும் நானும் வல்லமையா நாங்கள் ஊழிய செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டே, பின்னாடி ஒன்றுமே கேட்கலையா மியா? ஆச்சரியமானவர், செக் பண்ணுங்க போய். அப்படி
2: ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.
0: கேட்டுருச்சுன்னா அப்படி கையை காட்டுங்க. அப்படி
2: ஆச்சரியமா
0: கேக்குதா?
2: அதிசயமா.
0: அவங்க அவங்க சொல்றாங்க, 32வது திருமண நாள், எனக்கு நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன், ஆனா அவர் திரும்ப வருவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெய்த்தில் இருக்கிறேன். இந்த நாட்களில் அண்ணன் நீங்கள் பண்ணுற பிரசங்கம் வந்து என்னை பயங்கரமாக என் ஃபைத்தை தூக்கி விட்டுருச்சு. என் ஊழியம் முடிஞ்சு போல, என் கணவரோட நான் மீண்டும் நான் ஊழியம் செய்வேன், அவரோட நான் மீண்டும் இணைஞ்சு நான் நிற்பேன். அந்த நேரம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிற விசுவாசம் எனக்கு பயங்கரமாக வந்துருச்சுனே. அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலமானவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் அவங்கள ஒரு அவ்வளோ வல்லமையாக பிரகாசித்தவங்க. அவங்க ஊழியத்தினால எங்கள் குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய மனுஷனுடைய மனைவி சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் இப்படி ஒரு டேமேஜ், பல வருஷம், இது எத்தனையோ வருஷம் சொல்கிறாங்க, இன்னும் செப்பரேஷனில் போகுது. ஆனால் இன்றைக்கி 32வது ஆண்டு என்னுடைய திருமண ஆண்டு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக இந்த ஊழியம் பாழா போகாது.
1: எஸ்,
0: நாங்க சேர்ந்து நின்று செய்வோங்கிற ஃபெய்த் எனக்கு என்னன்னா வந்திருக்கு. குழந்தை இல்லை, 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ். ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிக்கிறேன், மீகா 4வது அதிகாரம் வசனம் 6 இருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முந்தின ஆளுகைய எங்க போச்சுன்னு நான் தேட வேண்டியதில்லை. முந்தின ஆளுகை எனக்கான நேரத்தில் என்னை தேடி வரும்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும்,
1: வரும்.
0: எதையாவது நீங்க தொலைச்சிருப்பீங்கன்னா அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்கள்ல அது உங்களை தேடி வருகிற பீரியட்.
1: ஆமென்,
0: சொல்லுங்க
1: ஆமென்.
0: சடுதியா சடுதியா அந்த காரியத்தை சரி செஞ்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்தி மகிமையான காரியத்தை செய்வார்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: விசுவாசிக்கிறோம்.
0: இந்த ஷார்ட் பீரியட்ல, இந்த குறுகிய காலத்துல இதை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு.
1: ஆமென்.
0: எத்தனை வருஷமா அவமானத்தை சுமந்திருக்கலாம், எத்தனை வருஷமா ஒரு நிந்தையை நீங்க சுமந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கான இந்த நேரத்துல, இந்த சரியான நேரத்துல சடுதியில எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செஞ்சு அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை

0: இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய காரியம், அவருடைய அவர் விரும்பின காரியம் பூக்குற நேரம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீ எத்தனை வருஷம் இதை சகிச்சேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த நிந்தையில நீ கடந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல நீ தனியா தவிக்கிறன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் நீ அழற, ஆனா கர்த்தர் அறிவார். சடுதியில ஐயோ இத்தனை ஆண்டுகள் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறிச்சிருக்கிற இந்த காலத்துல அந்த பல வருஷ பாதிப்புகளை சடுதியா சரி செய்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: இது ஆர் ரிடீமிங் யுவர் டைம்.
1: எஸ்
0: ஆண்டவர் நம்மளை மீட்டு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம தொலைச்சிட்டோம்னு நினைச்ச நாட்களையும் நம்ம தொலைச்சதை விட அதிகமா எனக்கு மீட்டு தர்றாரு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், 10 வருஷத்தை நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு 20 வருஷத்தை தர்றேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: யோபு இழந்தது ஒரு தலைமுறை, ஆனா தேவன் பார்க்க வச்சது 4 தலைமுறை.
1: 4 தலைமுறை
0: யோசேப்பு வாழ்க்கையில விரயமாக்கப்பட்ட நாட்கள், தப்பு அப்படி சொல்லக்கூடாது, கர்த்தர் அவரை பிரிப்பேர் பண்ண நாட்கள் 13 ஆண்டு. ஆனா 30 வயசுல இருந்து யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வருஷங்கள்
1: 70 ஆண்டுகள், சாரி
0: 80 வருஷம்,
1: 80 வருஷம், 110 வருஷம் மொத்தம்.
0: நீங்க துன்பத்தை கண்ட நாட்களை விட அவருடைய காலத்துல வாழ்ந்திருக்க போகிற வருஷங்கள் அதிகம்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு தலைமுறை தானே அடிச்சான் சொல்றீங்க, 3 தலைமுறை உட்கார்ந்து பாப்பீங்க.
1: ஆமென், உட்கார்ந்து பாப்பீங்க.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த சைடு யோசேப்போட காரியம் எப்படி, மோசேனுடைய காரியம் எப்படி, யோபோடைய காரியம் அப்படி.
1: ஹல்லேலூயா.
0: அதனால எதை இழந்துட்டேன், எது விரயமாக்கிட்டேன், விரயமானாலும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க பாருங்க. பாதிப்பு வந்தாலும் விரக்தி வந்தாலும் என்னன்னு புரியலைனாலும் உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போய் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றிக்கொண்டு அவரோடய இருந்தீங்க பாருங்க, அவரோடய நடந்தீங்க பாருங்க. அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வீர்கள்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ரெண்டு இழந்தா ரெண்டு இல்ல, ரெண்டு இழந்த உனக்கு 10 வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நீ சந்திச்ச பாதிப்பு ஒரு மடங்கு, ஆனா உனக்கு நான் ஆயத்தமன் வச்சிருக்கிறது பல மடங்கு.

0: இனி வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு உலகம் சொல்லுது. இனி என்ன இல்ல?
1: வாழ்க்கை இல்லை,
0: அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது மேல எழும்புறதுக்கு என்ன இல்ல?
1: வாய்ப்பே இல்லை.
0: வாய்ப்பே இல்லைன்னு யாரு சொல்றா? உலகம் சொல்லுது.
1: வாழ்க்கை இல்லை, வாய்ப்பும் இல்லைன்னு உலகம் சொல்லுது.
0: ஆனா சொல்ல, உனக்கு என்னோட வார்த்தை இருக்குல்ல.
1: ஆமென்.
0: நீங்க இன்னும் உணரல, என்ன? நான் பொறுப்பு இல்லை.
1: எஸ்,
0: இன்னும் வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. அதுக்கு வார்த்தை பிறந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வாய்ப்பை பார்க்காதீங்க, உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிற வார்த்தையை மட்டும் பாருங்க.
1: ஆமென்.
0: வார்த்தைக்குள்ள இருந்துதான் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருது.
1: எஸ், கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருகிறது வார்த்தையிலிருந்து.
0: தை பிறந்தா
1: வழி பிறக்கும்.
0: அன்று சொல்ற தையில எல்லாம் வராது, வார்த்தையில தான் வருது.
1: வார்த்தையில தான் வரும்.
0: தை மாசத்தை நம்புறது போலா?
1: வார்த்தையை
0: தெம்பு.

0: வார்த்தையை தந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தாரா?
1: திறந்தார்.
0: வார்த்தை வந்த பொழுதெல்லாம் என்னுடைய விழிகள் என்ன செய்யப்பட்டது?
1: திறக்கப்பட்டது.
0: ஆண்டவர் சொல்றாரு, விழிகளை திறந்தவர்
1: வழிவாசலையும் திறப்பார்.
2: திறப்பாரு.
0: நமக்கு ஒரு வழிவாசல் திறக்காமலா
1: போயிடும்
0: சொல்றமா?
1: அட்டாயம்.
0: கண்ணை திறந்திருக்கிறாரா?
1: கண்ணை திறந்திருக்க.
0: கண்ணை திறந்தவர் கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பாரு. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இந்த நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அப்ப சொன்னார் பூட்டப்பட்ட அநேக வாசலையும் நீட்டப்பட்ட கரத்தினால திறக்கண்டா அப்படின்னாரு.
0: கண்ணை திறந்திருக்காரா?
1: திறந்திருக்கிறார்.
0: வர்றப்பெல்லாம் கண்ணை திறக்கிறார்.
1: திறக்கிறார்.
0: கண்ணை திறந்த ஆண்டவர் நாம பிரவேசிக்க தேவையான கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பார்.
0: பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பெரிதும் அனுகூலமான
1: வாசல்கள்.
0: முட்டு சந்தில இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, கத்தர் செய்யறாரு பாருங்க.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இடிஞ்சே கிடந்துச்சு.
1: இடிஞ்சே கிடந்துச்சு.
0: எத்தனை வருஷத்துக்கு மேல?
1: 100 ஆண்டுகளுக்கு மேலாக.
0: ஆனா நெகேமியா லைஃப்ல ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது அந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டது. வெறுமன 4:2 வாசிக்கிறோம். அந்த அலங்கம் கட்டுற வேலையை பார்த்து எப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா,
1: அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன?
0: அந்த அற்பமான யூதர் செய்கிறது
1: என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
0: சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு
1: உயிர் கொடுப்பார்களோ?
0: அன்று சொல்றாரு, உயிரற்று போனது உயிர் பெறும்.
1: ஆமென்.
0: உயிரற்று போனது
1: உயிர் பெறும்.
0: வேறற்று போனது திரும்பவும் வேர் விடும்.
1: வேர் விடும்.
0: அல்லேலூயா. அந்த அடி அடிக்கட்டை வந்து அடிமரம் செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால வேலர் என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். யோபு அப்படித்தான் சொல்றார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மக்கி போய் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றார், அதை துளிர்க்க பண்ணக்கூடிய ஒரு தண்ணீரின் வாசனையை நான் கொண்டு வருவேன். வாசிக்கலாம்.
1: யோபு 29
0: வாசிங்க.
1: சரி சரி சரி. வாசனையினால்,
0: தண்ணீரின் வாசனையினால் பட்டு போனது திரும்ப என்ன செய்யும்னா துளிர்க்கும். பாலானது பயிர் நிலமா மாறும். பயிர் நிலம் அடர்ந்த காடாகும் சடுதியாய்.
1: எஸ். யோபு 14:9, தண்ணீரின் வாசனையினால் அது
0: துளிர்த்தது.
1: அதின் வேர் ஒரு மரத்தை குறித்தாவது
0: நம்பிக்கை
1: உண்டு.
0: அது வெட்டி போடப்பட்டாலும்
1: திரும்ப தழைக்கும்.
0: அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும்.
1: கிளைவிடும். ஹல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்னை பழசுன்னு சொல்றாங்க, ஆனா நீ இளசு உன்னோட போட்டி போட முடியும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இளம் இளைச்சு போன நீ களைச்சு போன நீ ஒரு ஒரு ஒரு
1: இளமரம்
0: போல கிளை விடுவாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரத்தின் இளமரம் கிளமரம் இல்ல இளமரம்
1: இளமரம்
0: மரம் என்னன்னா பத்து கட்டையா கிடக்குற
1: பழைய
0: பழைய மரம். ஆனா அது இளமரம் போல என்ன செய்யுமா?
1: கிளை விடும்.
0: கிளை விடுமா?
1: கிளை விடும்.
0: விசுவாசிக்கிறீங்களா? நீங்க
1: விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்
0: சடுதியில உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள் உங்களுக்கு செய்யப்பட்ட
1: கெடுதிகள்
0: சடுதியில் சரி செய்யப்படும்.
1: ஆமென். எஸ்.
0: சடுதியில பல கெடுதிகளை செஞ்சாங்க. கெடுதின்னு ஒண்ணு உண்டுனா சடுதியில ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு அதிசயமும் உண்டு.
1: உண்டு.
0: பல கெடுதிகளை பார்த்த, ஆனா சடுதியில நான் உனக்கு செய்கிற அதிசயங்களை இந்த சீசன்ல நீ பாப்ப.
1: ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பல பொன அலங்கங்களை 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டார் ஆண்டவர்,
1: முடிச்சிட்டாரு.
0: ஆனா பாதிப்போடு இருந்தது எத்தனை ஆண்டுகள்?
1: பல
0: நூறு வருஷத்துக்கு மேல.
1: எஸ்.
0: ஆனா காரியத்தை சரி செஞ்சது எத்தனை நாள்ல?
1: 52 நாள்ல.
0: 52 வாரம் இல்ல, 52 மாதம் இல்ல, 52 நாள்
1: நாள்.
0: நீங்க வருஷ கணக்கா காத்திருந்த காரியங்கள் சில நாட்களுக்குள்ள நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: சில நாட்களுக்குள்ள, வருஷ கணக்கா காத்திருந்தேன், ஆனா சில நாளைக்குள்ள அதை நான் செஞ்சேன். ஏன்னா அது உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
0: பைபிள்ல தான் இருக்கு எல்லாமே.
1: யெஸ்.
0: இத நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில அப்படியே செய்யற ஆண்டு.
1: ஆமென்.
0: நம்ம தரிசனத்துல நடந்துகிட்டு இருக்கு போ.
1: யெஸ்.
0: ஹல்லேலூயா. அட்டு புட்டுன்னு
1: நடந்துகிட்டு இருக்கு.
0: காரியங்க நடக்கிற அதிசயத்தை கண்ணு என்னன்னா ஆக்கம்
1: ஆக்கம். ஹல்லேலூயா.
0: அத்திரமோ 12 அதிகாரத்துல 31 வசனம், 32-33 வாசிக்கலாமா? நேரம் வர்றப்ப என்னென்ன நடக்குது பாருங்க.
1: ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள்
0: எப்படி அனுப்ப?
1: அவர்கள்
0: தீவிரமாய்
1: எஸ்
0: அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட
1: அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்.
0: அவர்களை மிகவும்
1: துரிதப்படுத்தினார்.
0: அல்லேலூயா. நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் என்ன செய்யுங்கன்னா
1: கிளம்பி போங்க.
0: கிளம்பி போங்க,
1: போயிடுங்க.
0: நேரம் வந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையில இருந்து வந்த உத்தரவு யோசேப்ப தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
1: வெளியே கொண்டு வந்தது.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: 41:14. அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல நம்மளை பகைத்த சக மனுஷங்களால நமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளை சடுதியில சரி செஞ்சிடறார்.
1: அமேன்.
0: அதாவது சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு மனுஷன்ட்ட தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் காரியத்தை சரி செய்கிறவர் அல்ல, சகலத்தையும் புதிதாக்குகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன் காரியத்தை சரி செஞ்சா போதும், சரி செஞ்சா போதும்னு நீ அழுற. ஆனா உனக்கான இந்த நேரத்துல நான் சொல்றேன், உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. எஸ்.
0: அதான் இளங்கல.
1: இளங்கல.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இது மாதிரி உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென்.
0: சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பால போன வாழ்க்கை. ஆனா என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால, என்னுடைய நேரமும் உனக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையில் இது போல நான் சகலத்தையும்
1: புதிதாக்குகிறேன். சகலத்தையும் புதிதாக்குறேன்.
0: அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க அடியோட மாத்திருவர்.
1: சொல்லுங்க.
0: புத்தம் புதுசு.
1: புத்தம் புதுசு. புத்தம் புதுசு.
0: அல்லேலூயா. குறுகிய மனம் கொண்ட மனுஷங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீங்குனால நம்மளால மீண்டு எழ முடியாத பாதிப்புகளை உண்டாக்குனாங்க. சின்ன புத்திகாரன் சில பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல?
1: மீண்டும் எழ முடியல.
0: எழ முடியல. அழதான் முடிஞ்சு.
1: எஸ்.
0: ஆண்டு சொல்றாரு, என்னோட நேரம் வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால எழுந்து நின்னா போது ஆண்டவரேன்னு நீ நினைச்ச அழுத. ஆனா நீ எழுந்து நிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை எழுந்து நிமிர்ந்து நிக்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சில ரதங்களை குறித்தும்
1: சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு.
0: நாங்களோ எங்கள் தேவனாகிய
1: கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு.
0: உங்களுக்கு குரோதமா சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டின காரியங்கள் முறிந்து விடுது.
1: ஆமென்.
0: ஆனா தேவனுடைய இந்த நேரத்தில் நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எழுந்து நிக்கிறதே அதிசயம். மனுஷங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம் தானே.
1: ஆச்சரியமே.
0: இந்த அதிசயத்தை இந்த வருஷம் உனக்கு நான் செய்யறேன்.

0: அல்லேலூயா.
1: சின்ன புத்திக்காரங்க, சில சின்ன புத்திக்காரன் பண்ண வேலையால கடுமையான பாதிப்பு வாழ்க்கையில,
0: எஸ்
1: எழ முடியாத அளவுக்கு உங்களை கீழே தள்ளினாங்க. ஆனா நீ எழுந்து நிற்ப,
0: எழுந்து நிற்பாய்,
1: நிமிர்ந்து நிற்ப,
0: நிமிர்ந்து நிற்பீங்க.
1: உனக்கான இந்த நேரத்துல உன் விஷயத்தை நான் சகலத்தையும்
0: புதிதாக்குகிறேன்.
1: நீ மடங்கி மடங்கி விழுந்த, துவண்டு துவண்டு விழுந்த, மடங்கி மடங்கி துவண்டு துவண்டு விழுந்த, ஆனா நீ எழுந்து நிற்ப.
0: ஆமென்.
1: நிமிர்ந்து நிற்ப.
0: எஸ்.
1: அது மட்டும் இல்ல, உனக்கு விரோதமா செய்யப்பட்ட சகல தீமைகளும் அப்படி முறிஞ்சு விழும்,
0: முறிஞ்சு விழும், முறிஞ்சு விழும்.
1: ஆமென் சொல்லு.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: விசுவாசிக்கிறீங்களா?
0: ஆமென்.
1: எதெல்லாம் பாதகமா இருந்துச்சோ அவ்வளத்தையும் ஆண்டவர் சாதகமா மாத்திடுவார்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: எதிர்காற்றோடு நீங்க போராடினது ஒரு காலம், உங்களுக்கு சாதகமா காற்று வீசுறது இன்னொரு காலம், கண்டு வலிச்சது ஒரு காலம், அப்படி காற்று சேர்ந்துக்கிற பாருங்க, அப்படி உங்களை தூக்கிட்டு போவார் ஆண்டு.
0: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: இது அவருடைய மொமெண்ட்,
0: மொமெண்ட்.
1: இதுல வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுடைய விளைவு, முசுகொட்ட பூச்சி தின்னது, அது தின்னது, இது தின்னது, எல்லா டேமேஜையும் பயங்கரமா சிக்கல வந்து கடைசியில கழுத்து புடியில வந்து நிக்கிறப்ப எதை கொடுத்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. வட்டி மேல வட்டி படாத பாடு படுத்துறாங்க. மாசம் 15,000 வட்டி கொடுக்கணும் 5 லட்சம் ரூபாய்க்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு முதல்ல கொடுக்க வழி இல்லை. அப்ப ஒரு முறை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நாட்கள்ல கேஷோட அடையாளமே புல்லட் தான், தீவுல என்னதான்
0: புல்லட்,
1: புல்லட்ல தான் வருவார், புல்லட்ல தான் போவார். கடைசியில ஆசை ஆசையா வச்சு சுத்திக்கிட்டு தெரிஞ்ச புல்லட் தான் அது, வித்து தான் அப்படியே ஒரு 15 லட்சம் ரூபா 15,000 ரூபா வட்டியை தூக்கி கொடுத்துட்டு நான் வெறுமனே அந்த புல்லட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டு மதுரையில் நடந்து வந்தேன். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆண்டு சில காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். அங்கே எவ்வளவு இழந்துட்டோம் தெரியுமா? எதெல்லாம் நாங்கள்
0: இழந்துட்டோம் தெரியுமான்னு
1: சொல்லி அந்த நாட்களில் சில இழப்புகள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற இந்த நாட்கள்ல தேவன் செஞ்சிருக்கிறது. என்னடா புல்லட்டை போய் பெருசா பேசுற,
0: ஹல்லேலூயா.
1: நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் மீட்டு தருகிறவர்.
0: ஆமென்.
1: இழந்த வருஷங்களை

0: நம்மை நடத்திடுவார்.
1: சில பேர் உங்க வாழ்க்கையில விளையாண்டாங்க, விளையாண்டதுனால உண்டான பாதிப்பு பயங்கரம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த உனக்கான என்னுடைய இந்த நேரத்துல மற்றவங்க விளையாட்டை நீ பார்த்த, ஆனா என்னோட விளைச்சலை நீ பார்ப்ப, உனக்கு விளையுதுன்றார்.
2: ஆமென்.
1: இந்த சீசன்ல உனக்கு விளையுது. மற்றவங்க விளையாண்டாங்க, என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாங்களே,
2: விளையாண்டுட்டு
1: போயிட்டாங்க. ஆனா என் விளைச்சல், உன் கண்ணு மனுஷங்க உன் வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்துச்சு, ஆனா உன் கண்ணு உன் குடும்பத்துல விளைகிற என் விளைச்சலை பார்க்கும்.
2: ஆமென். ஆமென். ஆமென்.
1: நீ விளைச்சலை பார்க்கிற வருஷம்.
2: ஆமென்.
1: நீ என்னுடைய விளைச்சலை பார்க்கிற வருஷம். உனக்கு விளையுது.

ஐயோ போயிச்சேன்னு சொல்லி புலம்பின நாட்கள், ஐயோ விட்டுட்டனேன்னு சொல்லி நீ கதறி அழுத நாட்கள், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லி நீ புலம்பின நாட்கள், கைரோஸ் மொமெண்ட்ல விளைச்சல், 20 வருஷம் பாதிப்பு ரெண்டே நாள்ல சரியாகும், 25 வருஷம் பாதிப்பு 24 மணி நேரத்துல சரியாகும்.

0: சில உறவுகள் மீட்டெடுக்கப்படும், உறவுகள் மீட்டெடுக்கப்படும். வருஷ கணக்கா நீங்க சந்திச்சுட்டு வருகிற அந்த கசப்புகள், உங்க மேல விரோதமா இருந்தவங்க, உங்க மேல கசப்பா இருந்தவங்க, உங்க மேல எரிச்சலா இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய
1: மனுஷி,
0: மனுஷி
1: கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார்,
0: கூட ஆண்டவர் இருக்கிறார்,
1: இருக்கிறாரு.
0: மரியாதை இல்லாம உங்களை நடத்தினவங்க, உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணவங்க, நாலு இடத்துல வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, நீங்க வருகிற பொழுது எழுந்து நின்று உங்களை வரவேற்பாங்க.
1: ஆமென்.

0: அந்த கைரோஸ் மொமெண்ட் வந்தப்போ பல வருஷ பகைய ஆண்டவர் ஏசாவை யாக்கோபும் சந்தித்து கொண்ட பொழுது அந்த எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆற தழுவி கொள்ள கர்த்தர் கிருபை செஞ்சாரா? பங்காளி சண்டைகளுக்கு ஆண்டவர் முடிவு கட்டுறாரு.
1: ஆமென்.
0: நீண்ட காலமா பேசிக்கொள்ள முடியாது இருந்த உறவுகள், எலியும் புனியமா இருந்த உறவுகள் எல்லாம் திரும்ப நகமும் சதையுமாய் மாறுகிறது.

0: மனாசே ஆசீர்வாதங்கள், எப்ராயிம் ஆசீர்வாதங்கள், மனநிலையை மாற்றக்கூடிய மனாசே ஆசீர்வாதம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய எப்ராயிம் ஆசீர்வாதம், உறவுகளை கத்தர் மீட்டெடுக்கிறார், உறவுகளை மீட்டெடுக்கிறார். சமீபத்தில் ஒரு போதகர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், அண்ணே போன முறை உங்கள் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன், என் கூட கசப்பாக இருந்தவங்க இருந்தாங்க, பேச முடியல, அவ்வளோ வருத்தம் என் மேலே அவங்களுக்கு. ஆனால் அந்த நாளில் உரைக்கப்பட்ட தீக்க தரிசனத்தின்படியே பல ஆண்டு என் மேலே கோபம் இருந்த அந்த ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வந்து சால்வை போற்றி என்னை கட்டி பிடிச்சி என்னோட பேசினார். அவரோடு சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சி வச்சிருந்தாங்க. யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வீடு தேடி வருவாங்க, உங்க வீடு தேடி வந்து ஒப்புரவாங்க.
1: ஆமென்.
0: உங்களை தேடி வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி இல்லை பழசெல்லாம் கம்ப்ளீட்டா நான் என்ன செஞ்சிட்டேன் மறந்துட்டேன்னு என் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கு.
1: ஆமென். ஆமென்.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ.

0: உனக்கு நடக்கும் மகனே, நிரம்பி வழிவேன். உனக்குள்ள இருந்து நான் நிரம்பி வழிவேன்.
1: பாத்திரம் நிரம்பி வழிகிற,
0: நீ வெடிப்புள்ள பாத்திரம் இல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரம் நீ.

0: மீட்டு தர்றேன்
1: இயேசையா,
0: மீட்டு தருகிறேன், மீட்டு
1: தருகிறேன்,
0: மீட்டு தருகிறேன். நீ இழந்தது இழந்ததை விட அதிகமா உனக்கு நான் மீட்டு
1: தர்றேன்.
0: நீ இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வாய். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். மனுஷங்க வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்த, ஆனா என்னுடைய நாட்கள் வந்திருக்கு, என்னுடைய நேரம் வந்திருக்கு. என்னுடைய விளைச்சல, என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: மீட்டு தருபவரே.
0: பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில் ஆண்டவர் சரி செய்கிறார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. சடுதியில பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில தேவன் சரி செய்கிற அதிசயத்தை இந்த வருஷத்துல நீ காண்பாய், இந்த நாட்கள்ல நீ காண்பாய்.
1: எனக்கு மீட்டு தருபவரே.
0: மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், சடுதியான நன்மைகள், சடுதியான நன்மைகள் உன்னிடத்திற்கு வரும். முந்தின முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். முந்தின ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை உன்னிடத்துக்கு வருது, உன்னிடத்துக்கு வருது. எருசலேம் குமாரத்தியே, ராஜரீகம், ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம் உன்னிடத்துக்கு வருகிற வருஷங்கள். எழுந்து நிக்க முடியாத இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிப்பீங்க. உங்களை பாடா படுத்தின அந்தகார சக்திகள் முறிஞ்சு விழுகிறத நீ பார்ப்ப. முறிஞ்சு விழுகிறத நீ பார்க்கும் பொழுது நீ எழுந்து நிற்கிறத, நிமிர்ந்து நிக்கிறத முறிஞ்சு விழுறவன் பாப்பான். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. பார்வோன் முறிந்து விழுந்தத செங்கடலை கடந்த மோசையும் ஜனங்களும் பார்த்தார்கள். மோசையும் ஜனங்களும் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத பார்வோனுடைய சேனை பார்த்தது. எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத உனக்கு விரோதமா கிரியை செய்த காரியங்கள் முறிந்து விழும் பொழுது காண்பார்கள். அவர்கள் முறிந்து விழுகிறத நீ பார்ப்ப, நீ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத அவர்கள் காண்பார்கள், அவர்கள் காண்பார்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த கைரோஸ் மொமெண்ட்ல எங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க இந்த நாட்கள்ல செய்ய போற காரியங்களை படம் பிடிச்சு காட்டுறீங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்காக நன்றி. இன்னும் இதுல எங்களோட நீங்க பேச விரும்புறீங்க, எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: about the precious blood of Jesus for the last so many weeks.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: And today, tonight, for the last time, for the last session, I will share with you on the precious blood of Jesus.
1: இன்றைக்கு இரவு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து கடைசியாக ஒன்றை உங்களுக்கு நான் போதிக்க வருகிறேன்.
0: From next week, we'll begin a new topic.
1: அடுத்த வாரத்திலிருந்து புதிய தலைப்பிலே நாம் ஆரம்பிக்க
0: போகிறோம். Let me ask you to turn to our key text, which we've been turning to every single week that we have come here to listen to this teaching on the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு வாரமும் நாம் படிக்கிற நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talking about how the saints took victory over the devil.
1: பரிசுத்தவான்கள் எப்படி பிசாசை ஜெயித்தார்கள் என்று இந்த வசனம் பேசுகிறது.
0: They took victory by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று வசனம் கூறுகிறது.
0: Three things are there.
1: இதிலே மூன்று காரியங்கள் அடங்கி
0: இருக்கிறது. In that victory.
1: இந்த வெற்றியிலே.
0: The blood.
1: இரத்தம்.
0: The word.
1: வசனம்.
0: And their testimony.
1: பிறகு அவர்களுடைய சாட்சி.
0: I tell you every time that the blood and the word remain unchanged.
1: ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன், இரத்தமும் வசனமும் மாறாதவைகளாய் இருக்கிறது.
0: The word of God never shall pass away, even if the heaven and earth shall pass away.
1: வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாததாய் இருக்கிறது.
0: And the blood has never loses its power.
1: இரத்தமும் தன்னுடைய வல்லமையை ஒரு நாளும் இழப்பதே இல்லை.
0: The only thing that can change in this among these three things.
1: இந்த மூன்று காரியங்களிலே மாறக்கூடியது ஒன்று இருக்கும் என்றால்
0: it is the believer's testimony.
1: அது விசுவாசியுடைய சாட்சிதான்.
0: That is the only thing that can change.
1: அது மட்டும் தான் மாற முடியும்.
0: That is why we have victory sometimes and we have defeat sometimes.
1: ஆகவே தான் சில சமயங்களில் வெற்றி பெறுகிறோம், சில சமயங்களில் தோல்வி அடைகிறோம்.
0: Not because the word has failed.
1: ஏதோ வசனம் தவறி விட்டது என்பதனால் அல்ல.
0: Not because the blood has failed to do exercise its power.
1: ஏதோ இரத்தம் தன்னுடைய வல்லமையை காண்பிக்காமல் இழந்து போய் விட்டது என்று கிடையாது.
0: It is because the believer has failed to assert the testimony of the word of God.
1: விசுவாசி
0: about what the blood has done.
1: வசனம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது, வசனம் என்ன சொல்கிறதோ அதை அறிக்கை செய்யாமல் விட்டதனால தான் தோல்வி.
0: That is why the defeat comes.
1: ஆகவே தான் தோல்வி வருகிறது.
0: So the victory is taken when the believer confesses or testifies about what the word of God teaches that the blood of Jesus has done.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி அறிக்கை செய்யும் போது வெற்றி உண்டாகிறது.
0: That sentence is very important, by the way.
1: அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம் பாருங்க.
0: That is how you put the three things together.
1: இந்த மூன்று காரியங்கள் இப்படி தான் ஒருங்கிணைத்து சொல்வது.
0: The believer testifies what the word of God says about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாக அறிவிக்கிறார்.
0: The three elements are there.
1: இந்த மூன்று அம்சங்களும் அதில் அடங்கியது.
0: The only thing that can fail is our testimony.
1: தவறக்கூடிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய சாட்சி.
0: So the believer's responsibility is to know the truth.
1: விசுவாசனுடைய பொறுப்பு சத்தியத்தை அறிந்து கொள்வது.
0: Know the truth about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள
0: வேண்டும். Know it from the word of God.
1: தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: And confess it from the word of God.
1: அது மட்டுமல்ல தேவனுடைய வசனத்திலிருந்து அதை அப்படியே அறிக்கை செய்ய வேண்டும்.
0: I shared with you many things about what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து பல காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து
0: கொள்கிறேன். 13 things with you about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து 13 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன்.
0: Like redemption, forgiveness of sin, sanctification, justification and so on.
1: மீட்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல், இப்படி பல காரியங்களை சொன்னேன்.
0: Don't have the time to mention all 13.
1: 13 சொல்ல நமக்கு இங்கே நேரம் இல்லை.
0: Now let me go to the last one.
1: இப்போது கடைசி காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: I'm going to today talk about how the Bible teaches us that life is in the blood. Teaches about life in the blood.
1: ரத்தத்திலே
0: life is in the blood. Life in the blood.
1: ரத்தத்திலே
0: there is a difference between what I have said about life being in the blood and what I'm going to share tonight.
1: பாருங்கள், நான் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு என்று போதித்தேன்ல, அதற்கும் இப்போது போதிக்க போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: God has put life in the blood.
1: தேவன் ரத்தத்திலே ஜீவனை வைத்திருக்கிறார்.
0: So we say life is in the blood.
1: ஆகவே தான் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது என்று சொல்கிறோம்.
0: When the blood is shed, that means the life has come out.
1: ரத்தம் சிந்தப்பட்டால் உயிர் போய்விட்டது என்று அர்த்தம்.
0: In that way we say life is in the blood.
1: அப்படி பார்க்கும்போது உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம்.
0: When we say, when we talk about life in the blood, we are talking about how the believer derives life from the blood.
1: ஆன ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லும்போது எப்படி விசுவாசி அந்த ரத்தத்திலிருந்து ஜீவனை பெறுகிறார் என்பதை நாம் குறிப்பிடுகிறோம்.
0: You understand the difference, I think.
1: வித்தியாசம் உங்களுக்கு புரியும் என்று
0: நினைக்கிறேன். Life is in the blood.
1: உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why when a person when the blood is taken out, person dies.
1: ஆகவே தான் இரத்தம் வெளியேறும்போது ஒருவர் மரித்து போகிறார்.
0: That is the significance of that verse.
1: அந்த வசனத்தின் முக்கியத்துவம் அதுதான்.
0: Life is in the blood.
1: அதாவது உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: When Jesus shed his blood.
1: இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார்.
0: It was proof that he gave his life for us.
1: அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
0: He took the proof all the way to heaven and presented it before the throne of God, the Bible says.
1: பரலோகம் வரைக்கும் அந்த ஆதாரத்தை எடுத்து சென்று தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார் என்று வேதம் கூறுகிறது.
0: God saw the blood and saw that its sin has been taken care of.
1: தேவன் அந்த இரத்தத்தை கண்டார், பாவத்துக்காய் நிவாரணம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை கண்டார்.
0: But we are now talking about how the believer finds life in the blood and how the blood of Jesus is something through which he derives life, spiritual life.
1: ஆனால் இப்பொழுது நாம் எதை காண போகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே தான், இரத்தத்தின் மூலமாக தான் விசுவாசி ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம்.
0: This is about how we partake of life through the blood of Jesus.
1: இது
0: eternal life through the blood of Jesus.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நித்திய ஜீவனிலே நாம் பங்கு பெறுகிறோம் என்பதை குறித்ததாக இருக்கிறது.
0: So let us turn to John chapter 6.
1: ஆகவே யோவான் 6 ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: John chapter 6.
1: யோவான் 6 ஆம் அதிகாரம்.
0: That great long chapter in which Jesus talks a lot about these things.
1: இது மிகப்பெரிய ஒரு அதிகாரம். இதை குறித்து இயேசு பல காரியங்களை இங்கு போதிக்கிறார்.
0: John chapter 6 verse 53 to 56.
1: யோவான் 6 ஆம் அதிகாரம் 53 முதல் 56 வசனங்கள்.
0: Jesus said unto them, Verily, verily, I say unto you, except ye eat the flesh of the Son of Man and drink the blood, you have no life in you.
1: அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. And I will raise him up at the last day.
1: En maamsathai pusithu en rathathai paanam panugiravanukku nithiya jeevan undu naan avane kadaisi naalil eluppuven.
0: For my flesh is meat indeed and my blood is drink indeed.
1: En maamsam meyyana bhojanama irukkirathu en ratham meyyana paanama irukkirathu.
0: He that eateth my flesh and drinketh my blood dwelleth in me and I in him.
1: En maamsathai pusithu en rathathai paanam panugiravan ennile nilaithirukkiran naanum avanile nilaithirukkiren.
0: As a second portion, I would like to read 1 Corinthians chapter 10 verse 16.
1: இதிலே இரண்டாவது பகுதியாக 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
0: 10:16. The cup of blessing which we bless, is it not the communion of the blood of Christ? The bread which we break, is it not the communion of the body of Christ?
1: நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா?
0: You see, water has a twofold effect.
1: பாருங்கள், தண்ணீர் மூலமாய் இரண்டு காரியங்கள் நடக்கிறது.
0: One, water is used for cleansing.
1: ஒன்று, தண்ணீரை கழுவுறதுக்காய் சுத்தம் பண்ணுறதுக்காய் பயன்படுத்துகிறோம்.
0: We cannot clean without water.
1: தண்ணீர் இல்லாமல் நம்மால் சுத்தம் பண்ணவே முடியாது.
0: Water is so important for cleansing.
1: சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் அவ்வளவு முக்கியமா இருக்கிறது.
0: But then water has another greater value also, I would say, because when you drink water, you get revived by it, you get refreshed by it.
1: தண்ணீருக்கு அதை விட இன்னொரு பெரிய மதிப்பு இருக்கு. அது என்ன? அந்த தண்ணீரை நாம் குடிக்கும் போது அதன் மூலமா ஒரு புத்துணர்ச்சியை, புது தெம்பை நாம் பெறுகிறோம்.
0: So cleansing and revival and refreshment comes through water.
1: ஆகவே தண்ணீர் மூலமாய் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் புத்துணர்ச்சி, புது தெம்பையும் நாம் பெறுகிறோம்.
0: You see, it is necessary and it is necessary that we cleanse with water.
1: தண்ணீரை கொண்டு சுத்திகரிப்பது மிக மிக அவசியமா இருக்கு.
0: But it is much more necessary that we drink water.
1: ஆனால் அதே சமயத்தில் தண்ணீரை குடிப்பது அதைவிட அதிக அவசியமா இருக்கிறது.
0: Without cleansing and the water to cleanse, we cannot live as we ought to live.
1: சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் இல்லாமல், சுத்தம் பண்ணாமல் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாது.
0: But without water to drink, we cannot live at all.
1: ஆனால் குடிக்க தண்ணீர் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ கூட முடியாது.
0: See the difference.
1: வித்தியாசத்தை பாருங்க.
0: You see, it is important to cleanse.
1: பாருங்க, சுத்தம் பண்ணுவது முக்கியம்தான்.
0: Without cleansing, we cannot live as we ought to live.
1: சுத்தம் பண்ணாமல் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாது நம்மால்.
0: But without drinking water, you cannot live at all. That is the difference between the two.
1: ஆனால் தண்ணீரை குடிக்காமல் நம்மால் உயிர் வாழ கூட முடியாது. இதுதான் வித்தியாசம்.
0: By drinking, it is only by drinking we enjoy the full benefit of the water to sustain life.
1: தண்ணீரை குடிப்பதன் மூலமாக தான் நாம் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமா இருக்கிறது அந்த லாபத்தை நாம் அனுபவிக்கிறோம்.
0: Now I talked about water so that you will understand the blood of Jesus in the same way also.
1: பாருங்க, தண்ணீரை குறித்து ஏன் பேசினேன்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.
0: The same thing applies to the blood of Jesus.
1: அதே காரியம் இயேசுவின் இரத்தத்திற்கும் பொருந்தும்.
0: The blood of Jesus is a cleansing agent which cleanses us from all our sin and unrighteousness.
1: இயேசுவின் இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்கள், அநீதியிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது.
0: You see, it cleanses us and washes us.
1: பாருங்க, அது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But it has a second effect also.
1: ஆனால் அதனால இன்னொரு பயனும் நமக்கு உண்டு.
0: The second effect is that we must as the word says drink the blood. I'll explain what it means in order to derive life from it.
1: ரெண்டாவது பயன் என்ன? ரத்தத்திலிருந்து ஜீவனை பெறும்படியாக அந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ண வேண்டும். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அதை பிற்பாடு விளக்குகிறேன்.
0: Drinking the blood means to appropriate all that the blood of Jesus has done, to believe it and to receive it and to enjoy it and take it in and make it ours.
1: ரத்தத்தை பானம் பண்ணுவது என்றால் என்ன? ரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நாம் நமக்கென்று சொந்தம் பாராட்டி அதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும்.
0: You see, many people are today satisfied with the cleansing.
1: பார், இன்றைக்கு அநேக சுத்திகரிப்போடு திருப்தி ஆகி விடுகிறார்கள்.
0: That is the problem with the Christians today.
1: கிறிஸ்தவர்களிடத்தில் இன்றைக்கு பிரச்சனையே அதான்.
0: The blood cleanses them.
1: இரத்தம் அவர்களை சுத்திகரிக்கிறது.
0: And they are satisfied with the cleansing and the forgiveness of sin.
1: பிறகு சுத்திகரிப்பு பாவ மன்னிப்பு இதோடு திருப்தி அடைந்து நின்று விடுகிறார்கள்.
0: And they don't go any further than that.
1: அதை தாண்டி மீறி அவர்கள் செல்வது கிடையாது.
0: That is like using the water only for washing and leaving it at that.
1: இது எப்படி இருக்கு? தண்ணீரை கழுவ பயன்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவது போல இருக்கு.
0: Many people in the world today believe that water is only for washing.
1: இன்னைக்கு உலகத்துல பல மக்கள் இருக்காங்க, தண்ணீர் வெறும் கழுவுறது தான் அவங்க நினைக்கிறாங்க.
0: There are some countries in the world where they don't drink water at all.
1: சில நாடுகள் இருக்குது உலகத்துல அங்க தண்ணீரையே குடிக்கவே மாட்டார்கள்.
0: I remember in one place I asked some water, they looked at me funny thinking that I was a sick man.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு ஊர்ல போய் தண்ணி கேட்டா என்ன வேடிக்கையா பார்த்தாங்க, ஏதோ வியாதிப்பட்டவன போல.
0: So why do you want to drink water?
1: எதுக்குங்க தண்ணி குடிக்க விரும்பறீங்க அப்படினா.
0: They said we have apple juice, we have pineapple juice, we have orange juice, we have this that.
1: ஆப்பிள் ஜூஸ் இருக்கு, பைனாப்பிள் ஜூஸ் இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு.
0: We have everything.
1: எல்லாம் இருக்கு.
0: And then of course they have beer and this and that.
1: அது மட்டும் இல்ல, beer இருக்கு, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு.
0: They drink all of that.
1: இதெல்லாம் குடிக்குறாங்க.
0: But they don't drink water.
1: ஆனா தண்ணீரை குடிப்பது கிடையாது.
0: I said I just want plain old water from the tap. Just open the tap. Get me some water to drink.
1: நான் சொன்னது குழாயை திறந்து கொஞ்சம் பச்சை தண்ணி எனக்கு கொடுங்க, நான் அதை குடிக்க விரும்பறேன்.
0: He said no, the water is no good.
1: அவசரம் கிடையாது, கிடையாது, தண்ணி நல்லது கிடையாது.
0: Water is only for washing.
1: தண்ணீர் கழுவுவதற்கு மட்டும்தான்.
0: Oh God has put some wonderful things in the water to refresh us and revive us. It is so essential for life.
1: பாருங்க, நம்மை நமக்கு தெம்பூட்டும்படியே புத்துணர்ச்சி கொடுக்கும்படியே தேவன் தண்ணீரை அவ்வளவு அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறார்.
0: Now we must think about the blood like that.
1: ரத்தத்தையும் நாம் அவ்வாறு தான் நினைக்க
0: வேண்டும். Many people simply believe in the blood of Jesus to cleanse them.
1: அநேகர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தங்களை கழுவி சுத்திகரித்தால் மட்டும் போதும் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: That is wonderful.
1: அது அற்புதமானது.
0: It does cleanse you.
1: அது உங்களை சுத்திகரிக்கிறது.
0: It is important to be cleansed.
1: சுத்திகரிக்கப்படுவது அவசியம்.
0: Without being cleansed we cannot stand before God.
1: சுத்திகரிக்கப்படாமல் தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்க முடியாது.
0: Without being cleansed we cannot enjoy any kind of relationship with God.
1: சுத்திகரிக்கப்படாமல் தேவனோடு எந்த உறவையும் நாம் அனுபவிக்க முடியாது.
0: Cleansing is very important.
1: சுத்தம் பண்ணப்படுவது அவ்வளவு முக்கியம்.
0: We cannot be what we ought to be in our Christian life without first cleansing taking place.
1: முதலாவது சுத்திகரிப்பு நடைபெறாமல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க முடியாது.
0: But then we have to go past it and go into the drinking.
1: அதன் பிறகு அதையும் கடந்து நாம் குடிப்பதற்கு பானம் பண்ணுவதற்கு சொல்ல வேண்டும்.
0: Now let me begin to talk about this.
1: இதை குறித்து நான் பேச ஆரம்பிக்கட்டும்.
0: What is this blessing which is described as drinking the blood?
1: ரத்தத்தை பானம் பண்ணுவது என்று சொல்லப்படுகிறதே, அது என்ன ஆசீர்வாதம்?
0: What does it mean?
1: அதனுடைய அர்த்தம் என்ன?
0: When Jesus said unless you drink of my blood you have no eternal life.
1: என் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று இயேசு சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன?
0: It means not only believe in it for your cleansing but can go ahead and believe on all the believe in everything that the blood is for you and everything that the blood does for you and appropriate it, take it in, believe it, rejoice in it, enjoy it and experience it.
1: வெறும் சுத்திகரிப்புக்காக மாத்திரம் ரத்தத்தை விசுவாசிப்பதல்ல, மாறாக ரத்தம் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதையெல்லாம் விசுவாசித்து அது உங்களுடையது என்று நம்பி அதை நீங்கள் சொந்தம் பாராட்டி அனுதினம் உங்கள் வாழ்க்கையில அதை அனுபவிக்க வேண்டும்.
0: Just like when you drink water it has a more powerful effect than when you cleanse with water.
1: எப்படி தண்ணீரில் சுத்திகரிப்பதை விட அதை குடிக்கும்போது அதிக பலனும் புத்துணர்ச்சியும் உண்டாகிறதோ,
0: in the same way when you drink the blood of Jesus, when you take it in and appropriate by faith and receive it inside of you, it has a more powerful effect than what you have enjoyed by cleansing, by its cleansing
1: power. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும்போது, அதாவது அது செய்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய என்று நீங்கள் உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி அவளை பெற்று அனுபவிக்கும் போது சுத்திகரிப்பதை விட இதனுடைய பலன் அதிகமாய் காணப்படுகிறது.
0: That is why Jesus said unless you drink of my blood you have no eternal life.
1: ஆகவே தான் இயேசு சொன்னார், என் ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை.
0: People were upset when he said that.
1: அப்படி சொன்னபோது மக்கள் எல்லாம் கோபப்பட்டார்கள்.
0: Because you know, drinking blood is cannibalistic.
1: என்ன ரத்தம் குடிக்கிறதா காட்டுமிராண்டித்தனமா இருக்கு அப்படினா.
0: You know, that is one problem.
1: அது ஒரு பிரச்சனை.
0: And among the Jews it was a great offense because the use of blood for anything was prohibited under the Old Testament.
1: யூதர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே ரத்தத்தை பயன்படுத்த கூடாது அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பெரிய தண்டனை உண்டு.
0: So they cannot eat the blood.
1: ஆகவே ரத்தத்தை அவங்க சாப்பிட முடியாது.
0: They cannot drink the blood.
1: ரத்தத்தை பானம் பண்ண முடியாது.
0: It was against their law.
1: அது அவருடைய பிரமாணத்துக்கு எதிரானது.
0: In the 6th chapter of John where we read the passage we read about how all the multitudes turned away and went away from him.
1: யோவான் 6 அதிகாரத்தில் வாசித்தமே அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது திரள் கூட்டமான மக்களும் திரும்பி போய் விட்டார் என்று வசனம் கூறுகிறது.
0: Who are those people?
1: அந்த ஆட்கள் தான் யார்?
0: They are the same people that ate when he multiplied 5 loaves and 2 fish and fed the 5000 those people.
1: ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் பெருகு பண்ணி 5000 பேரை போஷித்தாரே அதே கூட்டம் தான் இந்த கூட்டம்.
0: They came following him and found him the next day.
1: அவரை தேடி அடுத்த நாளிலே வந்து அவரை கண்டுபிடித்தார்கள்.
0: Thinking they'll get fish and bread for nothing.
1: மறுபடியும் ஓசியில மீன் அப்பமும் கிடைக்கணும் பார்த்தா.
0: Then he started telling them about how he is there to give them spiritual life.
1: பிறகு இயேசுவான் அவர் எப்படி ஆவிக்குரிய ஜீவனை அவருக்கு கொடுக்க வந்திருக்கிறார் என்று பேச ஆரம்பித்தார்.
0: Just like eating the fresh eating the fish and the bread gives them physical life and it is necessary for physical life.
1: எப்படி அப்பத்தை மீனை சாப்பிடுவது அவருடைய சரீரத்துக்கு மிக மிக அவசியமா இருக்கிறதோ.
0: In the same way to eat of his flesh and to drink of his blood is necessary for spiritual life and he was preaching about it.
1: அதே போல ஆவிக்குரிய ஜீவனுக்கு வாழ்க்கைக்கு அவருடைய மாம்சத்தை புசிப்பது அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவது அவசியம் என்பதை தான் அவர் போதித்தார்.
0: And they got so upset because he was talking about eating his flesh and drinking his blood.
1: அவருடைய மாம்சத்தை புசிப்பது அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவது இத பேசினவங்க தான் கோபப்பட்டார்கள்.
0: They walked away.
1: அவர்கள் எழுந்து போய் விட்டார்கள்.
0: Everybody left.
1: எல்லாரும் போய் விட்டார்கள்.
0: And the disciples were wondering what to do.
1: சீஷர்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல.
0: Jesus turned around to them and looked at them and said, "Do you want to leave also?"
1: இயேசு அவளை பார்த்து நீங்களும் என்னை விட்டு போய் விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார்.
0: He could see that they were also upset because of his talk.
1: இவர் இப்படி பேசினதால அவர்களும் கோபப்பட்டார் என்பது இயேசுக்கு புரிந்து விட்டது.
0: They were looking at him funny saying, "What are you talking about? Eating your flesh and drinking your blood? What nonsense is this?"
1: வேடிக்கை பார்த்தானே பாருங்க அவங்க. மாம்சத்தை புசிப்பதா ரத்தத்தை பானம் பண்ணுவது என்ன இது என்று கேட்டார்கள்.
0: Are you crazy?
1: என்ன பைத்தியம் எடுத்து
0: விட்டதா? What are you talking about?
1: என்னத்தை குறித்து பேசுகிறீர்கள்?
0: They could not understand the spiritual side of things. They were ready to eat but they were not ready to listen to spiritual things.
1: அவர்கள் சாப்பிட ஆயத்தமா இருந்தார்கள் தவிர ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் ஆயத்தமா இல்லை.
0: They enjoyed the miracle of feeding of the 5000.
1: 5000 பேரை போஷித்தார் அந்த அற்புதத்தை அனுபவித்தார்கள்.
0: But when he explained the significance of that miracle for their spiritual life they were unable to understand.
1: ஆனால் அந்த அற்புதம் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை விளக்கி சொன்ன போது அதுதான் பிடிக்கவில்லை.
0: You see the spiritual people have to push through the threshold, break through the threshold of not understanding spiritual things into the understanding and revelation and knowledge of spiritual things.
1: பாருங்க ஆவிக்குரிய மக்கள் புரியாத இருக்கிற அதே வாசற்படியில் நின்று கொண்டிராமல் அந்த வாசற்படியை தள்ளி மிதித்து கொண்டு காரியங்களை புரிந்து கிரகித்துக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும்.
0: I remember the time when I was just a Christian who just go to meetings and enjoy the meetings and look at the miracles and enjoy it and enjoy the singing and enjoy the entertainment and everything.
1: எனக்கு நன்றா ஞாபகம் இருக்குது பழைய காலங்களில் நானும் கூட்டங்களுக்கு போவேன் பாடலை பாடுவேன் எல்லா அற்புதங்களை பார்ப்பேன் மற்ற காரியங்களை பார்ப்பேன் ஜாலியா இருக்கும் அனுபவித்து விட்டு வந்து விடுவேன்.
0: But when it came to preaching and hearing the preaching and understanding spiritual things.
1: ஆனால் பிரசங்கங்களை கேட்பது ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வது என்று வரும்போது.
0: When things were explained to me.
1: காரியங்கள் எனக்கு விளக்கி சொல்லப்பட்ட போது.
0: I was least bit interested.
1: அதுல கொஞ்சம் கூட எனக்கு ஆர்வம்
0: இல்லை. I would simply walk away.
1: நான் அப்படியே எழுந்து போய்டுவேன்.
0: And come back after they preach.
1: பிரசங்கம் முடிந்த பிறகு திரும்ப வருவேன்.
0: I would enjoy everything else
1: matra ellavathaiyum anubhavippen
0: but I was not into the teaching and the preaching of it
1: ananda bodhane prasangam endu vandal pidikadhu
0: these people were like that
1: indha aatkal appadi thaan irundhaar
0: they are ready to enjoy the feeding of the 5000
1: 5000 pera poshithappo nalla jaliya rasithaargal
0: they want another miracle
1: innoru arpudam nadakka vendum endru viruminaar
0: they want to see him rise up and be their king
1: ivar elundhu avulukku rajaava irukka vendum endru viruminaar
0: they want everything else
1: matra ellavathaiyum viruminaargal
0: but when he stopped them and told them about the spiritual significance of that miracle to their lives
1: ஆனால் அந்த அற்புதம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று அந்த அர்த்தத்தை அவர் விளக்கி சொன்னபோது
0: when he began to tell them that he is the bread of life
1: அவர் தான் ஜீவ அப்பம் என்பதை அவர் சொன்னபோது
0: when he began to talk about himself as the bread that has come down from heaven
1: நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று இயேசு சொன்னபோது
0: then when he said unless you eat my flesh and drink my blood you have no part of me and you have no eternal life
1: என் மாம்சத்தை நீங்கள் புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை என்று அவர் சொன்னபோது
0: they were shocked
1: அதிர்ச்சி அடைந்தார்கள்
0: you see their minds were not ready to grasp grasp the significance of these great spiritual truths.
2: இந்த மாபெரும் ஆவிக்குரிய சத்தியங்களின் முக்கியத்துவத்தை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய மனம் இல்லை.
0: They had physical life.
2: அவர்கள் சரீர பிரகாரமான ஜீவன அவர்களுக்குள்ள இருந்தது.
0: It was fed and nourished by physical food.
2: சரீர மற்ற உணவை கொண்டு அந்த சரீர ஜீவன் போஷித்து பராமரிக்கப்பட்டது.
0: But now they need another life.
2: ஆனால் இப்போது இன்னொரு ஜீவன் அவர்களுக்கு தேவை.
0: They needed a spiritual life.
2: அவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவன் தேவைப்பட்டது.
0: Eternal life.
2: நித்திய ஜீவன்.
0: And that eternal life is fed and nourished and developed through the eating of the flesh and the blood of Jesus the Son of God.
2: அந்த நித்திய ஜீவன் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது மூலமாக தான் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது.
0: They must receive the eternal life by partaking of him.
2: அவரிலே பங்கு கொள்வதன் மூலமாக அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
0: And they must be nourished by him.
2: அவராலே அவர்கள் போஷித்து பராமரிக்கப்பட வேண்டும்.
0: They must eat and drink in a spiritual way of all the benefits of the cross of Calvary.
2: கல்வாரி சிலுவையினுடைய லாபங்கள் ஆதாயங்கள் அனைத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் புசித்து பானம் பண்ண வேண்டும்.
0: His

0: nourished and strengthened with eternal life.
1: கழுவப்படுவதற்கு மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பானமா இருக்கிறது. நித்திய ஜீவனுக்காக அவர்கள் அதை பானம் பண்ணி அதிலிருந்து அவர்கள் போஷாக்கை பெற வேண்டும்.
0: Oh, when Jesus talked about this, this was too hard for them to understand.
1: இதை இயேசு பேசின போது தான் புரிந்துகொள்ள மிக மிக கஷ்டமா இருந்தது அவளுக்கு.
0: Oh, he's talking all wrong doctrine.
1: என்ன சொல்றாங்க? தப்பு தப்பான உபதேசங்களாம் போதிக்கிறார்.
0: You know what they said?
1: என்ன சொன்னாங்க தெரியுமா?
0: It is a hard doctrine.
1: கடினமான உபதேசம் என்று சொன்னாங்க.
0: Hard doctrine.
1: கடினமான உபதேசம்.
0: So we are preaching hard doctrine.
1: ஆகவே கடினமான உபதேசத்தை நாம் போதிக்கிறோம்.
0: You know when people sometimes even people say that say like that today.
1: ஆனா சில சமயத்துல மக்கள் இன்னைக்கும் இப்படி தான் சொல்றாங்க.
0: Hard doctrine.
1: கடினமான உபதேசம்.
0: I'm not able to understand.
1: என்னால அதை புரிஞ்சிக்க முடியல.
0: I tell you, I used to be a person who could not understand the deeper things.
1: பாருங்க நானும் கூட இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை புரிந்துகொள்ள முடியாத ஒருவனாக தான் இருந்தேன்.
0: One of the greatest things that happened to me is the breakthrough where I broke through from that realm of being superficial Christian into understanding the things of God and having a revelation of God.
1: என்னுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? மேலோட்டமா இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்துகொள்ளுகிற அந்த மண்டலத்திற்குள்ளாக நான் கடந்து சென்றேன்.
0: So he says unless you eat the flesh and drink the blood of the Son of Man you have no life in you.
1: அவர் இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் புசித்து இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று.
0: He is saying unless you partake spiritually in that way of me.
1: என்ன சொல்கிறான்? என்னிலே ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் பங்கு கொள்ளாவிட்டால்
0: then you have no eternal life.
1: உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை.
0: And then he uses stronger words, even stronger words to explain the nature of that life that they will receive.
1: அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஜீவன் எத்தன்மையுள்ளது என்பதை குறித்து சொல்ல சற்று கடினமான பலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்.
0: What is the nature of this life?
1: இந்த வாழ்க்கையின் தன்மை எப்படிப்பட்டது?
0: When you eat of his flesh and drink of his blood, what will it do to you?
1: அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும்?
0: How will it affect you?
1: அது எப்படி உங்களை பாதிக்கும்?
0: How will it touch you?
1: அது எப்படி உங்களை தொடும்?
0: He says, whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. And I will raise him up at the last day.
1: அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: He has eternal life.
1: அவனிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு.
0: In other words, he's saying, when you believe what I have done in the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே நான் என்ன செய்தேனோ அதை நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: when you believe that I have come to give eternal life,
1: நித்திய ஜீவனை நான் கொடுக்கவே வந்தேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: when you believe that I give it through the cross of Calvary and my sacrifice there,
1: கல்வாரி சிலுவையிலே என்னையே பலியாக செலுத்தினேனே அதன் மூலமாக நான் அதை கொடுக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: you receive eternal life.
1: நீங்கள் நித்திய ஜீவனை பெறுகிறீர்கள்.
0: What is eternal life?
1: நித்திய ஜீவன் என்றால் என்ன?
0: It is not just a life where you just live for a long time.
1: ஏதோ ரொம்ப நாள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல.
0: It is not the longevity that is signified there. It is the quality of life.
1: எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது அங்கே முக்கியம் கிடையாது, எத்தன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அந்த தரம் அதுதான் முக்கியம்.
0: You see, it is longevity is included there. We'll forever be alive.
1: நித்தியம் என்று சொல்லும்போது நாம் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்போம் அந்த காலம் இருக்கிறது.
0: That is true there.
1: அது உண்மைதான்.
0: But it is not, the point is not longevity. Eternal life is not about longevity.
1: நித்திய ஜீவன் என்று சொன்னால் வெறும் கால அளவை மட்டும் நாம் பார்த்து விட்டுவிட கூடாது.
0: It is about the particular quality of life, the very life that God himself has and enjoys.
1: என்ன விதமான ஜீவன் அது? எத்தன்மையுள்ளது? அதனுடைய தரம் எப்படிப்பட்டு இருக்கிறது? எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசுவுடையவரா இருக்கிற ஜீவனை, அதே ஜீவனை நாமும் பெற்று அனுபவிக்கிறோம்.
0: It is the very life of God.
1: தேவனுடைய ஜீவனாகவே அது இருக்கிறது.
0: Have eternal life today?
1: இன்றைக்கு நீங்க நித்திய ஜீவனை உடையவளா இருக்கிறீர்களா?
0: Some people think eternal life is, you know, when you die and you go to heaven and live forever, that's what eternal life.
1: சில என்ன நினைக்கிறாங்க, நித்திய ஜீவன் சொன்னா இங்க மரிச்சு நம்ம பரலோகம் போவோம், அங்க போகும்போது நித்திய நித்தியமா வாழ்வோம், அதான் நித்திய ஜீவன்
0: நினைக்கிறாங்க. When you make the mistake of thinking like that, then your whole theology is all topsy turvy and you begin to lose sight of all the blessings of God.
1: இப்படி நினைக்க ஆரம்பிச்சீங்க சொன்னா பிறகு உங்க உபதேசமே தலைகீழா இருக்கு, பிறகு தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிப்பீங்க.
0: Eternal life is not something that you're going to enter into when you die.
1: நித்திய ஜீவன் என்று சொன்னால் மரித்த பிறகு நீங்கள் பிரவேசிக்க போகிற ஒன்று
0: அல்ல. It is not something that you enjoy after your death.
1: உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் அனுபவிக்கிற ஒன்று அல்ல அது.
0: It is something that you receive now and enjoy now.
1: இப்போதே நீங்கள் பெற்று இப்போதே நீங்கள் அனுபவிக்கிற ஒன்றா இருக்கிறது.
0: Eternal life is something that you have now and possess now.
1: நித்திய ஜீவன் என்பது இப்போது நீங்கள் பெற்று உடையவரா இருக்கிறது.
0: Jesus came to reveal that eternal life.
1: அந்த நித்திய ஜீவனை வெளிப்படுத்த இயேசு வந்தார்.
0: He revealed it in the flesh. He came as a human with a human nature as a man and revealed it in the flesh.
1: பாருங்கள், ஒரு மனிதனாக மனுஷ தன்மையோடு கூட அவர் வந்து அதை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினார்.
0: We saw eternal life displayed in the form of a human person.
1: ஒரு மனித உருவத்திலே அந்த நித்திய ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை அவர் காண்பித்தார்.
0: Jesus was walking around feeding the 5000, was healing the sick and doing all the miracles. There was this man, so totally different from others, filled with eternal life, expressing eternal life.
1: இயேசு பூமியிலே சுற்றி உலாவினபோது அற்புதங்கள்

0: அதிசயங்களை செய்து வந்தபோது இங்கே ஒரு மனிதர் வித்தியாசமானவராக இருக்கிறார், நித்திய ஜீவனை உடையவராக அதனால நிரம்பி இருக்கிறார்.
1: The devils cried out to him and said, "Why have you come to torment us?"
0: பிசாசுகள் கூச்சல் போட்டன, ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் என்று.
1: Something different about this person.
0: இந்த மனிதரை குறித்து ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிறது.
1: His life was not marred by sin and by sinful nature.
0: இவருடைய வாழ்க்கை பாவத்தினாலும் பாவ தன்மையினாலும் கறைபடவில்லை.
1: Here is a man walking around with eternal life.
0: இங்கே ஒரு மனிதர் நித்திய ஜீவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: Totally different from all others.
0: மற்ற எல்லாரை விட முற்றிலும் வித்தியாசமானவர்.
1: He came to display and show us what eternal life is like.
0: நித்திய ஜீவன் என்றால் என்ன? அதை நமக்கு சொல்ல காண்பிக்க அவர் வந்தார்.
1: Not only to show us but to give us eternal life.
0: காண்பிப்பதற்கு மட்டுமல்ல, அதை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் வந்தார்.
1: He carried that eternal life in his body.
0: அந்த நித்திய ஜீவனை தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்து
1: கொண்டிருந்தார். So that we can understand that we must carry it in our body.
0: நாமும் நம்முடைய சரீரத்திலே சுமக்க வேண்டும் என்று நாம் புரிந்துகொள்ளும்படியாக.
1: God has given us this body to house eternal life.
0: நித்திய ஜீவனை இங்கே வைப்பதற்காக தான் தேவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார்.
1: When Adam was there in the Garden of Eden, first made by God and placed by God.
0: ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலே முதன்முதல் வைக்கப்பட்டபோது,
1: He had that life.
0: அந்த ஜீவன் அவனுக்குள்ளே இருந்தது.
1: His body was a showpiece exhibiting the glory of God and the eternal life of God.
0: தேவனுடைய மகிமையும் தேவனுடைய நித்திய ஜீவனையும் வெளிப்படுத்துற ஒரு காட்சி பொருளாக அவருடைய சரீரம் இருந்தது.
1: And Jesus walked in this earth as a showpiece of the eternal life of God.
0: தேவனுடைய நித்திய ஜீவனுடைய காட்சி பொருளாக இயேசுவானவர் இந்த பூமியிலே சுற்றி உலாவி வந்தார்.
1: Not just to show us but to give it to us, communicate it to us.
0: நித்திய ஜீவனை காண்பிப்பதற்கு மட்டுமல்ல, அதை நமக்கு கொடுப்பதற்காக.
1: How will he communicate it or give it to us?
0: எப்படி அதை அவர் நமக்கு கொடுக்கிறார்?
1: He will give it to us if we believe and if we reach out to him and receive him.
0: நாம் அவரை விசுவாசித்து அவரிடத்தில் செல்லும்போது அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
1: By partaking of his body, by eating and drinking, we will experience in our bodies that eternal life that he had.
0: அவரிலே நாம் பங்கு கொள்ளும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் அனுபவிக்கிறோம்.
1: That is what he is talking about.
0: அதை குறித்து தான் இங்கே பேசுகிறார்.
1: He said, "My flesh is meat indeed, and my blood is drink indeed."
0: சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது.
1: The word indeed in Tamil, மெய்யான, it's very correct. He said, the word indeed means it is not just a symbol, it is real. He says,
0: பாருங்க, மெய்யான போஜனமா இருக்கிறது, சும்மா கிடையாது, உண்மையான நிஜமான போஜனமா இருக்கிறது.
1: It is not just a symbolic representation of eternal life, it is real life. He says,
0: நித்திய ஜீவனுக்கு ஏதோ ஒரு சின்னமாக அடையாளமாக கிடையாது, இவரே நித்திய ஜீவன்.
1: It is the actual truth.
0: இதுதான் மெய்யான சத்தியம்.
1: In a full and real sense, the body and the blood of the Lord is the food spiritually by which eternal life is nourished and sustained in us.
0: நித்திய ஜீவன் நமக்குள்ளே போஷித்து காப்பாற்றப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு போஜனமாக இருக்கிறது.
1: So we are beginning to understand now.
0: ஆகவே இப்போது நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம்.
1: See, we begin to understand what he meant by saying, "You must drink my blood."
0: ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரே, அவருடைய அர்த்தம் என்னவென்று நமக்கு புரிய
1: ஆரம்பிக்கிறது. To believe and appropriate and make it yours. Make all the things that the blood has brought to you yours. Enjoy it, experience it.
0: ரத்தம் என்னெல்லாம் உங்களுக்காக செய்திருக்கிறதோ, கொண்டு வந்திருக்கிறதோ, எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்காக உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி அவளை அனுபவிக்க வேண்டும்.
1: Don't stop with forgiveness of sin.
0: வெறும் பாவ மன்னிப்போடு நின்று விட வேண்டாம்.
1: Understand all that the blood of Jesus has done.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னெல்லாம் செய்திருக்கிறதோ எல்லாவற்றையும் புரிந்து
1: கொள்ள. This is the purpose of our teaching.
0: நம்முடைய போதனையின் நோக்கமே இதுதான்.
1: So that you will go further into the things of God from your preliminary stage.
0: நீங்கள் இப்போது இருக்கிற இந்த கட்டத்திலிருந்து தேவனுடைய காரியங்களுக்குள்ள இன்னும் ஆழமாய் போகும்படியாக தான் இதெல்லாம் போதிக்கும்.
1: You have received forgiveness of sins.
0: பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள்.
1: But our purpose of teaching is to take you in so that you will know what the blood of Jesus has done and appropriate it fully and enjoy it and experience it. And be nourished by it and strengthened by it.
0: நம்முடைய போதனை நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொண்டு அவைகளை கிரகித்துக் கொண்டு அவைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குன்னு சொந்தம் பாராட்டி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதனால போஷித்து பராமரிக்கப்பட வேண்டும்.
1: Amen.
0: Amen.
1: Have you had that happen to you?
0: அது உங்களுக்கு நடந்திருக்கிறதா?
1: Or are you just having some forgiveness of sins and salvation?
0: அது வெறும் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு இதோடு நின்று விட்டிருக்கிறீர்களா?
1: Or are you enjoying all that the blood has done for you?
0: அல்லது இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக செய்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள்
1: Have you by faith appropriated it?
0: விசுவாசத்தினாலே அவளை சொந்தம் பாராட்டி
1: Have you confessed it?
0: அவைகளை அறிக்கை செய்து
1: Have you taken victory over the devil?
0: பிசாசின் மீது ஜெயம் எடுத்திருக்கிறாய்.
1: Are you dwelling in the presence of God?
0: தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிறீர்களா?
1: Do you have boldness to come to God?
0: தேவனிடத்திற்கு வர தைரியம் உண்டா இருக்கிறதா?
1: Is there a song in your heart about the blood?
0: இரத்தத்தை குறித்து ஒரு பாடல் உங்கள் இதயத்திலே இருக்கிறதா?
1: Does your heart rejoices in what the blood of Jesus has done?
0: உங்கள் இதயம் இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிற காரியங்களிலே மகிழுகிறதா?
1: Do you glory in Jesus and his shed blood?
0: இயேசுவிலும் அவர் சிந்திய இரத்தத்திலே நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்களா?
1: Is this a matter of great joy and gladness in your heart?
0: இது உங்கள் இதயத்தில் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதா இருக்கிறதா?
1: Or are you like many Christians who know none of these things, that they only know that it cleanses them from their sin?
0: அல்லது அநேக கிறிஸ்தவர்களைப் போல இந்த காரியங்கள் எதையும் அறியாமல் ஆபேலின் இரத்தத்தை விட தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்காக இயேசுவின் இரத்தம் மேன்மையான பேசுகிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களா?
1: Do you know that nothing can stop you from drawing near to God?
0: தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வருவதை எதுவும் தடுப்பது உங்களுக்கு தெரியுமா?
1: It is with full assurance of faith we draw near.
0: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் வருகிறோம்.
1: That is full gospel.
0: அதுதான் பூரண சுவிசேஷம்.
1: Full gospel is not just this, you know.
0: பூரணம்னு சொன்னா இது கிடையாது. பூரணம்.
1: Full gospel means that you come with full assurance. You know that you can come.
0: பூரணம் என்றால் என்ன? உங்களுக்கு நன்றாக தெரியும். என்ன தெரியும்? நான் தேவனிடத்தில் போக முடியும் என்பது தெரியும்.
1: Full gospel preaches all things that blood of Jesus means to us.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறதோ அதை தான் பூரண சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது.
1: One man came to me and said, "Are you full gospel?"
0: ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், "நீங்க என்ன பூரண சுவிசேஷமானார்?"
1: I said, "Tell me what is full gospel."
0: நான் கேட்ட பூரண சுவிசேஷம் என்ன சொல்லுங்க.
1: So I can tell you whether I am full gospel or not.
0: நீங்க சொன்னதா நான் சொல்ல முடியும் நான் பூரண சுவிசேஷமா இல்லையா?
1: So he listed many things about
0: பல காரியங்களை சொன்னார் பூரண சுவிசேஷம்.
1: I said, "Half I agree, half I don't agree."
0: நான் சொன்னேன், "பாதி ஒத்துக்கிறேன், பாதி ஒத்துக்க மாட்டேன்."
1: I am half gospel according to you.
0: உங்களை பொறுத்தவரைக்கும் நான் பாதி சுவிசேஷம்.
1: But I am really full gospel.
0: ஆனா மெய்யாவே பூரண சுவிசேஷம்.
1: Full gospel is preaching the full benefits of the cross.
0: பூரண சுவிசேஷம் என்றால் என்ன? சிலுவையின் பூரண ஆசீர்வாதங்களை பிரசங்கிப்பது.
1: It is not all other things that we think about.
0: நாம நினைக்கிற மற்ற காரியங்கள் அது பற்றியது அல்ல.
1: No.
0: கிடையாது.
1: Pentecost is not a denomination.
0: பெந்தகோஸ்து என்பது ஒரு தனி சபை பிரிவு அல்ல.
1: It is an experience for everyone.
0: அது ஒவ்வொருவருக்கும் உண்டாகிற அனுபவம்.
1: It is a joy that fills the heart of every person, every believer.
0: ஒவ்வொரு விசுவாசியுடைய இதயத்தில் நிறைக்கிற சந்தோஷமா இருக்கிறது.
1: Pentecost is not the exclusive domain of some special people, elite people.
0: பெந்தகோஸ்து என்பது சில விசேஷமான தனிப்பட்ட ஆட்களுக்கு உரியது மட்டுமல்ல.
1: It is not about this and that.
0: ஏன் இதை பற்றியது அதை பற்றியது மட்டுமல்ல.
1: It is not about all the restrictions and the legalism and all that.
0: இந்த சட்டதிட்டங்கள் வரம்பு முறைகள் வைத்திருக்கிறாங்களே அதுவல்லாது.
1: It is about receiving the joy of the Holy Ghost.
0: பரிசுத்தாவின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதே.
1: Being full of the joy of the Holy Ghost.
0: பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பது.
1: Being full of the Holy Ghost.
0: பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பது.
1: And the Holy Ghost revealing to you and giving you a revelation of Jesus Christ, who is your Lord and Savior.
0: பரிசுத்தாவியானவரும் உங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டினால் உங்களை நிறைக்கிறது.
1: So I am preaching the full gospel.
0: ஆகவே நான் பூரண சுவிசேஷத்தை
1: தான் பிரசங்கம் பண்றேன். How much more can you preach?
0: இன்னும் எவ்வளவு அதிகமாக பிரசங்கம் பண்ணுவது?
1: I have preached to you about the blood so many weeks.
0: இரத்தத்தை குறித்து பல வாரங்கள் உங்களுக்கு பிரசங்கித்து விட்டேன்.
1: The full thing.
0: பூரணத்தை.
1: I hope I have not left out anything.
0: எதையும் நான் விட்டுவிடவில்லை என்று நான் நினைக்கிறேன்.
1: Are you enjoying the full thing?
0: இந்த பூரணத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
1: Those who are not full gospel stay with the forgiveness of sin.
0: பூரண சுவிசேஷம் இல்லாதவர்கள் வெறும் பாவ மன்னிப்போடு நின்று விடுகிறார்கள்.
1: Those who are full gospel appropriate everything that the blood has done, have enjoyed it and rejoice in it and they experience it.
0: பூரண சுவிசேஷம் மக்களோ இரத்தம் செய்திருக்க அனைத்தையும் அறிந்து கொண்டு அவையில் தங்களுக்கு என்று சொந்தம் பாராட்டி உரிமை பாராட்டி பெற்று அனுபவித்து அதிலே மகிழ்கிறார்கள்.
1: Amen.
0: Amen.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Are you full gospel in that way?
0: அந்த விதத்தில் நீங்கள் பூரண சுவிசேஷரா?
1: One man said to me, "You don't look like full gospel."
0: ஒருத்தர் என்ன பார்த்து உங்களை பார்த்தா அப்படி தெரியலன்னு.
1: Full gospel is not something that you look at and find out.
0: பூரண சுவிசேஷத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது பாருங்க.
1: It's wrong.
0: அது தவறு.
1: That is half gospel.
0: அதுதான் பாதி சுவிசேஷம்.
1: The one who is trying to look and find out is a half gospel.
0: பார்த்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறானே அவர் பாதி சுவிசேஷத்தை சேர்ந்தவர்.
1: Full gospel is something that you search inside the heart and find out.
0: பூரண சுவிசேஷம் என்பதை உள்ளத்துல தேடி கண்டுபிடிக்க வேண்டும்.
1: It is the spiritual condition of the person.
0: அது அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைமையா இருக்கிறது.
1: How much of all what God has done does that person know and enjoy?
0: தேவன் செய்திருக்கிற காரியங்களை எந்த அளவுக்கு அந்த மனிதன் அறிந்து அனுபவிக்கிறார் அதுதான்.
1: Amen.
0: Amen.
1: All right, let's go on now.
0: சரி, தொடர்ந்து நாம் செல்வோம்.
1: What we need to understand what the drinking of the blood of Jesus really means.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுவது என்றால் என்ன? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
1: Drinking indicates the deep and true appreciation in our spirit by faith of all we understand concerning the power of the blood.
0: பானம் பண்ணுவது என்று சொன்னால்
1: drinking means the deep and true appreciation of all that the blood means.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை ஆழமாய் நாம் அறிந்து அதில் மேன்மை பாராட்டி அதை பாராட்டுவது.
1: We have a revelation of it through the Holy Spirit.
0: பரிசுத்தாவியின் மூலமாக அது குறித்து ஒரு வெளிப்பாடு.
1: By faith we believe in all of those things.
0: விசுவாசத்திலே அவை எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்கிறோம்.
1: We understand everything concerning the power of the blood.
0: இரத்தத்தின் வல்லமை குறித்த அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம்.
1: In that way we are drinking the blood.
0: அந்த விதத்திலே நாம் இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம்.
1: Now as I speak,
0: இப்போ நான் பேசும்போது,
1: as any or as any speaker speaks,
0: அல்லது ஏதோ ஒரு பிரசங்கியார் வந்து இங்க பேசுகிறார்,
1: you really drink in everything that he is saying,
0: right? நீங்க அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
1: Why do we say you are drinking in?
0: ஏன் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறோம்?
1: I say you are drinking in because you like what he is saying.
0: அவர் சொல்லுகிறது உங்களுக்கு பிடிக்கிறது, ஆகவே தான் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறேன்.
1: You are drawing it in.
0: நீங்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறீர்கள்.
1: You are taking it in.
0: அவைகளை உள்ளே எடுத்துக்கொள்கிறீர்கள்.
1: You are drinking the words of the speaker as you listen to him express these great truths.
0: அந்த பிரசங்கி அந்த மாபெரும் சத்தியங்களை விளக்கி சொல்லும்போது எல்லாவற்றையும் அப்படியே பானம் பண்ணுகிறீர்கள்.
1: You feel refreshed by it.
0: அதை கொண்டு ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள்
1: பெறுகிறீர்கள். You feel quickened by it.
0: அதை கொண்டு உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள்.
1: You are in a very way drinking it.
0: பாருங்க, அப்படி பார்க்கும்போது அதை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
1: Right now many of you are drinking in.
0: இப்போதே அநேக பானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்.
1: Drinking in this truth about the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தை குறித்து இந்த சத்தியத்தை பானம் பண்ணுகிறீர்கள்.
1: Now drinking the blood of Jesus is the same. You see, when you are filled, when your heart is filled with a sense of the preciousness of the blood of Jesus.
0: பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற சத்தியத்தினால உங்கள் இதயம் நிரம்பி வழியும் போது,
1: when you contemplate it with great joy and thrill,
0: மிகுந்த சந்தோஷத்தோடு பரவசத்தோடு அவைகளே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது,
1: and with wholehearted faith take it for yourself,
0: முழு இதயத்தோடு விசுவாசத்தோடு உங்களுக்கு என்னதை நீங்கள் சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும் போது,
1: that means you are drinking in the blood.
0: அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
1: Let me say it again.
0: மீண்டும் அதை நான் சொல்லட்டும்.
1: When anyone is filled with a sense of the preciousness of the blood,
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற உணர்வு ஒருவரை நினைக்கும் போது,
1: have you got that sense?
0: அந்த உணர்வு இருக்கா உங்களுக்கு?
1: Have you got the sense of the preciousness of the blood?
0: Yes, Christum ratham evlo vilayera pettad endra unarvu ungalku irukkirada?
1: And that sense leads you to a contemplation with great joy.
0: And the unarvu migundha sandoshathodu adaye neengal sindhikka veikkum bodhu,
1: it makes you think more deeply about it.
0: Adhu kurithu innum aalamaai neengal sindhikka aarambikkireer.
1: It makes you want to know more about it.
0: Innum adhigamaai pathi ariya vendum endru virumbugireergal.
1: And with a wholehearted faith you receive everything that comes to you by revelation.
0: Piragu mulu irayathodu viswasathodu velippaadaga ennavellam varugiradho ellavathai நீங்கள் ஏற்றுக் கொள்கிறீர்கள்.
1: That means,
0: அப்படி என்றால்,
1: that person is drinking of the blood of Jesus.
0: அந்த மனிதர் இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம்.
1: He is drinking of the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார்.
1: I tell you, everyone must drink of the blood of Jesus, these great truths, to be strengthened in their spiritual life.
0: ஒவ்வொருவரும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தப்பட இந்த மாபெரும் சத்தியங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும்.
1: This is what Jesus was talking about and those people were so upset.
0: இயேசுவானவர் இதைதான் பேசினார். அதை கண்டு கேட்டு தான் மக்கள் கோபப்பட்டார்.
1: Jesus said to the disciples, you want to go also?
0: இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய் விட மனதா இருக்கீர்களோ என்று.
1: They said, no, you have the eternal lives, where shall we go, Lord?
0: சொன்னார், ஆண்டவரே யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு.
1: Then later on he cleared up the misunderstanding.
0: பிற்பாடுதான் அவருடைய தவறான எண்ணத்தை அவர் சரிபடுத்தினார்.
1: See, they thought he meant literally to eat his flesh and drink his blood.
0: அவர்கள் என்ன யோசித்தார்கள்? எழுத்தின்படியே அவருடைய சதையையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணணும்னு யோசித்தாங்க.
1: You see, he said the flesh profits nothing.
0: அவர் சொன்னார், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று.
1: That same context.
0: இதே பின்னணியில் அவர்
1: சொல்றார். The same chapter.
0: அதே அதிகாரம்.
1: He explains it to the disciples.
0: அவர் சீஷர்களுக்கு விளக்கி சொல்றாரு பாருங்க.
1: He says flesh profits nothing.
0: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
1: He means to say that literally if you just literally eat the flesh,
0: என்ன
1: சொல்றாரு? Literally take up it and eat it, it's not going to do anything.
0: என்ன சொல்றாருங்க? எழுத்தின்படியே இந்த சதையை பீத்து நீங்கள் சாப்பிட்டாலும் அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
1: If you can literally eat it, nothing is going to happen.
0: எழுத்தின்படியே இந்த சதையை நீங்கள் சாப்பிட்டாலும் எதுவும் நடக்காது.
1: And literally if you drink the blood, is nothing is going to happen.
0: எழுத்தின்படியே இரத்தத்தை குடிச்சாலும் ஒண்ணாக போறது இல்லை.
1: Flesh profit is nothing.
0: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
1: But spirit is life, he said.
0: ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னார்.
1: He said, understand what I'm saying.
0: பார், நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார்.
1: He said, I'm not talking about drinking my flesh literally and eating my flesh literally and drinking my blood.
0: எழுத்தின்படி என் சதையை மாம்சத்தை புசிக்கணும், என் ரத்தத்தை பானம் பண்ணணும், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே
1: இல்லை. That will profit you nothing.
0: அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு.
1: But to understand the spiritual significance of it.
0: அதனால இதனுடைய ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: To believe in what my broken body is for and what my shed blood is for.
0: என்னுடைய உடைக்கப்பட்ட இந்த சரீரம், சிந்தப்பட்ட இந்த ரத்தம் எதற்காக இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமானால்.
1: And when you receive it and appropriate it.
0: அதை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு என்ன சொந்த பாராட்டும் போது.
1: That is spirit.
0: அதுதான் ஆவியா இருக்கிறது.
1: Spirit of God reveals it to you as you receive it.
0: தேவ ஆவியானவர் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
1: And the receiving of it by the Holy Spirit is life.
0: பரிசுத்தாவின் மூலமாய் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோமே அதுதான் ஜீவனாய் இருக்கிறது.
1: Receiving this truth is life, my friend.
0: இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமே அதுதான் ஜீவனாய் இருக்கிறது.
1: Oh, that is why I love the truth.
0: ஆகவே தான் பாருங்க, சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: I knew none of these things when I first started out.
0: Naan aarambathil aarambichappo idhellam eduvume enak theriyadhu.
1: I was so thrilled when I broke through into understanding some of these things.
0: Indha kaaryangalai purindhukolla aarambichappo enak ulla avlo paravasam sandosham.
1: I would drink in great quantity.
0: Paarunga adhigama na ulla paanam panna aarambitten.
1: I would simply go into it in great with a great eagerness.
0: Migundha aavalodu vaanjiyodu kuda avigalai paanam panna
1: aarambitten. I will try to get everything that I can to understand this more.
0: Mudindha alavukku ivigalai evlokkalo purindhukolla mudiyumo avlokkalo eduthukolla aarambitten.
1: And my eyes was opened.
0: Enudaiya kangal thirakkappattathu.
1: And I began to see what God has done for me.
0: Devan enakkaga enna seidaro adai naan kaana aarambitten.
1: My heart loved contemplating on these things.
0: Indha kaaryangalai சிந்திப்பதை என்னுடைய இருதயம் நேசித்தது.
1: With great joy I thought about these things.
0: மிகுந்த சந்தோஷத்தோடு இவைகளை குறித்து
1: எண்ணினேன். With great joy I studied these things.
0: மிகுந்த மகிழ்ச்சியோடு இவைகளை வாசித்தேன்.
1: I rejoiced in my heart.
0: என்னுடைய இதயத்தில் ஒரு சந்தோஷம்.
1: I received it as mine.
0: என்னுடையதாக சொந்தமாக பாராட்டினேன்.
1: And through it all it has strengthened me.
0: அதன் மூலமாக அவைகளை பலப்படுத்தியது நான் பலன் பெற்றுக் கொண்டேன்.
1: It is life.
0: அது ஜீவனா இருக்கு.
1: Flesh profits nothing but spirit is life.
0: மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது ஆவியோ ஜீவனா இருக்கிறது.
1: He said then the words that I speak unto you they are spirit and life.
0: பிறகு தான் சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது.
1: You see the words that I speak unto you are spirit and life.
0: பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
1: When you come and sit here and listen to the preaching of God's word.
0: நீங்க இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வசனத்தின் பிரசங்கத்தை கேட்கும்போது
1: you are hearing the great truths concerning Christ.
0: நீங்கள் கிறிஸ்துவை குறித்த மாபெரும் சத்தியங்களை
1: You know what is being ministered to you?
0: உங்களுக்கு எது ஊழியம் செய்யப்படுகிறது தெரியுமா?
1: It is not an intellectual knowledge that is given to you.
0: ஏதோ உங்களுக்கு அறிவுபூர்வமான காரியம் போதிக்கப்படுகிறது இல்லை.
1: Many people approach preaching like this. It is just a gathering of information concerning this and that.
0: நிறைய பேர் பிரசங்கம் என்ன நினைக்கிறாங்க? இதையும் அதையும் பற்றி நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க.
1: Well, I'll mark it down. This is what this means and that's what that means.
0: சொல்லுங்க இதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கு அர்த்தம் என்ன எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன்.
1: Well, all of that is there
0: but adala irukku
1: but the thing is the end is not intellectual knowledge
0: anada mudivu paarkumbodhu adanal arivu peruguvadhu kedaiyadhu
1: through it all comes spiritual life
0: avigal moolamaga aavikuriya jeevan undagirathu
1: that is why we preach
0: agave dhaan prasangikkirom
1: I believe in preaching because spirit is life
0: aaviye veerpikkirathu jeevana irukkirathu agave dhaan prasangathai naan nambugiren
1: and I believe that the words that we speak from the word of god is spirit and they are life
0: devudaiya vasanathilirundhu naam podikkira vaarthaigal aaviyai jeevana irukkirathu naan viswasikkiren
1: people receive healing by the word of life
0: indha jeeva vaarthai moolamaga makkal sugathai pettukolugirargal
1: when they believe the truth they receive life
0: சத்தியத்தை விசுவாசிக்கும் போது ஜீவனை பெறுகிறார்கள்
1: I've heard so many testimonies of people that received great miracles in their life as the preaching was made and the life quickened them
0: பிரசங்கிக்கப்படும் போது அதன் மூலமாக ஜீவன் அவர்களுக்கு அருளப்பட்டது அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை குறித்து பலருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன்
1: miracles happening in their lives
0: அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது
1: because spirit is life
0: ஏனென்றால் ஆவி உயிர்ப்பிக்கிறது
1: and the word is spirit and life
0: வசனம் தான் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது
1: praise god
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
1: the spirit life must be received
0: and avi in jeevanai naan pettukollavum
1: those people walked away because they said this is hard doctrine
0: and akkala idu kadinamana upadesam endu ellam poitaanga
1: now finally our attitude towards drinking
0: இந்த பானம் பண்ணுவதை குறித்த நம்முடைய எண்ணம் மனப்பான்மை எப்படி இருக்கிறது
1: you see without thirst there will be no drinking
0: பாருங்க தாகம் இல்லாமல் நாம் பானம் பண்ண முடியாது
1: see there must be a longing and a thirsting in our hearts to know what god has done what this way of salvation is about
0: devan enna seidirukkar indha rakshippin vali ennal enna ivigal arindhu kolla vendum endra oru aasai thaagam namakkulla irukka vendum
1: longing to be in full union with him and to know him and to know him more and more
0: avarodu kuda aikyama irukka vendum avarai ariya vendum adigadhigamai avarai ariya vendum endra oru aaval namakkulla irukka vendum
1: why was paul a great man of great revelations
0: ana paul maabara velipaadugalai petra oru manithana irundha
1: because his life's cry was this oh that I may know him
0: yenendral avade vaalkin kurigol idhaan paarenga naan avarai arindhu kolla vendum
1: the life that says there is something more and the life the man says there is something more
0: and the manidhan solugirar innum adhigamai ariya vendum
1: what god has done is so much
0: devan seidirukkal avlo adhigamai irukkirathu
1: I am now saved
0: naan ippo rakshikkapattirukken
1: but I need to go on and know more
0: ennal innum adhigamai naan arindhu kolla vendum
1: the problem with christian people is that they are never told about this more that is there is no longing there is no thirsting
0: kristava makkal kitta prachana enna theriyuma innum neraya irukkirathu endru avlukku sollapadavillai agave than tha andha thaagam andha vaanje avlukkulle
1: illai so what happens they come and they get saved
0: என்ன நடக்குது வராங்க ரட்சிக்கப்படுறாங்க
1: sins are forgiven
0: பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது
1: washed by the blood of
0: இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறார்கள்
1: but they do not know about the more that is there the plenty more that is there
0: ஆனால் இன்னும் அதிகமாக இருக்கிறது அதை குறித்து எதையும் அறியாத இருக்கிறார்கள்
1: therefore there is no longing
0: ஆகவே தான் ஒரு வாஞ்சை இல்லை
1: they don't consider this thing as a great treasure treasure of the knowledge of all things that God has done.
0: ஆகவே தான் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக சம்பத்தாக அவர்கள் கருதுவதே இல்லை.
1: Those who are satisfied with what they have got will never thirst for this.
0: இருக்கிறதே போதும் என்று திருப்தி அடைகிறவர்கள் இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற தாகம் அவர்களுக்குள்ளே இருக்கும்.
1: Those who are satisfied with forgiveness of sins will never long and thirst for more.
0: பாவ மன்னிப்போடு திருப்தி ஆகிறவர்கள் இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற தாகம்
1: It is for those who know that there is something more. I need to know this. What has God done for me through His blood? They are the ones that are going to get it.
0: இன்னும் அதிகமா இருக்கிறது இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் தேவன் என்ன செய்திருக்கிறார் நான் அதை அறிய வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிறாளே அவர்கள் தான் அதிகம் பெற்றுக் கொள்வார்கள்.
1: The thirsting and hunger must be always be there.
0: அந்த பசியும் தாகமும் எப்போதும் இருக்க வேண்டும்.
1: See, without thirsting there will not be drink.
0: பாருங்க தாகம் இல்லாமல் நாம் பருக முடியாது.
1: Where are we in our spiritual life?
0: நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எங்க இருக்கிறோம்?
1: You see, physically if you went to a doctor and told him that you are not hungry anymore and you are not thirsty anymore.
0: பாருங்க நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் சரீரப்பிரகாரமா எனக்கு பசி எடுக்கல தாகமே எடுக்கவில்லை என்று சொன்னா
1: he is not going to say bless God, you know, the price is going up every day. Thank God you are not hungering and thirsting anymore.
0: கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க விலைவாசி எல்லாம் ஏறிட்டு இருக்கு நல்ல வேளை உங்களுக்கு பசி எடுக்கல தாகம் எடுக்கல அப்படினு சொல்றது கிடையாது அவர்.
1: உங்களுக்கு அது பசி எடுக்கல எனக்கு எவ்வளவு எடுக்கு தெரியுமா எவ்வளவு செலவாகுது அப்படியே சொல்வாரு. முதல்ல அட்மிட் பண்ணுவார். He will first admit you.
0: முதலாவது உங்களை அட்மிட் பண்ணிடுவார்.
1: Something seriously wrong.
0: ஏதோ பயங்கர கோளாறு இருக்கு உங்களுக்கு.
1: You are not hungry and thirsty, there is something, you are going to die, that means.
0: பசியும் தாகமும் எடுக்கல நீங்க சாக போறீங்கன்னு அர்த்தம்.
1: You are sick person.
0: நீங்க வியாதிப்பட்டவர் என்ற அர்த்தம்.
1: Nobody in the right mind will call that person healthy person.
0: புத்தியோடு இருக்கிற எந்த ஒரு ஆளும் அப்படிப்பட்ட ஒரு ஆளே ஆரோக்கியத்தோடு இருக்கான்னு சொல்லவே மாட்டார்.
1: That person is a physically sick person, that is why he is not hungry.
0: அந்த மனிதன் சரீரப்பிரகாரமா வியாதிப்பட்டிருக்க ஆகவே தான் பசியே இல்ல அவருக்கு.
1: A believer, when he is not spiritually hungry and thirsty,
0: ஒரு விசுவாசி ஆவிக்குரிய பிரகாரமாய் பசி தாகம் அவருக்குள்ள இல்லை
1: என்றால், there is no longing in his heart,
0: அவருடைய இதயத்தில் ஒரு வாஞ்சை இல்லை என்றால்,
1: then there is no thirsting,
0: அவருக்குள்ள தாகம் இல்லை என்றால்,
1: then there is no thirst for more,
0: இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்ற தாகம் இல்லை என்றால்,
1: when your heart does not long for more,
0: உங்கள் இதயம் அதிகம் வேண்டும் என்று தாகம் கொள்ளாவிட்டால்,
1: my dear friend, something seriously wrong with you.
0: அருமை நண்பரே, ஏதோ பயங்கர கோளாறு இருக்கிறது.
1: When you don't long for more of God,
0: தேவனை குறித்து இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்று வாஞ்சை இல்லை
1: என்றால், when you do not long to go deeper into the things of God,
0: தேவனுடைய காரியங்களை இன்னும் ஆழமாய் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாவிட்டால்,
1: when you do not desire to dig deep,
0: இன்னும் ஆழமாய் தோண்டி எடுக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாவிட்டால்,
1: when you don't have a desire to find out what is there that you don't know,
0: நீ அறியாத காரியங்கள் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இல்லாவிட்டால்,
1: when you don't have the hunger and thirst for the word,
0: வசனத்தின் மீது உங்களுக்கு பசி தாகம் இல்லாவிட்டால்,
1: then how are you going to know the truths?
0: பிறகு சத்தியங்களை எப்படி அறிந்து கொள்ள
1: போறீங்க? then how are you going to enjoy all the benefits?
0: பிறகு எப்படி எல்லா லாபங்களையும் அனுபவிக்க போறீங்க?
1: if you don't know the truths about the various things that the blood has done,
0: ரத்தம் செய்திருக்கிற பல்வேறு காரியங்களை குறித்து சத்தியம் உங்களுக்கு தெரியாவிட்டால்,
1: then how are you going to fully enjoy, appropriate and enjoy all that the blood of Jesus has done?
0: பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்திருக்கிற அனைத்து காரியங்களை எப்படி நீங்கள் சொந்தம் பாராட்டி அவைகளை அனுபவிக்க போகிறீங்க?
1: see, your spiritual life comes to a standstill.
0: பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து விடும்.
1: comes to a stagnation point.
0: அப்படியே ஸ்தம்பித்து அங்கே இருந்து விடும்.
1: and it just settle down like that.
0: பிறகு அப்படியே இருந்துருவீங்க.
1: it's just like everything else, you know.
0: மற்ற எல்லாவற்றை போல இதுவாயிடும்.
1: your job is already like that for some of us, you know.
0: ஒரு சிலருக்கு
1: வேலை அப்படி தான் இருக்குது. சாங் செய்யற வேலை அப்படி இருக்குது. just go every day, sit down, do the same thing and come home.
0: ஒவ்வொரு நாளும் போனோமா உட்கார்ந்து அதே வேலை செஞ்சுமா வீட்டுக்கு வந்தோமா?
1: there is no excitement.
0: அது ஒரு உற்சாகம்.
1: there is no vision.
0: அது ஒரு தரிசனம் இல்ல.
1: there is no looking forward to it.
0: அத எதிர்நோக்கி காத்திருப்பது கிடையாது.
1: the only thing they look forward to is the retirement date.
0: எப்போ ஓய்வு பெறும் அத தான் பார்த்துட்டு இருக்காங்க.
1: i just must go on and finish this off and go on.
0: அப்படியே போயிடும். ஓய்வு பெற்றுட்டு அப்படியே போயிடும்.
1: qualify for the pension and just go.
0: பென்ஷனுக்கு தகுதி பெறணும் அப்படியே இருந்து.
1: what am i here to achieve?
0: என்ன சாதிக்க நான் இங்க
1: இருக்கேன்? what should i do?
0: நான் என்ன செய்ய வேண்டும்?
1: what is there more that i should know?
0: நான் இன்னும் அதிகமா கற்றுக்கொள்ள வேண்டிய
1: என்ன இருக்கு? how could i do it even better?
0: எப்படி இன்னும் சிறப்பா செய்யலாம்?
1: that is not there in so many people's mind.
0: பல மக்களுடைய மனசுல அதெல்லாம் சுத்தமா கிடையாது.
1: see, spiritually also they become like that.
0: ஆவிக்குரிய பிரகாரமும் இப்படியே மாறிடுறாங்க.
1: they get saved,
0: ரட்சிக்கப்படுறாங்க.
1: they get baptized,
0: ஞானம் எடுக்கிறாங்க.
1: filled with the holy ghost,
0: பரிசுத்தாவில
1: நிரப்பப்படுறாங்க. nothing more they look for.
0: அதன் பிறகு அதிகமா எதை எதிர்பார்க்கிறது?
1: after that they reach a stagnation point.
0: அதன் பிறகு அப்படியே ஸ்தம்பித்து விடுறார் பாருங்க.
1: there is no hunger and thirst.
0: பசி தாகம் கிடையாதுங்க.
1: therefore they come to a standstill.
0: ஆகவே தான் ஸ்தம்பித்து தேக்க நிலை உண்டாகி விடுது.
1: spiritual life is not exciting.
0: ஆவிக்குரிய வாழ்க்கை உற்சாகமாக
1: இல்லை. it is not a journey that they are going on. it is something that they have come to a halt and they are staying.
0: இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணம் செய்யாமல் ஒரு இடத்துல அப்படியே நின்று விடுகிறார்கள்.
1: see, god called abraham out of his father's land, told him to come out and go to the land that he will show him.
0: பாருங்கள், தேவன் ஆபிரகாம் நோக்கி உன் பிதாக்களின் தேசத்தை விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார்.
1: did you know what abraham did?
0: ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா?
1: he came so far and then stopped.
0: ரொம்ப தூரம் வந்தான் பிறகு நின்றான்.
1: that's all.
0: அவ்வளவுதான்.
1: கொஞ்சம் தூரம் வந்து நின்னுட்டார். he stopped
0: ninuta
1: then he had to be pushed out of there
0: apra anga irundha avana kalutu pidichi thala venda poch
1: to be brought out of there.
0: அங்கிருந்து வெளியே கொண்டு வரப்பட
1: வேண்டும். Many people do not continue this journey.
0: அநேக மக்கள் இந்த பிரயாணத்தை தொடராமல் இருக்கிறார்கள்.
1: They do not go on into an understanding of all that God has.
0: தேவன் வைத்திருக்க எல்லா காரியங்களையும் புரிந்துகொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து செல்வதில்லை.
1: Therefore they don't have a chance of really entering into all of the blessings of God that God has reserved for them.
0: தேவன் அவர்களுக்காய் வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறது.
1: Paul is amazed about the things that God has.
0: தேவன் வைத்திருக்க காரியங்களை கண்டு பவுல் அதிசயப்படுகிறார்.
1: He says, I hath not seen, nor hath ear heard, neither have minds understood the things that God has prepared for them that
0: love him. What is he saying?
1: He is amazed about the revelation of this whole salvation and all the blessings of God.
0: இந்த ரட்சிப்பை குறித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அது குறித்த வெளிப்பாட்டை கண்டவர் வியப்படைந்து
1: நிற்கிறார். Eyes have not seen.
0: கண்கள் அதை காணவில்லை.
1: Ears have not heard.
0: காதுகள் அதை கேட்டதில்லை.
1: Minds have not understood.
0: இதயங்களில் அவைகள் தோன்றவில்லை.
1: All the wonderful things that God has prepared for man.
0: தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அற்புதமான காரியங்கள்.
1: But the spirit of God has revealed them to us.
0: ஆனால் தேவன் ஆவியானவன் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
1: Why have you got the spirit of God?
0: ஏன் உங்களுக்கு தேவாவியானவர் இருக்கிறார்?
1: Why?
0: ஏன்?
1: Many people are simply playing church, you see. Simply playing church. சபைன்றது ஆவிக்குரிய ஜீவம்ங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி அவங்களுக்கு. நிறைய பேருக்கு. They think it's just something that you go through and do a certain thing.
0: நான் நினைக்கிறேன் ஏதோ போன மாசல காரியங்களை செஞ்சோமா அப்படி நினைக்கிறேன்.
1: It's just a routine that you go through.
0: ஏதோ வழக்கமா செய்யணும் அவ்வளவுதான்.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: Yes, Sunday you do this, morning you do that, morning evening you do this.
0: நான் திரும்ப காலையில வந்தா இத பண்ணனும், சாயங்காலம் போனா அத பண்ணனும்.
1: You sing and you praise and you give some offering and you hear a preaching and you go home.
0: பாடணுமா, ஸ்தோத்திரம் பண்ணணுமா, காணிக்கை போட்டோமா, வீட்டுக்கு போணுமா?
1: That is not what spiritual life is.
0: ஆவிக்குரிய வாழ்க்கைனா அது கிடையாது பாருங்க.
1: Many people think of it like that.
0: அநேகர் அப்படி தான் அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
1: His spiritual life is about these wonderful things that God has prepared.
0: ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அற்புதமான காரியங்களை பற்றியது.
1: Your mind, your heart and mind must long for it.
0: உங்களுடைய மனமும் இதயமும் அதை வாஞ்சிக்க வேண்டும்.
1: And the spirit of God is there not to play church games but to reveal these things.
0: தேவ ஆவியானவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்த தான் இருக்கிறார. தவிர சபையில நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை விளையாடுறதுக்காக அவர் அங்க இல்ல.
1: No, no, no.
0: கிடையாது.
1: The spirit of God is there to reveal the wonderful things.
0: தேவ ஆவியானவர் இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார்.
1: It's amazing to me what people do with the spirit of God.
0: பாருங்க, தேவ ஆவியை கொண்டு மக்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: No wonder the word tells us not to grieve the spirit.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு வசனம் சொல்கிறது, அதுல ஆச்சரியம் இல்ல.
1: Allow the Holy Spirit to do the job.
0: பரிசுத்தாவியானவர் வேலையை செய்ய இடம் கொடுங்க.
1: Don't grieve him.
0: அவரை துக்கப்படுத்தாதீங்க.
1: The Holy Spirit is there to reveal to you.
0: பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தவே இருக்கிறார்.
1: He is there to lead you to all the blessings.
0: சகல ஆசீர்வாதங்களுக்கும் உள்ள உங்களை நடத்தும்படியாக இருக்கிறார்.
1: He is there to reveal Christ to you.
0: கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார்.
1: Reveal the word of God.
0: தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்த.
1: To reveal these wonderful things.
0: இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்த.
1: Open your eyes so that you may see these things.
0: நீங்கள் இந்த காரியங்களை காணும்படி உங்கள் கண்களை திறக்க.
1: That is why the Holy Spirit is there.
0: அதற்காகத்தான் ஆவியானவர் இருக்கிறார்.
1: For many Christian people, the Holy Spirit has no job.
0: அநேக கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தாவியனுக்கு வேலையே இல்லாம வச்சிருக்காங்க.
1: They have no time to listen to the Holy Spirit.
0: பரிசுத்தாவிக்கு செவி கொடுக்க நேரம்
1: இல்லை. No time to get into the things of God, into the truths of God's word.
0: தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வசனத்தின் சத்தியங்கள் இவைகளை பார்க்கவே உங்களுக்கு நேரம் இல்லை.
1: They have no amazement about the wonderful things that eyes haven't seen and ears haven't heard and minds haven't understood.
0: கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, மனம் புரிந்துகொள்ளாத இந்த அற்புதமான காரியங்களுக்கு அவங்களுக்கு நேரமே கிடையாது.
1: அதை குறித்து ஒரு ஆச்சரியமும் வியப்பும் அவர்களுக்குள்ளே இல்லை. They have no sense of that.
0: அதை குறித்து ஒரு வியப்பு
1: அவருக்கு. The Holy Spirit is grieved.
0: ஆவியானவர் துக்கப்படுகிறார்.
1: He has come to do that.
0: அவர் அதை செய்ய தான் வந்திருக்கிறார்.
1: To lead you into a wonderful spiritual life.
0: அற்புதமான ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள்ள உங்களை கொண்டு
1: போவார். How he does it?
0: எப்படி அதை செய்கிறார்?
1: Is by leading you to the truth.
0: சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார்.
1: Truth will make you free.
0: சத்தியம் தான் உங்களை விடுவிக்கும்.
1: That is the whole significance of what we are doing here.
0: பாரு, இங்கே நாம் செய்கிறமே அவருடைய முக்கியத்துவமே அதுதான்.
1: Why do I have to preach so hard?
0: ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் பிரசங்கிக்கணும்?
1: Why do I have to spend so much in doing this?
0: ஏன் இதை செய்வதற்கு இவ்வளவு நான் பிரயாசப்பட வேண்டும்?
1: It is called a labor. The Bible says it's labor. Those who labor in the word.
0: திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்கள் வேலை செய்கிறவர்கள் என்று வேதம் இதை கூறுகிறது.
1: Preachers are those who labor in the word.
0: பிரசங்கியாளர்கள் சொன்னா திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்கள்.
1: Some people say, oh, you're busy on Sundays, brother.
0: சிலர் கேக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸியா இருப்பீங்களா பிரதர்?
1: Monday to Saturday you are free, aren't you?
0: திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃப்ரீயா தான் இருப்பீங்க.
1: No, no, no. Monday to Saturday we have to work so that Sunday we can preach it.
0: ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணதுக்கு திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது.
1: You are not free.
0: ஃப்ரீயே கிடையாது.
1: In other jobs you can be free.
0: மற்ற வேலையில ஃப்ரீயா இருக்கலாம்.
1: In this job you are always at work.
0: ஆனா இந்த வேலையில எப்போதும் வேலை செஞ்சிட்டே.
1: These are things that are too glorious, too wonderful.
0: இந்த காரியங்கள் மிக மிக மேன்மையானது, மகிமையுள்ளது.
1: And we are not here to play.
0: விளையாட நாம் இங்கே இல்லை.
1: preachers ought not to consider 6.5 days holidays and half a day work.
0: பிரசங்கியர்கள் 6 நாள் ஹாலிடே 6 நாள் தான் வேலை அப்படி நினைக்க கூடாது.
1: No, they are not preachers at all.
0: அப்படி மட்டும் பிரசங்கியர்களே
1: கிடையாது. We labor.
0: நாங்கள் பிரயாசப்படுகிறோம்.
1: Night and day.
0: இரவும் பகலும்.
1: What do we labor about?
0: எதை குறித்து பிரயாசப்படுகிறோம்?
1: What is the labor?
0: எதிலே பிரயாசப்படுகிறோம்?
1: The labor is concerning these wonderful things that are to set people free when it is revealed to them.
0: மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும்போது மக்களை விடுவிக்கிறது இந்த அற்புதமான காரியங்கள் இவற்றிலே பிரயாசப்பட வேண்டும்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: So there must be a thirst, my friend.
0: ஒரு தாகம் இருக்க வேண்டும் நண்பரே.
1: Is there a thirst in you?
0: உங்களுக்குள்ளே தாகம் இருக்கிறதா?
1: There is a thirst, then you will drink in everything about this blood of Jesus.
0: தாகம் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பருகுவீர்கள்.
1: All this truth.
0: எல்லா சத்தியங்களும்
1: will be heavenly drink for you. That satisfies you.
0: உங்களை திருப்தியாக்குற பரலோக பானங்களாக இருக்கும்.
1: It is by the Holy Spirit that the thirsty soul will be made to drink and satisfy.
0: பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் தவனமுள்ள ஆத்துமா திருப்தி அடைந்து அது பானம் பண்ணும்.
1: Amen.
0: Amen.
1: If you are thirsty, you'll be satisfied.
0: நீங்கள் திரு தாகமோடு இருந்தால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள்.
1: Amen.
0: Amen.
1: That is the only way to develop in spiritual life.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருவதற்கு அது மட்டும்தான்.
1: That is the only way for victory over Satan.
0: பிசாசின் மீது ஜெயம் எடுப்பதற்கு அது மட்டும்தான் வழி.
1: That is the only way for power in spiritual life.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வல்லமை பெறுவதற்கு அது மட்டும்தான் வழி.
1: You see, this is the real way.
0: பாருங்க இதுதான் மெய்யான வழி.
1: To go through the word of God.
0: தேவனுடைய வசனத்தின் மூலமாக செல்வது.
1: Knowing the truth of God.
0: தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்வது.
1: Drinking and eating of that.
0: அதை புசித்து அதை பானம் பண்ணுவது.
1: Being nourished and filled and satisfied and strengthened and made fat with that.
0: அதை கொண்டு நீங்கள் உட்கொண்டு அதை புசித்து நீங்கள் போஷாக்கடைந்து அதனால கொழுப்படைவது.
1: Amen.
0: Amen.
1: That is what spiritual life is.
0: ஆவிக்குரிய ஜீவன் என்று சொன்னால் அதுதான்.
1: Then there will be power.
0: அதன் பிறகு வல்லமை இருக்கும்.
1: There will be faith.
0: விசுவாசம் இருக்கும்.
1: How will faith be there when you don't know what the blood has done?
0: ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை அறியாவிட்டால் பிறகு எப்படி விசுவாசம் இருக்கும்?
1: If you just shout faith faith faith you are not going to have faith.
0: சும்மா விசுவாசம் விசுவாசம் கூச்சல் போட்டா அது வந்துராது.
1: You see, you got to believe what the word says about the blood.
0: பாருங்க ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க
1: வேண்டும். You got to believe what you got to know what the word says about the name.
0: பிறகு அவருடைய நாமத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க
1: வேண்டும். These vital truths ought to be known in order for faith to function.
0: விசுவாசம் செயல்பட வேண்டுமானால் இந்த முக்கியமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: It is truth that matters.
0: சத்தியம் தான் முக்கியம்.
1: It is by truth we are set free.
0: சத்தியத்தினாலே தான் நாம் விடுவி.
1: Shall we all stand together?
0: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Everybody standing together.
0: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Let us lift up our hands and give thanks to God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
1: Oh, thank God for a wonderful truth.
0: ஓ அற்புதமான சத்தியங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: All that we have now come to know about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொண்ட எல்லா காரியங்களுக்காய்.
1: All that has been made available for us.
0: நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்படுகிற அனைத்து காரியங்களுக்கும்.
1: Thank God for the glorious truths.
0: மகிமையான சத்தியங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Let your heart rejoice over it.
0: உங்கள் இதயம் அதனாலே களிகூரட்டும்.
1: Let there be real gladness and joy.
0: உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும்.
1: And let there be a real thirst for more.
0: இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற மெய்யான தாகம் உண்டாகட்டும்.
1: More more more.
0: இன்னும் அதிகமாய் வேண்டும் வேண்டும் வேண்டும்.
1: More of him.
0: அவரை அதிகமாய் அறிய வேண்டும்.
1: Know him more.
0: அவரை அதிகமாய் அறிய வேண்டும்.
1: Make that the goal of your life.
0: அதையே உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
1: Seek ye first the kingdom of God.
0: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை
1: You say you got problems.
0: நீங்க சொல்லலாம் எனக்கு பிரச்சனைகள் உண்டு.
1: I got sickness.
0: எனக்கு வியாதி இருக்குது.
1: I got financial problem.
0: எனக்கு பண பிரச்சனைகள் இருக்குது.
1: I got all kinds of problems.
0: எனக்கு எல்லாவிதமான பிரச்சனைகள் இருக்குது.
1: Go and seek the kingdom of God first.
0: செல்லுங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
1: Go after Jesus first.
0: இயேசுவின் பின்னே முதலாவது செல்லுங்கள்.
1: Hold on to these truths first.
0: இந்த சத்தியங்களை முதலாவது பற்றிக்கொள்ளுங்கள்.
1: Get into the truth.
0: சத்தியத்துக்குள்ள பிரவேசியுங்கள்.
1: And all other things shall be added to you.
0: பிறகு மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: Your healing, your deliverance, everything is there.
0: உங்களுடைய சுகம், உங்களுடைய விடுதலை எல்லாமே இருக்கிறது.
1: He is the healer.
0: அவர்தான் சுகம் அளிக்கிறவர்.
1: He is the deliverer.
0: அவர்தான் விடுவிக்கிறவர்.
1: What he has done on the cross is what does it all.
0: அவர் சிலுவையில் என்ன செய்தாரோ அதுதான் இவைகளை எல்லாம் செய்கிறது.
1: Amen.
0: Amen.
1: So know him, my friend.
0: ஆகவே நண்பர்களே அவரை அறிந்து
1: Oh, rejoice in him.
0: அவரிலே களிகூருங்கள்.
1: Praise him.
0: அவரை துதியுங்கள்.
1: Receive all of the blessings of the cross of Calvary.
0: கல்வாரி சிலுவையினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Drink it in.
0: அதை பானம் பண்ணுங்கள்.
1: May your soul be satisfied.
0: ஆத்துமா திருப்தியாகட்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Let's praise him now.
0: ஓ நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
1: Praise him.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவி

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை

ஒளிந்தருளச் செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருள செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: ஜெயக்கொடி. ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 1:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: அவர்கள் சத்துருக்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள்,
1: ஒழிந்து போவான்,
0: அவன் ஒழிந்து போவான்.
1: உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்,
0: உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்,
1: இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன்.
0: கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்துரு எவ்வளவு பெரியவனாயிருந்தாலும் அவனுடைய ரிசல்ட்டை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், அவன் அறுப்புண்டு போவான். அறுப்புண்டு. கடந்த நாள்ல ஆவியானவர் ஒரு வார்த்தையை இருதயத்துல அதிகமாய் கொண்டு வந்து இடைபட்டு கொண்டிருந்தார். நான் உடனே நோட் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடே கர்த்தர் இதுதான் பேச போகிறார் என்று. அதுதான் தாவீதினுடைய நிலை நமக்கு தெரியும். தாவீது 3வது சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் புதிய பாட்டிலே வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனவேதான் நமக்குள்ளே அந்த மாம்ச கிரியைகள் வெளிப்படத்தக்கதான பகையோ கசப்பையோ நம்ம நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடாது. நாம கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியும், பழி வாங்குதலும் பதில் செய்தலும் கர்த்தருக்குரியது. யாரை எப்படி டீல் பண்ணணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 92வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுகிறார், 11வது வசனம்,
1: என் சத்துருக்களுக்கு
0: நேரிடுவதை
1: என் கண் காணும்.
0: ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் கணந்த வார்த்தை. எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இன்னும் வாசிங்க, இன்னும் சத்தமா வாசிங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனுடைய 7வது வசனத்திலே சத்துருவின் வளர்ச்சியை குறித்தும், 12வது வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில் துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் புல்லை போல் அல்ல, அவன் பனைய போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல்லு ஒரு மலையிலே வளர்ந்துடும், பனை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மலையில வளர்ந்தவங்களை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி, ஆமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புல்லு கிடையாது பனை. சிலர் பானை மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு புல்லை போல தழைத்து செழிக்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, அது அவன் என்றென்றைக்கும் அழிவதற்கு ஏதுவானது. அதனால ஆண்டவர் அவன் கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவர் அவன் அப்படி செய்யறான், ஆண்டவர் இப்படி செய்யறான். அதனாலதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துட்டான், பொறாம வந்துச்சு. ஆண்டவர் அவங்க எல்லாமே அவங்க பக்கம்தான் இருக்கு, எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு ஏதுவாக தான், அவங்களுக்கு ஃபேவராக தான் நடக்குது, அவங்க வாய்ஸ் தான் இங்கே எடுபடுது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சங்கீதமே ஓய்வு நாளின் பாட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ சமூகத்தில் வந்து நீ பாடணும், நீ துதிக்கணும். ஆமே ஹல்லேலூயா. துன்மார்க்கர் செழிக்கிறதும் தழைக்கிறதும் அது எல்லாமே அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமான் பனையே போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். முதல்ல வேர் தான் நல்லா வளரும், அதுக்கப்புறம் தான் வெளியே வளரும். ஆமே, நல்ல கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தையில நம்மை வேர்கொள்ள வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார். பொதுவாகவே நம்ம ஊர்ல ஒரு சொல் வழக்கம் உண்டு, ஒரு வீட்டுக்கு ஒரு பணமிரர் இருந்து அந்த வீடு வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே, கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறது மாத்திரமல்ல, நம்மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வளர்த்தி கொண்டு வருகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக நம்மை பண்படுத்தும்படிக்கு சில பாதைகள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிற ஓய்வு நாள் பாட்டல்லவா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். அவங்க என்ன பார்க்க விரும்புறாங்க? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும். இப்படி அவங்க பார்க்க விரும்பும் போது கர்த்தருடையவன் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், நமக்குள் வாசம் பண்ண விரும்பி நம்மை தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் ஒரு காரியம் சிம்பிளா நமக்கு புரியுறது என்ன அப்படின்னா, என் பிரச்சனைய அவர் பிரச்சனையா பார்க்கிறார். ஆமே. தாவீது இங்கே சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நம்பிக்கைய நம்ம அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். இதே சங்கீதக்காரன் 54வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. அங்க என்ன சொன்னார்? காணும் என்றார். இங்க என்ன சொல்றார்? கண்டது. தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமே நம்முடைய கண்கள் காணும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். சத்துருக்கள் பெருகிட்டு இருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். காணும் என்று சொன்னதை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு போராடுகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஆமா, இதனால எனக்கு நேரிடுவதல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிரச்சனைக்கு நேரிடுவது, இந்த போராட்டத்துக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவைகளுக்கு நமக்கு நன்றாய் தெரியும். ஆமீன். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா எழும்பி நின்றுச்சு தெரியுமா? எரிகோ கோட்டை இவங்க வரக்கூடாது என்று கட்டப்பட்டதல்ல, அது ஏற்கனவே கட்டப்பட்டது. யாருமே வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை தான் எரிகோ கோட்டை. இஸ்ரவேலர் வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை அல்ல, எல்லாருக்குமே அது சவாலான கோட்டை. ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை என்ன செய்வதற்கு, அந்த வழியாய் தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை, ஆனா என்ன பண்ண, எனக்கு கர்த்தர் இந்த பாதையில தான் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த காரியம். ஆமென். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வராங்கப்பா, கோட்டையை கட்டு. அப்படி கட்டப்பட்ட கோட்டை அல்ல, வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை. ஆமென். ஒருவனுக்கு அப்படிதான் இருக்கும். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:1,
2: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
0: ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
2: ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
0: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருத்தருக்கு உள்ளே அப்படி லாக். ஆமென். ஆனா வேற வழி இல்லை, இதை உடைச்சுதான் ஆகணும். ஆமென். எரிகோ இருக்கிற இடம் எதுன்னு பார்த்து அடிக்க போகல, இவங்க போற வழியில எரிகோ பெரிய தடையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படிங்கிறார். எரிகோவை சுத்த விடுறார், எரிகோவை சுத்த விடுறார். சத்துருக்களுக்கு அது சிரிப்பா இருந்திருக்கும். ஒருவர் ஒருவரை ஆயுதம் எடுக்க விடல இந்த கோட்டையை தகர்க்க. ஏழாவது நாளில் இவர்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கங்கள் இடிந்து கீழே விழுகிறது. இவங்க இப்படி நடக்கும்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. யோசுவாவுக்கு தெரியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்னு, ஆனா எப்படி ஒப்பு கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக நடந்து செல்லுகிறார், அவர்கள் தடைகளை. அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போவார், நீ வந்து அந்த தடையெல்லாம் மாத்திட்டு போ அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்றாரு, கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரத்தை பிளந்து நடத்துகிறார். இன்னொரு இடத்துல நீ கால் வச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறார் ஆண்டவர். நான் கால் வச்சு யோர்தான் இழுத்துட்டு போயிட்டுன்னா அப்படியே சொல்லிட்டே இரு, பிரச்சனை உனக்கு சால்வே ஆகாது. தேவ பிள்ளைகளை, ஏன் பிரச்சனையை கர்த்தர் கையாளுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்மால முன்னேற முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருந்த ஒருவன் அன்று யுத்த களத்தில் போனதுனாலதான் 40 நாள் வந்து நின்ற பெலிஸ்தியன் அதற்கு மேல நிக்க முடியாதபடிக்கு விழுந்து போனான். எல்லாரும் உங்க இருதயத்துல கை வச்சு இந்த ஒரு வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவா. நம்புறவங்க ஒரு விஷயம் கூட சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். ஜெயம் எனக்கு, ஜெயம் எனக்கு, இயேசுவின் நாமத்திலே ஆமென். சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமென். அதுல 5 காரியங்கள் மெடிடேட் பண்ண வச்சார், 3 காரியத்தை சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். அப்படி இல்லைனாலும் 2லயாவது சொல்லிடலாம். ஆமென். கர்த்தர் பலப்படுத்துவாராக. 132 சங்கீதம் அதனுடைய 18 வசனம் நன்றாய் தெரிந்த வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இங்கே கர்த்தர் சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார், வெட்கத்தை உடுத்து வைக்கிறார். எப்படி வெட்கத்தை உடுத்து வைக்கிறார் தெரியுமா, அவன் மீதிலோ அவன் கிரீடம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா, ஆண்டவரே சத்துருக்களை அடிச்சிருங்க, நிர்மூலமாக்கிருங்க. ஆண்டவர் எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட விட்டுறணும். நம்ம நம்ம பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும். ஆமென். நம்ம நம்முடைய பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லணும். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, சத்துருவை எப்படி வெட்கத்துக்கு உட்படுத்துகிறார் என்றா, சத்துரு யாரை பகைத்தானோ, யாரை நிர்மூலமாக்க நினைத்தானோ, யாரை நாசம் பண்ண நினைத்தானோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி. சங்கீதம் 23 தாவீது பாடின பாட்டு என்ன, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை தியானிக்கும் போதே உடனே என் மைண்ட்ல வந்தது, ஆண்டவர் கொண்டு வந்தது மொர்தெகாய் ஆமான். நன்றாய் தெரிந்த சம்பவம். இந்த ஆமான் மனசுல இருந்தது ஃபுல்லாவே மொர்தெகாயின் நாசம். இவன் நாசமாகணும், இவன் எழும்பிடக்கூடாது, இவன் அடி வாங்கணும், இவன் தள்ளப்படணும். என்ன மனசோ தெரியல. அதாவது நீங்க ஒன்னு கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை அன்று அதை உண்மையில அவன் அனுபவிக்கவே இல்லை. ஏன் அனுபவிக்கல தெரியுமா, அடுத்தவனுடைய நாசம் அவன் மனசுல இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க, இன்னொருத்தவர்களுடைய அழிவு, இன்னொருத்தவர்களுடைய நாசம், இன்னொருத்தவர்களுடைய வீழ்ச்சி, இது நம்முடைய மனசில் இருக்குமானால் நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கப்பட்டாலும் நம்மால அனுபவிக்க முடியாது. அதில் ஒரு அடையாளம் தான், எஸ்தர் வந்து விருந்து வைக்கிறார், விருந்து வச்சு ஆமான கூப்பிட்டு விடுறாங்க. ராஜஸ்திரீ விருந்து ராஜாவுக்கு தான் வைப்பா, அதையும் தாண்டி நாட்டில் இருக்கிற ஒருவன் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறான் என்றால் அவன் உண்மையிலே ராஜாவுக்கு அடுத்தவன். அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அவ்வளவு மேன்மையான காரியம். ஆனால் அந்த ஆமன் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 10 வாசியுங்கள்.
2: ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாக இஸ்ரவேலையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் புரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவருக்கு
0: விவரித்து சொன்னான். அடுத்து சொல்றான் பாருங்க.
2: பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை.
0: ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை.
2: நாளைக்கும்
0: ராஜாவுடனே கூட
2: நான்
0: விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லும். ஆனாலும்
2: அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில்
0: உட்கார்ந்திருக்கிறதை
2: நான் காணும்
0: அளவுமில்லை
2: என்றான்.
0: அவையெல்லாம் எனக்கு நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. இது ஒரு மோசமான வியாதி. இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? அடிதான். என்ன வீடு பெரிய நல்ல வீடு இருக்கும், நிம்மதியா தூங்க மாட்டாங்க. அவன் எப்படி வீடு கட்டிட்டான்? நம்ம உழைச்சோம், நம்ம நல்ல இவங்க எப்படி பைக் வாங்கிட்டாங்க? இவங்களுக்கு கார் இருக்கும். அதாவது மொர்தெகாயை குறித்து ஆமான் மனசுல இருந்தது அவ்வளவுமே நாசம். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், டைம் போகிறது. எஸ்தர் 3:5 மொர்தெகாய் மேல ஆமான் மூர்க்கம் நிறைந்தவன். அவனை பார்த்தாலே கோபம் வருது. 3:6 அற்பமாய் பார்க்கிறான். அற்பமாய் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அதே 3:6 பிற்பகுதியில் மொர்தெகாய்க்கு எதிரான பிளான் பண்றான், திட்டம் போடுறான், எதிர் திட்டம் போடுகிறான். 10:11 அதற்கான அனுகூலத்தையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். நமக்கு என்ன கேட்க தோணும் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இவனை இவ்வளவு செய்ய விடுறாருந்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கொசு வந்தாலே கடிக்கிறதுக்கு பிள்ளைய கடிக்க கூடாதுன்னு அடிக்கிற அடியில அந்த வம்சத்தையே காலி பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 11:12 வாசிங்க.
2: அப்பொழுது ராஜா
0: 3:10
2: அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து
0: உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இது யார் சொல்றா? ராஜா சொல்றா. எப்படி யாருக்கு இஷ்டப்படி இனி மொர்தெகாய்க்கு செய்யப்பட போகிறது? ஆமானுடைய இஷ்டப்படி. எப்படிங்க இருக்கும்? அவன் மனசுல என்ன இருக்குன்னா இவனுடைய நாசம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைய வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க மனசில் பிளான் பண்ணாங்க, இவனை எப்படியாவது ஃபெயில் ஆகிடணும்னு. கரெக்டாக ப்ராக்டிக்கலுக்குள்ளே வராங்க, லேபுக்குள்ளே போகிறாங்க. யாரை இன்சார்ஜாக போட்டிருக்கிறாங்கன்னா இதே ஸ்டாஃபை போட்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு சிரி சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த லேப் நீ என்ன பண்ணாலும் ஃபெயிலு தான். அப்படி ஃபெயில் ஆக்குகிற நல்லவங்கெல்லாம் இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. இதுதான் ஒருத்தனை குறித்து அவன் மனசில் அவ்வளோ நாசத்தையும் வன்மத்தையும் வைத்திருக்கிறவன் கையில் உன் இஷ்டப்படி செய் என்று ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அடுத்த கேள்வி, இப்படி நம்ம லைஃப்ல வரும்போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி, எனக்குள்ள எழும்புகிற கேள்வி ஒண்ணுதான், இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் என்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய அமைதி அவர் கைவிட்டார் என்று? இல்ல, என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை எப்படி செய்யணும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். நமக்கு என்ன பிரச்சனைனா ஆண்டவருடைய அமைதி தான் பிரச்சனை. ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவரை இவ்வளவு செய்யறான், அவன் மூர்க்க வைக்கும் போதே அவன் மூக்கலே குத்திருக்கணும், நீங்க செய்யல. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். என் தேவன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார்னாலே அவர் என்னை கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. இந்த ஆமானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். இதை ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே அடுத்து மொர்தெகாயின் அனுபவம் எப்படி போகிறது என்றால், 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது,
2: நடந்து யாவற்றையும்
0: அவன் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே
2: அலறிக்கொண்டு.
0: இந்த இவனை மொர்தெகாய் தெரியும், நம்ம சர்ச்சில் கூட இந்த சர்மன் பல முறை நாம தியானிச்சிருக்கிறோம், எனவே நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. யூதன் பிரதிஷ்டை உள்ளவன், இவன் பிரதிஷ்டை உள்ளவன். பிரதிஷ்டை உள்ளவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படி தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ள இந்த மோர்தெகாய் வாழ்க்கையில இந்த பாதையை தேவன் அலோ பண்ணி இருக்கவே கூடாதுன்னு தான் மாம்ச கண்கள், மாம்ச சிந்தை நமக்கு சொல்லும். ஆண்டவரே, எல்லாரும் எங்க வீட்டில் எல்லாருமே கடமைக்காக உங்களை தேடும் போது நான் உண்மையா உங்களை தேடுறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. இப்படி அநேகருடைய புலம்பல் இருக்கிறது, அது கேட்கணும்னு கேட்கறது கிடையாது, சூழ்நிலை அப்படி கேட்க வைக்கிறது. என் வாழ்க்கையில் இவ்வளவு இவ்வளவு நடந்த நான் இன்னும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க இப்படி அனுமதிச்சிருக்க கூடாது. இப்படி யாருமே கேட்கணும் கேட்கறது கிடையாது, ஆனால் சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னா கேட்க வைக்கிது, கேட்க வைக்கிது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் துயர சத்தத்துடனே அலறிக்கொண்டு வரான். அவன் நடக்கும் போதே அழுதுட்டே வரான். அதாவது வேதனையில் நம்ம வீட்டு கதவை அடைத்து கொண்டு அழுகிற அனுபவம் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த அழுகை அடக்கக்கூடாமல் நடக்கிற அனுபவம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஆறுதலின் வார்த்தைகள் வந்து அது யாரிடத்திலும் கிடையாது. அழுதுகிட்டே தான் வருவாங்க, நடக்கும்போது அழுதுகிட்டே போவாங்க. எத்தனை பேருக்கு அழணுங்கிறதுக்காகவே பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறவங்க உண்டு, அழுதுகிட்டே போவாங்க. சிலர் வண்டி எடுத்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு இருந்து ஓன்னு அழுவாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. ஆமே. யார் இவன்? கர்த்தருக்காக கர்த்தரை மட்டும்தான் வணங்குவேன், வேற எதையும் வணங்க மாட்டேங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவன். கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற ஒன்றை ஆராதிக்க மாட்டேன் என்பதற்காக பாதிக்கப்பட்டவன். அந்த ஆமானவங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் தலையை வணங்கியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமே. ஆனா நான் ஆண்டவரை தள்ளி வேற யாருக்கு முன்னாடி என் தலையை தாழ்த்த மாட்டேன் என்பதில் உறுதியா நிற்கிறவன். அது நிமித்தம் இப்போ பாதிக்கப்பட்டு இப்பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆராதிக்கிறவன் அலறிக்கொண்டு போகிறான். மகா சத்தத்தோட ஆராதிக்கிறவன் துயரமான சத்தத்தோட அலறிக்கொண்டு போகிறான். இதுதான் அவனுடைய நிலை. இந்த நிலையில ஏதாவது மாற்றம் இருந்ததா என்று கேட்டால் மாற்றம் இல்லை. 5 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, 5வது அதிகாரம் கடைசி வசனம். பொல்லாத சத்ரு மனதில் எவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறான். இந்த ஆமானுக்கு விருந்து ஹாப்பியா சாப்பிட முடியலையா? இந்த மோர்தெகாய் இருக்கிறது வரைக்கும் என்னால சந்தோஷமா அந்த விருந்தில் பங்கெடுக்க முடியல. உடனே அவனுடைய மனைவி நண்பர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, மோர்தெகாயை தூக்கு போடும்படி நாளை எதுன்னு ராஜா கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமாய் ராஜா உடனே விருந்துக்கு போகலாம். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இனி 6:1 வாசிங்க.
2: அந்த ராத்திரியில்
0: கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில என்னதுன்னு அர்த்தம், ஆமானே நீ இவ்வளவு நேரம் செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன காரியம், அவர் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டார், இப்போ நீ மோர்தெகாய்க்கு கழுத்துல கை வைக்க போற, நீ காலில் கை வச்ச அமைதியாக இருந்தா, இப்போ நீ வந்து வந்து எங்கே கை வைக்கிற, கழுத்தில் கை வைக்கிற, அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். ஆமே, என் வாழ்க்கையின் பிரச்சனை பிரவாகம் போல என் காலை மூடினது, மூடி மூடி எழும்பிச்சு அவர் அமைதியாக இருந்தார், ஆனால் என் கழுத்தில் கை வைக்கிறான்னு தெரிஞ்சதும் அந்த ராத்திரியில் கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். ஆமே, இதுக்கு மேல இதுக்கு மேல என் பிள்ளைய விட்டா இந்த பிரவாகம் அவனை அடித்து கொண்டு போய்விடும், இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர விட்டா அவன் இல்லை என்கிற நிலை வரும்போது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆமென், என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையில எத்தனை போராட்டம் இருந்தாலும் நம்முடைய முடிவு கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இருக்குமே தவிர ஆமானுடைய இஷ்டப்படி இருக்காது, ஆமானுடைய விருப்பப்படி இருக்காது. ஆமென். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், ஹல்லேலூயா, அவன் தூக்கு மரத்தை செய்யும் போது ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். ஹல்லேலூயா, அவன் தூக்குல தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவனுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார், தூக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, அவ்வளவுதான், தூக்கம் இல்லை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருந்தார்னு இப்ப அடுத்து சொல்றேன். உடனே ராஜா சொல்ற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான், அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. 2வது வசனத்திலே நமக்கு தெரியும் மோர்தெகாய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டது. 3வது வசனத்திலே அப்பொழுது ராஜா, இதற்காக மோர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னான். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு மறந்திருக்கும். யாருக்கு தெரியாது? ஆமானுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, மோர்தெகாய்க்கும் தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரதிகூலங்கள், இவ்வளவு பிரச்சனை நடுவில் அவர் அமைதியா இருக்கிறாருன்னா அவர் வேற ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுதான் நடக்கும்? ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு தெரியும், அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப திறக்கணும்? அடுத்த நாள் திறந்திருந்தா இல்ல, அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில. அதாவது பிரச்சனை கழுத்துக்கு மேல போகுதுன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. இதுவரை இல்லாத முறுமுறுப்பு இப்பொழுது ஆரோனுக்கு மேல அதிகமாய் பெறுகிறது. அந்த ராத்திரியில ஒரு மிராக்கிள். ஆமே, புஸ்தகம் திறக்கப்பட்டது, இது ஏற்கனவே எழுதப்பட்டது. இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப ராஜா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். 4வது வசனத்தை பாருங்கள்.
2: ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மோர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரமனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான்.
0: ராஜா எதை பேசிட்டு இருக்கிறார்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் எதை பேச வரோம்? ஆமான் எதை பேச வரோம்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறார்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமன் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும் சாத்தா என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார்? உன்னை வாளாக்காமல், தலையாக்காமல், கீழாக்காமல் உலகம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? சத்ரு என்ன பேசிட்டு இருக்கிறான்? இந்த வார்த்தை அல்ல, பரலோகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில நிறைவேற போகிற வார்த்தை நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி நம்ம மனசில் இருக்கிறது ஆமானின் வார்த்தையா, ராஜாவின் வார்த்தையா? ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? ஆமான் என்ன சொல்ல வரோம்? ஆமென், இவனை தூக்கிடணும், இவனை தூக்கிடணும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறான்? இவனை கனப்படுத்தணும், இவனை மேன்மைப்படுத்தணும். ஆமென். எதிரான வார்த்தைகள் வர வர வர அனுகூலமான வார்த்தை ராஜ சமூகத்தில் இருந்து உலகம் சொல்லுது, இவனை தூக்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆமானின் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை விட உயர்ந்தவர் ஒருவர் எனக்காக வேற பேசிட்டு இருக்கிறார். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஃபாதர். நல்ல கரங்களை தட்டி ராலா மக்கா ரா வா வா, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ரீ மா மா கா ரா லா வா, ரீ தா டா ரா லா வா கா ரா. ஹல்லேலூயா, ஆமென். இந்த அகஸ்வேறு ராஜா நேற்று வர வேண ஆமானுடைய இஷ்டப்படி செய்ய விரும்பினவர் இன்னைக்கு மாற காரணம் என்ன? நீதிமொழிகள் 21:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுடைய இருதயம். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது, அதை அதை தமது சித்தத்தின்படி. நல்ல கவனிங்க, உங்களுக்கான வேலை வரும் வரைக்கும் எல்லாமே ஆமானுக்கு அனுகூலமாய் நடக்கிறது போலதான் இருக்கும். உங்களுக்கான இரவு வர்றது வரைக்கும், உங்களுக்கான நேரம் வர்றது வரைக்கும் எல்லாமே ஆமானுடைய விருப்பப்படி நடக்கிறது போலதான் வரும். கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வரும்போது, அதற்கான குறித்த நேரம் வரும்போது, அதை அதை தமது சித்தத்தின்படி நல்ல கரங்களை தட்டி சேரவா. ஹல்லேலூயா. மூணாவது அதிகாரத்துல ஆமான் இஷ்டப்படி செய்ய கொடுத்தாச்சு. அப்போ எனக்கான வேலை வர்றது வரைக்கும் யார் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும்? அந்த பாதை தான் கண்ணீரின் பாதை. இந்த இடத்துல உங்கள் கண்ணீர் ரொம்ப முக்கியமானது, உங்கள் கதறல் ரொம்ப முக்கியமானது, உங்க உபவாசம் ரொம்ப முக்கியமானது, உங்க ஜபம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான வேலை வரும்போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல Jesus, Jesus, hallelujah, hallelujah. ஆமான் ஒன்னு பேச வரா, அவனை தூக்கணும். ராஜா இன்னொன்னு பேசுறா, hallelujah. ஆமான் என்ன பேச வரா? இவனை தூக்கி தூக்கு மரத்துல வைக்க. ராஜா என்ன பேசுறா? இவனை தூக்கி குதிரையில வை, hallelujah. ஆமான் என்ன பேச வரா? இவன் கழுத்துல கயிற மாட்டு. ஆமா, ராஜா என்ன பேசுறார்? இவன் தலையில கிரீடத்தை வை. அதன் அடையாளம் என்ன? இன்னும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமான் எவ்வளவு மூர்க்கம் கொண்டான், தொட முடியலையே, தொட முடியலையே. அல்லேலூயா, இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, ஆமேன், அல்லேலூயா. ஆறாவது வசனத்தை பாருங்கள்.
2: ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்?
0: அதன் அர்த்தம் என்ன? ஆமானுக்கு இம்மி அளவு கூட தெரியாது இந்த மோர்தகாயை குறித்த ராஜாவுடைய பிளான். ஆமென். ராஜா மனசுல மோர்தகாயை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஆமானுக்கு கொஞ்சமும் தெரியாது. இன்னைக்கு அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக நாம் அற்பமாய் காணப்படலாம், ஆனால் திட்டம் அவருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது, என்னை குறித்த திட்டம். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வரும்போது தையில கொம்பை எடுத்து வந்ததும் தாவீது வீட்டில் யாராவது நினைச்சாங்களா இது கண்டிப்பா தாவீது? இல்லை, நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வேற பிள்ளை இல்லையா? வேற ஒருத்தன் இருக்கிறான் எல்லாருக்கும் இளையவன். நினைக்கவே இல்லை. இந்த ஆமானுக்கு ஒன்றும் தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாசலில் உட்காந்து இருக்கிறாங்க பாரு, ரெட்டு உடுத்தி கொண்டு இருக்கிறான், சாம்பலில் உட்காந்து ஓன்னு அழுது அழு அழு அழு, நாளையோட உன் கதை முடியும். இல்லை, ஒரு தேவப்புள்ள அழுதான்னா ஆமான் கதை தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோர்தகாய் ஆமான்ட்ட அழலை, இந்த மோர்தகாய் ராஜாட்ட அழலை, இந்த மோர்தகாய் எஸ்தர்ட்ட அழலை. கண்ணீரை கணக்கில் வைத்து பதிலளிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. சத்ருவின் கை ஓங்குறது போல இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்ணீர் ரொம்ப முக்கியமான, அந்த கண்ணீரை எங்க வடிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. உன் கண்ணீரை சிதற விட்டுறாத, தேவையில்லாத இடத்துல சிந்த விட்டுறாத. பல முறை இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். இயேசு ஓமே சொன்னார் அல்லவா, வழியருகே விதைக்கப்பட்ட விதை பறவை கொத்தி கொண்டு போயிடும், அது முளைக்கவே செய்யாது. நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் அழுது, நம்ம எவ்வளோ அழுதாலும் அவங்க அப்படியே வேற என்ன விசேஷம் கேட்கறவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஹல்லேலூயா. சில விதைகள் கற்பாறையில் விழுமா, அது உடனே முளைக்குமா, ஆனால் ஒரு வெயில் பட்டதும் போயிருமா. அதே போல் நம்ம பிரச்சனை கேட்டதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, அந்த பிரச்சனை உள்வாங்க மாட்டாங்க, ஆனால் உணர்ச்சி பொங்குவாங்க. கேட்டது இப்படி நடந்துட்டோம், அந்த டிவி சீரியல்லாம் பார்த்து அழுவாங்க தெரியுமா? அதே மாதிரி, அதே மாதிரி நம்ம பிரச்சனை அவங்கள்ட்டெல்லாம் போய் அழாதீங்க. சில பாருங்க, சில விதைகள் எங்கே விழுந்துச்சான், முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான், அது அது கூட வளரும் போது முட்கள் என்ன செய்யுமா? நம்ம தலைவலின் போனால் தள்ளி போ, எனக்கு மொத்தமே வலிச்சுட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில், அன்னாளின் கண்ணீர் நல்ல நிலத்தில் விழுந்தது, அது நூறாய் பலன் கொடுத்தது. வேற யார்ட்டையும் போய் அழாதீங்க. அழனும்னா அந்த அழுக இந்த கண்ணீர், இதை இதை பேசிட்டே இருக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பேசலாம். ஏன்னா ஏன்னா அவர் மட்டும்தான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் பார்க்க மாட்டார். ஆமே. அதில் வேற எல்லாருமே அற்பமாக பார்ப்பாங்க, எதுக்கு சும்மா போட்டு அழுதுட்டு இருக்கிறான்? ஏப்பா ரெட்டு உடுத்தி கொண்டு இருக்கிறான் பாரு. எஸ்தர் கூட அற்பமாய் பார்த்தார். எஸ்தர் கூட அற்ப, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல, இங்க அரண்மனையிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறா. ஆமே, நான் ட்ரெஸ்ஸுக்காக அழுறேன்னு உனக்கு நினைக்கிறியா? இல்லை, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா. யூதருக்கு ரட்சி. எஸ்தரை வளர்த்து விட்டது யார்? மோர்தகாய். என்ன அவர் இந்த ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாரு, அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் இந்த பிரச்சனையில் இருக்கிறார், அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தான், ஆனால் அவருக்கு மட்டும்தான். ஏன் அழுகிறோம், எதுக்காக அழுகிறோம்? ஆமாம், நம்ம உத்தரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து, கூப்பிடுதலை கேட்கவே கேட்டு, வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உன் கலரல் எல்லாம் ஆர்ப்பரிப்பாய் மாறும், உன் புலம்பல் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உலகம் எதை பார்க்குது? அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறார்? இந்த கல்யாண வீட்டுக்கு இப்படியா வராது? ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. இப்படிதான் ஒரு தம்பி ஸ்கூல்ல அவங்க அம்மாவை பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு போயிருக்கிறான். அவங்க அம்மா நார்மலாக போயிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னு இவன் ஒரே சண்டையான் வீட்டில், ஒரு நல்ல சாரி கொடுத்துட்டு வரக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பாட்டியான்னு கேட்குறாங்க. அந்த அவையை கூட்டேன், இவாப்பா இவா, உங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோ பார்த்துருக்கிறியா நீ? நான் பார்த்துருக்கேன். எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க. உன்னை பெத்த ஒரே காரணத்தினால எப்படி ஆகிட்டாங்க? எப்போ நீ வந்தியோ இப்படி இந்த இவங்களுக்கெல்லாம் வேற பதில் இல்லை. உனக்கு வேண்டி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி ஆயிட்டாங்க. சரியா? இன்னைக்கு நீ அழகாக இருக்கிற இல்லை, அதுக்காக அவங்க அலங்கோலமானாங்க. பல இடத்துல நம்ம எதங்க பார்க்குறோம், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், எந்த காரில் வரோம், எஸ்தர் பார்க்குறாங்க யார் மொர்தேக்க அவங்களா எப்படி இருக்கிறாங்க, அவர் ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறார், என்னண்ணா இந்த ஷர்ட் புது ஷர்ட் நியூ பிராண்ட் கொடுது, அவர் அப்படியே திருப்பி அனுப்பி விட்டார். பிரச்சனை தெரியாமல் இந்த உலகம் வெளியே பூச பார்க்கும், ஆனா அடிக்காயத்தை குணமாக்குற ஒருவர் பரலோகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமன் திட்டம் போடும் போது சும்மா இருந்தார், ஆனா தூக்குமுறை செய்த அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறக்கப்பட்டது, என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ ஒரு சைட்ல பார்த்தா ஆமானும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கிறான். ஆமான் என்னைக்கு தூக்குமுறை செஞ்சானோ அந்த ராத்திரியில. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம்.
2: அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தை
0: சீக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புஸ்தகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாமதம் கிடையாது. சீக்கிரம் சீக்கிரம் எனக்காக புஸ்தகம் திறக்கப்படுமா? இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனம், 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிங்க.
2: அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புத்தகத்தை திறக்கவும்,
0: புத்தகத்தை திறக்கவும்,
2: அதின் முத்திரைகளை
0: உடைக்கவும், அதின் முத்திரைகளை உடைக்கவும்.
2: பாத்திரவான் யார் என்று
0: மிகவும் சத்தமிட்டு கூடுகிற
2: ஒரு தூதன்,
0: இந்த புத்தகத்தை யார் திறக்க போறாங்க, இந்த முத்திரையை உடைச்சு இந்த புத்திரத்தை இந்த புத்தகத்தை திறக்கிற பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது ஒருவனும் அந்த புஸ்தகம் திறக்கிறது வரைக்கும் இந்த ஆமானவன் திட்டத்தை செய்து கொண்டே இருப்பான். இந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் காணப்படாததினால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மிகவும் அழுதே. புஸ்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் மிகவும் அழுதே, நான் மிகவும் அழுதே. 5வது வசனம்,
2: அப்பொழுது
0: மூப்பர்களில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும். அழுகையின் பள்ளத்தாக்கு உச்சத்தை நான் அடையும் போது எனக்காக புஸ்தகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கத்தை தூக்கினது ராஜா புஸ்தகத்தை தூக்கினார். ராஜாவினுடைய இருதயம் அவர் இஷ்டப்படி திருப்புவார். உங்க வேலை வர்றது வரைக்கும் தான், இன்னைக்கு சில உள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடினமா இருக்கு. உங்களுக்கான நேரம் வரும்போது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில உள்ளங்களோடு பரிசுத்தாவியான ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை நாவில உணர்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை அப்படி திருப்பிட்டார். ஆமான்ட்டு சொல்றார், நீ சீக்கிரமா செய். ஆமே ஆமான்ட்டு சொல்ற பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணம் வரும். உடனே ஆமான் என்ன செய்கிறான் தெரியுமா? 11வது வசனம், அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் அவனை குதிரையின் மேல் ஏற்றி
2: நகர வீதியில் உலாவும்படி செய்து
0: அவன் மீதிலும் வெட்கத்தை ஒடுத்துவேன். அவன் மீதிலோ கிரீடம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவேன். இப்படி இப்பொழுது ஆமான வச்சு சொல்ல வைக்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு அவன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஒடுத்து வைப்பார். அவன் சத்துருக்களுக்கு ஆமே இதுக்காக மோர்தேக்காய் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அழுகை, அழுகை. ஹல்லேலூயா. யாரு காலையும் போய் பிடிக்கல, அன்று சமத்துல போய் விழுந்தான். ஆமே. உங்க கண்ணீர்லாம் வீணாகாது. நீங்க அழுதீங்க, இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க? நான் மிகவும் அழுகிற நிலைமைக்கு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், பயப்படாத, இந்த புஸ்தகம் அடைக்கப்பட்டு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த புஸ்தகத்துக்குள்ள என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா திறந்தாதானே நடக்கும், திறக்கப்படும், திறக்கப்படும். தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் இதை திறக்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை

0: நல்ல பாடணும் தான் தோணுது, கிளாக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. ஆமென். சொன்ன மூணு சொன்னேன், ஒன்று போதும் நினைக்கிறேன், இன்னொன்று டச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, கர்த்தர் சத்துருக்கள் செய்கிற ஒரு காரியம், அதில் ஒரு வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பலனாக இருக்கும் என நான் நம்புகிறேன். எனவே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். ஒன்று நாளாகமம் 14வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அதில் 9 முதல் உள்ள சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியர் பரவி இருக்கிறாங்க. 10வது வசனத்தில் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது வேதம் சொல்கிற தாவீது அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல
1: தேவன் என் கையினால்
0: அதாவது பெலிஸ்தியர்கள் எப்படி இருந்தார்களாம், பரவி இருந்தார்கள். டேம்ல தண்ணி நல்லா நிரம்பி இருக்கிறது மாதிரி சில நேரத்தில் சத்துருவ அப்படி பரவ விடுவார். டைம் வரும்போது டேம் உடையும். ஆமே அல்லேலூயா. டைம் வரும்போது டேம் உடையும். தண்ணீர் உடைந்து ஓடுறது தெரியும்ல, என்ன இருக்குல்ல, இந்த கிளாஸில் தண்ணி இருக்குது, இது இன்னொரு கிளாஸில் என்னால் ஊற்ற முடியும். அப்படி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி சிந்தோம் இந்த கிளாஸ்லேருந்து ஊற்றுனதுனால, இதில் கண்ணாட்டம்ல ஊற்றுனது, மீதி நான் ஊற்றும் போது எதில் ஊற்றுறேனோ அந்த இடம் இந்த பாத்திரத்தில் போய் விழும் அந்த தண்ணி. நமக்கு தெரியும் இந்த தண்ணி இங்கே தான் போகும் அப்படின்னு. ஆனால் இந்த கப்பு உடஞ்சிட்டுனா எங்கே போகணே தெரியாது. ஆண்டவரே, சத்துரு பரவிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல, வெயிட் பண்ணு, டைம் வரும். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. இதுக்காக தாவீது செய்த செயல் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்றார். அதாவது வாக்கு தத்தம் நமக்கான சுதந்திரமானால் அவருடைய ஆலோசனை அதை அடைவதற்கான வழி. இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்கு தத்தம் தான் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன தெரியுமா, இருக்கு, அங்க இருக்கு, எப்படி போகணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமே. 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் நிறைய பேர் கேட்பாங்க, 2ஆம் தேதி ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. இருக்கு, அங்க இருக்கு, ரைட் இருக்கு, எப்படி போகணும் அதுதான் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை அடைவதற்கு கேட்கிற ஆண்டவர், நாம் போலாம் ஆண்டவரே. இப்போ பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தாவீதை கொண்டு கர்த்தேவன் என் கையினால் சத்துருக்களை உடைந்து போக பண்ணினார் என்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அக்னியினால் சுட்டரிக்கிறாங்க. 13வது வசனத்துல பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். நல்ல கவனமா கேளுங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது மறுபடியும் சத்துரு அந்த பிரச்சனையை கொண்டு வாரானா, அந்த இடத்துல தேவனுடைய கோபம் அதிகமாக விளங்கும். நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், மறுபடி வரும்போது இப்பொழுது தாவீது மீண்டும் கேட்கிறான். கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 14வது வசனத்துல,
1: தேவன், நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல்,
0: நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல்,
1: அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி
0: முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து
1: அவர்கள் மேல் பாய்ந்து,
0: அவர்கள் மேல் பாய்ந்து, ஒரு மொழிபெயர்ப்பில் மல்பெரி ட்ரீன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு மொழிபெயர்ப்பில் பால்சம் ட்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். மல்பெரி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, அடுத்த வார்த்தை, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே
1: இறைச்சலை நீ கேட்கும்போது,
0: முசுக்கட்டை செடி நுனி அந்த செடியே தாங்காது. ஒரு மனுஷன் ஏறினா அந்த செடி உடஞ்சிரும். அந்த செடிகளின் நுனியில

0: என்ன செயலை? ஹல்லேலூயா! யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய சேனைகளை இறக்குகிறார். வானத்திலிருந்து சேனை இறங்குது. நீ நிக்கிற அந்த முசிக்கட்ட செடி நுனியில அது டச் ஆயிட்டு போகும். அப்படி போகும்போது புரிஞ்சுக்கோ, நீ புறப்படு. அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை பாருங்கள்.
1: யுத்தத்திற்கு புறப்படு,
0: யுத்தத்துக்கு புறப்படு.
1: பெலிஸ்தரின்
0: பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே. ஆமென். ஆண்டவர், இந்த பிரச்சனை தான் முடிச்சிட்டேன் ஆண்டவரே, திருப்பி வாரான்னு ஆண்டவர் பார்த்தார். இனி நான் இருந்து ஃபைட் பண்ண மாட்டேன், இனி நான் எழும்பி வாரேன். அதன் அடையாளம் என்ன? என் சேனை வந்து பாஸ் ஆகும் போது அந்த மார்ச்சிங் சவுண்ட் உனக்கு கேட்கும். அதன் அடையாளமா தான் நீ இருக்கிற அந்த முசுக்கட்டை செடி நுண்ணியில ஒரு அசைவு உண்டாகும். ஒரு திடீர்னு அது அசையுது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எலிசாவின் வேலைக்காரனுக்கு தெரியல, தங்களை சூழ அக்னி ரதத்தில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பது. உடனே அவன் சொல்றான், தேவனே கண்களை திறந்தரணும். முசுக்கட்டை செடி நுனி அந்த இறைச்சல் கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு முன்னாடி போயாச்சு, நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன்னு நீ வா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம். நம்ம 17வது வசனத்தை அடி அடின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணியிருப்போம். என்ன? தாவீதின் கீர்த்தி பரவிட்டு. நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது 16. தேவன் தனக்கு, நல்ல கவனமாக கேளுங்க, நம்ம இந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டோம்னா அவர் சேனை இறக்குவார். எனக்காக ஆட்களை இறக்குவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சேனை அப்படி பாஸ் ஆகி போகும். ஆண்டு சொல்லுவான், இந்த இறைச்சல் கேட்கும் போது அது என்ன இறைச்சல்? ஆண்டவரே நான் உனக்கு முன்னாடி போறேன்னு புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை உடைந்து போக பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். கர்த்தர் எல்லா சிறுமைக்கும் எல்லா நுகத்துக்கும் நீங்களாக்கி. ஆமேன். அவர் செய்ய வேண்டிய கனத்தை, அவர் செய்ய வேண்டிய மேன்மையை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். துன்மார்க்கன் தழைக்கிறது அறுப்பொண்டு போக, நீதிமான் தழைக்கிறது முதிர் வயதிலும் கனி கொடுக்க. கரங்களை தட்டியாமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்கள் எல்லாம்

0: சோழும் அருள் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யாருமே உயர்த்த கூடும் அற்புதம் செய்திடுங்க,
1: அதிசயம்.
0: ஆமே, ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆமானின் வாக்கை குறித்து கலங்காதே.

നടക്കും. കർത്താവ് തീരുമാനിച്ചതാ നടക്കും. അത്ഭുതങ്ങൾ

இடுங்க, அதிசயம் நடத்தி இடுங்க. உண்மை அல்லாம ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவன் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் என்று கலக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பான். உண்மை தான் ஒரு அல்லாம்பா காலாம்பா.

நீ வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே எனக்காக நீர் என் பிரச்சனைகளை கையாள போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை நீர் கையாள போகிறீர் நான் நம்புறேன், நான் நம்புறேன். வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்டது, வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்படும். எத்தனை ஆமான் என்றாலும் அதை தடுக்க முடியாது, எத்தனை ஆமான் எதிர்த்தாலும், எத்தனை ஆமான் எதிர்த்தால் அதை தடுக்க முடியாத, தடுக்க முடியாது. நான் நம்புறேன், நான் நம்புறேன். அப்படியே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவர், என் இருதயத்தில் ராஜாவின் வார்த்தை தான் இருக்கணும், ஆமானின் வார்த்தை இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் ராஜாவின் திட்டம் தான் இருக்கணும். நான் பல நேரத்தில் அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இதுதான் ஆண்டவர் நான் நினைச்சு நினைச்சு நாள்தோறும் நாள்தோறும் துக்கத்தோடு திரிகிறேன். ஆனா வேளை வரும்போது நீங்க நினைச்சது நிறைவேறும் ஆண்டவர், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி உண்மையா கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் இருதயத்துல உங்க வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும்.

ஒரு ராத்திரி ஒரு ராத்திரி அலறிக்கொண்டு அமகாசத்தோடு அலறிக்கொண்டு வந்தவனுடைய அழுகை மாற்றும்படியான ஒரு ராத்திரி. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்து விப்பேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம். உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது உன் தலையிலே தான் இருக்கும். அந்த கிரீடம் ஆவானின் தலையில் அல்ல, இன்னொருவன் கையில் அல்ல, அது உனக்காக உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது. ஆமே ஆமே ஆமே ஆமே ஆமே. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவ. ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கான வேலை வரும் வரை எது எது எங்களுக்கு எதிராக இருந்ததோ அவை அனைத்தையும் எங்களுக்கு அனுகூலமாய் திருப்பும்படி கர்த்தாவே, நீர் உம்முடைய கரத்தை நீட்டியிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கிருபைகளை தொடர பண்ணி சாட்சியாய் நிறுத்துங்க. உமக்கு அடையாளமாக உங்களுடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும். எல்லா ஆமானின் திட்டங்கள் அவமாய் போய் ஆமான் வெட்கப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணும். மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் என்னுடைய தகப்பனாரும் மிராக்கிள் பிரேயர் டவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் திருவள்ளூர் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமாய் இருக்கிற ரெவரன் ஜே செல்லதுரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
1: தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிரோடு இருக்கிறவரும் உயிர் தெழுந்தவரும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவிற்காக ஜெபிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் ஆராதிக்கப்படுகிற உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஆராதிக்கிற வீடுகளில், ஆராதிக்கிற சபைகளில், ஆராதிக்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைகளில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் ஆராதிக்கிற இடத்தில் தம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரும் அவர்கள் யுத்தம் பண்ண கூடி வந்தபோது அவன் பயந்து கத்தரை தேட ஒருமுகப்பட்டு 2 அதிகாரம் 22-23 வசனங்களில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயிர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. யோசபாத் யுத்தத்திற்கு ஆயுததாரிகளை அவன் கூட்டிக் கொண்டு தன் படைபலத்தை காண்பிக்க புறப்பட்டு போகவில்லை. ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது, ஒரு பெரிய அற்புதத்தை அந்த பாடலின் மூலமாய் துதியின் மூலமாய் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் நீங்களும் இந்த சீடியின் மூலமாக, ஒளி நாடாவின் மூலமாக பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது உங்களுக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:25 நாம் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்டவர்களாய் கட்டப்பட்ட நிலவும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. உண்மையாகவே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்ட நிலைமையில், கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் தேவனை துதித்து பாடினார்கள். உண்மையாகவே ஆண்டவரை எந்த நேரத்திலும், நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ மத்தியான வேளையிலோ, எந்த நேரத்திலும் அவரை பாடி நாம் துதித்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, உங்களையும் கட்டி வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் அதிரும்படி, கலன்று போகும்படி, திறக்கப்படும்படி ஆண்டவர் செய்வது நிச்சயம் பிரியமானவளே. ஆகையால் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவோடு நீங்களும் இணைந்து தேவனை பாடி துதித்து ஜெபித்து அவரை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளும், சூனிய கட்டுகளும், மந்திர கட்டுகளும், ஏவலின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற என் அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை தேவன் ஆராதனையின் அபிஷேகத்தினால் தேவன் நிறைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேட்டு மகிழுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உங்களுக்கு வெளிப்படும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் இப்பொழுது இறங்கும்படி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஒளிநாடாவை ஆசீர்வதிக்கும்படி அவர் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, துதிகளுக்கு பாத்திரரே, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் திரியேக தேவனும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தரும், யூத ராஜ சிங்கமுமாகிய எங்கள் இயேசு ராஜாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உங்க சமூகத்தில் இந்த ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற ஒளி நாடாவை சமர்ப்பித்து உம்முடைய ஊழியக்காரனாய அடிமை மிகுந்த பாரத்தோடு உம்மை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிற அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டனை உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து தேவனை உயிர் உள்ள மட்டும் துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உன்னதத்தின் அக்கினி அபிஷேகத்தினால் ஆட்கொள்ளும்படி, ஆளுகை செய்யும்படி, ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்தும்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா. உங்க உன்னத பிரசன்னம் உம்முடைய மகனையும் ஆண்டவரே, மகனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே, ஊழியத்தையும் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பாடல்கள் எந்தெந்த வீடுகளில், எந்தெந்த சபைகளில் தொனிக்கிறதோ அங்கே எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். யோசபாத்தின் நாட்களில் யுத்தம் எழுமின போது அவன் எப்படி பாடி துதி செய்தாரோ, உடனே விரோதமாய் எழுமினவர்கள் வெட்டுண்டு விழுந்தது போல ஒவ்வொரு யுத்தங்களையும் ஓய பண்ணி இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நாலாம் நாளில் பெராக்காவில் கூடி தேவனுக்கு நன்றி செலுத்தினது போல நன்றி செலுத்த உதவி செய்யும். அப்படியே உம்முடைய பரிசுத்தவனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அன்று நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அதே அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா சிலையிருப்புகளும் இந்த பாடல் துணிக்கும் போது உடைக்கப்படும்படி, அவிழ்க்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரதமான குறி சொல்ல வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்து அதிசயத்தை காணப்பண்ணும். இப்போதும் உம்மால் அபிஷேகம் எனப்பட்ட உம்முடைய ஊழியக்காரன் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் நாமம் மட்டும் இதில் உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும். பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு இந்த ஆண்டவரே ஒளி நாடா மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க நீர் உதவி செய்யும். இதற்கு உதவி செய்த இசை மீட்டின ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய அற்புத கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் திருப்பாதத்தில் விழுந்து பரிசுத்த பாதங்களை கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம்

0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்து தானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்து தானே ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக ஏங்குற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, என்ன கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவர், எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க. யாருமே இல்லை. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்டார், நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னைய வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும் என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன். பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெள்ள தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி புறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டி கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது. என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே இடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னைய கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டாயிரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத அவ்வளோ வேதனையா இருக்கும், அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு அவ்வளோ போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்லை, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோம்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களிலையும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை. ஆனா இவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடுதான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும், கேவலப்படுத்துறவங்களும், நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு, பாசமா பார்த்து, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளைய நீ இப்படி இருக்காத, பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. திக்கற்று போன ஒரு நிலைமை, அநாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கும் யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அநாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறித்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட என்னைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீனா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பவும் கெஞ்சினேன், யாரு கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கைய தலைகீழ மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி, சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி, எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சிடுவோம், ஏன்னா என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு.
1: பதினஞ்சு வயசுல யாரு தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடுதான் தெரியும். என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கச்சு போன ஒரு அனாதையான ஒரு சூழல். யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல. அவ்வளோ ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்து இருந்தாரு போல. நான் எனக்கு தெரியல, நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாற்றுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான், நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோடய அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே தெரிய, வளர்த்தவங்களும் சரி என்னைய பெத்தவரும் சரி புரிஞ்சுக்கிடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ மூணு வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும் போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், மூணு வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம அனாதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு நாலு பேராவது வேணும்ல அப்படிங்கிற அந்த அனாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை, பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிற இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட் ஒரு 12:30 இருக்கும், உட்காந்து வீட்டுல பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இத குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இவ்வளோ அழுக, 18 வயசுல ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணா, நேசிக்கிறதுக்கு யாரும் இல்ல, பாசமா பாத்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா, எவ்வளோ ஒரு வேதனை இல்ல. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 வயசுல என்னுடைய வாழ்க்கை. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாத ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12:30 உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னோட வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ இருந்தாரு கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 வருஷம் என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல. என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன்.
0: அப்போ தானே சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லைண்ணா நல்லா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, இந்த அண்ணா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு முதல்ல அந்த அண்ணா போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னைய தெரியும், முதல்ல 15 வருஷம் 18 வருஷம் இனி பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல இந்த 3 வருஷமா, 15 வருஷம் வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல, இந்த 3 வருஷம் நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன், என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல, உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சூட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. என் பிள்ளைகிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 வருஷமா நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில் நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல, 18 வருஷம் எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல, அவரை ஏன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, ஏன் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யாரு என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடு தான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மறித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன், என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் இவ்வளோ நல்லவர், அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். பல கேள்விகள் கேட்டேன், நான் நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னார். நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிற, 12:30 போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவார், ஆனால் அவர் எவ்வளவு நல்லவர், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான், என்னோட வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும் இன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கி இருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏன்னா வேதம் சொல்லுதில்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா, கேப்பாரற்று திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன், என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல, மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய இயக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வேதனைகளெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமே. தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆமே. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்ல. ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கச்சு போன ஒரு சூழ்நிலை, அனாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பார்த்தீங்களா. திக்கச்சு போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது, என்னுடைய வாழ்க்கை மாறினதே. 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ. இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர். அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா, அவரை தேடுவோமா. வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாத நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் என் கவலைப்படணும், எனக்காக என்னைய மரணத்திலிருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லுகிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கட்டர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. ஏசப்பாட நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்ன போல யாராகில இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா, இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஜபத்தை கேட்கிறவர் நாம் ஆண்டவராக இயேசு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்னைய போல யாராகில என்னிடத்துல வந்து பேசணும்னு ஜோ பண்ணேன், அதே போல ஒரு திருநங்கை என்னோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன், போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கட்ட நேசிக்கல, நீங்களா கட்டருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு, என்னடா இது நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுச்சு. ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உம்மால உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோ பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன், வாழ்க்கை மாறி போனது, திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன், சபையை விட்டு என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லாரை போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன், ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. என்னை கண்ட உடனே அந்த

பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, திருநங்கைகள் எல்லாமே இலகுன மனசு உடையவர்கள். அவருங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் அவங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டையுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையே நம்ம போய் பாக்குறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம், அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிலனுடைய அருமை புரியும். அதே போலதாங்க, யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இவ்வளோ வேதனையா இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டாரு. என் கூட இருந்தவங்கலாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, வேண்டான்னு தோணுச்சு. இப்போ நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மரணத்தில இருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்தில் இருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்குரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கர்த்தரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க, என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் என்னை கேட்டரும். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் நேசு உண்டு, அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு. இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் நேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார், ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டுக் கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறுச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க இடத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. இப்போ எவ்வளோ நல்லவர்ல பேசு, பாவத்திலிருந்து மீட்டம், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும்.
அவரோடு கூட வாழ முடியும்.

0: இருக்குங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவனுள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல். மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, கர்த்தர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவா இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

தம் சொந்த மகன் அப்சலோமால் துரத்தப்பட்டு தூங்க முடியாமல் அலைந்த தாவீதை கர்த்தர் தாங்கினார், தூங்க வைத்தார், சங்கீதங்கள் பாட வைத்தார். திருப்பாடல் 3, திருப்பாடல்.

அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நோய்களோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலக நான் கட்டளையிடுகிறேன். மன அழுத்தம், கடன் பிரச்சனை, தூக்கமின்மை விலக மன்றாடுகிறேன். இன் ஜீசஸ் நேம்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும், ரொம்ப கவலைப்படுவோம். எல்லாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வியாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். இதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நம்ம அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்லை, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்லை. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார். கவலை வந்தால் கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமாக ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். பாடுவோமா?

காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யார் என்றனர் சீஷர்கள். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதற்றுகிறவர், கடல் மீது நடந்து சென்றவர், கடலை இரண்டாக பிளந்தவர், கடல் மீது அற்புதங்களை செய்தவர், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்பவர். அவர் நம் இரட்சகர், மீட்பர், நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து.

0: மறுபடியும் கர்த்தர் புதிய மாதத்திலே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: I praise God, the Lord has brought us in this new month.
0: ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாயிருக்கிறார்.
1: Every month, every day, every minute and second, the Lord is bearing us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் நம்மை தூக்கி சுமக்கிறபடியினாலே நம்மை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாக்கிறார்.
1: The miraculously the Lord is protecting us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் நடக்கிற நடைகள் அல்ல,
1: not our walk.
0: கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர்.
1: The Lord is confirming.
0: அவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறவர்.
1: He goes forward.
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் கூட,
1: the month of August,
0: அவர் நமக்கு முன்னாலே கடந்து சென்றிருக்கிறார்.
1: He goes forward.
0: அவர் நம்மை வழிநடத்தும்படியாக,
1: in order to lead us,
0: பாதை காட்டும்படியாக,
1: in order to protect us,
0: அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.
1: He has come in our midst.
0: அவர் இப்பொழுது நமக்கு முன்னாலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்.
1: He goes forward.
0: என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
1: My sheep will
0: listen to me. அவைகளுக்கு பின்னாலே செல்லும். அவைகள் ஒருபோதும் இடறி போவதில்லை.
1: It will never be.
0: என் கையில் இருந்து அவைகளை ஒருவனும் பறித்துக் கொள்வதும்
1: இல்லை. He's the good shepherd.
0: நமக்கு முன்னாலே நடந்து செல்லுகிறபடியா.
1: He is going forward.
0: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
1: Let us all clap our hands and praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Shabara bara bara bara.
1: ஒன்று
0: பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம்.
1: 1
0: பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியால் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
1: But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him and called out of darkness into his marvelous light.
0: Proclaim his praises.
1: Proclaim his praises.
0: அவருடைய துதிகளை சொல்லிக்கொண்டு வரும்படியாக.
1: In order to proclaim the praises.
0: அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக.
1: In order to glorify his name.
0: கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen us.
0: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படியே.
1: Every month the Lord gives promise.
0: நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி.
1: You are my people.
0: நம்மை சொந்தம் பாராட்டின தேவன்.
1: The Lord says.
0: நான் உங்களை எதற்காக சொந்தம் பாராட்டினேன் தெரியுமா?
1: Why I have chosen you?
0: நீங்கள் எதனால் எனக்கு சொந்தமானவர்கள் தெரியுமா?
1: How did you become my own people?
0: நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
1: You are not ordinary man.
0: கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்.
1: You are his own people.
0: அப்படியானால் நீங்கள் யார்?
1: Who are you?
0: நான்கு காரியங்களை இங்கே சொல்லுகிறார்.
1: Four things that it is.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
1: You are chosen generation.
0: Hallelujah. நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
1: A royal priesthood.
0: நீங்கள் பரிசுத்த ஜாதி.
1: Holy nation.
0: அவருக்கு சொந்த ஜனம்.
1: His own special people.
0: நான்கு காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.
1: The Lord is saying,
0: நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்?
1: Who are you?
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be thinking.
0: நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவள்.
1: I am like this.
0: உலகம் என்னை குறித்து இப்படி சொல்லுகிறது.
1: World is saying like this.
0: உலகம் என்னை குறித்து இப்படி பேசுகிறது.
1: World is speaking like
0: this. மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி நினைக்கிறார்கள்.
1: People are thinking like this.
0: மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: The others are talking like
0: this. அற்பமாய் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are making us simple.
0: என்று பலவிதங்களிலே நீ உன்னை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be thinking in different
0: ways. யார் என்று நீ உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதல்ல நீ.
1: And you are not what you think.
0: உன்னை குறித்து என்ன பேசுகிறாள் அதல்ல நீ.
1: Whatever other things,
0: உன்னை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் அதுதான் நீ.
1: Whatever the Lord says, and
0: you are. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: நீ எனக்கு சொந்த ஜனம்.
1: Chosen generation.
0: நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
1: And chosen generation.
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: Royal priesthood.
0: நீ பரிசுத்த ஜாதி.
1: Holy nation.
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த அருமையான காலவெளியிலே.
1: In this wonderful
0: ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற வேண்டும்.
1: To be the royal priesthood.
0: அவருடைய ஓ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்க
1: வேண்டுமானால்,
0: ஒரு ஜாதியா இருக்க வேண்டுமானால், ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வர
1: வேண்டும்.
0: ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக,
1: பிஃபோர் யூ சேவ்,
0: இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக,
1: பிஃபோர் யூ அக்செப்ட் தி லார்ட் ஜீசஸ்,
0: நாம் எங்கே இருந்தோம்,
1: வேர் வேர்,
0: ஒரு அந்தகாரத்தில் இருந்தோம்,
1: இன் தி டார்க்னஸ்,
0: இருளிலே மறைந்து கிடந்தோம்,
1: we were hidden in the darkness,
0: பாவ இருள்,
1: the darkness of
0: மரண இருள்,
1: darkness of death,
0: பயங்கரமான அசுத்த இருள்,
1: darkness of bad things,
0: பிசாசின் கிரியைகள்,
1: darkness of
0: அந்தகாரங்கள்,
1: the darkness,
0: ஒளிவு மறைவுகள்,
1: கபடு,
0: சூது, வஞ்சகம்,
1: all kind of
0: பொறாமை,
1: jealousy,
0: பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள்,
1: bad habits,
0: தவறான உறவுகள்,
1: long relationship,
0: இப்படிப்பட்டதான காரியங்களிலே நீ சிக்கி கிடந்தோம்,
1: we were entangled,
0: அந்தகாரம்,
1: that is the darkness,
0: அந்த அந்தகாரத்தில் தடவி திரிந்து கொண்டிருந்தோம்,
1: we were wandering,
0: எந்த ஒரு குருடனும் கண்களை எழுந்த பின்பு அவன் எப்படி தடவி திரிகிறானோ அது போல ஒரு குருடனை போல நீ காணப்பட்டாய்,
1: you were like the blind wandering,
0: அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான நரக இருளில், பாதாளத்தின் இருளிலே நாம் கிடந்தோம்,
1: we were in the darkness of hell,
0: ஆனால் தேவன் முதலாவது நம்மை அந்த பாதாளத்தின் இருளில் இருந்து தூக்கி எடுத்தார்,
1: the Lord has taken us from the
0: hell, hallelujah, இன்றைக்கு உலகத்திலே நமக்கு எல்லா நன்மையும் செய்ய யார் வேண்டுமானாலும் வரலாம்,
1: people may come and do the good,
0: ஆனால் உன்னை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லை,
1: nobody is there to take you,
0: இயேசு ஒருவர் மாத்திரம் தான்,
1: only the Lord,
0: நம்மை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
1: from the hates he takes,
0: அந்தகாரத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
1: from the darkness,
0: வேறு யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது,
1: others cannot do that,
0: hallelujah,
1: hallelujah,
0: கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார்,
1: the Lord has lifted you,
0: ஒருவேளை கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்காமல் இருந்தால்,
1: if the Lord has not taken,
0: அந்தகார இருளிலே,
1: in the darkness,
0: விஷ பாம்புகளும்,
1: with the snakes, அருவறுப்புகளும்,
0: அக்னியும்,
1: நெருப்பும்,
0: கேவலமான காரியங்களும், பிசாசின் கிரியைகளும்,
1: உன்னை
0: அழித்துக் கொண்டிருந்திருக்கும், நரக வேதனைப்பட்டுக்
1: கொண்டிருப்பார்,
0: ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை
1: விடுதலையாக்கிவிட்டார்,
0: தேவனுடைய பிள்ளைகளே,
1: ஒருவேளை
0: இந்த நாளிலேயும் கூட தூக்கம் இல்லாமல், பயங்கரமான நிம்மதி இல்லாமல், ஒவ்வொரு நாளும் வேதனை வேதனை வேதனை, பாடு பாடு பாடு என்று நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பாயானால், நீ அந்தகாரத்தில் இருக்கிறாய்,
1: you are in the darkness,
0: நீ அந்தகாரத்திலிருந்து வெளியே வர வேண்டும்,
1: you have to come out,
0: எங்கே வர வேண்டும் தெரியுமா,
1: where to come,
0: ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வேண்டும்,
1: to the marvelous light,
0: நீ சாதாரணமாய் வர முடியாது,
1: you cannot come just like
0: அந்த
1: that,
0: அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல,
1: it's not ordinary light,
0: வெறும் சூரிய வெளிச்சம் அல்ல,
1: not sunlight,
0: அது வெறும் சாதாரணமான ஒரு ஒளி அல்ல,
1: it's not ordinary light,
0: அது ஆச்சரியமான ஒளி,
1: it's a marvelous light,
0: ஏனது ஆச்சரியம் தெரியுமா,
1: why that is marvelous,
0: ஏனது ஆச்சரியம் தெரியுமா,
1: why it is marvelous,
0: அந்த ஒளிப்படத்திலே வந்த பிறகுதான்,
1: when you come to the marvelous
0: light, புதையல்களை பார்க்கிறாய்,
1: you can see the
0: அந்த ஒளிப்படத்திலே வந்த பிறகுதான்,
1: when you come to the marvelous light,
0: உனக்காக தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை உன்னால் காண முடிகிறது,
1: you can see the goodness,
0: அந்த வெளிச்சத்துக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருகிறார்,
1: the Lord is bringing you to the light,
0: தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அந்த வெளிச்சத்திலே வந்த பிறகு,
1: after coming,
0: அந்த ஒளியிலே நீ வாசம் பண்ணுகிறாய்,
1: you live in the light,
0: அந்த ஒளியிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய்,
1: you walk in the light,
0: அந்த ஒளியை யாருமே தொட முடியாது,
1: nobody can touch that light,
0: வேதம் சொல்லுகிறது,
1: the bible says,
0: ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன்,
1: our lord lives the nobody
0: ஒருவரும் சேர முடியாது,
1: nobody can come closer,
0: எந்த பிசாசும் அங்கே வர முடியாது,
1: devil cannot come,
0: எந்த அந்தகார சக்தியும் வர முடியாது,
1: no darkness can come,
0: தேவ பிள்ளையே,
1: dear children of god,
0: நீங்கள் சொல்லலாம்,
1: you may say,
0: ஐயோ மந்திரங்கள், ஐயோ சூனியங்கள்,
1: witchcraft,
0: ஐயோ சாபங்கள்,
1: all curses,
0: ஐயோ சத்துருக்கள்,
1: devil,
0: என்று பல காரியங்களை நீ சொல்லிக் கொண்டிருக்கிற,
1: you may be saying so,
0: எதுவுமே அந்த சேரக்கூடாத ஒளியிலே வர முடியாது,
1: nothing could come there,
0: ஆச்சரியமான ஒளி,
1: it's a marvelous light,
0: சாதாரண ஒளியில் அல்ல,
1: not ordinary one,
0: ஆச்சரியமான ஒளி,
1: it's amazing light,
0: நீ ஒளியிலே இல்லாமல் இருக்கும் பொழுது தான் சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்டுவான்,
1: if you are not in the light,
0: அந்த ஒளியிலிருந்து உன்னை வெளியிலே கொண்டு வந்த பிறகு,
1: after bringing you out,
0: இனி சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்ட முடியாது,
1: Satan cannot inherit,
0: hallelujah,
1: hallelujah,
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of god,
0: ஆகவே தான் மீகா 7:8 வாசிக்கிறோம்,
1: and Micah 7:8,
0: என் சத்துருவே,
1: oh,
0: நீ சந்தோஷப்படாதே,
1: don't,
0: நான் இருளிலே நடந்தாலும் சரி,
1: though I walk in darkness,
0: என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார்,
1: the lord is will be my light,
0: என் வெளிச்சமும்,
1: the lord is my
0: light, என் இரட்சிப்பும்,
1: he is my savior,
0: என் ஜீவனமானவர்,
1: he is my life,
0: நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்,
1: he is the life,
0: யாருக்கு நான் அஞ்சுவேன்,
1: whom I get fear,
0: hallelujah,
1: hallelujah,
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of god,
0: கர்த்தர் இப்படி நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தாரே.
1: The Lord brought us from the darkness to the marvelous light.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல.
1: All cannot receive this blessing.
0: இது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்று கிடைக்கப்படுகிற ஒரு பாக்கியம்.
1: It is for the holy people who are in the
0: light. கொலோசியர் முதல் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Colossians 1 and 12
0: பரிசுத்தவான்களிடத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரம் அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார்.
1: The saints in the light.
0: எதற்காக?
1: For what?
0: இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
1: delivering us from the darkness
0: அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி
1: inheritance of the saints of
0: இருளின் அதிகாரத்திலிருந்து
1: from the darkness
0: இருளின் அதிகாரம்
1: from the power of darkness
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of God
0: அந்தகாரத்தில் இருக்கிற வரைக்கும்
1: when we are in the darkness
0: சாத்தானுடைய அதிகாரத்திலே காணப்பட்ட
1: you are under the power of
0: இருளின் அதிகாரத்திலே காணப்பட்ட
1: the power of darkness
0: அவைகள் உன்னை ஆட்டி படைத்தது
1: it was ruling you
0: இன்னொரு வார்த்தையில் நீ அதனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்ட
1: you were under bondage
0: ஆனால் இப்பொழுது
1: but now
0: அது உன்னை அடிமை
1: என்னை
0: மற்றும் விசுவாசத்தினாலே
1: பாவ
0: மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
1: from the darkness to the light
0: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
1: from the power of satan to god
0: திரும்பும்படி
1: not to come
0: நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு
1: to open his eyes
0: இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன்
1: i send you there
0: இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
1: from the darkness to the light
0: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
1: from the power of satan to god
0: திரும்பும்படி
1: to stir
0: hallelujah
1: hallelujah
0: தேவ பிள்ளையே
1: children of god
0: பயங்கர கடன் தொல்லையினாலே நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால்
1: you are suffering the debt
0: பயங்கரமான சத்துருக்களுடைய பிரச்சனையில் அவஸ்தப்பட்டுக் கொண்டிருந்தால்
1: are you suffering in the darkness
0: பயங்கரமான நிந்தை அவமானங்களிலே நீ சிக்கி இருந்தால்
1: are you suffering in the reproaches
0: ஒரு அடிமை தரத்தில் நீ சிக்கி இருந்தால்
1: if you are entangled with the
0: அந்த அந்தகாரத்திலிருந்து
1: from the darkness
0: அந்த சாத்தானின் அடிமை தரத்திலிருந்து
1: from the bondage of satan
0: அந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து
1: from the power of satan
0: ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி
1: the lord will deliver you
0: ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்
1: he brings you to the marvelous
0: hallelujah
1: light. hallelujah
0: ஆம் முதலாவதாக கர்த்தர் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர செய்கிற தேவனாய் இருக்கிறார்
1: first of all he brings you out from darkness to the light
0: ஏனென்றால் தேவன் ஒளியாய் இருக்கிறார்
1: because the lord is light
0: அவர் மெய்யான ஒளியாய் இருக்கிறார்
1: god is true light
0: எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளியாய் இருக்கிறார்
1: he is the light
0: அவர் உன்னை பிரகாசிப்பிக்கிற ஒளி
1: hallelujah shines you
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: children of god
0: இந்த உலகத்திலே
1: in this world
0: இயேசு ஒருத்தர்தான் சொன்னார்
1: only the lord
0: நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன்
1: i am the light of the world
0: எந்தத்தவர் ஜீவ ஒளி அடைந்திருப்பார்
1: he will get the light of life
0: ஜீவ ஒளி அடைந்திருப்பார்
1: whoever comes he gets the light of
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே
1: dear children of god
0: hallelujah
1: hallelujah
0: அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி
1: the light of god
0: என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க தொடங்கிட்டோ
1: the time
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: நாம் இனி குருடர்கள் அல்ல
1: we are now no more blind
0: பிசாசு அந்த ஒளியை பார்க்காதபடி உன்னை குருடாக்கி வைத்திருந்தான்
1: the satan has blinded you
0: 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறபடி
1: 2 கொரிந்தியர் 4:4
0: தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய கண்களுக்கு பிரகாசமாய் இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய மனதை குருடாக்கினான் குருடனை போல நீ காணப்பட்டான்
1: லைக் த பிளைண்ட் மேன் யூ வேர்
0: உன் பாதையெல்லாம் நான் வெளிச்சமாக்கி
1: ஐ மேட் யுவர் பாத் இன்டு
0: லைட் இருளை உன் கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக்கி
1: ஐ மேட் த டார்க்னஸ் இன்டு லைட்
0: நான் உன்னை கரம் பிடித்து நடக்க பண்ணுகிறேன்
1: ஐ மேக் யூ டு வாக்
0: என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறவர்
1: மை லார்ட் வில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தி மந்த் ஆஃப் ஆகஸ்ட்
0: தேவ பிள்ளையே
1: சைல்ட் ஆஃப் காட்
0: இதுவரை காணப்பட்ட பலவிதமான இருள்
1: எனி கைண்ட் ஆஃப் டார்க்னஸ்
0: உன்னை சூழ்வதில்லை
1: இட் கேனாட் கம் க்ளோசர்
0: தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
1: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ்
0: இன்டு லைட் என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
1: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ்
0: இன்டு லைட் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
1: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ் இன்டு லைட்
0: இனி உன்னிலே யாரும் இருளை பார்க்க முடியாது
1: அதர்ஸ் கேனாட் see the darkness in
0: எல்லாரும் உன்னிடத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்க பார்க்கிற
2: everyone
0: the
2: light will be shining
0: அது உன்னிலிருந்து தோன்ற போகிறது
2: it is going to come from you
0: 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6வது வசனத்திலே
2: 2 கொரிந்தியர்ஸ் 4 and 6
0: இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
2: the lord who said to shine
0: இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார்
2: the shine out of darkness
0: hallelujah
2: hallelujah
0: கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணும்படியாக கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
2: and the light of the shine out of darkness
0: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
2: the glory of god in the face of jesus christ
0: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
2: the knowledge of the glory of god in the face of jesus christ
0: உன் மூலமாய் பிரகாசிக்கும்படி
2: in order to shine forth
0: ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்
2: the lord has chosen you
0: hallelujah
2: hallelujah
0: இனிமேல் நீ இருளில் அல்ல
2: no more in darkness
0: ஏன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு அந்தகார தன்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது
2: why the darkness is ruling you all the time
0: இருளிலே நீ நடப்பாயானால்
2: if you walk in darkness
0: உனக்கு பரிசுத்தவான்களிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உனக்கு ஐக்கியம் கிடையாது
2: no fellowship with the saints of god
0: பரிசுத்தவான்களிடத்திலே ஏன் உனக்கு ஐக்கியம் இல்லை
2: why you don't have the fellowship
0: with இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்
2: you are walking in the darkness
0: 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம்
2: 1 john 1 and 7
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால்
2: if we walk in the light
0: ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்
2: we will have the fellowship
0: ஏன் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட முடியல
2: why we could not have fellowship
0: இருளில் நடந்து கொண்டிருக்கிறார்
2: you walk in darkness
0: நீ இருளிலே தடவி கொண்டிருக்கிறாய்
2: you are wandering in the darkness
0: வெளிச்சத்திற்கு வரல
2: you are not coming to the light
0: நீ ஒளியின் பிள்ளையாய் இருப்பாயானால்
2: if you are the child of light
0: நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பாயானால்
2: if you are the light of
0: ஒளியிலே நட
2: you walk in the light
0: அந்த ஒளியிலே நடக்கிறவர்கள்
2: those who walk in the light
0: இருளில் நடவாமல்
2: will they will not walk in darkness
0: இருளிலே நடக்கிறவர்கள்
2: those who walk in light
0: இருளிலே நடவாமல்
2: without walking in darkness
0: ஜீவ ஒளி அடைந்திருக்கிறபடியினால்
2: get the light of life
0: hallelujah
2: amen
0: amen ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் உன் சகோதரனை நீ பகைத்தால் நீ இன்னும் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்
2: we have enmity with your brother and you are walking in darkness
0: உன்னிடத்தில் இல்லை
2: you don't have light
0: ஒளி உன்னிடத்தில் இல்லை
2: you don't have the light
0: உன்னுடைய கண்கள் குருடாய் இருக்கிறது
2: your eyes are blind
0: கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார்
2: the lord wants to bring you out
0: அருமையான தேவனுடைய பிள்ளை
2: dear children of god
0: இந்த ஆகஸ்ட் மாதம்
2: the month of august
0: ஒளியின் மாதமாக
2: the month of light
0: வெளிச்சத்தின் மாதமாக
2: the month of light
0: உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன் மேல் பிரகாசிக்க செய்வார்
2: the lord will shine forth
0: காரில் இருந்த பூமியை மூடும்
2: and the darkness will cover
0: ஏசாயா 60வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனித்து பார்
2: isaiah 61 and 2 and 3
0: hallelujah அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்
2: what we read there
0: ஏசாயா 61வது அதிகாரம் 3 முதல் 3 வசனங்கள்
2: isaiah 60 first 3 verses
0: hallelujah எழும்பி பிரகாசி
2: arise and shine
0: உன் ஒளி வந்தது
2: light has come
0: கர்த்தருடைய மகிமை
2: glory of the lord
0: உன்மேல் உதித்தது
2: is risen upon you
0: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்
2: lord will arise
0: இந்த உலகத்திலே
2: in this world
0: இந்த உலகம் முழுவதும்
2: throughout the world
0: பாவ காரிருள்
2: all sins
0: மூடுகிறது
2: covering
0: அநேகர் அந்த இருளிலே சிக்கிக் கொள்வார்கள்
2: people will be in the darkness
0: அது ஒருவேளை வியாதியாகிய இருளாய் இருக்கலாம்
2: it may be sickness
0: அது கொள்ளை நோயாகிய இருளாய் இருக்கலாம்
2: it may be
0: அது பாவ நோயாகிய இருளாய் இருக்கலாம்
2: it may be sin
0: பஞ்சம் என்கிற ஒரு இருளாய் இருக்கலாம்
2: it may be famine
0: அது இந்த உலகத்தை மூடப் போகிறது
2: it will cover
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்
2: but then the lord will
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் பரிங்க
2: lord will arise
0: hallelujah இரண்டாவது வசனத்தை படிங்க
2: second verse
0: அவருடைய மகிமை முன்பில் காணப்படும் ஆமென் உன் உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் இதுதான் கர்த்தருடைய தரிசனம்
2: That is the vision of the Lord.
0: உன்னிடத்தில் ஒரு ஒளி வீசும் பொழுது
2: when you have the light
0: நீ மனுஷன் பின்னால ஓட அவசியம் இல்லை எந்த மனுஷனிடத்தில் கெஞ்ச வேண்டிய அவசியம்
2: இல்லை
0: பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்
2: இல்லை
0: Hallelujah.
2: Hallelujah.
0: தோ கர்த்தர் சொல்றார் மகனே
2: the lord says
0: சாதாரண மனுஷர்கள் அல்ல
2: not ordinary people
0: இந்த ஒளி பிரகாசிக்கட்டும் பார்
2: let the light shine
0: சாதாரண மனுஷன் எல்லாம் வர மாட்டான்
2: not ordinary people
0: ராஜாக்கள் உங்கட்ட நடந்து வர போறாங்க
2: the kings will come
0: விசுவாசிக்கிறியா
2: do you believe
0: அவங்க நடந்து வருவாங்க உங்கட்ட
2: the kings will walk and come to you
0: முன்னால கை கட்டி நிப்பாங்க
2: they will stand before you
0: விசுவாசிக்கிறியா
2: do you believe
0: hallelujah கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ கதை அல்ல
2: it's not a story
0: கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக பேசுகிற காரியம்.
2: Word of God is not for play.
0: கர்த்தருடைய வார்த்தை எல்லாம்
2: Word of God.
0: அது ஆவியாகவும்
2: It is spirit.
0: அது ஜீவனாகவும்
2: It has life.
0: இருக்கிறது.
2: It is life.
0: Hallelujah.
2: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: we are children of God.
0: ஆகவே தான் கர்த்தர் உன்னை இந்த ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்.
2: That's why the Lord has brought you to the light.
0: இந்த ஒளியினிடத்திற்கு உன்னை கொண்டு வந்து அந்தகாரத்திலிருந்து உன்னை இந்த ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்த தேவன்,
2: the Lord who brought you from darkness to the light.
0: உன்னை என்னவாய் மாற்றி விட்டார்.
2: How did you?
0: Hallelujah.
2: Change you.
0: ராஜரீக ஆசாரிய கூட்டமாக,
2: the royal priesthood.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: உலகம் உன்னை பார்த்து பிச்சைக்காரன் சொல்லலாம்,
2: கடன்காரன்
0: சொல்லலாம்,
2: மேபி டெட்டர்,
0: கீழ்த்தரமானவர்கள் சொல்லலாம்,
2: மேபி தி லோ
0: மைனாரிட்டி என்று சொல்லலாம்,
2: மேபி மைனாரிட்டி,
0: உன்னை கீழ் ஜாதி என்று சொல்லலாம்,
2: மேபி லோ காஸ்ட்,
0: உன்னை கேவலமாக பேசலாம்,
2: தே வில் மாக் அட் யூ,
0: குறையை சொல்லி உன்னை அழ வைக்கலாம்,
2: தே மே மேக் யூ டு,
0: உன்னை ஒருவேளை தரக்குறைவாய் மனிதன் நினைக்கலாம்,
2: தே மே புட் யூ டவுன்,
0: ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன பதவி கொடுக்கிறார் தெரியுமா?
2: வாட் தி லார்ட் கிவ்ஸ்,
0: நீ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, யூ
2: ஆர் நாட் ஆர்டினரி மேன்,
0: இந்த உலகத்துல யாருக்கு இல்லாத பதவி,
2: தி கிரேட் பொசிஷன்,
0: உனக்கு ஒரு ராஜரீகம் கொடுக்கிற மகனே,
2: தி லார்ட் இஸ் கிவிங் தி பிரீஸ்ட்,
0: உனக்கு ஒரு ராஜரீகத்தை கொடுக்கிறேன்,
2: தி ராயல்
0: ராஜரீகத்தை கொடுக்கிறேன்,
2: தி ராயல்
0: நீ ராஜரீகமா இருப்ப,
2: யூ வில் பீ ராயல்,
0: ஹalleluya
2: ஹalleluya,
0: உன்னை பார்க்கும் பொழுது ஒரு ராஜரீகம் இருக்கும்,
2: யூ ஹேவ் the royal
0: hallelujah
2: amen
0: udi thongi pona mugathoda alla
2: not putting your
0: vedaniyoda alla
2: not with pain
0: alidukonda alla
2: not weeping
0: kanniroda alla
2: not in tears
0: deva pulliye
2: child of god
0: rajariga nadai
2: there is the royal
0: rajariga magimai
2: the royal
0: amen
2: amen
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை?
2: Why this royal?
0: எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டது.
2: About Esther.
0: இதற்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாமே.
2: Why it is given to you?
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்?
2: Why I have given to you?
0: ராஜ மேன்மை நீ அற்பமாய் நினைச்சிட்டியே.
2: You have despised.
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்?
2: Why I have given this?
0: நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற தான் அந்த ராஜ மேன்மை கொடுத்தது.
2: Not to fulfill the ministry.
0: ஆனால் நீயோ உன் சுய காரியங்களுக்காக,
2: but for your
0: சுய லாபங்களுக்காக,
2: for self profit
0: காணப்பட்டாய்.
2: But you were there.
0: எஸ்தரோ,
2: but Esther,
0: அந்த ராஜ மேன்மையை விட்டு விடவில்லை.
2: She did not leave it.
0: ராஜாவினிடத்தில் சென்றாள்.
2: She came to the
0: பொற்செங்கோல் நீட்டப்பட்டது.
2: Stretched forth the
0: அவளுக்கு ராஜ்யம் கிடைத்தது.
2: Hallelujah.
0: தேவ ஜனமே,
2: child of God,
0: ராஜமேன்மை எதற்காக?
2: What for that kingly?
0: இந்த ராஜரீகம் எதற்காக?
2: What for the kingly?
0: வெறும் ராஜா இல்ல நீ,
2: not just king,
0: ராஜரீக ஆசாரியம்,
2: the royal priesthood.
0: வெளிப்படுத்தல் 1:6ல வாசிக்கிறோம்,
2: revelation 1:6,
0: அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
2: he loves us,
0: இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி,
2: he cleansed us by his blood,
0: தேவனுக்கு முன்பாக,
2: before the father,
0: ராஜாக்களும்,
2: as the king,
0: ஆசாரிகளும்,
2: as the priest,
0: ஆக்கின அவருக்கு,
2: and he made us,
0: hallelujah
2: hallelujah.
0: நீ உன்னை யாரு என்று நினைக்கிறாய் தெரியாது.
2: We don't know what you think about you. Children of God.
0: என்றைக்கு நீ கீழ்ப்படி ஞானஸ்நானம் எடுத்தாயோ.
2: When you take the baptism.
0: என்றைக்கு நீ ஆண்டவர் விசுவாசின் சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்தாயோ.
2: When you commit yourself.
0: அப்பே ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய gift கொடுத்துட்டார்.
2: The Lord has given the big gift.
0: Okay.
2: Right.
0: இனிமேல்
2: hereafter.
0: என்னுடைய ராஜாவாகவும்,
2: as the king,
0: ஆசாரியனாகவும்,
2: as the priest,
0: நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன்.
2: I anoint you.
0: மறந்துடாத,
2: don't forget,
0: நீ சிங்காசனத்திலே உட்காருவே,
2: you sit on the throne,
0: செங்கோலையும் பிடிப்ப,
2: you will take the
0: scepter, அதே நேரத்துல
2: the same time
0: சணல் தூள் தரித்து கொண்டு,
2: you put on the garment,
0: ஆசாரியனாகவும் இருப்ப,
2: as the priest,
0: நான் எப்படி ஆசாரியனாய் இருக்கிறேனோ,
2: as I am priest,
0: உத்தம பிரதான ஆசாரியராய்,
2: as the faithful priest,
0: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus Christ,
0: hallelujah
2: hallelujah,
0: எப்படி ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறாரோ,
2: as he is priest, royal
0: priest, அவருடைய சகோதரர்களாகிய நீங்கள்,
2: you are brothers of him,
0: நீங்களும் ஆசாரிகளாய் இருக்கிறீர்கள்,
2: you are also priest,
0: hallelujah
2: hallelujah
0: hallelujah
2: hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
0: எதற்காக ஆண்டவர் நம்மை ஆசாரிகளாய் தேர்ந்து கொண்டார்?
2: Why did the Lord select us the priest?
0: 1 பேதுருவின் புத்தகம்,
2: 1 Peter,
0: 2வது அதிகாரம்,
2: 2,
0: hallelujah, வாசிங்க 2வது வசனத்தை, hallelujah
2: 2,
0: ஒழித்து விடுங்க, ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு, ஏன் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை ஏற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆமென்.
2: யெகோ
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா.
0: பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 1000 வருட அரசாட்சியிலே இயேசுவுக்கு ஆசாரி ஊழியம் செய்ய வருவார்கள்.
2: And they will come to do the priest.
0: புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நமக்கு எடுத்துங்கிற பாக்கியம் என்ன தெரியுமா?
2: The holy priesthood.
0: இப்பொழுதே அந்த ஆசாரி ஊழியம் தொடங்கிவிட்டது.
2: It has started.
0: அல்லேலூயா. ஏனென்றால் இப்பொழுதே நமக்கு அந்த ஆவிக்கேற்ற பலியை செலுத்துற ஊழியத்தை கொடுத்துட்டார்.
2: And the Lord has given the ministry.
0: ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும்.
2: We have to give the sacrifice. அல்லேலூயா.
0: இயேசு என்ன தன்னை எப்படி ஆண்டவருக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ
2: as the Lord Jesus committed
0: அந்த பலியை நாம் கர்த்தருக்கு என்று செலுத்தும்படியாக
2: in order to give the spiritual sacrifice
0: நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார்.
2: As the royal priesthood the Lord has chosen
0: துதி பலியை செலுத்தும்படியாக
2: to give praises
0: ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படியாக
2: to give him honor
0: காணிக்கை பலியை செலுத்தும்படியாக
2: to give offering
0: நீ கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்றியோ
2: whatever you do for the Lord
0: அது சும்மா ஏனோ தானோ என்று செய்யாத
2: not just like that
0: பலி எப்படி செலுத்துவாங்களோ
2: how they do sacrifice
0: அது போல காணிக்கையாகவும் பலியாகவும்
2: as the sacrifice and
0: sacrifice நீ கர்த்தருக்கு எதை செய்தாலும்
2: whatever you do
0: அது மனப்பூர்வமாக
2: with whole heart
0: அதுதான் பலி
2: that is the sacrifice
0: பலி என்று சொன்னால்
2: sacrifice means
0: முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பது
2: committing yourself
0: அப்படி ஒப்பு கொடுத்து விடு
2: you commit yourself
0: அப்பொழுது நீ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவரை மகிமைப்படுத்துவாய்.
2: Then you will glorify as the royal
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளையே.
2: The month of August.
0: கர்த்தர் உன்னை அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி விட்டார்.
2: The Lord has made you as
0: Hallelujah.
2: As his own kingdom.
0: தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது.
2: The God's kingdom is closer.
0: கர்த்தருடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது.
2: His kingdom is coming.
0: அது எப்பொழுது வர போகிறது?
2: When it is going to come.
0: என்று நீ நினைத்துக் கொண்டிருக்காய்.
2: You may be thinking like that.
0: கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says.
0: இதோ அந்த தேவனுடைய ராஜ்யம்.
2: The kingdom of God. Not anywhere.
0: அது உன்கிட்ட தான் இருக்கிறது.
2: It is in you.
0: லூக்கா 12:30 வாசிக்கும் பொழுது
2: லூக் 12:30
0: பயப்படாதே சிறுமந்தையே
2: fear not
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் தேவன் பிரியமா இருக்கிறார்.
2: And the Lord wants to give the kingdom.
0: அது என்ன ராஜ்யம்?
2: What kind of kingdom?
0: அசைவில்லாத ராஜ்யம்.
2: Unshakeable kingdom.
0: அசைவில்லாத ராஜ்யம்.
2: Unshakeable kingdom.
0: Hallelujah. அந்த ராஜ்யத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
2: The Lord has promised it.
0: அந்த ராஜ்யம் இப்பொழுது உங்கிட்ட வந்திருக்கிறது.
2: That kingdom has come to you.
0: தேவனுடைய பிள்ளையே
2: children of God.
0: அதனால தான் நீ ராஜரீக ஆசாரி கூட்டம்.
2: The royal priesthood.
0: நாம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம்.
2: We are in the world.
0: இந்த சாத்தான் ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்குது.
2: The Satanic kingdom.
0: ஆனால் அதன் மத்தியில
2: in the midst of it
0: உனக்கு எனக்கு கர்த்தர் ராஜ்யம் கொடுத்திருக்கிறார்.
2: The Lord has given the kingdom.
0: அந்த ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம்.
2: It is the kingdom of God.
0: தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல.
2: It is not eating.
0: அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது.
2: It is the gladness.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: லூக்கா 17:21
2: Luke 17:21.
0: இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே.
2: The kingdom of God is within you.
0: Hallelujah. தேவராஜ்யத்தை தேடி எங்கே ஓட வேண்டியதில்லை.
2: Need not seek anywhere.
0: அது உனக்குள் இருக்கிறது.
2: It is in you.
0: என்றைக்கு நீ மறுபிறப்பு அடைந்தாயோ.
2: When you have born.
0: என்றைக்கு நீ மறுபடியும் பிறந்தாயோ.
2: When you have born.
0: தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுவிட்டாய்.
2: You have seen the kingdom of God.
0: என்றைக்கு நீ ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தாயோ.
2: When you are born in the spirit and water.
0: பிறந்து விட்டாய்.
2: You are born in kingdom.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
2: Dear children of God.
0: ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம்.
2: The kingdom of God.
0: இனிமேல் உன் பலத்தில் இல்ல.
2: Not in your strength.
0: உன் பலத்தில் இருக்கிற வரைக்கும்.
2: If it is in your strength.
0: நீ சோர்ந்து போவாய்.
2: You will be frustrated.
0: நீ தள்ளாடுவாய்.
2: You will be wandering.
0: நீ கஷ்டப்படுவாய்.
2: You will suffer.
0: உன்னால் தாங்க முடியல.
2: I could not
0: bear. ஐயோ முடியல ஆண்டவரே.
2: Lord I could not bear.
0: நடக்க முடியல.
2: I could not walk.
0: ஆண்டவரே தாங்க முடியல.
2: I could not bear.
0: என்னால முடியல.
2: I could not do this.
0: என்னால முடியாது.
2: I cannot.
0: என்று சொல்வாய்.
2: You will may say that.
0: ஆனால் அப்படி அல்ல.
2: Not like that.
0: இனிமேல் என்ன சொல்வாய் தெரியுமா?
2: What the Lord will say.
0: தேவனுடைய ராஜ்யம்.
2: The kingdom of God.
0: பேச்சில அல்ல.
2: Not in speech.
0: அது பலத்திலே இருக்கிறது.
2: It is in the strength.
0: அது தேவராஜ்யம்.
2: That is the
0: அது பலத்தில் இருக்கிறது.
2: It is in the strength.
0: தேவ பலம்.
2: God's strength.
0: உம் பலம் அல்ல.
2: Not your strength.
0: தேவ பலம்.
2: The king the
0: இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும்
2: till you live on this earth
0: ராஜ ரீக கம்பீர துணியோடு நாம் நடந்து ராஜ யூதா கோத்திர ராஜ சிங்கம் போல நடந்து கொண்டிருக்க வேண்டுமானால்
2: as the lion of Judah we have to walk
0: hallelujah
2: hallelujah
0: தேவனுடைய ராஜ்யம்
2: kingdom of God in the not in the talk
0: pechila alla
2: not in the talk
0: pechila alla
2: not in the talk
0: belathil irukkirathu
2: it is in the strength
0: unai kartar belapaduvar
2: the lord will
0: in the august maathathile in the august maathathile
2: the month of august
0: kartar solugirar
2: the lord says
0: magane magale
2: my son and daughter
0: unai kodukkiratha vaakkathathai
2: the promise
0: pattikol
2: catch it
0: inimel
2: hereafter
0: அந்தகாரத்தில் அல்ல
2: நாட் இன் த டார்க்னஸ்
0: உன்னை ஒளி நேரத்தில் கொண்டு வந்துட்டேன்
2: ஐ பிராட் யூ டு த மார்வலஸ் லைட்
0: உன்னை பரிசுத்த ஜாதியா மாத்திட்டேன்
2: மேட் யூ த ஹோலி நேஷன்
0: உன்ன ராஜரீக ஆசாரி கூட்டமா மாத்திட்டேன்
2: த ராயல் பிரீஸ்ட்ஹூட்
0: சொந்த ஜனமா மாத்திட்டேன்
2: ஆஸ் மை ஓன் பீப்பிள்
0: இனிமேல் எனக்கு நீ ஆசாரி ஊழியம் செய்யணும்
2: யூ வில் டு த மினிஸ்ட்ரி
0: ஹalleluya
2: ஹalleluya
0: மனுஷனுக்கு ஊழியம் செய்ய கூடாது
2: நாட் டு த மேன்
0: மனுஷனுக்கு அடிமையா இருக்க கூடாது
2: நாட் அண்டர் த பாண்ட்
0: எனக்கு நீ ராஜரீக ஆசாரி ஊழியம் செய்யணும்
2: யூ ஹேவ் டு டு த ராயல்
0: என்னையே நீ உயர்த்தணும்
2: யூ ஹேவ் டு லிஃப்ட் மீ அப்
0: என்னையே மகிமைப்படுத்தணும்
2: யூ ஹேவ் டு glorify
0: me எனக்காக பாடு சகிக்கணும்
2: யூ ஹேவ் டு endure
0: எனக்காக நீ அவமானப்படணும்
2: யூ ஹேவ் டு
0: எனக்காக நிந்திக்கப்படணும்
2: யூ ஹேவ் டு பீ ரிப்ரோச்
0: எனக்காக தான் நீ எல்லாம் செய்யணும்
2: for me you have to do everything
0: hallelujah
2: hallelujah
0: அப்படியானா
2: இஃப் இட் இஸ் சோ
0: என் குடும்பம் என் பிள்ளைங்க என்னுடைய எதிர்காலம் எப்படின்னு கேட்காத
2: டோன்ட் ஆஸ்க் அபௌட் யுவர் ஃபேமிலி
0: நீ கர்த்தருக்கு சேவை செய்தால்
2: when you do ministry for god
0: கர்த்தருக்கு மட்டும் நீ ஜீவிப்பாயானால்
2: if you live for god
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்
2: the lord will take care of you
0: அவர் உன்னை வழிநடத்தி செல்வார்
2: he will lead you
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை
2: you never
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே
2: the month of august
0: சொல்லுங்க எல்லாரும் எழும்பி நிற்போம்
2: everyone stand up
0: நான்
2: i
0: கர்த்தருடைய ராஜரீக ஆசாரிய
2: and the royal priest
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க
2: where are you going
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க
2: where are you going
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்
2: hallelujah priesthood
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க
2: where are you going
0: ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு போறேன்
2: royal priesthood
0: hallelujah
2: hallelujah
0: அலட்சியப்படுத்தாத சபை சபன் சொல்லி
2: don't despise
0: எங்க பட்டாளத்துக்கு போறேன்னு
2: சொல்லாதே don't say i go to patalam
0: அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லாதே
2: don't say here and there
0: பால் கிருபாகரன் அல்ல
2: not பால் கிருபா
0: மனுஷர்கள் அல்ல
2: not man
0: நீ ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிற
2: come to the royal
0: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து
2: ஸ்தோத்ரி
0: ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி
2: ஸ்தோத்ரி
0: ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி
2: ஸ்தோத்ரி
0: ஸ்தோத்ரி
2: ஸ்தோத்ரி hallelujah ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களுடைய சொந்த ஜனமாக நீர் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே தெரிந்து கொண்ட ஜனமாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீர் அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருளில் இருந்த எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு நீர் கொண்டு வந்தீரே அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பாதாளத்திலிருந்து எங்களை நீ தூக்கி எடுத்தீரே ஸ்தோத்திரிக்கிறப்பா பலவிதமான இருளின் அதி ஹாரத்திலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நீரங்களை கொண்டு வந்ததுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்முடைய வெளிச்சத்தண்டையிலே நீங்களை கொண்டு வந்தீரே அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ எங்களை காண்கிறவர்கள் உம்முடைய வெளிச்சத்தை காணும்படியாய் நீரங்களை வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ ராஜாக்கள் கர்த்தாவே எங்களுடைய வெளிச்சத்தண்டையிலே அவர்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி சொன்னீரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படியாய் கர்த்தாவே ராஜாக்கள் கர்த்தாவே எங்களிடத்திலே வரும்படி கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ நாங்கள் உண்மை துதியை சொல்லி வரும்படியாக நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் உண்மை மகிமையை செலுத்தும்படியாக ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா எங்களை நீர் மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ராஜாக்களாக ஆசாரியர்களாய் நீங்களை மாற்றியிருக்கிறீரே அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இதோ உம்முடைய பார்வையில கர்த்தாவே எங்களை நீர் மேன்மையாக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களுடைய பார்வையின்படி அல்ல உலகத்தின் பார்வையின்படி அல்ல இதோ உம்முடைய பார்வையின்படி கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் கர்த்தாவே அல்லேலூயா ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இப்படிப்பட்ட மேன்மை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிலே எந்த இருளும் இராதபடி கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே வெளிச்சத்து ஆண்டவரே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமா இருக்க நீர் கிருபை தாரும் இருளோ உலகத்தோடு கூட அல்ல கர்த்தாவே, இந்த உலகத்தோடு கூட அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவர் பரிசுத்த வானங்களோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்திரம் பண்ண, உண்மை துதிக்க, உண்மை ஆண்டவரே கர்த்தாவே பாட நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் ஒளியிலே நடந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருள் தொடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இருளை அல்ல ஆண்டவரே உடைய ஒளியை காணும்படியாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஹல்லே லூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் எங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மேன்மை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாய் நீங்களை நடத்துவீராக கர்த்தாவே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது

தரிகிடதா.